0: 12 மில்லியன் டாலர் வழங்கவிருக்கிறது. அந்த தொகை செப்பி எனும் தொற்று நோய்க்கான தயார் நிலை கூட்டணிக்கு செல்லும். நிதி 2027 தொடங்கி 4 காலத்திற்குள் கொடுக்கப்படும். சுகாதார அமைச்சு அதனை தெரிவித்தது. ஏற்கனவே 2022 சிங்கப்பூர் அந்த அமைப்புக்கு 15 மில்லியன் டாலர் வழங்கியிருந்தது. புதிய மிரட்டல்களுக்கு எதிராக பாதுகாப்பான எளிதில் பெறக்கூடிய தடுப்பு மருந்துகளை 100 உருவாக்குவது அமைப்பின் ஒரு முக்கிய கூறு. நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தையும் புத்தாக்கத்தையும் மேலும் விரைவாக தழுவ 2 புதிய தளங்கள் உதவவிருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளை மேலும் திறம்பட செயல்படுத்த அவை கை கொடுக்கும். ஒன்று கவ்டெக் அறிமுகம் செய்திருக்கும் இணையதளம். அதில் 50 செயற்கை நுண்ணறிவு தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அரசாங்க அமைப்புகளும் தனியார் நிறுவனங்களும் பொருத்தமானவற்றை தெரிவு செய்து உடனே பயன்படுத்திக் கொள்ள முடியும். மற்றொரு தளம் பிளாட்ஃபார்ம் AI. அரசாங்க அமைப்புகள் அவற்றின் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி பார்க்க அது உதவும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாடுவதும் அதில் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் புத்தாக்கமிக்க பரிமாற்றங்களுக்கான நடுவமாக திகழ விரும்புகிறது. அதன் மூலம் பலதரப்பட்ட பாரம்பரியங்களை சேர்ந்தவர்கள் சந்தித்து புதிய முயற்சிகளில் ஈடுபட செய்வது நோக்கம். பலதரப்பட்ட கலாச்சாரங்களை வளர்க்கும் நாட்டின் திட்டங்களில் அது ஒன்று என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கூறினார். உலகின் பல பகுதிகளில் அந்த தன்மை குறைந்து வருவதாக அவர் சொன்னார். அதற்கு பூசல்கள், பொருளாதார நம்பிக்கையை மக்கள் இழப்பது போன்ற காரணங்கள் இருப்பதாக திரு தர்மன் கூறினார். மேடை கலைகளுக்கான அனைத்துலக மாநாட்டில் அதிபர் பேசினார். அமெரிக்க துணை அதிபர் J.D. வென்ஸ் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை எட்ட வாஷிங்டனும் தெஹ்ரானும் பெரும் முன்னேற்றம் கண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். சண்டே மீண்டும் தொடங்குவதை இருதரப்பும் விரும்பவில்லை என்றார் அவர். இது முடிவில்லா போர் அல்ல என்று திரு வென்ஸ் வலியுறுத்தினார். ஆனால் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராயிருப்பதாக அவர் சொன்னார். தெஹ்ரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும்படி உத்தரவிடவிருந்ததாகவும் பின்னர் அவ்வாறு செய்வதை நிறுத்தியதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் போர் புதிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் காணும் என்று ஈரான் எச்சரித்தது. அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிரான பதிலடி தாக்குதல்களில் புதிய சாதனங்களும் உத்திகளும் பயன்படுத்தப்படும் என்று தெஹ்ரான் கூறியது. உலக சுகாதார நிறுவனம் ஆப்பிரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளில் எபோலா கிருமி தொற்று பரவும் வேகம் குறித்து அக்கறை தெரிவித்திருக்கிறது. கிருமி எவ்வளவு பரவலாக தொற்றியிருக்கிறது என்பதும் அக்கறை எழுப்பியுள்ளது. கடந்த 24 மேலும் 26 எபோலா நோய் தொற்றால் மாண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களை சேர்த்து மாண்டோர் எண்ணிக்கை சுமார் 130 அதிகரித்தது. 500 கிருமி தொற்றியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. நோய் பரவலை சமாளிக்கும் முயற்சிகளை நிறுவனம் துரிதப்படுத்தியிருக்கிறது. கூடுதலான இருப்புகளையும் அதிகாரிகளையும் அது அனுப்பியது. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலின்ஸ்கி ரஷ்யாவுடனான போரின் நிலை கடந்த 1 கீவிற்கு சாதகமாக மாறியிருப்பதாக கூறியிருக்கிறார். நெடுந்தொலைவு தாக்குதல்களின் பாதிப்பு ரஷ்யாவில் அதிகரித்திருப்பதாக அவர் சொன்னார். ரஷ்யாவின் ராணுவ எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைக்கும் ஆளில்லா வானூர்தி நடவடிக்கையை உக்ரைன் விரிவாக்கம் செய்திருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட இடைநிலை ஆளில்லா வானூர்திகள் எல்லையிலிருந்து தொலைவில் உள்ள பகுதிகளை தாக்கும் ஆற்றல் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவிற்கு 2 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் பெய்ஜிங்கை நேற்றிரவு சென்றடைந்தார். திரு புட்டினை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ வரவேற்றார். திரு புட்டின் இன்று பின்னேரத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணத்தின் போது வர்த்தகமும் பொருளாதார ஒத்துழைப்பும் முக்கியமாக பேசப்படும் என்று நம்பப்படுகிறது. சென்ற வாரம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா சென்றிருந்தார். விளையாட்டு பிரீமியர் லீக் கார்பந்து. ஆர்சனல் அணி பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றிருக்கிறது. 22 ஆண்டுக்கு பின் கிடைத்திருக்கும் வெற்றி அது. இன்று காலை போர்ன்மத் அணியும் மான்செஸ்டர் சிட்டி அணியும் 1-1 என்று சமநிலை கண்டதை தொடர்ந்து பட்டம் ஆர்சனலுக்கு சென்றது. லீக் கிண்ணத்திற்கு போட்டி கொடுக்க சிட்டி போர்ன்மத் அணிக்கு எதிராக கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின் கிடைத்த வெற்றியை கொண்டாட ஆயிரக்கணக்கான ஆர்சனல் ரசிகர்கள் எமிரேட்ஸ் அரங்கத்தில் திரண்டனர்.
1: சொல்லும் பொருளும். டிசைன், வடிவமைப்பு. புதிய குடியிருப்பு கட்டடங்களின் வடிவமைப்பு மூத்தோருக்கு ஏற்ற வசதிகளுடன் அமைந்திருக்கின்றன. டிசைன், வடிவமைப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
3: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
4: எங்க? மதுரைக்கா?
3: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, 3 வகை ஊத்தப்பம்.
4: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயிற்றுக்கிழுது.
3: அதான் குமார் மேஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
5: குமார் மேஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்கில் தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
7: 101 ஸ்ரீரங்கம் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
10: ஏன் அவசியம்னா,
9: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
10: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
9: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
11: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
12: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
13: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
14: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே.
1: பத்து தல திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ரஹ்மான் நிவாஸ் சுபா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:13 ஆகிவிட்டது.
2: அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 24°C 34°C இடைப்பட்டிருக்கும்.
3: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
1: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
3: வெளிநாட்டு
1: அமெரிக்க டாலர்
2: 1 வெள்ளி 29 காசு,
1: 1 யூரோ
2: 1 வெள்ளி 50 காசு,
1: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1 வெள்ளி 73 காசு,
1: 1 ஆஸ்திரேலிய டாலர்
2: 92 காசு,
1: 100 இந்திய ரூபாய்,
2: 1 வெள்ளி 35 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்,
2: 40 காசு,
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கே,
2: 3 வெள்ளி 10 காசு. இத்தகவலை வழங்கியோர்
4: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த்,
1: தயாரிப்பாளர் ஸ்ரீ, இவங்களோட சேர்ந்து நியோநேட்டல் நிபுணர் டாக்டர் அமுதாவும் இருக்காங்க.
0: ஆமா, குறிப்பா குழந்தை நல்ல நிபுணர் அப்படின்னு தமிழ் அழைப்போம். மூவருக்கும் வணக்கம். அந்த நேரத்துல
2: வணக்கம். வணக்கம்.
0: காலங்காத்தால உங்க மூவர சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்குது. சரி, இன்று இடம்பெற போற எதிரொலி பாகம் ரொம்ப வித்தியாசமான ஒண்ணா அமைய போகுது அப்படின்னு சொன்னா அது மேலே ஆகாது. குறிப்பா குடும்பம், அது மட்டும் இல்ல அப்பா அம்மா இவங்க எடுக்கிற முடிவு, இத பத்தி எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில ஆராய போறீங்க. அதை பற்றி லட்சுமி முதல்ல நீங்க சொல்லுங்களேன்.
3: அதாவது இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறதுக்கு எப்படி வந்து நாங்கள் முடிவு செஞ்சோம்னா, டிஎஃப்ஆர்னு சொல்லுவோம் இல்லையா, கருத்தரிப்பு விகிதம். சிங்கப்பூரின் மொத்த கருத்தரிப்பு விகிதம் வந்து ரொம்ப அடிபட்டு போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2024 0.97 இருந்தது, இப்ப வந்து 2025 ஒரு விகிதம் குறைஞ்சிருக்கு, 0.87. அதுலயும் வந்து இந்திய சமூகத்தை பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1 சொச்சமா இருந்தது, இப்ப வந்து 0.92 ஆயிருச்சு. அதனால இது வந்து ஒரு ட்ரெண்ட். இந்த காலகட்டத்தில் கடந்த 5 காலத்திலேயே நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், குறைஞ்சிட்டு தான் வருது. ஆனா இப்ப வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு பணிக்குழு கூட அமைச்சிருக்காங்க அரசாங்கம் இதை வந்து கவனிக்கிறதுக்காக, இந்திராணி ராஜா தலைமையில. சோ இந்த காலகட்டத்தில் இது ஒரு வந்து ஒரு என்ன உகந்த ஒரு நேரமா இருக்கு இதை பத்தி அலசி ஆராய. அதாவது இந்த பணிக்குழு வந்து நம்ம இளையர்களுக்கு என்ன தேவை, இளம் தம்பதிகளுக்கு என்ன தேவை, அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா தான் அவங்க வந்து பிள்ளைகளை பெற்றுக்குவாங்கன்னு சொல்லி அதை ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி நாங்க இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஸ்ரீ, நீங்க வந்து இளம் தம்பதியர்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க, அவங்க கூறும் கருத்து என்ன?
2: அவங்க கூறும் கருத்து என்னன்னா, பேசிக்கா தோணல குழந்தை வேணாம். ஏன் வேணான்னு கேட்டா வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு, ஃபைனான்சியல் ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, இப்போ நாங்களே இன்னும் முழுசா வாழலாம், அதுக்குள்ள யாரு குழந்தை தேவை அப்படின்ற ஒரு ஒரு நோக்கம் ஒன்னு இருக்கு. இது இதுல எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அவங்க அவங்களுடைய பார்வை வச்சுக்கலாமே.
1: உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பெரும்பாலும் நீங்க வந்து பல தம்பதியர்கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க, நீங்களும் ஒரு இளையர் தான். இப்ப குழந்தை வேணுமா வேணாமா அப்படிங்கறதுல வந்து முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இல்ல, குழந்தை வேணுமான்னு கேட்கறத விட கல்யாணமே வேணாம்னு இருக்கிறவங்க தான். சோ அவங்ககிட்ட மிகப்பெரிய தப்பான கேள்வி. நல்லா பக்கா முரட்டு சிங்கிள்,
3: அதாவது அவரு அவர் வந்து வேற செக்டர்,
0: வேற
1: செக்ஷன். கண்டிப்பா இதற்காகவே நீங்க இன்னொரு பாகம் செஞ்சாகணும்.
3: ஆனா வந்து இப்ப வந்து கல்யாணத்துக்கு வந்து தயாரா இல்லன்னு சொல்றது ஒரு ஒரு சாரார். ஆனா கல்யாணமே வேணாம்னு சொல்லல அவங்க, ஆனா தயாரா இல்லன்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா வந்து நான் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு தயாரா இல்லன்னு சொல்றாங்க. இது வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கே வந்து என்ன எனக்கு வேணும்னு தெரியாத ஒரு பட்சத்துல ஒரு குழந்தைய கொண்டு வந்த போது இன்னும் அந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம போயிடும் வாழ்க்கையில, முழுமையா வாழ முடியாதுன்ற என்ன வருது. அதாவது அந்த ஃபைனான்சியல் சொன்னா நிதிச்சுமை கட்டாயம் இருக்கு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிதிச்சுமை ஒரு பெருமளவு, ஒரு 70 சொன்னாலும் 30 மற்ற ஆதரவு கட்டமைப்பு, எனக்கு வந்து போதுமான ஆதரவு கிடைக்குமா, என்னால முடியுமா, அந்த கேள்விதான் வந்து உச்சத்துல இருக்கு. பிள்ளைய பெத்துக்கிட்டா பாத்துக்க முடியுமா, அதுதான் முக்கியம் அவங்களுக்கு.
0: சிறப்பா சொல்லிருந்தீங்க, அதாவது பொருளாதார ரீதியா அவங்க சந்திக்கக்கூடிய சவால் தான் பெரும்பாலவனுடைய மனசுல இருக்கு. அதோ சிங்கப்பூர்னு சொல்லும் போது வேலைவாசி, அதையும் நம்ம கருத்துல கொள்ளணும்.
1: ஆமா,
0: இப்ப டாக்டர் அமுதா அவங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ஒரு தம்பதியர் வந்து ஒரு பிள்ளைய பத்தினு நினைக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கிறாங்க, குறிப்பா தாய்மார்கள்?
4: குழந்தைகளுக்கான சவால்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நியூபார்ன் பேபிஸ்க்கு நேத்துக்கு இருந்த ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு சட்டுன்னு மாறுது. சோ அவங்க கையில ஒரு புது உயிர் கையில இருக்கு. தன்னை பார்த்து கொள்ள முடியாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான உணவு, உறக்கம், பாதுகாப்பு, அவனுடைய நல்ல தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு ஒரு பொறுப்பு திடீர்னு வந்துருது. அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்தாலும் அடுத்து கூடவே ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் அந்த தாய்க்கு வருது. இப்பத்த காலத்து தம்பதிகள் எல்லாம் வந்து நிறைய ஆயத்தப்படுறாங்க இதுக்காக, கணவனும் மனைவியுமா சேர்ந்து ஆயத்தப்படுறாங்க. அதனால் அது ஒரு காரணமா கூட இருக்கலாம், இந்த இந்த டிலேக்கு அந்த தாமதத்துக்கு அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனா எவ்வளவுதான் வந்து அவங்க இன்டலெக்சுவலா இன்ஃபர்மேட்டிவா ஆயத்தப்பட்டிருந்தாலும் நிஜம்னு வரும்பொழுது சூழ்நிலைகள் மாறுது. ஸோ நிறைய சேலஞ்சஸ், நிறைய தேவைகள் சட்டுன்னு அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ சொல்ல போனா எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போனா பிரெஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி கிடையாது, எவ்ரி ஃபர்ஸ்ட் டூ டேஸ் எல்லாம் எவ்ரி 1 to 2 hours குழந்தை தாய்ப்பால் குடிக்கணும், 24 மணி நேரம். அந்த மாதிரி தூக்கம் சடனா கெட்டு போயிடும். இப்பதான் டெலிவர் பண்ணதோட சோர்வு, சப்சிசேரியனுங்கும் போது அதுக்கான வலி, அந்த மாதிரி அநேக உடல் ரீதியான சோர்வுகள், மன ரீதியான சோர்வுகள், இதுக்கு மேல ஒரு பாரம் பொறுப்பு, அதோட சேர்ந்து தூக்கமும் போயிடுது. இதெல்லாம் சேர்ந்து அந்த தாய்க்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, ஆதரவு தேவைப்படுது. தட் இஸ் இமிடியட் சவாலுன்னு நான் சொல்றேன். குழந்தை பிறந்த உடனே வர இமிடியட் சவாலஞ்ச் தாய்மார்க்கு.
1: ஆக நாங்க பேசினப்ப சிலர் என்ன சொன்னாங்கனாக்கா, அந்த கன்ஃபைன்மென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்துல, அதாவது பிள்ளை பெற்ற பிறகு எனக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு உதவி தேவை. சில பேருக்கு வந்து குடும்ப ஆதரவு இருக்கும், நிறைய பேருக்கு அது இல்லாம இருக்கலாம். இல்ல வந்து பெற்றோரும் வேலைக்கு போறவங்களா இருந்தாக்கா, ரெண்டு பக்கமும் மாமியார் மாமனார் பெற்றோரும் வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாக்கா, அவங்களால வந்து அந்த கமிட்மெண்ட், அந்த ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு பட்சத்துல எனக்கு வந்து வெளியில இருந்து கன்ஃபைன்மென்ட் சப்போர்ட்டுக்கு வந்து யாராவது வரணும்னாக்கா அதுக்கு ஒரு நிதிச்சுமை இருக்கிறது. அந்த நிதிச்சுமைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்சிடியோ இல்ல ஒரு உதவியோ கிடைச்சதுன்னா, நிதி உதவி கிடைச்சதுன்னா அது சிறப்பா இருக்கும்னு சிலர் வந்து அதை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு புது புது கருத்துன்னு நான் நினைக்கிறேன்.
4: இந்த ஒரு இதுல நான் இன்னும் என்ன பாக்குறேன்னு சொன்னா, ஜேபி போறாங்க கன்ஃபைன்மெண்ட், சோ அந்த ஒரு மாசத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க. சோ அங்க வந்து பணம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. சோ அதையே வந்து இங்க ப்ரொவைட் பண்ணான்னா மேபி இட் வில் பி ஈஸியர், இன்னும் மெடிக்கல் செக்அப்க்கு வர்றதுக்கும் நம்ம பார்த்துக்கொள்றதுக்கும் அவங்க வெளியில போக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரியமும் நம்ம யோசிக்கலாம்.
0: நிச்சயமா ஏற்கனவே பல உதவிகள் வழங்கப்படுது, இதுல இதுவும் சேர்த்து
1: எங்களுடைய நெரிசலாக உள்ளது, குறிப்பாக PIE-ஐ நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது, முதலாம் தடத்தை தவிர்க்கவும். CTE-ஐ நோக்கி செல்லும் அப்பர் தாம்சன் ரோடு ஜலந்தோடாக்குவிற்கும் யூட்டுகாங் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி.
1: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
2: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவ முன்னணிபுடர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
4: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
5: எங்க? மதுரைக்கா?
4: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்போம்.
5: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயிற்றுக்கிழுது.
4: அதான் குமார் மேஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
6: குமார் மேஸ் இப்போது 321 சாலை.
7: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு.
8: ரவி, வீட்டை சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரவி. ஆனா சுத்தம் செய்யற அதே நேரத்துல வீட்டை சுத்தி எங்க எல்லாம் தண்ணி தேங்கி நிக்கிற வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க அகற்றணும்.
7: சரியா சொன்னீங்க சஜினி. குறிப்பா இந்த மூளை முடுக்கு, அது மட்டும் கிடையாது, இப்ப பழைய பாத்திரங்கள், நாம பயன்படுத்தாத வாளிகள்னு பலவற்றையும் நாம சரிபார்க்கறது சிறப்பா இருக்கும்.
8: முக்கியமா இந்த பிளாக் வழிமுறைகளை பின்பற்றுறது ரொம்ப முக்கியம் ரவி. அது என்னன்னு சொல்லிருங்க.
7: B, break, இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். L, lift, புந்தொட்டி தட்டிகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். O, overturn, வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். C, change, பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். K, keep, கூரை வடிகால்களை சுத்தம் செய்திடுங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திடுங்கள்.
8: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு.

0: திருப்பூர்ல நம்ம இளம் தம்பதியினர் வந்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு வந்து என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடத்திருந்தாங்க நம்ம எதிரொலி குழுவினர்.
1: ஆமா, பல பேர்கிட்ட பேசியிருந்தாங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்திருந்தாங்க இல்லையா.
0: ஆமா, இன்று இரவு 9:30 இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியில இதை பற்றிய தகவல்கள் மேலும் இடம்பெறும். இருந்தாலும் எதிரொலி குழுவினர் எங்களோட இருக்காங்க. இப்ப ஒலி கூடத்துல அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி இருக்காங்க, அதோடு தயாரிப்பாளர் ஸ்ரீ இருக்காரு, குழந்தை நல நிபுணர் நியூனிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அமுதாவும் நம்மோடு இணைந்திருக்காங்க.
1: சரி ஸ்ரீ, இப்போ புள்ளி விவரங்கள் என்ன சுட்டுதுன்னா, சிங்கப்பூர்ல இருக்கிற தாய்மார்கள் அவங்களுடைய முதல் பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கான வயதுன்னு பார்க்கும் போது 31.6 அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இதர பத்தின தகவல்களை நீங்க திரட்டி இருக்கீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: ஓகே, இப்போ என்னன்னா, என்ன இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எல்லாருமே வந்து இதை ஒரு குழந்தை பெற்றுக்கிறத வந்து தள்ளி போடுறாங்க. ஒரு ஒரு காலகட்டத்துல 25 குழந்தை இருக்கிற ஒரு காலமா இருந்திருக்கு. இப்ப வந்து 31.6 இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இட் கேன் ஈவன் கோ டில் ஒரு 33-34 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பு. இதுல இருந்து என்ன பாதிப்பு வருதுன்னா, ஒண்ணு வயதாக வந்து குழந்தை பெறுவது கஷ்டமாகுது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருவேளை வயதாகி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா கூட, அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளரும் போது பெற்றோர்களுக்கு வளர்க்கறதுக்கான அந்த எனர்ஜி இருக்குமா, ஏன்னா அவங்களுக்கும் வயசாகுது. வயசு குழந்தை வளரும் போது இவங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. ஸோ லிட்டரலி ஒரு ஜென்ரேஷன் கேப்பே வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா தான் தெரியும்.
0: என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இணையத்துல வந்து பலரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, இளமையா இருக்கிறத விட நாம கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த பிறகு, அதாவது 35 தாண்டி நம்ம குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த ஒரு முதிர்ச்சி இருக்கும் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்கு அப்படிங்கிற பரவலான கருத்து இப்ப வந்து இணையத்துல வந்து பரவலா இருக்கு.
1: ஓ அப்படியா?
0: ஆமா,
1: நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
0: ஆமா,
1: சிறப்பு. இல்ல எனக்கு தெரியல
3: அதை பத்தி. சஜினி, நாங்க வந்து டாக்டர் ஜோதிகுமார், அவர் வந்து ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பர்ட், அவர் வந்து கருத்தரிப்பு நிபுணர். IVF சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்பு முறைகள்ல வந்து நிபுணத்துவம் பெற்றவர். அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த தயார் நிலை ஒண்ணு, ஆனா அதுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்கணும். அதாவது 35 பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய அந்த கருமுட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கை குறையும். அந்த எண்ணிக்கை குறையறதோட அந்த ஒவ்வொரு முட்டையோட தரமும் குறையும். சோ அதனால வந்து மருத்துவ ரீதியா நிறைய பிரச்சனைகள் தாயாருக்கும் வரலாம், அதே நேரத்துல பிள்ளைகளுக்கும் வரலாம். அதே நேரத்துல வந்து அந்த இன்டர்வென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த IVF எல்லாம் இருக்கு. ஆனா இட்ஸ் நாட் அ சில்வர் புல்லட், அதுதான் அவர் சொன்னாரு. அதாவது இது இருக்கு, அதனால நான் தள்ளி போடலாம் என்கிற ஒரு கண்ணோட்டம் கொஞ்சம் மாறணும். ஏன்னா எல்லாமே வந்து, அதாவது பலன் அளிக்கலாம் அளிக்காமலும் போகலாம். அதுவும் நேரத்துல வந்து அதுக்கான வந்து செலவுகள் அதிகம். ஒரு IVF சுழற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சைக்கிள் செய்யறதுக்கு வந்து
0: கொஞ்சம் கூடுதல் பணம் தான்.
3: ஆமா, சப்சிடிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க பேசினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கனாக்கா, அதாவது இதுக்கு போனவங்க இடம் பெற்றிருக்காங்க நம்மளுடைய ப்ரோக்ராம்ல, அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இதுக்கு வந்து கூடுதலா இன்னும் கொஞ்சம் சப்சிடிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அது ஏன்னா எத்தனை சுழற்சிக்கு வந்து எவ்வளவு பயன்படுத்தலாம், நம்ம மெடிசின் அதெல்லாம் பயன்படுத்தலாம், அப்புறம் வந்து கழிவுகளும் வந்து ஓரளவுக்கு தான் வரும். அதனால அதை வந்து அதிகரிச்சா இன்னும் நல்லா இருக்கும். முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னாக்க, எங்களுக்கு வந்து தொடக்க காலத்துல மட்டும் ஆதரவு தேவையில்லை. நிதி உதவியா இருந்தாலும் கூட, இல்ல மற்ற ஆதரவு கட்டமைப்பாக இருந்தாலுமே, அந்த மகப்பேறு காலத்துல மட்டும் எங்களுக்கு தேவையில்லை. குழந்தையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் தேவை. இப்ப இருக்குதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னும் அதிக
0: கூடுதலா இருந்தா நல்லா இருக்கும் சொல்றாங்க.
1: குறிப்பா இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் அதிகரிக்குது, அந்தந்த செலவுகளுக்கு ஏற்ற உதவிகள் இன்னும் சிறப்பா இருக்கலாம் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி லட்சுமி. தொடர்ந்து டாக்டர் அமுதா உங்க பக்கம் வர ஆசைப்படுறேன். இப்ப வந்து குழந்தைகள்னு சொல்லும் போது நம்ம சர்வசாதாரணமா சொல்லிடுறோம், பிள்ளைங்களை பெற்றுக்குங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிறப்புக்கு பிறகு அவங்க சந்திக்கிற சவால்கள், நீங்க சொன்ன போல தாய்ப்பால் ஒரு பகுதி அதிகமாகலாம். அதனாலே மனச்சோர்வு அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளேயோ அவங்க போயிடலாம், பகுதிக்குள்ளேயோ. அப்படிப்பட்டவங்க எப்படி அதை ஒரு அளவு சமாளிக்கலாம், கையாளலாம் நினைக்கிறீங்க?
4: இப்ப முன்னாடி சொன்னது மாதிரிதான், சோ இந்த இவ்வளவு தேவைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார சுமைகளும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்ப ஃபாதரும் எக்யூப்டா வர்றாங்க, படிச்சிருக்காங்க, ரீட் பண்ணிருக்காங்க, பிளான் இருக்கு, எல்லாமே ஒன்னா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ரெண்டு பேருக்குமே சோர்வு வரும். அந்த குழந்தைய பற்றி இன்னும் புரிந்து கொள்ளல, இவங்க ரெண்டு பேருமா அதை செய்யறாங்க, ரெண்டு பேரும் அனுபவத்துல குறைந்தவங்களா இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய மாற்றம். இதுக்கு முந்தின ஜெனரேஷன் பார்க்கும்போது ஒரு கிராண்ட் பேரண்ட் அங்க கூடவே இருப்பாங்க, அனுபவத்துல கொஞ்சம் முதிர்ந்தவங்க, அவங்க சொல்லித்தர எதுனாலும் குழந்தாளுதான் எதுக்கு அழுகுதுன்னு தெரியாதப்போ அவங்க சொல்லுவாங்க இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கும் போது இவங்க அமைதியாவாங்க. அந்த அமைதி ஆக்குற ஒரு கேரக்டர் வந்து இப்ப கூடவே இல்லாததுனால அவங்களே பயந்து பயந்து பயந்து எல்லாத்துக்கும் டாக்டர் கிட்ட மருத்துவர் கிட்ட ஓடி வர முடியாது. அதனால அவங்க பயந்து பயந்து பயந்து ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வரலாம். அதனால டிப்ரெஷனுக்கு காரணம் என்னன்னா நிறைய பியர் பிரஷர்ஸ், கம்பாரிசன்ஸ், நிறைய குரூப்ஸ், அதுக்குள்ளார போகும்போது அதாவது இந்த தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு கட்டாயமான காரியம்னு தங்களுக்குள்ள அந்த பெர்ஃபெக்ட் பேரண்டிங் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா, அதை எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அது வளர்ந்து வர்ற உருவாகி வருகிற காலங்களில் அவங்களுக்கு அந்த டைம் லாக் ஆகும்போது ஐ எம் நாட் ஆஸ் குட் ஆஸ் அதர்ஸ், மற்றவங்க அளவுக்கு நான் வந்து பண்ண முடியல, எனக்கு இன்னும் பால் வரல அப்படிங்கிற சோர்வு நாங்கள் முகத்திலே பார்க்க முடியும். தாய்மார்கள் செக்அப்க்கு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வீக் டு டென் டேஸ் அடிக்கடி அவங்கள கூப்பிட்டு நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஜாண்டிஸாக இருந்தாலும் கோப்பிங்காக தான் நிறைய நாங்கள் கூப்பிடுவோம். என்ன அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ் அண்ட் இந்த பேபி, ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் அது வித்தியாசமான காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கான ஆங்ஸைட்டியோ அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மிஸ்மேட்ச் ஆகிறது எங்கன்றது வேற வேற மாதிரி இருக்கும். அதை நாங்க பார்த்து கண்டுபிடிச்சு, ஏன்னா நாங்க போஸ்ட்நேட்டல் வார்டில் அடுத்த நாள் ரவுண்ட்ஸுக்கு போகும்போதுமே தெரியும் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, சீக்கிரமா வரீங்களான்னு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ வி கேன் சி ஹூ இஸ் குவைட் கான்ஃபிடென்ட், ஹூ ஸ்ட்ரகிளிங், அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு கட்டாயமா. ஸோ அது அந்த ஜாண்டிஸை ஃபாலோ பண்ற அந்த காமாலை ஃபாலோ பண்ற அதே சூழ்நிலையில அதே அப்பாயின்மெண்ட்ஸ்ல நாங்கள் மெயினாக கோப்பிங்கும் பிரெஸ்ட் ஃபீடிங்கையும் பார்த்துக்குவோம். ஸோ நம்மளால மற்றவங்கள போல இருக்க முடியல, மற்றவங்க குழந்தைங்களை மாதிரி நம்ம வளர்த்த முடியல, அந்த நிறைய அந்த கம்பேரிசன்ஸ் இருக்கறனால ஐ எம் நாட் ஆஸ் குட் அப்படிங்கிற தாட் வர ஆரம்பிச்சதுன்னா மனசோர்வு இதெல்லாம் டயர்ட்னஸ் இருக்கும் போது படிப்படியாக அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பிளஸ் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது வந்து இது இட்ஸ் அ நோன் திங், மருத்துவ ரீதியாவே இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் தான். இது நடக்கிறதுக்கு ஹார்மோன்ஸும் ஒரு காரணம். ஹார்மோனல் சிச்சுவேஷனும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் பிளஸ் அந்த சப்போர்ட்டிவ் பேரண்ட் அவர் சப்போர்ட்டிவ் எல்டர் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் கூட இல்லாததுனால இந்த போஸ்ட்மார்ட்டம் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாமே கிட்டத்தட்ட மோர் தேன் 50% இருக்கு போஸ்ட்நேட்டல் மதர்ஸ்ல அப்படிங்கறத ஆய்வு தெரிவிக்குது. ஸோ இது கொஞ்சம் கூடிட்டு வர்றது தான், டிப்ரெஷன் அளவுக்கு அவங்க போகாட்டாலும் கூடிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம்.
3: ஒரு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இல்ல வந்து ஆங்ஸைட்டி இதுக்கான வந்து ஆதரவுக்கு வந்து நிதி கூட வந்து வரும். If they are seeking consultation, அதெல்லாம் போனாங்கனாக்கா சிகிச்சைக்கு போனாங்கனாக்கா இல்ல ஒரு வந்து சும்மா உட்காந்து யாருக்கிட்டயாவது பேசுறதுனாலும் அதுக்குன்னு ஒரு ஒரு செலவு இருக்கும், அந்த செலவுகளுக்கான ஒரு உதவி இருந்தாலும் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல நாங்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயும் பேசியிருந்தோம், அவரு என்ன சொல்றாருன்னா ஓவர் திங்கிங், இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து am I enough, அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து அந்த குழந்தை பெற்ற காலத்துல மட்டும் வருது இல்லையா, அது தொடர்ச்சியா வருது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து சிறந்தது கொடுக்கறேனா, அந்த ஓவர் திங்கிங் சொல்லுங்களேன். அவர்கிட்ட நீங்க தானே பேசுனீங்க.
2: இல்ல இப்ப என்னன்னா எல்லாருக்குமே இளம் தம்பதிகளுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது அதை வளர்க்கறதுக்கான பேண்ட்வித் இருக்கா, எக்ஸாக்டோட பேண்ட்வித் இருக்கா, என்னால இது முடியுமா, ஃபர்ஸ்ட் என்னால பைனான்சியலி குழந்தைகளை பாத்துக்க முடியுமான்றதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பட் அதையும் தாண்டி சில பல விஷயங்களும் இருக்கு, பட்
3: தொலைபேசிகள்
0: நேரடியா நம்ம பாக்கலாம். ஆனா நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதான் லட்சுமி ஸ்ரீ டாக்டர் அமுதா. இப்ப நான் வந்து ஒரு சிறந்த தாயா இருக்கணும், சிறந்த தந்தையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பல எதிர்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் வந்து சமூக ஊடகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பலரும் வந்து அவங்களுடைய காணொலிகள் அவங்களுடைய புகைப்படங்களை வந்து பதிவு செய்யறாங்க. நான் என் பிள்ளைக்கு இது செஞ்சேன் அது செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது நம்மள அறியாமலேயே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அப்ப இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நான் சரியா செய்யலையோ அப்படிங்கிற அந்த
1: குழப்பத்தை
0: கொண்டு வருது.
1: ஆனா இதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இன்றைய உலகம் சமூக சார்ந்துதான் இருக்கு. சொல்ல போனா நேரடியா போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க இல்லையோ, சமூகத்தை புரட்டி பார்த்து யாரோ ஏதோ ஒரு ஆங்கிளை பார்த்து பேசிக்கிட்டு தான் கேட்பாங்க. ஆமா
3: அது அதுதான் டாக்டர் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுது. அதை வந்து கொஞ்சம் கியூரேட் அவங்களே கியூரேட் பண்ணிக்கணும். அதாவது எல்லாத்தையுமே வந்து
0: எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப வந்து இணையத்துல வந்து நீங்க சொல்லியிருந்த மாதிரி குழுக்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த குழுக்கள்ல வந்து தாய்மார்கள் ஒருவருக்குள்ள வந்து அந்த ஆலோசனைகளை வந்து பகிர்ந்து கொள்வாங்க இல்லையா, நீ இது செய்யணும் நீ அதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு இதனாலயும் ஒரு குழப்பம் ஏற்படலாம்.
3: ஆமா உண்மைதான். ஆனா அதே நேரத்துல சில பலன்களும் இருக்கு. இந்த ஆதரவு கட்டமைப்பு குழுக்கள்னு இருக்காங்க இல்லையா, அந்த குழுக்கள்னு பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா அவங்க வந்து நிறைய இதுல கடந்து வந்திருப்பாங்க, அனுபவத்துல வந்து அவங்க பகிர முடியும். இது வந்து நான் வந்து செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி நீங்க முயற்சி செஞ்சு பாக்கலாம். அதாவது நான் இதை செஞ்சேன் நீயும் செய்யணும்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்படி பண்ணி பாத்தீங்களா அப்படி பண்ணி பாத்தீங்களா பேசுறது அதுதான் முக்கியம். அதாவது நம்ம வந்து இதுதான் செய்யணும்னு வந்து என்ன சொல்லுவாங்க காஸ்ட் இன் ஸ்டோன் சொல்லுவாங்க. வந்து சைக்காலஜிஸ்ட் அதுதான் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு கைட் புக் கிடையாது, குழந்தைய பெற்று வளர்க்கறதுக்குன்னு ஒரு கைட் புக் கட்டாயம் கிடையாது. அது எல்லாமே பெற்றோர்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான்.
4: குழந்தைதான் கைட் புக் பேசிக்கலாம்.
0: தொடர்ந்து நாம எதிரொலி குழுவினர்கிட்ட இன்னும் பல கேள்விகளை கேட்க விரும்புறோம். பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நேர்மை பொழுது சனியாக 8:36 ஆகிவிட்டது.
5: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
6: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும். உயர்தரத்திலும் இருக்கிறனால நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி.

0: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. தொடர்ந்து எதிரொலி குழுவினர் அவங்க கிட்டதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி, நிறைவா இன்று இடம்பெற போற நிகழ்ச்சி பற்றி ஒரு சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். லட்சுமி, உங்ககிட்டதான் ஆரம்பிப்போமே.
1: அதாவது இந்த நிகழ்ச்சி தயாரிச்சதுல வந்து எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏதாவது ஆதரவு எங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கணும். அதே நேரத்துல வந்து நிதி உதவின்றது மட்டும் தாண்டி மற்ற பல அம்சங்களையும் நாங்க வந்து கருத்துல கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அது நிகழ்ச்சியில வந்து புலப்படும். நிகழ்ச்சிய பாருங்க.
2: ஸ்ரீ, உங்களுடைய கருத்து.
3: இப்ப வந்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நான் ரெடியா ரெடியா அப்படின்ற அந்த கேள்வி தான், அந்த சந்தேகம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன கருத்து, வாழ்க்கையில எதுக்குமே யாராலும் எந்த செகண்ட்ல தான் ரெடியா இருக்க மாட்டோம், போய் ஃபேஸ் பண்ண மட்டும்தான் தெரியும். சோ தயவு செஞ்சு ஃபேஸ் பண்ணுவேன், சந்தோஷமா.
2: டாக்டர் அமுதா, இறுதியா உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
4: பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியலா ரெடி ஆகணும் அப்படிங்கறத விட குழந்தையோட தேவைகள் ரொம்ப கம்மி தான். ஒரு பால் கொடுக்கணும், நல்லா தூங்கணும், ஒரு பாண்டிங் ஏற்படுத்தணும். பேபியோட மெயின் திங் வந்து புதுசா ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்கோம், இது வித்தியாசமா இருக்கு, இதுக்கு யார் எனக்கு செக்யூரா இருப்பாங்க, ஹூஸ் மை பிரைமரி. சோ அதுதான் அவங்களோட தேவை, முக்கியமான தேவை. இதுக்கு வந்து உண்மைக்குமே அதிகமா நிதி உதவி தேவை இல்லை. அதனால அந்த பயத்தை கூட நம்ம கொஞ்சம் நீக்கலாம். இவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்க வேணாம். அப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், அதே சமயத்துல அதுக்காக தாமதிக்க வேண்டாம்.
2: இந்த தருணத்துல நிதி உதவி தேவைப்படுகின்றது. பால் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுதே, ஒரு டின் பால் இப்ப ஒரு 50-60 வெள்ளில இருக்கு.
0: அது ஒரு பகுதி தான், அதையே
4: இருக்கு இல்லையா. தாய்ப்பால் வந்து ஃப்ரீயா தானே நேச்சர் ப்ரொவைட் பண்ணிருக்கு நமக்கு, ஊக்குவிக்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம்.
1: ஆனா நிறைய வந்து கட்டமைப்புகள் இருக்கு, அதாவது நிதி உதவிக்கான கட்டமைப்புகள் இருக்கு. ஆனா இன்னும் கூடுதலா, ஏன்னா இந்த காலகட்டத்துல விலைவாசி நீங்க சொல்ற மாதிரி அதிகரிக்கிறதுனால எங்களோட தேவைகளும் அதிகரிச்சிருக்கு. அதனால மறுபரிசீலனை செய்யணும், சில விஷயங்களை புகுத்தணும், அதை பத்தி பேசியிருக்காங்க.
0: சரி, இத பத்தி எல்லாம் நீங்க மேலூர்கள் தெரிந்து கொள்ளணும், குறிப்பா ஆழமான சரியான கருத்துக்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இன்று இரவு எதிரொலி நிகழ்ச்சியை பார்க்கணும் இல்லையா.
2: வசந்த மொழிவழியில இரவு 9:30 உங்களுக்காக இடம்பெறுகிறது எதிரொலி, காண தவறாதீர்கள்.
0: உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையானதுக்கு உங்க மூவருக்கும் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். லட்சுமி, ஸ்ரீ மற்றும் டாக்டர் அமுதா, மிக்க நன்றி உங்க நேரத்துக்கு.
1: நன்றி.
0: இணைந்திருங்க எங்களோட. இது உங்க அபிமான வணக்கம். நேரம் இப்பொழுது 8:39.
5: போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் நேர்ந்துள்ளன. ECPA நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடிற்கு பிறகும், PIEA நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடிற்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமெண்டி அவென்யூ 2 போனவிஸ்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
6: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வெற்றிய சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்குதான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வெள்ளி துணை காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
1: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
2: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
2: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
1: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம்?

0: தங்கராஜா வெனிசேல உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. கே டி சத்தம் போடாதே திரைப்படங்கள்ல இருந்து
1: பிறகு
0: வாகனம் ஒன்று
1: எட்டு 52 மட்டுமே உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகைக்கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்திருங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
4: முறையாக வந்துவிட்டது. இந்த வருஷம் மே 11 தேதியிலிருந்து ஜூன் 28 தேதி வரையிலும் நடைபெறுகிறது. பருவநிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சமுதாயமாக நாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே உங்களுக்காக பல நடவடிக்கைகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
5: உதாரணத்திற்கு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி செயல்படுற பூச்சிகள் என்னென்ன, சிங்கப்பூர்ல இருக்கிற கடற்கரைகளை சுத்தம் செய்யும் முயற்சிகள், அதோட சிங்கப்பூர்ல இருக்கிற நகர்ப்புற விவசாயம், இவற்றை பத்தின தகவல்களை பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் வாயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
4: இந்த ஆண்டு இயர் ஆஃப் கிளைமேட் அடாப்டேஷன், அதாவது பருவநிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டு என்பதை முன்னிட்டு, கோ கிரீன் எஸ்ஜி 4வது முறையாக மே 11 தேதியிலிருந்து ஜூன் 28 தேதி வரையிலும் இடம்பெறுகிறது. பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் நம்மை எப்படி பாதிக்கலாம், பருவநிலை மாற்றங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம், அது மட்டும் இல்ல நம்முடைய பங்க நாம எப்படி ஆற்றலாம் இப்படின்னு பலவற்றை நமக்கு எடுத்து கூறுவதற்காக 1000 மேற்பட்ட நடவடிக்கைகள் இவ்வாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
5: கோ கிரீன் எஸ்ஜி, இதனையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள gogreen.gov.sg.
4: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.

0: 8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: ரவி
3: சொல்லுங்க.
1: பிரேம் ரொம்ப கவலையா இருக்காரு ரவி.
3: ஏன் ஏன் ஏன்?
1: நான் உங்களோட சேர்ந்து குதிக்கலையா ஆடலையா?
3: நீங்க கூட ஆனதுதான் அவரு கால குடுக்குதா?
1: ஆமா,
3: இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குது, பிரேம்க்கு இது ஒரு பிரச்சனையா?
1: அது மட்டும் இல்ல, கடைசியா ஆர்சனல் ஜெயிச்சப்போ அவருக்கு 21 வயசு, 22 வருஷம் கழிச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தகவல் எல்லாத்தையும் வந்து தெள்ள தெளிவா எழுதி வச்சிருக்காரு.
3: ரொம்ப நன்றி பிரேம், உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்க அடிமை ஆயிட்டோம். 90களில் வந்த பாடல்கள் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில.
1: இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன நேசம் திரைப்படத்தில் இருந்தும்.
4: திருப்பதி எழுமலை வெங்கடேச
1: நினைவிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்கு அங்க பாடல்கள் இடம்பெறவே இருக்கின்றன.
3: இன்றைய வானிலையை பொறுத்தவரை இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
5: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு.
1: சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
2: வணக்கம் சிங்கே.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணாலு அசிப்பாட்டல்ஸ்னா.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்டும் போது
2: நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்துலயா
3: குன்றத்துலதான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
2: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: இது ரவி ஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.
4: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா.
5: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
4: ஆஹா ஓஹோ.
5: சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
4: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
5: சந்தியாவின் கலர் என்ன பிள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பு வெள்ளையும் செய்துதானே பழைய MGR படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியா, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு. சாரால நம்ப பிரியாளாவும் நம்பானா எல்லாரும்.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பா PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் டேப்பனி சாலை, அதற்கு பிறகும் KJEக்கு பிறகும் காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE அப்பர் ஜூரோங் ரோட் எக்ஸிட் அங்கே, அதோடு துவாசி நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவனி 2 போனாவிஸ்தா இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: மனம் தரும் தினம் பார்க்கிஜினை.
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் மே 20 1873 ஆண்டில் லீவாய் ஸ்ட்ராஸ், ஜேக்கப் டேவிஸ் இவங்க இருவருக்குமே ரிவட்டுகளால் வலுவூட்டப்பட்ட கால் சட்டைகளுக்கான காப்புரிமை வழங்கப்பட்டது.
2: அங்கிருந்து உதயமானதுதான் லீவாய்ஸின் டெனிம் ஜீன்ஸ்.
1: ரவி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த காலத்துல சுரங்கத்துல வேலை செய்யறவங்க, அதாவது இந்த மைனிங் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாருமேதான் பெரும்பாலான நேரங்கள்ல இந்த ஜீன்ஸ் வகையான கால் சட்டைகளை அணிவாங்களாம்.
2: இதுல இந்த டெமின் ஜீன்ஸ் இருக்குல்ல, அத ஆரம்பத்துல வேஸ்ட் ஓவரால்ஸ் அப்படின்னு தான் அழைச்சாங்களாம். பிறகு நாளடைவுல அது டெனிம் ஜீன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது.
1: இந்த டெனிம் துணி கிழியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த காலத்துல இந்த துணி காப்பர் ரிவர்ஸ், அதாவது சிப்புகளால் செய்யப்பட்டிருக்கும் உலோக ரிவட்டுகளால் வலுவூட்டப்பட்டது.
2: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: Yay!

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சிற்பியின் இசையில் தேடினேன் வந்தது திரைப்படத்தில இருந்தும், ஏ ரஹ்மானின் இசையில் ரோஜா திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
3: அடுத்து வரப்போகுது இந்த பாடல் இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல் நாம கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனை அடுத்து
2: அரவிந்தன் திரைப்படத்தில இருந்தும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உங்களுக்காக பாடல் ஒலி இரவிருக்கிறது.
3: ஒலி 9:18 சமூக பக்கமா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான காணொலிகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு இல்லையா சஜினி?
2: அந்த வரிசையில ஸ்டைல் ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், ஸ்டைலுக்கு ஏத்த குயில் நானுதான்.
3: ஓ, நீங்க மயில் இல்ல?
2: நோ நோ,
3: நீங்க குயில்.
2: மயில் வந்து ஆண், குயில் வந்து பெண்.
3: அம்மாவுக்கு ஆண் பால் பெண் பால் வேற இப்ப முக்கியமா இருக்குது.
2: தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு தள்ளுபடி விலையில் 179.90 காசு.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: இடங்களில் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சிடிஇஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ யோச்சுகாங் ரோடிற்கு பிறகும், எம்சிஇஐ நோக்கி செல்லும் ஏஒய் ஜலான் அமாத் இப்ராஹிம் நுழைவாயில் அங்கேயும், பிஐஇஐ நோக்கி செல்லும் பிகேஇ எஸ்எல்இக்கு முன்பும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: ஒலி 968
2: சினிமா சினிமா
1: விக்ரம் இல்ல இல்ல இல்ல கமல் ஹாசன்
3: ரஜினிகாந்தின்
1: நடிப்பில் வெளியாக இருக்கும் தலைவர் 173 இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரஜினி கூட சேர்ந்து இன்னொரு திரைப்படத்துல அவரு நடிக்கிறாரு.
3: இதுக்கிடையில ஸ்ருதி ஹாசன் அவங்க ஒரு கதையை எழுத போறதாகவும், அந்த கதையை ஹாலிவுட்ல ஒரு ஆங்கில படமா எடுக்க போறாங்க அப்படின்னு, அதுல கமல்ஹாசன் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு வதந்திகள் வெளிவந்திருக்கு.
1: அதோட ரொம்ப புகழ்பெற்ற இந்திய திரைப்படம் கல்கி 1898 AD இந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான முக்கிய காட்சிகள்ல நம்ம கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
4: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.
5: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன்.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி. இதை விட மிருதுவா வேற எங்கெங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவும் தான்.
2: அதிசய பிறவி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு மேல ஜோடி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க.

0: 7025 ஏழு வயதுல இருந்து 15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்கல கலந்து கொள்ளலாம்.
1: ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீரேகா வளாகத்துல இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. நீங்க May 31 பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா
0: உங்களுக்காக சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்கு. அப்படின்னா மொத்தத்துல நீங்க சுமார் 147 வெள்ளி தான் கட்டுறீங்க.
1: ஆனா அதுவே ஜூன் முதல் தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா கட்டணம் உயரும்.
0: 150 வெள்ளிக்கு கட்டணம் அதிகரிக்கும், அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணத்தையும் நீங்க செலுத்தணும். அப்படின்னா மொத்தத்துல நீங்க 163 வெள்ளி கட்டணத்தை செலுத்த போறீங்க.
1: இப்பவே பதிவு செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகள் தமிழ்ல தன்னம்பிக்கையா பேசலாம், வானொலி மேடை சமூக ஊடகம்னு பல தளங்கள்ல சிறப்பா செய்யலாம். அதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்க பதிவு செய்யணும். போக வேண்டிய இணையப்பக்க முகவரி
0: go.mediaacademy.sg/oli-apw.
1: அனைத்து பிள்ளைகளுக்கும் குடி பேக் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு நீங்க அழைக்கலாம்
0: 633-33-888.
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பா துவாசி நோக்கி செல்லும் AYE பெனோய் சாலைக்கு பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் PIE அங்கியூ அவென்யூ நுழைவாயில் அங்கேயும், SLEBKE செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அந்த பகுதிக்கு பிறகும், PIE நோக்கி செல்லும் TPE KPE ECP எக்ஸிட்டுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன, விபத்துகளும் நேர்ந்துள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: தரும் தினம் பார்க்கே சென்னை
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: இது வணக்கம் சிங்கை.

0: இருந்திருக்குமே.
1: ரொம்ப மிஸ் பண்றீங்க
0: நினைச்சேன். தெய்வமே இப்படி ஒரு பாட்டு வரும்போதே நினைச்சேன். இங்க தேவையான உணர்ச்சிகள் கூட்டப்படும், அந்த உணர்ச்சிகள்ல இருந்து பல கருத்துக்கள் வெளியில வரும்னு. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நாம நம்மளே சந்தோஷப்படுத்திக்கணும். நமக்காக நடக்குதோ இல்லையோ, நமக்காக பேசுறாங்களோ இல்லையோ, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை எடுத்துக்கிறது தப்பே இல்லைன்னு
1: நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க ரவி. நம்ம இந்த காலத்து இளையர்கள் டிலுலு இஸ் த சொலுலு அப்படின்னு சொல்லுவாங்க. டிலுலு இஸ் த சொலுலு.
0: அப்படி என்றால்
1: நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மாயையில இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு நிறைய உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மாயில இருந்தா பரவாயில்ல, நீங்க மாயாஜாலம் காட்டுறீங்க. அது எந்த ரகத்தில் சேரும் சிரிச்சிங்களாக்கும்.
1: ரொம்ப நாளா சிரிக்கல, சேர்த்து வச்சு என்ன இப்ப சிரிக்க வைக்கிறீங்களா?
0: இந்த புன்னகையோட நாங்க விடைபெறுறோம். நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். சச்சடி
1: ரவிஜி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திக பெருமாள். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென்ஸ் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை எட்ட வாஷிங்டனும் தெஹ்ரானும் பெரும் முன்னேற்றம் கண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். சண்டை மீண்டும் தொடங்குவதை இருதரப்பும் விரும்பவில்லை என்றார் அவர். இது முடிவில்லா போர் அல்ல என்று திரு வென்ஸ் வலியுறுத்தினார். ஆனால் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராயிருப்பதாக அவர் சொன்னார். தெஹ்ரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும்படி உத்தரவிடவிருந்ததாகவும் பின்னர் அவ்வாறு செய்வதை நிறுத்தியதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் போர் புதிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் காணும் என்று ஈரான் எச்சரித்தது. அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிரான பதிலடி தாக்குதல்களில் புதிய சாதனங்களும் உத்திகளும் பயன்படுத்தப்படும் என்று தெஹ்ரான் கூறியது. அமெரிக்காவின் சான்டியாகோ இஸ்லாமிய நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்கள் வெவ்வேறு சமயங்களுக்கும் இனங்களுக்கும் எதிராக கடும் வெறுப்புணர்வு கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் இணையத்தில் சந்தித்ததாகவும் கூறப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் மூவர் மாண்டனர். மாண்ட மூவரும் சந்தேக நபர்கள் பள்ளி வாசலுக்குள் நுழைவதை தடுக்க உதவியதாக அதிகாரிகள் கூறினர். சந்தேக நபர்களில் ஒருவருக்கு 17 வயது, மற்றொருவருக்கு 18. இருவரும் தங்களை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்களின் தொடர்பில் 2 வீடுகள் சோதனை செய்யப்பட்டன. அவற்றிலிருந்து 30 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்க தற்காப்பு அமைச்சு ஐரோப்பாவில் உள்ள படைப்பிரிவுகளை குறைப்பதாக கூறியிருக்கிறது. 4 படைகளிலிருந்து இனி 3 படைகள் இருக்கும். 2021 இருந்த நிலை அது. ஆயுதங்களின் உற்பத்தியை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டிய அவசியத்தை நேட்டோ கூட்டணியின் ராணுவ தலைவர்கள் கலந்துரையாடிக் கொண்டிருந்த வேளையில் அறிவிப்பு வெளியானது. வாஷிங்டன் ஈரானில் நடத்தும் நடவடிக்கையால் தங்கள் உயர்தர ஆயுதங்களின் இருப்பு பாதிக்கப்படுவதாக கூட்டணியில் அக்கறைகள் எழுந்துள்ளன. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலின்ஸ்கி ரஷ்யாவுடனான போரின் நிலை கடந்த 1 மாதத்தில் கீவிற்கு சாதகமாக மாறியிருப்பதாக கூறியிருக்கிறார். நெடுந்தொலைவு தாக்குதல்களின் பாதிப்பு ரஷ்யாவில் அதிகரித்திருப்பதாக அவர் சொன்னார். ரஷ்யாவின் ராணுவ எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைக்கும் ஆளில்லா வானூர்த்தி நடவடிக்கையை உக்ரைன் விரிவாக்கம் செய்திருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட இடைநிலை ஆளில்லா வானூர்த்திகள் எல்லையிலிருந்து தொலைவில் உள்ள பகுதிகளை தாக்கும் ஆற்றல் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவிற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் பெய்ஜிங்கை நேற்றிரவு சென்றடைந்தார். திரு புட்டினை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி வரவேற்றார். திரு புட்டின் இன்று பின்னேரத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணத்தின் போது வர்த்தகமும் பொருளாதார ஒத்துழைப்பும் முக்கியமாக பேசப்படும் என்று நம்பப்படுகிறது. சென்ற வாரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா சென்றிருந்தார். ஹாங்காங் கட்டுமான தளங்களில் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கும் சட்ட திருத்தங்களை முன்மொழிந்திருக்கிறது. சென்ற ஆண்டு வாங் ஃபுக் காட் குடியிருப்பு வளாகத்தில் பெரும் தீச்சம்பவம் ஏற்பட்டது. அசம்பாவிதத்தில் 168 பேர் மாண்டனர். அதனைத் தொடர்ந்து திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. தடை பின்பற்றப்படுவதை மனிதவள அமைச்சின் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். விதி மீறுவோருக்கு அதிகாரிகளால் $380 அபராதத்தை விதிக்க முடியும். புகைப்பிடிக்கப்படுவதை தடுக்க இயன்ற முயற்சிகளை எடுக்க தவறும் குத்தகையாளர்களுக்கும் துணை குத்தகையாளர்களுக்கும் அதிகபட்சம் $51,000 அபராதம் விதிக்கப்படலாம். உலக சுகாதார நிறுவனம் ஆப்பிரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளில் எபோலா கிருமி தொற்று பரவும் வேகம் குறித்து அக்கறை தெரிவித்திருக்கிறது. கிருமி எவ்வளவு பரவலாக தொற்றியிருக்கிறது என்பதும் அக்கறை எழுப்பியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 26 பேர் எபோலா நோய் தொற்றால் மாண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களை சேர்த்து மாண்டோர் எண்ணிக்கை சுமார் 130க்கு அதிகரித்தது.
500 பேருக்கு கிருமி தொற்றியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. நோய் பரவலை சமாளிக்கும் முயற்சிகளை நிறுவனம் துரிதப்படுத்தியிருக்கிறது. கூடுதலான இருப்புகளையும் அதிகாரிகளையும் அது அனுப்பியது. சிங்கப்பூர் கொள்ளை நோய் தயார் நிலை முயற்சிகளுக்காக ஓர் அனைத்துலக சுகாதார அமைப்புக்கு 12 மில்லியன் டாலர் வழங்கவிருக்கிறது. அந்த தொகை செபி எனும் தொற்று நோய்க்கான தயார்நிலை கூட்டணிக்கு செல்லும். நிதி 2027 தொடங்கி 4 காலத்திற்குள் கொடுக்கப்படும். சுகாதார அமைச்சு அதனை தெரிவித்தது. ஏற்கனவே 2022 சிங்கப்பூர் அந்த அமைப்புக்கு 15 மில்லியன் டாலர் வழங்கியிருந்தது. புதிய மிரட்டல்களுக்கு எதிராக பாதுகாப்பான எளிதில் பெறக்கூடிய தடுப்பு மருந்துகளை 100 உருவாக்குவது அமைப்பின் ஒரு முக்கிய கூறு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
1: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
0: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க. உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு உலகக்கிண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Seal It All with Coca-Cola.
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. புதன்கிழமை மே 20 தேதியில இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழைக்காலமா இருந்தாலும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது சில இடங்கள்ல. இன்றைக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னால நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய குழந்தைய கீழே கூட்டிட்டு போயிட்டேன். கீழே கூட்டிட்டு போய் இந்த நடைபாதையில நான் நடக்க, பிள்ளை இயற்கை காற்றுல சுவாசிக்க, மரம் செடி கொடியில அப்படியே நார்ந்து பார்க்க இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல நான் யோசிச்சேன், என்னடா இவ்வளவு சூடா இருக்கே, நம்ம இங்க இருக்கும் போதுதான் ஒளி கூடத்துக்கு வரும்போதுதான் நல்லா ஜிலுஜிலு குளுகுலுன்னு இருக்குது, ஆனா வெளியே போனாதான் தெரியும். இப்படிதான் பல பேரும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க உள்ள இருக்கீங்க ஹலிமா, ஒளி கூடத்துல நல்லா ஜிலுஜிலு குளுகுலுன்னு இருக்கோம், வெளியே வந்து பாருங்க, ஒரு முட்டை இல்ல 10 முட்டையே பொறிச்சிடலாம், அந்த அளவுக்கு சூடா இருக்கு. மழைன்னு அறிவிப்பு சொல்றதோட சரி, காணலையே. அதுவும் நல்லதுதான் இல்ல. இப்ப பல வேலைகள் உங்களுக்கு வெளியே இருக்குது, வெளிப்புறதுல நீங்க செய்யணும்னா வெயில் அடிச்சா சந்தோஷம், பல வேலைகளை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். மழை பெய்தா அதை நீங்க தள்ளி போடணும், இன்னொரு நாள் அதுக்கு நீங்க ஒதுக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால பாசிட்டிவிட்டி நேர்மறையாத பாப்போம், ஆக்கப்பூர்வமா அதை நம்ம பாப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஒத்துக்கிறேங்க, குழந்தைக்கு முன்னால இந்த காலங்காத்தல எழுந்து நடைப்பயிற்சியில ஈடுபட்டுட்டு அதன் பிறகு நீங்க வேலைக்கு வர சொன்னீங்கன்னா நான் ரொம்ப யோசிப்பேன். இப்ப வணக்கம் செய்ய நிகழ்ச்சி நான் 3 வருஷம் படைச்சிட்டு இருக்கும் போது எழுந்திருக்கிறதே 4 மணிக்கு, அதுக்கு முன்னால நடைப்பயிற்சினா எங்க தூங்குறது. ஆனா இப்ப குழந்தையினால நானும் நடைப்பயிற்சியில ஈடுபடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப என்ன விட இன்னும் அதிகமான ஒரு கொண்டாட்ட சந்தோஷத்தோட ஒரு சிலர் இருப்பாங்க, தீவிர ரசிகர்கள், ஆர்சனல் ரசிகர்கள் இருப்பாங்க. 22 ஆண்டுகள் கழித்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை பெற்றிருக்காங்க ஆர்சனல். ஆமாங்க, இது ஒரு பெரிய சாதனை, முதல் முறையா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வென்றிருக்காங்க. அதற்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லியே ஆகணும், எவ்வளவு பெரிய ஒரு தருணம் இல்லையா? சரி, இன்றைக்கு ஒரு தலைப்பத்தில் நம்ம பேச போற நண்பர்கள் பற்றி தான் தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. இது உங்க ஆனந்த மார்பம் உங்களுக்காக அடுத்த 4 மணி நேர நிகழ்ச்சி. நான் வழங்க வந்துட்டேன் ஹலீமா அஸ்வான். ஆரம்பிக்கலாமா?

0: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினத ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜாயலுக்காஸில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீத்த உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து
1: திறமையான பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ் .com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்த வாரம்பம். இப்பதான் சில பேர் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. உங்களை வருகவர்கள் வரவேற்கிறேன். நான் ஹலீமா அஸ்மான். ஒரு பதிவை நேற்று நான் பாத்திருந்தேன். இதுல எவ்வளவு உண்மை அடங்கிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஒரு பெண், இவங்களுக்கு 30 வயது ஆகுது. என்ன பதிவிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 30 வயதுல என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன். குறிப்பா என்னுடைய வாழ்க்கையில நண்பர்கள் இருக்காங்களா, உண்மையான நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் போது, ஆமா வேலை சிற இடத்துல இருக்காங்க, பார்க்கும் போது பேசுறவங்க அவங்களா இருக்காங்க, இந்த அக்வைன்டன்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பல பேருமே வாழ்க்கையில இருக்காங்க. ஆனா உண்மையான 3 மணிக்கு அழைக்கக்கூடிய ஒரு நண்பர்னா இந்த 3 AM ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லைங்க. இதை நான் எப்ப உணர்ந்தேனா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான ஒரு காலம் என் வாழ்க்கையில வந்தபோது அந்த கஷ்டமான காலத்தை நான் ஒருத்தர் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய கைபேசியை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும் போது அந்த கான்டாக்ட்ஸா தொடர்புகள் என்னென்ன தொடர்புகள் யார் யாரெல்லாம் என்னுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கும் போது யாருக்கும் எனக்கு அழைக்கணும்னு தோணல. ஏன்னா அந்த அளவுக்கு யார் கூடயும் நான் நெருக்கமா இல்லை. என்னுடைய கஷ்ட காலத்தை சொல்ற அளவுக்கு நான் யார் கூடயும் அந்த நெருக்கத்துல இல்லை. இந்த மாதிரி 30 வயதுக்கு மேல நண்பர்கள் இல்லாம இருக்கிறது வழக்கமானதா இல்ல நான் தனிச்சு நிக்கிறனா, நான் ஒரு விதி விளக்கா அப்படின்னு அவங்க ஒரு பதிவிட்டு இருந்தாங்க. அதற்கு நிறைய கருத்துக்கள் வந்திருந்துச்சு. ஆனா அந்த கருத்துக்களை இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த 30 வயதுக்கு மேல நண்பர்கள் இல்லாம இருக்கிறது வழக்கமானதா? நான் சொல்றது உண்மையான நண்பர்கள். இப்ப ஒரு வாசகம் கூட இருக்குது இல்லையா, உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். ஆனா நண்பர்களே இல்லாதவங்க எப்படிங்க, அவங்களை பத்தி நீங்க எப்படி சொல்வீங்க? அன்பான நண்பரை ஆபத்தில் அறியலாம், ஆனா அப்படி இல்லனா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 30 வயதுக்கு மேல நெருக்கமான ஒரு நண்பர் இருக்காங்களா? நீங்க அடிக்கடி தொடர்புல இருக்கிற ஒரு நண்பர் இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்போது அவங்க துணையா நின்று இருக்காங்களா, இல்ல நீங்க அவங்களுக்கு துணையா இருந்திருக்கீங்களா? ஆனா 30 வயசுக்கு மேல இல்ல ஹலிமா, என்னோட குடும்பம் தான் எனக்கு எல்லாமே, குடும்பத்திலேயே என்னுடைய கசன் என்னுடைய நல்ல நண்பரா இருக்காங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
3: துறை
4: அதிகாரிகள், காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
0: இது உங்க ஆனந்த மாரபம். பல பேரும் இந்த காணொலைகள் அணிவது உண்டு, ஆனா அந்த காணொலைகளை அடிக்கடி நம்ம மாத்துறோமா? எத்தனை பேர் மாத்துறீங்க? அதுவும் அடிக்கடி மாத்துறீங்க. மாத்துறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம கால்கள்ல அந்த வெப்பமும் ஈரப்பதமும் சிக்கி கொள்ளுது. அதனால பாக்டீரியா பூஞ்சைகள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு நம்ம வழி விடக்கூடாது. அதனால காலுறைகளை நம்ம அடிக்கடி மாத்தணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டோனே உங்க கால்களை நல்லா கழுவிட்டு மென்மையான சவர்காரத்தை பயன்படுத்தி உங்க கால் விரல்களுக்கு நடுவில் இருக்கிற பகுதிகளையும் கழுவுறது மட்டும் இல்லாம கால் விரல்கள் நல்லா உலர்ந்த பிறகு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துங்க. கால் விரல்களுக்கு நடுவில் இருக்கிற பகுதியை மட்டும் தவிர்த்துருங்க. பாதம் முழுவதும் உங்க மாய்ஸ்சரைசரை நீங்க பயன்படுத்தலாம். இப்படி நீங்க அடிக்கடி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க காலுறைகளை மாற்றுவது, மாய்ஸ்சரைஸ் செய்யறது, நல்லா கழுவுறது, இப்படி நீங்க அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது உங்க கால்கள் நல்லபடியாக ஆரோக்கியமா இருக்கோங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
5: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர், இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை
3: பகிர்ந்து நல்ல நண்பர்களா இருக்காங்க. ஆனா அந்த 30 வயசுல நல்ல நம்மள அறிஞ்ச நண்பர் எப்படின்னா, நம்மக்குள்ள இருக்கிற நம்ம மனச எடுத்து வெளியே வச்சா அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்தா அதுதான் நம்ம நண்பர். அப்படிங்கிற வகையில நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சு அதிர்ஷ்டசாலி, எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்காரு, அவர் ஒரு தெய்வ பிரசாதம் எனக்கு. எங்க நட்பு அப்படியாப்பட்ட நட்பு, எந்த வேலையிலையும் எந்த சம்பவத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையிலையும் அவருக்கு எனக்கு ரொம்ப உதவி செய்வாரு, அவருக்கும் நான் ரொம்ப உதவி செய்வேன். அதான் எங்களோட நட்பு. உதாரணத்துக்கு அவரு நோய்வாய்ப்பட்டு அவரு ஒரு அறுவை சிகிச்சையில இருக்கும் போது அவரு கூட 3 மாசம் நான் மருத்துவமனையில தங்கி அவரை நான் பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு அவரு ரொம்ப சிறந்த ஆரோக்கிய நிலையில இருக்கு.

0: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்த வாரம்பம். தொடர்ந்து பல குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருக்க. குமார் என்ன சொல்றாருன்னா, ஹாய் மா வணக்கம், என்னோட பேரு சாந்தகுமார், 51 வயது ஆகுது எனக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த நட்பு வட்டம் வைத்திருக்கிற பழக்கம் கிடையாது. அதனால இப்ப வரைக்கும் எனக்கு நெருக்கமான நண்பர்கள் இல்ல. எல்லாமே என்னுடைய மனைவி தான், என்னுடைய மறுபாதி தான், என்னுடைய மகன் மகள் அப்பா இருக்காங்க. இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு குமார் சொல்லிருக்காரு. நூர் ஜஹான் குறிஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. எப்படி ஹலிமா, இன்றைக்கு நீங்க சரியான நேரத்துல இந்த தலைப்பை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று எனக்கு ஒண்ணு நடந்துச்சு. நான் எப்போதுமே மனப்பூர்வமா மற்றவர்களுக்கு உதவி செய்வேன். குறிப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு நான் ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டேன். அவங்க உதவி கேட்டா உதவி செஞ்சிருவேன். ஆனா நேற்று நான் ஒண்ணு உணர்ந்தேன். நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யறேனோ அதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்ட காலம் நேற்று வந்த போது எனக்கு நிக்கிறதுக்கு துணையா இருக்கிறதுக்கு யாருமே இல்ல. நான் இதுவரைக்கும் சொன்னேனே நெருங்கிய நண்பர்கள், அவங்க யாருமே வரல, யாருமே அவைலபிளா இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நூர்ஜஹான் புரியுது, ரொம்ப ஒரு கசப்பான உணர்வாக தான் இருக்கும். என்னடா இது, இத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்யறோமே, ஆனா நமக்கு ஒண்ணு வரும்போது உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, ஒரு நாது கூட இல்லையே அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா இந்த நேரத்துலதான் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல குணமுடையவங்க, நற்பண்புகள் கொண்டவங்க. உங்க மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம நீங்க எல்லார்கிட்டயும் உண்மையாக தான் இருக்கீங்க, போலியாக நடந்துக்கல. உங்களை மாதிரி ஒரு நண்பர் கிடைக்க உங்க நண்பர்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். மனம் தளராதீங்க. கண்டிப்பா நீங்க செய்தது ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப 3 மடங்கா 10 மடங்கா வந்து சேரும். இறை காதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இசை நல்லா கேப்பீங்கன்னா, புத்தகங்கள் நல்லா படிப்பீங்கன்னா, இவை அனைத்தும் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஒண்ணு தவிர உனக்கு யாரும் இல்லை என்பதை வாழ்க்கை ஒரு சூழ்நிலையில் உனக்கு நிரூபிக்கும். அந்த நாளில் உனக்கு துணையாக நீ மட்டுமே இருப்பாய்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகைக்கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முன்றுங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்சையில் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
4: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். குரல் பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன.
5: ஹலோ ஹனிமா, வணக்கம். என் பேரு மீனு. நான் உங்களோட ரேடியோ ஷோ கேட்டுட்டு அப்படியே கோழிக்கறி சமைச்சிட்டு இருக்கேன். ஓகே, நல்ல நல்ல பாட்டு எல்லாம் பிளே பண்றீங்க. டாபிக் வந்து நண்பர்களை பத்தி. மேரிட் உமன், எனக்கு வந்து நோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்ல. ஒரு உதிக்கு வந்து போன் அடிச்சு பேசுறது இல்ல மனசு விட்டு பேசுறது ஒரு ஃப்ரெண்ட் கூட எனக்கு இல்ல. எனக்கு பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு நண்பர் கூட இல்ல. பிகாஸ் அவங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்து போயிட்டாங்க. ஆஸ் ஃபார் வுமன், லேடிஸ், பெண்கள் வந்து வி கேனாட் மெயின்டைன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்லி ஒன் ஆர் டூ லைஃப் லாங் நண்பர்கள் தான் வர முடியும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் நண்பர் வந்து இப்ப என் பிள்ளை. ஐ திங்க் நீங்களும் உங்களோட பேபியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. சோ ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ சோ மச். வணக்கம் ஹரிமா, பாய்.
4: ரொம்ப அழகா உற்சாகமா பேசியிருந்தாங்க அவங்க. கண்டிப்பா நிறைய பேர் இதை சொல்லிருக்காங்க என்கிட்ட. ஒரு மனைவியான பிறகு, அதுவும் பல ஆண்டுகள் நம்ம உலகமே வீடா இருக்கும் போது, அந்த வீட்டோடைய தேவைகள் பூர்த்தி செய்த செய்து செய்து அவங்களுடைய தேவைகளை மறந்துடுவாங்க. தொடர்ந்து மகனுக்கு மகளுக்கு என்ன தேவை, கணவருக்கு என்ன தேவைன்னு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து செய்து செய்து செய்து அவங்களே அவங்க மறந்துடுவாங்க. அதனால உங்களுக்கு நீங்க கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, பிடிச்ச நடவடிக்கைகளை ஈடுபடுங்க. ஏன், அது ரொம்ப எளிமையா ஒரு நடைப்பயிற்சி கூட இருக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நடைப்பயிற்சியில ஈடுபடும் போது, முதல் நாள் இல்ல முதல் ஒரு வாரம் கூட நீங்க தனியா தான் போகிற மாதிரி, தனியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க நீங்க அடிக்கடி அதே முகங்களை அந்த நேரத்துல, நீங்க போற நேரத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நட்பு வளர வாய்ப்பு இருக்குது. செஞ்சுதான் பாருங்களேன்.
6: ஹாய் அலிமா, நான் லூட்ஸ் மேரி ஜோசப் ஜோஹர்ல இருந்து
4: பேசுறேன்.
6: எனக்கு வயது வந்து ஒரு 62 இருக்கும். எனக்கு வந்து இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. நான் சிங்கப்பூர்ல தான் வேலை செய்யறேன். ஆனா எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அப்படியே ஓடி வச்சுக்காரோ.
7: கணக்கு பாக்காம இவ்வளவு உதவி செஞ்சு எல்லாம் பார்த்தேன். ஆனா நான் ஒரு கஷ்டத்துல இருக்க போது எனக்கு யாரோட உதவி இல்லம்மா. கூட பிறந்தவங்களும் சரி யாருமே சரிம்மா, அது தெய்வம் மட்டும்தான் எனக்கு துணையா இருக்குது.
4: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.

பாத காணிக்கை இவ்வளவு இருந்த பாடல் ஒலிபரப்பானது. நேர்களே, நீங்க தனியா இருக்கீங்க, யாருமே இல்ல, நண்பர்களே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக உங்களுடைய உற்ற தோழனா தோழியா ஒலி 9:06-24 மணி நேரமும் செயல்பட்டுக்கிட்ட இருக்க எங்க கிட்ட நீங்க பேசலாம், மன விட்டு பேசலாம். சரியா, அதுக்கு நாங்க துணையா இருப்போம். உன் உள்ளத்தின் ஒளியை ஏற்று, உன் உள்ளத்தின் ஒளியை ஏற்று. உலகம் உன்னை சுற்றி இருக்கும் உலகம் இருளாக இருந்தாலும் நீ ஒளியாக பிரகாசி. இத உங்க மனசுல நிறுத்துங்க. உங்களுடைய தோழியா உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் இப்ப கொடுக்கறேன். இன்னும் சாப்பிடலன்னா போய் சாப்பிடுங்க. மற்றவர்களை பத்தியே நினைச்சு நினைச்சு நினைச்சு நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. வயிறு பட்டினி போடாதீங்க, போய் சாப்பிடுங்க. நல்ல தெம்பா தொடர்ந்து வேலைய பாருங்க. சரியா, இன்னும் சாப்பிடலையா? தண்ணி இறந்துறியா? போய் அறுதுங்க, போங்க. சங்கீ ஒழுங்கு படத்துல இருந்தே பெற்றியன் சவுந்தரராஜன் பேசுல கொண்டு வரும் பாடல் இதோ.

0: மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரீங்கன் சாலை கட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: யார் அங்கே?
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் நடுவில் கொஞ்சம் சாப்பாடு காணும் அங்கத்துல உங்களுக்கே தெரியும் தேவையான பொருள்களை கொடுப்பேன். ஆனா ஒரே ஒரு பொருள் மட்டும் விடுபட்டு இருக்கும், அது இந்த உணவுப் பொருளுக்கான தேவையான ஒரு பொருளாக இருக்கும். இன்றைக்கு இந்த தேவையான பொருள்களை வச்சு நான் எதை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையான்னு பாக்கலாம். தேவையான பொருள்கள் இவைதான்: கோழி, பூண்டு, வெங்காயம், சிறிய மிளகாய், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், சர்க்கரை, எண்ணெய். கோழி, பூண்டு, வெங்காயம், சிறிய மிளகாய், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், சர்க்கரை மற்றும் எண்ணெய் இல்லாத ஒரு முக்கிய பொருள், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு சாப்பாடு வகைக்கு, உணவு வகைக்கு கண்டிப்பா இதை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. இது இந்திய சாப்பாடு கிடையாதுங்க, மலை சாப்பாடும் கிடையாது. இதுதான் நான் கொடுக்கிற பெரிய குறிப்பு. நடுவில் கொஞ்சம்

0: வாகன நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராரு பாடகர் சித் ஸ்ரீராம் அவருடைய ஒரு பாடல் தான் ஒளிபரப்பாச்சுங்க. ஐ படத்துல இருந்து சுனிதா சாரதியோட சேர்ந்து பாடியிருந்தாரு. இப்ப உங்களுக்காக
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 10 காசு.
4: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலு காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: நான் கொடுத்த தேவையான பொருள்கள்ல விடுபட்ட ஒரு பொருளை நீர்கள்னா கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: நீங்க சொன்ன சாப்பாடு வந்து சிக்கன் ரைஸ் நினைக்கிறேன். அதுல வந்து அரிசியை நீங்க விட்டுட்டீங்க, அதுதான் சரியான விட நினைக்கிறேன். என்னோட பேர் சிவா.
0: நன்றி சிவா, உங்க குரல் பதிவுக்கு. சோளமாவு ஹலிமா அப்படின்னு பனி மலர் குறிப்பிட்டிருக்கீங்க.
2: ஹலிமா
0: வணக்கம்.
2: உப்பு, உப்புல்லா பண்ணும் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்களா? உப்பு
0: சரியா சொன்னீங்க, ஆனா உப்பு கிடையாது. சில பேர் இந்த ஆயிஸ்டர் சாஸ், சோயா சாஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது அதோட சேர்த்து இன்னும் உப்பு சேர்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப உப்பு கறிக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால உப்பு இல்லம்மா, இந்த உப்பு சோறு இதெல்லாம் கிடையாது. பிரதானமான தேவையான பொருள் இந்த சமையலுக்கு நம்ம சேர்த்துக்கணும்.
3: நான் இந்திரா பேசுறேன்.
0: சொல்லுங்க இந்திரா.
3: நினைக்கிறேன் நானு.
4: காலை வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம்.
4: என் பெயர் சத்தியமூர்த்தி. நீங்க கேட்டீங்க இல்லைங்களா?
0: சொல்லுங்க.
4: நான் நினைக்கிறேன் இஞ்சி.
5: காலை வணக்கம் பலிமா. நீங்க சொன்ன பொருள் வந்து தக்காளி பழம் இல்லை,
6: ஜிஞ்சர், இஞ்சி.
0: பல பேரும் இஞ்சி தக்காளி சொல்லிருக்கீங்க, கிடையாது. இந்த உணவை சமைக்கிறதுக்கு நமக்கு தக்காளி இஞ்சி எல்லாம் தேவைப்படாதுங்க. உப்பு கூட சில பேர் சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதுல ஆயிஸ்டர் சாஸ், சோயா சாஸ் எல்லாம் இருக்கிறதுனால. இப்ப நான் செய்யும் போது இன்னும் கூடுதலா கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன், ஆனா உப்பு கறிக்காவும் இருக்கிறதுக்கு பாத்துக்கணும். இது இந்திய சாப்பாடு வகை கிடையாது, மலாய் சீன சாப்பாடு வகை கிடையாது. ஆனா உணவகத்துக்கு போகும்போது சில உணவகங்கள்ல இந்த சாப்பாடு வகை இருக்கும். விருப்பப்பட்டு ரொம்ப பிரியமா பல பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஒரு குயிசின் பிடிக்கும்னா, இப்ப நான் குயிசின் பேரை சொல்லிட்டேன்னா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. திரும்ப சொல்றேன், தேவையான பொருட்கள் இவைதான். உப்பு, கோழி, பூண்டு, வெங்காயம், சிறிய மிளகாய், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், சர்க்கரை, எண்ணெய் இல்லாத ஒரு முக்கிய பொருள். இதை இந்த சமையலுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இது சேர்த்தாதான் ஹைலைட்டே. அது என்ன பொருள் யோசிச்சு பாருங்க. சரி, இன்னொரு குறிப்பு, ரொம்ப பெரிய ஒரு குறிப்பை கொடுக்கறேன். நான் தேடுறது ஒரு இலை வகை. ஆமா, ஒரு இலை. இந்த இலைய இந்த சமையலுக்கு நம்ம சேர்த்துக்கணும். எந்த இலை அது? அதை தான் விட்டுட்டேன்.

0: அடுத்த குற்ற கண்காணி கேள்வி.
1: நான் தான் அழக்கூடாதுன்னு சொல்லல, அலறதை நிறுத்து.
0: குழந்தையின் தொடர் அழுகுரல் ஆபத்தான தாக்குதலில் முடிந்தது.
1: நான் தவறு செஞ்சிட்டதா யாரும் நினைக்க கூடாது.
2: ஒரு ஒரு பரவாயில்ல, இது ஒரு விபத்து தான்.
0: குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் உடனும் தடயவியல் நிபுணர்கள் உடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
3: அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு?
4: உனக்கு சப்பாத்தி தான்
3: அனார்கலியின் சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுடைய மகிமை சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்சது. ஹெல்த்திய சாய்ஸ் சான்றிதழும் பெற்றது. சப்பாத்தி மட்டும் இல்ல, சாலட், ரோல்ஸ், ராப்ஸ், பராட்டா எல்லாமே உனக்கு இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல செஞ்சு தரேன்.
4: வாவ், அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் இனி நம்ம தேர்வு.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வீதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
3: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை, குழம்பு முண்டிப்படி, எத்து பாயில் போட்டுக்கோ, கண்ணுமுடி. இப்ப சொல்லு எப்படி இதுன்னு அடி போடே.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கும் இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கங்க, அட்டகாசமான கோழி இறைச்சி ஆட்டை இறைச்சி சமைக்கணுமா, தயிரை மறந்துடாதீங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. உங்களுக்கு தெரியுமா,
4: நடுவுல கொஞ்சம் சாப்பாடு காணும்.
5: நான் கொடுத்த தேவையான பொருட்கள் இவைதான். கோழி, பூண்டு, வெங்காயம், சிறிய மிளகாய், சோயா சாஸ், ஒயஸ்டர் சாஸ், சர்க்கரை, எண்ணெய், உப்பு. இல்லாத முக்கிய பொருள் எது? அதுவும் குறிப்பா ஒரு இலை வகைன்னு சொல்லி இருந்தேன். அத சொன்ன கையோடயே பல பேரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: லட்சுமி ராஜப்பன்.
5: சொல்லுங்க லட்சுமி.
6: நான் நினைக்கிறேன் டவுன் சூப்.
7: ஹலோ அலிமா, மீண்டும் இந்திரா பேசுறேன். நான் நினைக்கிறேன் சராய்.
8: காலை வணக்கம் அலிமா, நான் கோமதி
5: பேசுறேன்.
8: ரோஸ்மேரி லீஃப் அதுவா இருக்குமோ?
5: அந்த முதல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, பேசில் லீஃப் துளசி வகையை சேர்ந்தது. உணவகங்களையும் இருக்கும். பேசில் கோழி இந்த உணவு வகை தாய்லாந்துல 1930களில் இருந்தே இருக்குதா? அடேங்கப்பா.
1: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மோகி மிஸ்ட்.

0: இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்குன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: நேரம் சரியா 11:57 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 நிமிடங்கள்ல நம்ம செய்திகளை கேட்க போறோம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்கள் நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். ஹலிமா அஸ்மான். ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் கொண்டு வரும் பாடல் இது.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். எளிதில் பாதிக்கப்படக்கூடிய ஆசிய இளையர்களிடையே சைக்கோசிஸ் எனும் ஒருவித மனநோய் ஏற்படும் சாத்தியத்தை கண்டறிய முடியும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நோய் வரும் சாத்தியத்தை கண்டுபிடிக்க உதவும் இரத்த பரிசோதனை குறியீடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மனநலக் கழகமும் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் நடத்திய ஆய்வில் அது தெரியவந்தது. சைக்கோசிஸ் மனநோயால் பாதிக்கப்படுவோர் எது உண்மை எது உண்மை அல்ல என்பதை பிரித்து பார்ப்பதில் சிரமப்படுவர். சிங்கப்பூரில் 18 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய 43 நபர்களில் ஒருவருக்கு அந்த நோய் உள்ளது. கண்டுபிடிப்பு நம்பிக்கை அளித்தாலும் மேலும் விரிவான ஆய்வு தேவைப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறினர். மேற்கொண்டு ஆய்வு நடத்தினால் திட்டவட்டமான சிகிச்சை முறைகள் உருவாக்கப்படலாம் என்று ஆய்வுக்குழு நம்பிக்கை கொண்டுள்ளது. நோயாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் புதிய மருந்துகளை தயாரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் அது கூறியது. அமெரிக்காவின் சான்டியாகோ இஸ்லாமிய நிலையத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர்கள் மற்ற சமயங்கள் இனங்களுக்கு எதிராக கடும் வெறுப்புணர்வு கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் 13 வயதினர். ஒருவருக்கு 17 வயது, மற்றொருவருக்கு வயது 18. இருவரும் இணையத்தில் சந்தித்ததாக கூறப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் மூவர் மாண்டனர். மாண்ட மூவரும் சந்தேக நபர்கள் பள்ளி வாசலுக்குள் நுழைவதை தடுக்க உதவியவர்கள் என்று அதிகாரிகள் கூறினர். துப்பாக்கிச் சூடு நடத்திய இருவரும் தங்களை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்களின் தொடர்பில் 2 வீடுகள் சோதனை செய்யப்பட்டன. அவற்றில் 30 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்க தற்காப்பு அமைச்சு ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க படைப்பிரிவுகளின் எண்ணிக்கையை குறைக்கப் போவதாக கூறியிருக்கிறது. 4 படைகள் இனி 3 குறைக்கப்படும். 2021 ஆண்டில் 3 படைப்பிரிவுகள்தான் இருந்தன. இப்போது அதே நிலை திரும்புகிறது. ஆயுதங்களின் உற்பத்தியை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டிய அவசியத்தை நேட்டோ கூட்டணி விவாதித்து வருகிறது. அந்நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரானில் நடத்தும் போர் காரணமாக உயர்தர ஆயுதங்களின் இருப்பு குறைவதாக நேட்டோ கூட்டணி கவலைப்படுகிறது. அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் கடந்த 1 உக்ரைனுக்கு சாதகமாக மாறியிருப்பதாக கூறியிருக்கிறார். நெடுந்தொலைவு தாக்குதல்களின் பாதிப்பு ரஷ்யாவில் அதிகரித்திருப்பதாக அவர் சொன்னார். ரஷ்யாவின் ராணுவ எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைக்கும் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை உக்ரைன் அதிகப்படுத்தியுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட இடைநிலை ஆளில்லா வானூர்திகள் எல்லையிலிருந்து தொலைவில் உள்ள பகுதிகளை தாக்கும் ஆற்றலை உக்ரைனுக்கு தந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவிற்கு 2 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் பெய்ஜிங்கை நேற்றிரவு சென்றடைந்தார். திரு புட்டினை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி வரவேற்றார். திரு புட்டின் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சற்று முன்னர் சந்தித்தார். பயணத்தின் போது வர்த்தகமும் பொருளாதார ஒத்துழைப்பும் முக்கியமாக பேசப்படும் என்று நம்பப்படுகிறது. சென்ற வாரம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா சென்றிருந்தார். ஹாங்காங் கட்டுமான தளங்களில் புகைப்பதற்கு தடை விதிக்கும் சட்ட திருத்தங்களை முன்மொழிந்திருக்கிறது. சென்ற ஆண்டு வாங் ஃபுட் கார்ட் குடியிருப்பு வளாகத்தில் பெரும் தீச்சம்பவம் ஏற்பட்டது. அந்த அசம்பாவிதத்தில் 168 பேர் மாண்டனர். அதனைத் தொடர்ந்து புகைப்பிடிப்பதற்கு எதிரான தடை முன்வைக்கப்படுகிறது. தடை பின்பற்றப்படுவதை மனிதவள அமைச்சின் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். கட்டுமான தளத்தில் புகைப்பிடிப்போருக்கு அதிகாரிகள் $380 வரை அபராதம் விதிக்கலாம். ஊழியர்கள் புகைப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் நிறுவனங்களுக்கும் துணை குத்தகையாளர்களுக்கும் அதிகபட்சம் $51,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர் கொள்ளை நோய் தயார் நிலை முயற்சிகளுக்காக ஒரு அனைத்துலக சுகாதார அமைப்புக்கு $12 மில்லியன் வழங்கவிருக்கிறது. அந்த தொகை செப்பி எனும் தொற்று நோய்க்கான தயார்நிலை கூட்டணிக்கு செல்லும். நிதி 2027 தொடங்கி 4 காலத்திற்குள் கொடுக்கப்படும். சுகாதார அமைச்சு அதனை தெரிவித்தது. ஏற்கனவே 2022 சிங்கப்பூர் அந்த அமைப்புக்கு $15 மில்லியன் வழங்கியிருந்தது. புதிய மிரட்டல்களுக்கு எதிராக பாதுகாப்பான எளிதில் பெறக்கூடிய தடுப்பு மருந்துகளை 100 உருவாக்குவது அமைப்பின் ஒரு முக்கிய கூறு. இபோலா நோய் பரவலால் கூடுதல் நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றன. கிருமி ஆப்பிரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளில் பரவுகிறது. பஹ்ரைனும் ஜோர்தானும் காங்கோ குடியரசிலிருந்தும் உகாண்டாவிலிருந்தும் வரும் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளன. முன்னதாக அதே தடையை அமெரிக்கா அறிவித்திருந்தது. கிருமி பரவும் வேகத்தையும் அளவையும் கண்டு அக்கறை கொண்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
1: இப்போதே அழையுங்க. 6334-1055 6334-1055.
3: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரிசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
4: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
5: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
6: சிரங்கன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
7: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: ஜிவி பிரகாஷ் குமார் சோனு நிகாம் சாய்ந்தவி கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலிபர பாடுது. நல்ல ஒரு பாடலை கேட்டிருந்தோம். இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது? இடியுடன் கூடிய மழையை தான் பல இடங்களில் நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 24°C 35°C இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ வயிறும் நிறையும் மனசும் நிறையும்
3: ஆனந்தம்.

0: பாடல்களையும் எடுத்து வச்சிருக்கேன். முழுமையா கேக்கறதுக்கு என்ன செய்யணும், வானிலை பக்கமா இணைஞ்சிருக்கணுங்க. இப்ப சாலையில பயணம் மேற்கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் அடுத்த செய்தி வந்துட்டு இருக்கு.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: ஜிபிக்கு நீங்க உள்ள செக்மெண்ட் வழியா போகணும்னு நினைச்சீங்கன்னா போக்குவரத்து நெரிசலை நீங்க எதிர்பார்க்கலாம். பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றன. ஏவா நோக்கி செல்லும் சிடிஇ அங்முக்கிய அவனியூ ஒன்றுக்கு பிறகு வாகன பொழுதாக இருக்குதுங்க. ஏவா நோக்கி செல்லும் சிடிஇ பிஆர்இ சாங்கி எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்சையில் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.
4: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
5: நீங்களும் அங்கிளும் 20 அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இது உங்க ஆனந்த மாரபம். கவனிச்சிருக்கீங்களா, சில பேர் நம்மளை பார்த்து அரை மணி நேரம் தான் இருக்கும், ஆனா அவங்க முழு வாழ்க்கை கதையுமே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. பேசுவாங்க பேசுவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. நினைக்க தோணும், ஒருவேளை அவங்க பேசுறத காது கொடுத்து கேக்குறதுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில யாருமே இல்லை என்னவோ. அதனாலதான் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கிட்ட இவ்வளவு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வாழ்க்கை சரித்திரத்தை கொட்டணும்னா அது நமக்கு பாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நேத்து ஒரு பாட்டிமா சொல்லியிருந்தாங்க. அந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அதே போல இன்றைக்கும் வாழ்க்கை நிதர்சனங்கள்ல ஒன்றுதான், பிறவி குணத்தை நீ மாத்த முடியாது. அத பத்தியும் ரொம்ப அழகா இந்த பாட்டிமா பகிர்ந்து கொண்டாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நினைவூட்டலாக இருக்கும்னு நான் நம்புறேன். கேப்போம் வாங்க.
1: அவங்க மனசுக்குள்ள இருந்து வரணும். வேப்ப மரத்துக்கு எவ்வளவுதான் சக்கரை போட்டாலும் அதோட கசப்பு போயிருமா? போகாது இல்ல. அது மாதிரிதான் சில மனுஷங்களும், உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும், ஏன் உன் புருஷம் பொண்டாட்டி பெத்த பிள்ளைகளா இருந்தாலும், அவங்க பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. அவங்க எதை செய்ய வந்தாங்களோ அதை செய்யறது அவங்க விதி. அதை நீ மாத்தி அமைக்க முடியுமா சொல்லு? அப்ப இவங்க மாறவே மாட்டாங்களான்னு கேட்டா மாறுவாங்க, ஆனா நீ சொல்லி மாற மாட்டாங்க. அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் அதை திரும்ப திரும்ப செஞ்சு அதுல விழுந்து கத்துக்குவாங்க. ஆனா அந்த அடிபட்டதுக்கு அப்புறக்கும் மாறாதவங்க இருக்காங்களே, அவங்க இந்த ஜென்மத்துல ஒருபோதும் மாறவே மாட்டாங்க. நீ யாரையும் இங்க வற்புறுத்தி மாத்த முடியாது கண்ணு. பந்த பாசத்துல விழுந்து நான் அறிவுரை சொல்றேன்னு போய் நிக்காத. அவங்கள திருத்தணும்னு நினைச்சு கடைசியில நீ தான் கெட்டவங்கிற பேரை சம்பாதிச்சுட்டு நிப்ப.
0: குழந்தை பிறந்த பிறகு மாறிடுவாங்க, கல்யாணத்துக்கு பிறகு மாறிடுவாங்க, கல்யாணம் பண்ண பிறகு நான் அவங்களை மாத்திடுவேன் அப்படின்னு நம்ம ஒரு மனக்கணக்கு போட்டு நம்ம வாழ்க்கைய சீரழிக்க கூடாது. யாரையும் நம்மளால மாத்த முடியாதுங்க. மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம், உங்களை நீங்க எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் மட்டும் பாருங்க.

0: படத்துல இருந்த ஜி வி பிரகாஷ் குமார் சாய்ந்தவி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணீர் அருந்திட்டு உங்க வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சமையல் எல்லாம் ஆயிருக்கும் நம்புறேன். வாங்க நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்க. நேரம் சரியா 12:33.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா. அதுவும் அனார்களி சீரக சம்பானா சொல்லுவா வேணும். சூப்பர் மனோ சூப்பர் சுவை அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இந்த பழமொழியை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆமை புகுந்த வீடு விளங்காது. ஆமை புகுந்த வீடு விளங்காது. உண்மையாகவே இந்த பழமொழியில ஆமையை பத்தி தான் பேசுறாங்களா, இல்ல எதை பத்தி பேசுறாங்க, என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889868. ஆமை புகுந்த வீடு விளங்காது.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: அடுத்த குற்ற கண்காணிப்பு. அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
3: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நான் கேட்ட கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில்கள் வந்திருக்குன்னு திறக்கலாம் வாங்க.
4: வணக்கம் அலிமா மேடம், சாந்தகுமார் பேசுறேன்.
3: சொல்லுங்க சாந்தகுமார்.
4: ஆக்சுவலி அது ஆமை சொல்ல மாட்டாங்க, அது அதோட 5 விதமான விஷயம் சொல்லுவாங்க. அதுல ஒரு விஷயம் எனக்கு தெரியும், போராமை. போராமை அப்ப மத்த ஆளு மறந்துட்டு.
3: நன்றி. இந்த பழமொழியில ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி தான் இந்த ஆம புகுந்த வீடு, இரண்டாவது பகுதியும் இருக்கு. இந்த பழமொழி நிறைவடையில முழுமைப்படுத்துறதுக்கு நீங்க இரண்டாவது பகுதியையும் சொல்லணும். வாட்ஸ்அப் செய்யுங்க, இந்த முழு பழமொழி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வாட்ஸ்அப் செய்யுங்க. 9 6 7 8 8 9 6 8 கூடவே இந்த அர்த்தத்தை சேர்த்து அனுப்பி வைக்கலாம்.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும். இப்போது வெற்றி நடை போடுகிறது கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ் கார்னிவல் சினிமாஸில். வெற்றி நடை போடுகிறது கரரு. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
2: அன்பான ஃபேன்ஸ்காக.
3: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
2: இங்க மதுரைக்கா?
3: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
2: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கு.
3: அதான் குமார் மெஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: கேட்ட கேள்வி இதுதான், ஆம புகுந்த வீடு, இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன? பல பழமொழிகள் மறுவி வந்து அர்த்தமே மாறி போய் வேற ஒரு அர்த்தமா இந்த காலத்துல பயன்படுத்துறாங்க. ஆனா அதன் உண்மையான அர்த்தம், உண்மையான பழமொழி வேற ஒரு பழமொழியா இருக்கும். சில பேர் அந்த பழமொழியையே சுருக்கி இப்போ சுருக்கமா சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு. ஆனா அது முழுமையான பழமொழியே கிடையாதுங்க. ரெண்டாவது பகுதியில ஒண்ணு இருக்கு, அது சிவபிரகாசம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு கேக்கலாம்.
6: என்னுடைய பேர் சிவா. ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்றதுதான் பழமொழி. அமினா என்பது கோர்ட்ல இருந்து ஜப்தி செய்வதற்காக வராங்க இல்லையா, அவங்களுடைய பதவியினுடைய பெயர் அமினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம மெதுவாக நகரக்கூடிய ஒரு விலங்குன்றதுனால அந்த வீட்டில் வந்து முன்னேற்றம் இருக்காது, விளங்காது அப்படின்றது ஒரு ஏன்னா ஒரு மூட நம்பிக்கையும் கூட இருக்கு. அதனால ஆமை புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சொல்றாங்க.
5: சிவா, நீங்க சொன்ன விளக்கு சரியான விளக்கத்தை நம்ம சிவா கொடுத்திருக்காரு. சரி, இந்த முதல் பகுதியை பார்ப்போம். ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, சிவா சொன்ன விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அதோட இன்னொரு விளக்கமும் இருக்குதுங்க. இந்த பழமொழியில ஆமை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த விலங்கு ஆமைகளை குறிக்கல. ஆமை என்பது மூன்று விதமான ஆமைகள், கல்லாமை, இயலாமை, முயலாமை. அதாவது கல்வி இல்லாத, சோம்பேறித்தனம் கொண்ட, முயற்சிகளே எடுக்காம ஒருத்தர் வீட்டுல இருக்காரு பாத்தீங்களா, அந்த வீடு முன்னேறாது அப்படின்னு இந்த பழமொழியின் முதல் பகுதியில குறிப்பிடுறாங்க. அததான் ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்க. இரண்டாவது பகுதி, அமீனா புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்க இல்லையா. அமீனா என்பது ஒரு பெயர் கிடையாதுங்க. இதுல அமீனா என்பது சிவில் கோர்ட், உரிமையியல் நீதிமன்றத்தை குறிக்குது. நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல சொத்துக்களை பறிமுதல் செய்யறது, ஏலம் விடுவது, இப்படி நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தருடைய வீட்டுல அதிகமா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் நல்லது இல்ல என்பதுதான் இந்த பழமொழியின் இரண்டாவது பகுதியில குறிப்பிடுறாங்க. ஆக முழுமையான பழமொழி இதுதாங்க, ஆம புகுந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் விளங்காது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தபிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளமை போல் என்றும் முதலே விநாயகர் துதியாக கோவை கமலா குழுவினர்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது மொஹமட் அனாஸ் ஆதவி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது சீரடி சாய்பாபா புகழ்.

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. சாம் பி கீர்த்தன் பாடிய கிறிஸ்தவ கீதமாக.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சாம் கீர்த்தன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக முகமது இப்ராஹிம் குழுவினர் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக விமல் ராஜ்குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் என நடிகை மனோரம்மா பாடிய கிறிஸ்தவ கீதம்.

கிறிஸ்தவ கீதமாக நடிகை மனோகரம்மா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:01 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:01 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிக்க வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் ராஜா. யோகசரி குணராஜா கதைக்கு.
0: வணக்கம் திருமதி யோகசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் அலமா இருக்கிறோம். நீங்கள் அலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
1: உங்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி திருக்குறள் மூலம் முறையும் 98 அதிகாரம் பெருமை. ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இனி ஒருவர்க்கு அகுது இறந்து வாழும் இன எனல் ஒருவனுக்கு புகழாவது ஊக்கம் இடியாய் ஒருவனுக்கு புகழாவது ஊக்க மிகுதியே ஆகும். ஒருவனுக்கு இழிவானது அச்செயலை கைவிட்டு உயிர் வாழ்வோம் என்று கருதுவதாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். மக்களாக பிறந்த எல்லோருக்கும் பிறப்பு ஒரு தன்மையதே ஆகும். ஆனால் அவ்வுயிர்கள் உயர்வு தாழ்வு செய்யும் தொழில்களில் உள்ள வேறுபாடுகளை பொறுத்தவை. மேலிருந்தும் மேலல்லர் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர். சேர்க்கரிய செய்யாத சிறியவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பெரியவர் ஆகார். சேர்க்கரிய செய்த பெரியவர்கள் தாழ்ந்திருந்தாலும் சிறியவர் ஆகார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. கற்புள்ள பெண்ணை போல தன்னிடம் ஒழுக்கத்தை காத்து கொள்பவன் சிறந்த பெருமை அடைவான். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர்கள் தாம் வறியவரான போதும் செய்தற்கு அரியறவான தம் செயல்களை செய்ய வேண்டிய முறைப்படி விடாது செய்து முடிக்க வல்லவர் ஆவர். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக்கொள்வோம் என்னும் நோக்கு. பெரியவர்களை வழிபட்டு அவர்கள் குணங்களை நாமும் தேடிக்கொள்வோம் என்ற எண்ணம் சிறியவர்கள் மனதில் எப்போதும் உண்டாகாது. சிறப்பே புரிந்த தொழிலிட்டு ஆம் சிறப்புந்தான் சீரல்லவர்கள் படி. பெரியவரிடத்து அமைய வேண்டிய சிறப்பு சிறியவரிடத்து பொருந்துமானால் அது அவரிடம் செருக்கினை மிகச் செய்யும். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை உடையவர் எப்போதும் பணிவாகவே நடந்து கொள்வர். சிறுமை உடையவரோ தம்மை தாமே எப்போதும் வியந்து பாராட்டிக் கொள்வர். பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். கர்வம் இல்லாதிருப்பதே பெருமை. கர்வம் கொண்டு இருப்பது சிறுமை. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். பெருமை உடையவர்கள் அவமானத்தை பிறர் குற்றங்களை மறைப்பர். ஏனைய சிறுமையுடையவர்களோ எப்போதும் மற்றவரது குற்றத்தையே கூறுவர். நன்றி. வம்பு சூனியம் அல்ல வெப்பு அல்ல மாரணம் தம்பனம் வசியம் அல்ல பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் அது அல்ல யாலம் அல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் அல்ல அரிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியம் அல்ல என் மனது உன்னடி விட்டு நீங்காது நிலை நிற்கவே உளவு புகழ வருவாய் ஈதனே சிவகாமி நீதனே எனக்கு இருந்ததில்லை வாழ்நடராஜனே அண்டருக்கரியாய் போற்றி அடியவர்களியாய் போற்றி வண்ணமுள் பாண்டி நாடு வாழமன் சுமந்தாய் போற்றி கண்ணனுக்கு இனியமே நீ காட்டி என் சென்னி மீது முண்டகத்தில் தாழ் பெற்ற முத்தனே போற்றி போற்றி திருச்சி தமிழம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி பாலன். நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜன். நன்றி ராஜன். நன்றி அண்ணா. அப்படி நீங்க கலையத்த உறவுகளை எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எங்கள் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை குறிக்குவதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த ஜேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய நாமத்துல ஜெபத்தை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா. புதிய ஏற்பாட்டிலே புனித லூக்காளின் சுவிசேஷம் 5 இறைவார்த்தைகள் 11-21 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படியிருந்தும் இயேசுனுடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிட்டு திரளான ஜனங்கள் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்பதற்கும் இயேசுவாலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். இயேசுவோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயஸ்தாத்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் இயேசுவின் முன்பாக வைக்கவும் பகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவர் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். நன்றி, வணக்கம் ராஜான்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா. ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா? ராஜா,
3: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
3: காலை எழுந்தவுடன் ஒரு நம்பிக்கையோடு இறைவனை மனத்துமையோடு வழங்கி வழிபட்டு இறை ஆசியுடன் அருளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமல் வாழ்வோம். நம்மை நல்வழி செல்வதும் நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. நம்மை படைத்த இறைவன் எந்த நோய்களையும் துன்பத்தையும் இறைவன் தருவதில்லை. நம் நடைமுறை சரியில்லாததால் தான் எல்லாமே வருகிறது. எல்லா சோதனை வேதர்களும் துன்பமும் நோய்களும் வந்தாலும் இறைவனை குறை கூறாமல் வாழ வேண்டும். யார் கைவிட்டு சென்றாலும் நம் செயல்பாடுகளை அறிந்து இறைவன் தான் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நாங்கள் வாழும் காலம் வரை வாழ வேண்டும். இல்லற நல்லறமாக இறைவன் ஆசியும் வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை என்ன செய்தோம் என்பதை இறைவன் ஏற்றில் பதிவாகிவிட்டது. எல்லாமே இறைவன் முன்கூட்டியே எழுதிவிட்டான். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். முழுமையாக சரணடைந்து இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை இறைவன் வாழ வைத்து விட்டான். வாழும் வாழ்க்கையில் சோதனை வேதனை துன்ப நோய்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மன வலிமையோடு தாங்கிக்கொண்டு வாழ்ந்து விட்டோம் இப்பூமியில். அனுபவத்தால் எதையும் எதை விட்டு விலக வேண்டும், எதை உள்வாங்க வேண்டும் என்பதை இறைவன் உணர்த்திவிட்டான். அதனால் இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து வாழும் போது முழுமையிலும் இறைவன் வாழ வைப்பான் என்ற நம்பிக்கையோடு வாழவும். எல்லாம் சொல்லித்தான் தெரிவதில்லை, நம் வாழ்க்கை அனுபவத்தை வைத்து எல்லாமே அறிந்து கொள்ளலாம். இறைவன் இருக்கின்றான், இறைவன் தான் நம்மை வழி நடத்தி செல்கின்றான். பழமையெல்லாம் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டு இருப்பவனும் இறைவன் தான். தீய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றுவனும் இறைவன் தான். மென்மேலும் நாங்கள் தப்பு தவறு பாவங்கள் தீமைகள் செய்து மனம்போக்கில் வாழ்ந்தால் காலமும் கர்மாக்களும் சும்மா விடாது. சோதனை வேதனை தந்தையை தந்தாலும் நாங்கள் அதையும் அனுபவித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கை அனுபவங்களை சொல்லியாக வேண்டும். இறைவனை குறை கூறி வாழவும் கூடாது. வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும்போது பொறுமையுடன் அமைதியுடன் வாழும்போது இறைவன் வாழ வைப்பான். இறைவன் நலமாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பான். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நலமா இருக்கின்றேன். நன்றி. நீங்களும் அப்படியே நலமா இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, பொறுமையே எளிமைதான். அடியவர்க்கு எளிமை கிருஷ்ண அவதாரத்திலே வெளிப்படுவதை போல் வேறு இந்த அவதாரத்தில் வெளிப்படுவதில்லை. தூது போன கண்ணனின் எளிமையை ராமனிடம் காண முடியவில்லை. எனவே சிறையில் இருந்தவள் ஏற்றம் சொல்வது ராமாயணம் என்றும், களத்தில் விலகத்தி கொண்ட தூது போன வைபவம் சொல்வது மகாபாரதம் என்று வைஷ்ணவ பெரியோர் கூறுவர். ஸ்ரீ கிருஷ்ணோபனிஷத்து என்ற பெயரும் உபனிஷம் ஒன்று இருக்கிறது. இது கிருஷ்ண அவதாரத்திலே சிறப்பை வெளியிடுகிறது. பிரதான உபநிடதங்களுக்கு பின் தோன்றிய உபநிஷங்களில் ஒன்றுதான் இந்த நான் கூறப்பட்ட இந்த உபநிடதம். இதில் ஆண்டவன் மனிதனாக பிறக்க இசைந்ததும் முக்தி தேவியை யசோதியாக பிறந்தாள் என்று இன்று வரை செய்தி காணப்படுகிறது. தேவியாக பிரம்ம வித்யா மாயை பிறந்ததாகவும் வேதம் வசுதேவருடைய ரூபத்தில் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வேகத்தின் உட்பொருளானவன் வாசுதேவன் மற்றும் ருத்ரமூர்த்தியே கண்ணனுக்கு புல்லாங்குழல் அமைந்ததாகவும் இந்த உபநிஷதம் தெரிவிக்கின்றது. கோகிலம் என்ற ஆயப்பாடி வைகுந்தம் இறங்கி வந்ததுதானாம். கோகுலத்தில் உள்ள மரங்கள் கண்ணன் இருக்கும் இடத்திலே தவம் புரிந்து வந்த தவசிகளாம். கோகுலத்தில் அசுரர்கள் வந்த ரகசியம் என்ன? குருநோ பனிஷத் பதிலளிக்கிறது. தவ வாழ்க்கைக்கு இடையூறாக கோபம் பேராசை முதலிய துர்க்குணங்கள் அசுர உருவங்கள் கொண்டவனவா. இடையூறு ஏன்? இடையூற்றுக்கு இடையூறாக நல்வாழ்வு சோவிக்கத்தான். ஆதிசேஷன் பலராமன் வந்தான் என்கிறது இந்த உபநிஷம். பூமி தேவி சத்யபாமாவாக வந்தாள் என்றும், வேதங்களில் நிற்கும் ருக்மணி முதலிய தேவிமாராய் தோன்றினர். பாற்கடலில் துயலும் பரம்பொருள் கண்ணனாக வந்தான் என்பதற்கு ஓர் ரசாயன சான்றையும் இந்த உபநிடதம் காட்டுகின்றது. உறையில் உள்ள கலங்களை குட்டிக்கண்ணன் உடைத்தது சில கலியங்களுள்ள பால் வெள்ளிப்பதக்கம் ஓடியதாம். பாற்கடல் வெள்ளத்தில் அறிதுயில் கலைந்து வந்தவன் என்பதற்கு இது ஓர் சான்று. பாற்கடலில் இப்பெருமாள் துயில் கொண்டிருப்பதால் மட்டுமல்லாமல் அங்கு விளையாடிக் கொண்டும் இருக்கிறான். பக்தியே கிருஷ்ணலீலை என்ற விளையாட்டின் களம். இதுவே பிருந்தாவனமாகும் என்று கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
5: காலை வணக்கம் ராஜாண்ணா. ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம் என்று நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 20ஆம் தேதி பாஸ்கர் காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 20 இறைவசனங்கள் 28 முப்பத்தி எட்டு வரை அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது. தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாய் இருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேட்டையும் உங்களுக்கும் தர வல்லது. இவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதே இல்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளை உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடையது என்று சொன்னபின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரிடம் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினர். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமே நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு குருத்துவ இறை வேண்டல். இயேசுவின் குருத்துவ மன்றாட்டு இன்றைய நற்செய்தியில் தொடர்கின்றது. இன்றைய வேண்டலில் தம் சீடர்களை தம் பெயரால் பாதுகாக்க வேண்டுகின்றார். தம் வார்த்தை மூலம் தம் சீடர்களை அர்ச்சிக்க வேண்டுகிறார். தம் சீடர்கள் உலகை சாராததால் தன்னை வெறுத்தது போல உலகம் அவர்களையும் வெறுக்கின்றது என்பதை எடுத்துரைக்கின்றார். எனவே தீமையிலிருந்து தம் சீடர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அக்கறையுடன் வேண்டுகின்றார். தம்மை எவ்வாறு தந்தை இறைவன் உலகிற்கு பணியாற்ற அனுப்பினாரோ அதே போல தாம் தம் சீடர்களை தம் பணியை தொடர்ந்து ஆற்ற அனுப்பியதை உறுதிப்படுத்துகின்றார். தம் சீடர்களின் பொருட்டு தம்மை அர்ச்சிப்பதையும் உறுதிப்படுத்துகின்றார். இயேசுவின் அர்ப்பணமும் இறை வேண்டலும் நம்மையும் அர்ச்சித்து நம்மை அர்ப்பணத்தில் உறுதிப்படுத்துவதை உணர்ந்து மகிழ்வோம். செயல் நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அன்பில் அர்ச்சித்து அர்ப்பணம் செய்வோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்
0: சண்முகநாதன். நல்லமா இருக்கீங்களா?
6: வணக்கங்களே அன்புறவுகளை. நீங்கள் நிரம்பால எல்லாம் வித பரிசியோட முத்துக்குமாரி சுவாமியின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வில்ல கத்திராய் பகவானின் தெய்வீக எல்லாம் புதன்கிழமை ஆன்மீக பாதையில் பெரும் தடைகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், அவை நமக்கு சிறை உணர்த்துகின்றன. இந்த முக்கியமான கல்விக்கு பகவான் இன்று நமக்கு அன்புடன் பதிலளிக்கிறார். சாதனா பயிற்சி செய்யும்போது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள விதிகளையோ அல்லது குருவின் கட்டளைகளையோ பின்பற்ற வேண்டும். இந்த விதிகளையோ கட்டளைகளையோ பின்பற்றும் போது எந்த தடைகள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட சாதனாவை தொடர்ந்து செய்து தன் உயிரியை அணையம் வைத்து கூட வெற்றியை அடைய வேண்டும். சிலர் தாங்கள் சுவாமியின் கட்டளைகளை பின்பற்றுவதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சாதனாவில் பல தடைகளை சந்திக்கிறார்கள். இது சரியான மனப்பான்மை அல்ல. உண்மையில் ஒருவர் சுவாமியின் அறிவுரைகளை கவனமாகவும் சரியாகவும் பின்பற்றினால் எந்த தடைகளும் பெறாது. தடைகள் வந்தால் அவர் கட்டளைகளை சரியாக பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். சாதனா மேற்கொள்வதற்கு முன் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. சாதனா என்பது வாழ்க்கையில் ஒருவரின் இலக்கை அல்லது நோக்கத்தை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு செயலாகும். சாதகர் தான் எதை அடைய விரும்புகிறார், தனது நோக்கம் என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். பின்னர் அந்த இலக்கை அடையும் வரை புரிய வேண்டும். இந்த அம்சங்களை அறியாமல் ஒருவர் சாதனா மேற்கொண்டால் அவர் தடுமாறு தடைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பார். அப்போது ஒருவர் குருவின் மீது மீதான நம்பிக்கையை விளக்க நேரெல்லாம் அது முழுமையான வீழ்ச்சிக்கும் சுய அறிவுக்கும் வழிவகுக்கக்கூடும். எனவே சாதனா செய்யும் போது ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை கண்டறிவதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் திருடலும் சாதனையும் தேவை என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறான். குறிக்கொண்டு மற்றவர்களை சிந்தனை உங்களை சந்திக்கிறேன். உங்களை அன்பு நேசிக்கும் சன்மாராக்கணும். வணக்க நேரம் ராஜா.
0: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:24, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:24. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமாம், நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நற்செய்தியுமன் வாழ்த்தொழியாக ஆண்டவரே மது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 17, திருவசனங்கள் 11-19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்த போது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்கு உரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கின்றேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கின்றது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தியோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றேன். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்மை நிலைநிறுத்தி வெற்றி காண்பதில் வாழ்வின் வெற்றி அடங்கி இருக்கின்றது. இதற்காக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கின்றது, ஆனால் நாம் செய்வது மற்றொன்றாக இருக்கின்றது. ஏன் இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், அதற்காக எதிர்ப்புகளை சந்திக்கின்றோம், ஆனால் இறுதியில் நாம் தனித்து விடப்படுகின்றோம். இந்த உலகத்தின் பார்வையில் பிழைக்க தெரியாதவனாக தோன்றுகின்றோம். அப்போது நமக்குள்ளாக பல கேள்விகள் தோன்றுகின்றது. நாம் செல்லக்கூடிய பாதை சரிதானா? மற்றவர்கள் சொல்வது போல் நாம் பிழைக்க தெரியாதவர்களா? இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம் எடுக்கும் முடிவு முக்கியமானது. வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுவது எளிதான காரியமல்ல, அது ஒரு சவாலான காரியம். ஆனால் அதில் வெற்றி பெற்றவர்களை வரலாறு நினைவில் வைத்திருக்கின்றது, அவர்களை உதாரணங்களாக நமக்கு தருகின்றது. நமது வாழ்வில் நமது பெயரும் வரலாற்றில் இடம்பெயரும் அளவிற்கு நாம் சிறப்பாக வாழ முற்படுவோம். இந்த உலகம் தனக்கென்று சில ஒரு மதிப்பீடுகளை வழிவகுத்து வைத்திருக்கின்றது. அந்த இந்த மாய தோற்றத்தை உடைத்து உண்மையான மதிப்பீடுகளின்படி வாழ்வது மிகப்பெரிய சவால். அதற்கு நம்முடைய ஆன்மீகம் உறுதியானதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மாய தோற்றத்திற்கும் மதிப்பீடுகளுக்கும் இடையேயான போராட்டம் வாழ்க்கை போராட்டம். அதில் வெற்றி பெற நாம் உறுதி கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தேவ அன்னையிடம் நாங்கள் எல்லோரையும் ஒப்படைத்து அவரை பாதுகாப்பிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உலக மக்களின் அமைதி சாந்தம் சமாதானத்துக்காக வேண்டி உடம்பு இந்த விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் தலைவர்கள் எல்லோரும் நலமாவும் சந்தோஷமாம் இருக்கிற மகிழ்வாம் இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக அமையாதையும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நான் ஜிமந்தி ஜியா நடேசன். இன்று கிறிஸ்த நற்சிந்தனை பாஸ்கா காலத்தின் ஏழாம் மரத்தில் மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. இறைவனின் திருவிழத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமாயின் அதற்கொருபோது நாங்கள் திட்டம் திட்ட முடியாது. உலகில் இடம்பெறும் அனைத்து அவன் செயலே அவனே. எனவே அவருக்கு திட்டமிட நாம் ஜார் இறைவனே அதை திட்டமிட வேண்டும். அகில உலகம் படைத்த இறைவன் அனைத்திற்கும் அற்பாற்பட்டிருப்பவர், அனைத்திற்குள்ளும் செயல்படுவர். உலகத்தின் தீமைகளால் மாசுபடுத்தப்படாத நேர்மையான உண்மையான உள்ளத்திலிருந்து வெளிப்படும் எதிர்மறையற்ற நேர்விதியான வாழ்வையே நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். காயமேது பொய்யடா வரும் காற்றடைத்து பொய்யடா என்று முற்றும் கடந்த ஞானி ஒருவன் நம்முடைய இல்லாமை இயலாமை ஒவ்வாமை நிலையாமை பற்றி கூறியதற்கிழங்க பிரபஞ்ச ஆன்மீக மனிதர்களாகவே நாம் மாற வேண்டும். ஏனெனில் கடவுள் படைத்த அழகிய உலகை மென்னையில் மென்மேலும் அழகுடுத்த இறைவனை இப்படிய திருமண மஞ்சத்தை தாமரச் செய்து உலக பாலாக்கி அதற்குள் அமிழ்ந்து சாகிப்பவர்கள் நாங்கள். திருமண பிறவுகளும் அப்பந்தத்திற்குள்ளேயும் வெளியேயுமான பல்வேறு அசிங்கங்களும் பிறந்த உலகின் வன்செயல்களும் ஆகிய உவகை அசிங்கப்படுத்துகின்றன. எனவேதான் நம்மை பிரபஞ்ச ஆன்மீக மனிதர்களாக மாற்ற இறைவன் கன்னியிடம் கருவானார். இதுவே இறைவன் மக்களைத்த நாமும் மற்றவர்களுக்கு கொடையாக அளிக்க வேண்டிய மீட்பு இந்த உலகில் இருந்து கொண்டி இவர்களுக்கு கடந்த பிரபஞ்ச வாழ்வை அன்னைமரியாவுக்கும் பின்னர்களும் சித்தர்களும் ஜோகிகளும் முனிவர்களும் ஞானிகளும் சாதாரண இல்லறத்தூர் பலரும் வாழ்ந்தது போல் நாங்களும் இவர்கள் வாழ்வதற்கு இதை தொடக்கி வைத்தவர் அனைத்தையும் கடந்த அருள்பெரும் சூதியாகிய இயேசு கிறிஸ்துவே. எனவே நாமும் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் திருமதி பத்மராணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: இனிமையான காலை வணக்கம் ராஜா. பத்மராணி ராயரத்னம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
9: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் லட்சந்திரே
9: முயற்சி சிறுகதை. ஒரு காலத்தில் வீரம் விளைந்த ஒரு தேசத்தை அறிவு கூர்மை மிக்க மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தேன். அவருக்கு ஒரு விசித்திரமான ஆசை இருந்தது. தனது தேசத்தின் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வெறும் உடல் வலிமை கொண்டவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்கள் எதையும் எதிர்கொள்ளும் மன துணிச்சல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என விரும்பினர். மன்னரின் விசித்திர அறிவிப்பு. ஒரு நாள் மன்னர் ஒரு போட்டியை அறிவித்தார். அரண்மனைக்கு வெளியே இருந்த பிரமாண்டமான கோட்டை கதவின் முன் மக்கள் அனைவரும் திரண்டனர். மன்னர் முரசு ஒட்டி அறிவித்தார், யார் ஒருவர் இந்த இரும்பு கதவை வெறும் கைகளால் தள்ளி திறக்கிறாரோ அவருக்கு எனது நாட்டின் ஒரு பகுதியை பரிசாக அளிப்பேன். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை, ஒருவேளை உங்களால் கதவை திறக்க முடியாமல் போனால் தோல்வியின் அடையாளமாக உங்கள் கை துண்டிக்கப்படும். இந்த அறிவிப்பை கேட்ட மக்கள் உறைந்து போயினர். அந்த கதவோ பார்ப்பதற்கே மலை போல பிரமாண்டமாக இருந்தது. பலமான தாழ்பாள்கள் இரும்பு சட்டங்கள் என அது திறக்கவே முடியாத ஒன்றாக தெரிந்தது. பரிசு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உயிரிருந்தால் போதும் என்று பயந்து கூட்டத்தினர் பின்வாங்கினர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் மட்டும் துணிச்சலாக முன்வந்தான். சுற்றி இருந்தவர்கள் அவனிடம், தம்பி என்ன செய்கின்றாய், உன் எதிர்காலம் பாழாகிவிடும், ஒருவேளை தோற்றுவிட்டால் கைகளை இழந்து உன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவாயே என்று தடுத்தனர். அந்த இளைஞன் அமைதியாக புன்னகைத்து விட்டு சொன்னான், பெரியோர்களே, நான் சிந்தித்து பார்த்தேன். இதில் வெற்றி பெற்றால் நான் ஒரு தேசத்தின் மன்னன், ஒருவேளை தோற்றால் கைகள் மட்டும்தானே போகும், என் உயிர் போக போவதில்லையே. கைகள் இல்லாவிட்டாலும் என்னால் வேறு ஏதேனும் செய்து பிழைக்க முடியும். ஆனால் முயற்சி கூட செய்யவில்லை என்ற வருத்தத்தோடு என்னால் வாழ முடியாது. இளைஞன் மெதுவாக கோட்டை கதவின் அருகே சென்றான். தன் பலத்தை எல்லாம் திரட்டி கதவை தள்ளினான். என்ன ஒரு ஆச்சரியம், அவன் கைகள் கதவின் மீது பட்டதுமே அந்த கதவு ஒரு சிறு தடையுமின்றி மென்மையாக திறந்து கொண்டது. உண்மையில் மென்னர் அந்த கதவின் தாழ்பாலையே போடவில்லை, அது சாதாரணமாக சாத்தப்பட்டிருந்தது அவ்வளவுதான். மன்னர் அந்த இளைஞனை ஆற தழுவி கொண்டு சொன்னார், தம்பி இந்த கதவு உன் பலத்தினால் திறக்கப்படவில்லை, உன் துணிச்சலாலும் முயற்சியாலும் திறக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் தாழ்ப்பால் இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு முயற்சி செய்யவே பயந்தனர். நீ மட்டுமே உண்மையை அறிய முற்பட்டாய். வாழ்வில் பல நேரங்களில் நம் கண்முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் உண்மையானவை அல்ல, அவை பெரும்பாலும் நம் பயத்தினால் நாம் உருவாக்கி கொண்ட கற்பனை தடைகளை. தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தினால் பல பேர் முயற்சி செய்வதே இல்லை. முயலாமை என்பதுதான் மிகப்பெரிய தோல்வி என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாகவே இறைவனை மன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கன்றாயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். அன்பு உறவுகளே, இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பாடிபெறும் மிக நிகழ்ச்சி இடம்பெறும். ஆறு பாடகர்கள் பாடலை பாட அவர்களின் பாடல் ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி வெற்றி பாடகரை தெரிவு செய்யும் நிகழ்ச்சி வானொலியில் இடம்பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபாகேது அவர்கள். நேரம் சரியாக 8:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:34 இந்த நேரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 20 மே மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
10: மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல உறவுகள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே ஹேண்டில் பண்ணிடுவேன். ஒரு சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியலன்னா மற்றவாழ்கிட்ட சொல்லுவேன், இது இந்த அளவுக்கு இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பல போல வேலையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. சில குழந்தைகள்லாம் டிவியை உடச்சிருவா, சத்தமில்லாமல் அப்படியே வச்சு நைஸாக போயிடுவா, நீங்கள் பார்த்துருப்பேன். பெரியவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவா. இந்த ஒரு இன்ஸ்டாவில் நான் வந்து பார்த்தேன், ஒரு அம்மா வந்து இப்படி மூடியை திறந்து டப்புன்னு கீழே கொட்டிவிடுவா, சாம்பாரில் கீழே கொட்டிவிடுவா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கணவர் பக்கத்தில் இருப்போம், அந்த மூடியை திறந்து விட்டு வேறு வேலை பார்க்குற மாதிரி அதை எடுத்து போடுங்கன்னா அவர் திருப்பி வர டபான்னு உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்தோன்னா சே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிட்டோம்னு நினச்சிருவா. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அதாவது நம்ம இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணி விடுறோம், நம்ம வந்து பயந்துண்டோ இல்லை காரணம் காட்டியோ, ஆனால் சில நேரங்கள் அது நமக்கே திரும்பிவிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக பணியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களாம் அடிகளாராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய அரசாங்க பொறுப்புகள்லையும் மிகப்பெரிய உன்னத பதவிகள்லையும் இருந்துட்டு இருக்கிற மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு, சுதர்ஷனர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நினைத்ததை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றத்துக்கு உகந்த நாள் இன்றைய தினம். வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது நடக்கலை அது நடக்கலை நினச்சிருக்கவங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தி ஏற்றும். வண்டி வாகனத்தில் வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் எக்ஸசைஸ், யோகா போன்ற விஷயங்களை செய்து கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். நான் படித்தா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் படிப்பேன், நான் படித்தா பைலட்டுக்காக தான் படிப்பேன்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை அதே போன்று ஆக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க, சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, கூட பிறந்த ரத்த உறவுகளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான தினம். சில பேர் இங்கே சமைச்சா அங்கே கொடுக்குறது, அங்கே சமைச்சா இங்கே கொடுக்குறது, இந்த பாச பிணைவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நாலு பேர் பார்த்து திட்டி கோவப்பட்டாலும் நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருந்துருப்பீங்க. மிகப்பெரிய நபர்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தமான டாக்கெல்லாம் இருந்துருக்கும், அதன் மூலமாக பணம் வர வரும். கெட்டது நல்லதுன்னு ரெண்டு இருக்குது, கெட்டது பக்கமே போகக்கூடாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய நல் வழிகளை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமணம் போன்ற நல்ல விஷயங்களுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அபசகுணமாக வேண்டான்னு எதையும் பேசக்கூடாது, ஓகேன்னு சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லவர்களது நட்பு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றார்னா தெரிந்தவர்களை பார்த்து அவர்கள்ட்ட சில விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காரியத்தெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து பணம் கொண்டு வா, பணம் வேணும் எனக்கு, இப்படி யாராவது மூணாம் மனுஷா சொன்னால் எல்லாத்தையும் அம்மா அப்பாட்ட சொல்லிடணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நிறையா முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இன்ஜினியர் படிக்கிறவா, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி பயோடெக்னாலஜிலாம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா நமக்கு நிறையா பணம் வர வந்துடுச்சு, பேசாமல் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இடம் வீடு பொருள் வாகனங்கள் தங்கம் போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் நிறையா கற்றுக்கொண்டு அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனார் வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடுங்க. கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் லைஃபுக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தினத்தில் உண்டு. கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தம்பி தங்கைகளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம், ஆங்கராக இருந்துட்டுருக்கோங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம். இடம் வாங்கிறது விற்கிறது, அதே மாதிரி வீடு வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த தினத்தில் உண்டு. காம்ப்ளெக்ஸில் புதுசாக நம்ம தொழிலுக்காக இடம் வாங்கிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. துணி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள். பார்த்தாலே கிரகங்களுடைய அமைப்பு அப்படி இருந்துட்டுருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் அவசரப்பட்டு பின்வாங்கிடப்படாது, இதில் மட்டும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர வழிபாடு, குரு வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேர்களே, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. எது நடந்ததோ அது அதை விட நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லுவாங்க. நடந்தது நடந்துட்டுருக்கிறது எதிர்கால வாழ்க்கை மூளையும் பிரதிபலிக்கக்கூடியது மகாபாரதத்தில் இருந்துட்டுருக்கு, பகவத்கீதையில் இருந்துட்டுருக்கு, அதே மாதிரி ராமாயணத்தில் இருந்துட்டுருக்கு, இதிகாசங்கள் புராணங்களில் இருக்கக்கூடிய கதைகளில் இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நம்ம எப்பேற்பட்ட மாற்றம் வந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற புரிஞ்சுட்டேல்லாம் டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க, நாலு பேர் பாராட்டுவாங்க, என்றைக்கும் பேர் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நிறையா பெரிய நபர்களுடைய தொடர்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவீங்க, ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள், கணக்கு வழக்குகள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய அற்புதமான தினம். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப கருத்தும் கணிப்புமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுனா ஐயப்ப சுவாமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேர்களே, விட்டு கொடுக்காத ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கள். ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் கிடையாது, மற்றபடி எங்கள் வீட்டில் இருக்கிற பிராணி வந்து நாங்கள் நாயுன்னு சொல்ல மாட்டோம், பூனைன்னு சொல்ல மாட்டோம், அதனுடைய பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் எடுத்து பண்ணுவேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டுருக்கா, இரும்பு சம்மந்தமாக ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நிறையா ஒரு ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதுக்கு இப்படியாக்கும் அப்படியாக்கும் பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்கும், ஏதாவது தப்பு வந்துடுமோ அப்படின்னு பல நேரங்களில் யோசித்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, புது பொருட்கள் வாங்குறது, வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமாக இருக்கும். ஆன்லைனில் பழக்கப்பட்டு ஏதேனும் ஒரு பொருட்கள் போட்டுட்டே இருப்பேன். என்னடாது சே இந்த மாதிரி எதுவும் போடலையே அப்படின்னு அப்படியே கையை கசிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஒன்றும் அப்படி பழக்கப்படுத்துறது தான் நம்ம, வேற ஒன்றும் கிடையாது. தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக தேவை. அனுபவம் இல்லைன்னா எந்த தொழிலையும் இறங்கக்கூடாது. முதல்ல சர்வே பண்ணால் அப்போ தான் சர்வைவல் பண்ண முடியும். எல்லா விஷயங்கள்லையும் அப்படி தான். அதனால் முயற்சி விடாமுயற்சி ரொம்பவுமே முக்கியம். அதை பற்றி முழுமையாக தெரிந்து புரிந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் கெட்ட வழியில் சொல்கிறா, ஒருத்தர் இல்லாத விஷயத்தை பெருசாக பேசுகிற, நமக்கு புரியாத விஷயம் தெரியாத விஷயத்தில் பணத்தை முதலீடு பண்ண சொல்கிறா, எதுவுமே பண்ணாதீங்க. ஒன்றுக்கு நூறு முறை பார்த்து தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறதுனா நல்லது. பெருமைக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்காதீங்க, பொறுமையாக அந்த காரியத்தை செயல்படுத்துங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். வாத்தியம் கத்துன்னு இருக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கெட்டி மேளத்துக்கெல்லாம் இந்த தவிழ் வாசன் இருக்கிறவங்களுக்கு, உடுக்க வாசிக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பஜனைக்கு போயின்னு இருக்கிறவங்க, நல்ல அற்புதமான பலன்கள் உண்டு. அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் மூலமாக சில பொருட்களை ஏற்படுத்தி வாங்குறது, வெளிநாட்டிலிருந்து வாங்கி உள்நாட்டில் விற்பனை பண்ணுறது, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் பண்ணுறது, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. மனசுல வைராக்கியத்தோட சில காரியத்தை பண்ணுவேன், அந்த காரியம் ஜெயிச்சு வந்துடுவேன், நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிப்பேன். இன்றைய தினத்துல ஒரு விஷயத்தை சொன்னா இவா கேட்கிறாளோ இல்லையோ, இவங்க கேட்பாங்கன்னு ஒரு நபர்களை உங்களுக்கு ரொம்ப திடகாத்திரமாக வைத்துக் கொள்வீங்க. சும்மாவே போனை பார்த்துட்டு இருக்கிறது, சும்மாவே போனை பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிறது அப்படி இருக்கப்படாது. எப்பவுமே பக்கத்தில் இருக்கிற வாட்டை உட்காந்து பேசணும், எதிர்த்தாப்பில் இருக்கிற வாட்டை என்ன ஏது விஷயங்கிறது கேட்டுக்கணும். உலக நடைமுறை எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும், வெளியில் சொல்லலாமா வேண்டாம், இவா என்ன நினைச்சுப்பா, இவா என்ன நினைச்சுப்பா, யார் வேணால் என்ன வேணால் நினைக்கிட்டோம். நம்ம சில காரியத்தில் கண்ணும் கத்தமாக இருந்தோம்னா யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. உங்களுக்கு சாதகமான தினம்தான் இன்றைய தினம். தனுசு ராசி நேர்களுக்கு எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக பார்த்து அடியை எடுத்து வைக்கக்கூடியவங்க, இன்றைய தினத்தில் சட்டுன்னு ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இதை பேசப்படாதுன்னா பேசிடுவேன், இதில் கோச்சிக்கப்படாது கோச்சிப்பில், இது நடக்கக்கூடாது நடந்துப்பேன், அந்த மாதிரி ஏடாகூடமாக சில காரியத்தை பண்ணும்பொழுது மற்றவாளுக்கு சில நேரங்கள் இரிட்டேஷனும் கோபமும், யாரா இப்படி பண்ணிட்டு இருக்கா, யூ யூ யூ யூ யூ யூ யூ அப்படின்னு சில நேரங்களில் மனசை போட்டு கசக்குவா. எதையும் கவலைப்படாதீங்க, பிஸ்னஸில் சக்ஸஸாக இருந்துட்டுருக்கும். முழுமையான கவனத்தை தொழிலில் கொடுங்க, அப்போ தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருந்துட்டுருக்கும். அதில் நஷ்டமாகக்கூடாது. எதுவுமே செய்யும் தொழிலில் லாபத்தை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர நஷ்டத்தை பற்றி யோசிக்கப்படாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். அதே மாதிரி கணக்கு வழக்கு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனதை செலுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துட்டே அப்படின்னா எல்லாத்துடைய ஸ்ட்ரெஸ், இவாளுடைய ஸ்ட்ரெஸ், அவளுடைய ஸ்ட்ரெஸ், அவளுடைய ஸ்ட்ரெஸ், இவங்களுடைய ஸ்ட்ரெஸ், பல்வேறு விதத்தில் ஃபேமிலி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிறங்காட்டி சில நேரங்கள் நம்மளுடைய காரியங்கள் நடக்காமல் இருந்துக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொன்னால் கூட அப்படி கையை கட்டிட்டு, ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் அப்படியே விட்டுடுவேன், அப்படி கிடையாது. மனசில் இருக்கிறதையும் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இடம் பொருள் சூழ்நிலையை பார்த்து சொல்லிக்கிறது அதோட ரொம்ப முக்கியம். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கோம், பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் கட்டின்னு இருக்கிறவங்க, பேக்கரி வச்சுட்டு இருக்கவங்க, டீ ஸ்டால் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான ஒரு அமைப்புகள் கூடி வரும். எழுத்து பணி சம்மந்தமாக ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரெஜிஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய தினம் இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களுக்கு கடினமாக தெரியும் ஒவ்வொரு காரியமும், ஆனால் சுலபமாக முடிச்சிருவீங்க. உங்கள் ராசியினுடைய அம்சம் அப்படி, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய. கும்பராசி நேயர்களே, பல பேர் பல விதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. சில பேர் ஒரு காரியத்தில் ஜெயிக்கலாம், சில பேர் ஒரு காரியத்தில் தோக்கலாம்னு சொல்லுவாள். பட்டினத்தாருடைய கதை தான், அவர் அப்படியே தலைமாட்டுக்கிட்ட அப்படி உட்காந்துட்டு இருப்பார், கை வச்சு படுத்துட்டு இருப்பார். ஒரு அம்மா வந்து சொல்லுவாள், பாருடி சித்தர் எப்படி படுத்துட்டு இருக்கார் பத்தியா அப்படின்னு சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். என்னம்மா கையை தலைக்கிட்ட வச்சுட்டு இருக்கார், இவர் என்ன போய் சித்தருங்கிறாரு, இப்பவும் தலைகாணி மாதிரி கை தேவைப்படுறதே அப்படின்னு போயிடுவா. அதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், வெறும் தலையில இப்படி படுத்துட்டு இருப்பார், தலையை இப்படி கீழே வச்சு படுத்துட்டு இருப்பார். பாத்தியா நீ சொன்ன உடனே மாத்திட்டார் பாத்தியா, அதுதான் சித்தர், நினைச்ச விஷயத்த டக்குன்னு மாத்திடுவார்னு. போற வரவங்கள என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு, இவரை போய் சித்தர்ன்னு சொல்றியே அப்படின்னு உடனே எந்திரிச்சு உட்காந்து அழுவர். சிவபெருமானே இன்னும் எனக்கு சோதனைகள் உண்டா அப்படின்னு சொல்லி, இன்னும் எத்தனை நாள் பிறக்கும் என் ஞானத்திற்குன்னு கேட்பார். அந்த மாதிரி பட்டினத்தார் கதை மாதிரி தான், சில விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும், சில விஷயங்களில் தெல்ல தெளிவாக இருப்பார், சில விஷயங்கள் சில பேர் இப்படி பேசுவா அப்படி பேசுவா, நாலு பேர் நாலு விதத்தில் சொல்லுவா, காதிலேயே வாங்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோன்றது இது சரின்னு படுது, அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குரு வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பத்தி பேசப்படாது, காசிப்ஸ் பேசப்படாது, வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது, வழுக்கிற இடத்துக்கு போகப்படாது, நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கும், பட்ட இடத்திலேயே படும் அப்படின்னு சொல்லுவா. யாரையும் நம்பி தொழில் காரியங்கள் விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பண விவகாரங்கள் கவனம் தேவை. தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை.
0: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.

0: ஒரு உயர்வதால் தான் எங்கட ரேடியோக்கா வந்து பாலசிங்கம் இந்திராதேவி என்று அவன் இத்தாலியில இருக்கிறவா தெரிய கேட்கிறவன் ரேடியோ அவன் அந்த தங்கச்சியார் இங்கே யேமன்ல இருக்கிறான் அவன் கோயிலுக்கு வந்தவன் அவன் அவன் 100 ரூபா சேர்த்து அக்கா தங்கச்சியுமாக 100 ரூபா போட்டு 200 ரூபா தந்திருக்கு நம்மங்கிற ரேடியோ.
1: என்ன பேரம்மா? பால்
0: பாலசிங்கம் இந்திராதேவி. அவன் இத்தாலியில இருக்கிறான்.
1: பாலசிங்கம் இந்திராதேவி.
0: மற்றது விவேகானந்தன் சரோஜினி அவாக்கு பேர். அவ செந்தூரன் என்ற பேர்ல தந்திருக்கிறான். 100 ரூபா 200 ரூபா தந்திருக்கிறான் ரேடியோ கண்டு. ஒரு விதமான தொடர்பும் இல்லாதவே ரேடியோ கேட்கிறவையால் தந்திருக்கிறான். அதுதான் அதிசயம்.
1: அதிசயம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.
1: அதிசயம் இருக்கின்றது. நன்றி சோதரி. அவர் பத்மராணி அவர்கள் என்று எங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார் போற்றும் அச்சா தம்பியாக வாழ வேண்டும் என்று டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதேபோல் அஸ்வதி வசந்தா சந்திரன் தம்பதிகளினுடைய செல்வ புதல்வி அஸ்வதி அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வதனா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: நன்றி ராஜண்ணா. இன்று பிறந்த நாளை காணும் உங்கள் அறிவிப்பாளர் சுரேஷுக்கும் சந்திரன் வசந்தா தம்பதிகளின் செல்வ புதல்வி அஸ்வதிக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருவருக்கும் அவர்கள் இருவரும் நலமாக வாழ வாழ்த்தி விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ரஜினி நாகேந்திரன்.
1: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் செல்வி அஸ்வதி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த வானொலிக்கு உதவி செய்த முகம் தெரியாத அந்த உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் ரஜினி நாகேந்திரம்.
3: நன்றி.
1: அவர் ரஜினி நாகேந்திரம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜன், சதீஷ் கதைக்குவேன்.
1: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
4: நான் நலமா இருக்கேன், நீங்க நல்லந்தானே?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம்.
4: அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு எங்கள் குடும்ப நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நூடி வளம் மனைவி பிள்ளையோட வளம் பார்த்துக் கொண்டு மற்றும் செல்வி அஸ்வினா அவர்களுக்கும் எங்கள் குடும்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு
1: விடப்படுகிறேன். அஸ்வதி
4: சரியா?
1: அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. புங்கியூர் ராஜா.
1: வணக்கம் ராஜா, சொல்லுங்கள்.
5: நல்லா இருக்கிறீங்களா ராஜா?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
5: சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றது வந்து இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சுரேஷ் அவர்கள் அவர்களுக்கு சாதாரணம் பெற்று சகல செல்வம் பெற்று மன மனைவி பிள்ளை உடன் விட்டு அவர்களும் இதாக்கிறந்து என்றென்றும் சிரஞ்சீவியாக நோய் நொடியின்றி முருகந்தோர் பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். அடுத்து ஐஸ்வரி அவர்களுக்கும் சகல செல்வம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த தாய்க்கு நல்ல புள்ளியாக கல்வியில் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி முருகந்தோர் பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவர் புங்கையூர் ராஜா. அவரை தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. ராஜினி அல்பம்.
1: ராஜினி நலமா இருக்கணும். நன்றி, நீங்கள்?
6: ராஜா நன்றி. நலமா சுகமா இருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்று பிறந்த நாளைக்கானும் அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்காண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூடுகின்றோம். நீங்க சொன்ன மாதிரி அச்சா பிள்ளையா இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு அடுத்து அஸ்வதி சந்திரன் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூடுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்களுக்கு நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற அன்புறவு ஜெர்மனிலிருந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக தயவுசெய்து சரி உங்களுடைய தொடர்பை நான் துண்டிக்கின்றேன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமண்ணா, நலமும்.
1: ஓம் நலமா இருக்கிறோம். நன்றி
0: நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம். செல்ல தம்பி சுரேஷுக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவற்ற ரெண்டு செல்ல குட்டிகளோடும் அவர் நன்றாக வாழணும்னு வாழ்த்தி கொண்டு, அத்துடன் அந்த அஸ்வதி சந்திரன் அந்த செல்லியும் நன்றாக வாழணும்னு வாழ்த்தி விடப்படுகிறோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி பாமா, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஓம் ராஜா, நலமே இருக்கிறேன். நன்றி நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அறிவிப்பாளர் சுரேஷுக்கும், அடுத்தது வசந்த சந்திரன் இருவரின் மகள் அஸ்வதிக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இருவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
2: நன்றி வணக்கம்.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, என்ன நிலைமை இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் அபிராமி அம்மாவை நறுக்கடைச்சத நிலைமை இருக்கிறோம். அறிவிப்பாளர் சுரேஷுக்கு அந்த நாள் அவர் அபிராமி அம்மாவை நறுக்கடைச்சத்தோட நின்றாவில் ஆரோக்கியம் பிள்ளை செல்வங்களோட வாழவனும், அதோட வசந்த சந்திரன் ஐஸ்வரிக்கும் அபிராமி அம்மாவை நறுக்கடைச்சம் கிடைச்சு நூறாண்டு காலம் படிச்சு பட்டங்கள் பெற்று வீட்டுக்கு நாட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் வேண்டும் வேண்டி விட வருகிறேன் ராஜா. என்ன
1: நன்றி சோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். எங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களும் அவர்களுடைய டென்மார்க்கில் வசிக்கும் எங்கள் வசந்தா சந்திரன் அவர்களுடைய அன்பு மகள் அஸ்வதி அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இருவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் எங்கள் அன்பு சுரேஷ் அவர்கள், அன்பு சந்திரன் அஸ்வதி டென்மார்க்கில் வசிக்கும் இருவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இருவரும் இன்று போல இன்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க நற்றியாற்றிய தமிழ்நிலை குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைத்துவிட வேண்டும் என்றும், இல்லையில் அவருக்கு எதிராக போராட தாங்கள் தயங்க மாட்டோம் என்று யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமநல பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபேசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும், இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என்று பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கரத் நேற்று தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனே யுத்தம் செய்ததாகவும், அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்சே நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக டிசி அரவிந்தராஜ் அவர்களும், வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணனேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சர்க்கரை சீனி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கையொன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு நேற்று தெரிவித்திருக்கிறது. களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பஸ்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பஸ் சாரதிகளும் நடத்துனர் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை அத்திரிய வீதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி இயங்கி வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சந்தேகிக்கப்படும் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரித் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்துயா கொத்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கான மனிதாயமான உதவி பொருட்களுடன் சென்ற குளோபல் போர்ட்டிலா கப்பல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மஹ்மூதினை விடுவிப்பதற்கு தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நஞ்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெலேலியின் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரை கார்ட்டூன் கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. செப்டம்பர் 12-13 என 2 சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்லுகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம், புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியதாக தெரியவந்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சி வி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மீது எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சி சட்டசபை உறுப்பினர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கையை அதிகாரிகளிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமதிக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தார்கள். ஸ்பெஷல் ரைஃப் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் திறந்த மனதுடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 111,000 ரூபாயாகவும் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைனின் வடபகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கை நேற்று சென்றடைந்திருந்தார். தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேலிறுத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு வாரத்துக்கு தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029க்குள் சுமார் 9,000 அரசு துறை பணியிடங்களை மொத்த ஊழியர்களில் 14% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிக்கோலோ வில்லிஸ் நேற்று அறிவித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்டை நாடான உகாண்டாவுக்கும் பரவிவிட்டது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலன்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டயனாயஸ். பெண் இறந்த போது அவரின் வயது 16 ஆகும். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 70 வயது மூதாட்டி அந்த காரனை ஓட்டியிருந்தார். கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் $181 மில்லியன் ஏலத்தில் விற்பனையாகி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுக்கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக தற்போது குறைத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்டஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும். நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணிவீரர்கள் காயம் காரணமாக விலகுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் சேஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் ஆர் பிரஜானந்தா 2வது இடத்தை 3 ஓவருடன் பாய்ந்து கொண்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.62%, இந்திய பிரமதியில் 112.36%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 330.73%, இந்திய பிரமதியில் 96.87%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.79%, இந்திய பிரமதியில் 122.65%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.96%, இந்திய பிரமதியில் 129.75%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.38%, இந்திய பிரமதியில் 70.41%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி. உலக தமிழர்களை
1: வணக்கம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் அமைதி இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகள் தங்க நகை பிரிவுகளுக்கான தரமான தங்க நகைகளையும் ஒரே இடத்தில் மலிவு விலையில் வாங்கி செல்ல நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம் சூரிச்சில் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகளாம் அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் பிரதிமா.
1: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி.
2: அண்ணன் தங்கை உறவாகும் என்று பழகிக்கின்றேன்.
1: அண்ணன் தங்கை உறவாகும், என்ன உறவாகும்? அண்ணன் தங்கை
2: ரெண்டு
1: பேரும் உங்களை மாதிரி உங்களுக்கு தங்கையா அக்காவா இருக்கு?
2: தங்கச்சி இருக்கிறா, சிவமணி தங்கச்சி இருக்கின்ற.
1: அடிக்கடி போவீங்களா?
2: எனக்கு
1: அண்ணன் தங்கை
2: உறவாகும்.
1: எந்த படத்துல என்ன தெரியுமா? பாப்போம். முயற்சி செய்யறேன். நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் வளர்கின்றது.

ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகளே, கலந்துரையாடல் 24ஆம் தேதி மே மாதம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லாண்ட் சென்டினீஸில் அமைந்துள்ள தேவி மஹாலில் அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வர்த்தகர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல். கலந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. டிஆர்டி தமிழொலி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331 48 37 36 75. தேவி மஹால் முகவரி 842 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், லாப்லாண்ட் சென்டனி என்ற முகவரிக்கு நீங்கள் 3 மணிக்கு பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்கள், என்ன பயப்படுகின்றீர்களா? நீங்களும் உங்களுக்கும் வழக்கு போட்டுருவோம். அப்படி இல்லை, உங்களுடைய உறுதியான அறிவுரைகளை நாங்கள் கேட்பதற்கு இவ்வளவு காலம் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் மீது இப்படி ஒரு கொடும் பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். அந்த பழிச்சொல்லிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்பதனை உங்களிடம் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். அன்பர்களே, அதாவது 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லாண்ட் சென்டனிஸில் அமைந்துள்ள தேவி மஹாலில் அந்த ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இன்று இரவு சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பாடி வரும் நிகழ்ச்சி வானொலியில் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். 6 பாடல்கள் பாடலை பாட அவர்களின் பாடல் ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை போட்டு வெற்றியா பாடகரை தெரிவு செய்யலாம். அன்பர்களே, இப்பொழுது சந்திரசேகரம் ஐயா தந்த புத்தகம் உங்களுக்கு வெற்றியாளர்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் தொலைபேசியினூடாக அழைப்பை ஏற்படுத்துகின்ற அன்புறவை

0: இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணன்
0: பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல்?
1: ஆனந்தம் விளையாடும் வீடு.
0: ஆனந்தம் விளையாடும் வீடு. உங்களுக்காக அந்த பாடலை தெரிவு செய்கின்றோம். என்ன காரணம் நீங்கள் அந்த பாடலை தெரிவு செய்ய?
1: என்ன செய்யறது, நாங்கள் வந்து வாழ்ந்து அப்படியே 42 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
0: நான் கேட்டது பாடலை விரும்புவதற்கான காரணம்.
1: ஆமா, பாடலை விரும்புறதுக்கு மனைவிக்காக விரும்புறேன்.
0: அவங்கள அன்பு மனைவிக்கு விருப்பம்.
1: நான்கு அன்பு சென்று அன்பு வாழ்ந்துட்டு போயிட்டு போயிட்டா ரெண்டு பேரும் போயிட்டா.
0: குடும்பத்துல எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம்
1: தானே.
0: அதை விட்டுட்டு வேற வேற ஏதாவது பொருளியல் ரீதியாக அல்லது விஞ்ஞான ரீதியாக அல்லது சினிமா ரீதியாக உரையாடுங்கள்.
1: அதுதான்
0: நன்றி ராஜா. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேற்று நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு ஒருவளே, இன்று இரவு பாடி வரும் நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெற இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் 6 பாடகர்கள் பாடலை பாட அவர்களுடைய பாட்டினுடைய ரசனையை நீங்கள் கேட்டு அந்த ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி வெற்றி பாடகர்களை தெரிவு செய்யும் நிகழ்வாக வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள். வெற்றி பாடகருக்கு ஆசிரியர் சச்சிதானந்தம் அவர்களுடைய புத்தக பரிசாக கிடைக்கும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் சோதா இருக்கிறோம் அண்ணா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடலுக்கு போறீங்க?
1: நான் கலவே கலையாத படத்தில் இருந்து பூசு மஞ்சள் பூசு.
0: கலவே கலையாத படத்தில் இருந்து பூசு மஞ்சள் பூசு. அனுராதா பட்வால் பாடிய பாடலா அல்லது ஹரிஹரன் பாடிய பாடலா உங்களுக்கு வேணும்?
1: உங்களுக்கு ஹரிஹரன் தான் பிடிக்கும்.
0: பறந்துருவாரு மீனா மைசூரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் வானொலி வளர்கின்றது.

0: ஒலித்த பாடலை மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலை இயற்றியவர் வைரமுத்து. பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் இந்தி பாடகி, சங்கீதத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கர்நாடக சங்கீத பாடகி அனுராதா பட்வால் அவர்கள். இந்த வேளையில் சசி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அம்மா அப்படியே நில்லம்மா. சசி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சசி அம்மா.
1: வணக்கம். வணக்கம்.
0: நல்லமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களோட அன்போடு நன்றி. ஐயா எப்படி இருக்கிறார்? நன்றி, நல்லா இருக்கணும் என்று காமாட்சி அம்மனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: உங்களும் அனைவருக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து அண்ணனூர் கோவில் திரையில இருந்து.
0: சத்தம் வேற இல்லையம்மா, பெருசா கரைக்கீங்க.
1: அண்ணனூர் கோவில் திரையில இருந்து.
0: அண்ணனூர் கோவில் தங்கை ஒரு தீபம் என்று அண்ணனுடைய பாசம் வந்து விட்டது. எப்படி சுகமா இருக்கிறாங்க? உங்களுக்கு எத்தனை அண்ணன் உங்களுக்கு?
1: ரெண்டு பேர்.
0: ஒரு ஆள் எம்எல்ஏ, எம்எல்ஏ இருந்தவர் தெரியும், பாடு பாடுறவர். மற்றொரு குழம்புல இருக்கிறாருமா? யாழ்ப்பாணத்தில். ஓகே, அந்த சகோதர பாசத்தை எடுத்து காட்டுகின்ற பாடல் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய கைவண்ணத்தில் வந்த பாடல் உங்களுக்காக தருகின்றோமா? தெரியுமா அவங்கள ரேடியோவில் முந்தைய திருமேனி பஞ்சாச்சரம் என்று? ஆ தெரியுமா, வேற இந்த குரல்
1: குரல்
0: அவற்ற மனைவி இந்த சினோவுக்கில் விழுந்து அவர் பஞ்சாதி நல்லா கதைப்பார். அவர் பஞ்சாதி இப்ப அவர் போன ஞாயிற்றுக்கிழமை காலமானார் என்ற தகவல் கிடைக்கின்றது. அந்த வானொலிக்காக தரவில்லை. குப்லான் குப்லானை பிரபலமாக கொண்டவர்கள் காலமாகிவிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானவர் என்று அறிகின்றேன் சகோதரி. நன்றியம்மா, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: காலை பொங்கல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை திருமதி சசி அம்மா அவர்கள் விரும்பியே கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். தரமான தங்க நகைகளுக்கும் பட்டுப்புடிவுகளுக்கும் நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சூரிச்சில் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி. அன்பு உறவுகளே, கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. அதாவது டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடர பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 லாப்லாண்ட் சென்டனீஸில் அமைந்துள்ள தேவி மஹாலில் அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வர்த்தகர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வருவதற்கென்றால் டிஆர்டி தமிழொலி அலுவலக தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கின்ற ராசாத்தி தியாகராஜ் அவர்கள், வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் அண்ணா, ராசாதி அரசு அழைக்கிறேன்.
0: இன்று 10 சுவிஸ் நேரத்தில் என்ன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது நீங்க கேக்குறீங்களே?
1: பாடுவர்
0: பாடலாம், பாடுவர் பாடலாம் இல்ல, பாடி வரும் கேக்குறீங்க. வடிவா கேளுங்க, ரேடியோ சமைச்சு சமைச்சு வடிவா காதக ஏன் காதக விழாத ரேடியோ
1: கூடுதலா அப்ப அதால நான் கேக்குறதா கொஞ்சம் குறைச்சி விட்டு சில நேரத்துல கையில
0: வச்சிருந்து
1: பெட்ரூமுக்குள்ள கொண்டு விட்டு வச்சுட்டு கேப்பேன். அப்படி இப்படிதான் கேக்குறது. எந்த முயற்சி எங்கட ரேடியோவை கைவிடக்
0: கூடாதுன்னா தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என எங்களோடு ஒன்றா இருந்த பொய் வழக்கு தொடர்ந்து 25,570 யூரோக்கள் கட்ட சொல்லி எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் காசை ஒவ்வொரு கிழமையும் கொடுத்து கொண்டு இருப்போம் கையால. அப்படியே
1: நட்பு
0: ரீதியாக அவர்கள் சகோதர மாதிரி பழையினபடியால் நாங்கள் அவர்கள் அந்த வாடகை பற்றிச்சுட்டு நாங்கள் பெறவில்லை சகோதரி. இது பசல, இதெல்லாம் ஒரு பசல தான். கலந்துரையாடல் வார ஞாயிற்றுக்கிழமை தேவி மகால இடம்பெறுகிறது சகோதரி. வர முடிந்தால் வாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நீங்க
0: வந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். மற்றது உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். மற்றது என்ன செய்யலாம்ன்றத பூட்டி போட்டு போறதா? நீங்கள் உங்களுடைய உரையாடி நாங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சகோதரி. நாங்கள் பாவங்கள் எங்களால் கட்ட வழி இல்லாத நாங்கள் என்ன கட்டுறது நாங்கள் அன்றாடும் காட்சியில் நாங்கள் இந்த வானொலிக்கு எங்களுக்கு இப்போ 3,500 மாதம் செலவாகி கொண்டிருக்கும். அந்த செலவு காசை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நேயர்களுடைய அனுசரணை நிகழ்ச்சிகள் எங்களுக்கு உதவியை செய்கின்ற வர்த்தக பெருமக்கள், அதை விட எங்களுக்கு சிலர் வந்து அன்பளிப்பாக காசுகளை தருவார்கள். அதுகளெல்லாம் தான் சேர்த்து தான் அதில் நாங்கள் செய்கிறாங்கள். அப்படி நாங்கள் சரியான ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்க மற்றதை வாடகை காசு பேங்க் டு பேங்கால் அனுப்பணும். இப்போ இந்த 3 நாங்கள் பேங்கால் அனுப்பி கொண்டிருக்கிறோம்.
1: வழியிலே
0: நாங்கள் செய்து வெற்றி எப்படி என்று பார்ப்போம்.
1: எல்லாம் வெற்றி கிடைக்கும். யோசிக்காதீங்க.
0: நன்றி. என்ன பாடல் கேட்டீங்க? பாடக்கூடிய வல்லமை படைத்தினர்கள் பாவத்தோடு ராகத்தோடு பாடும்போது எங்களுடைய நேயர்கள் அந்த பாடலுடைய ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி எங்களுடைய சந்திரசேகரம் ஐயா அவருடைய பிறந்த நாளுக்காக அவர் அங்கு ஆசிரியர் சச்சிதானந்த மாசம் பேராசிரியருடைய புத்தகங்களை வாங்கி தந்திருக்கிறார். கேது அவர்கள் வெற்றி பெறுவோருக்கு அன்பளிப்பாக
1: உங்களுடைய
0: ஆறு பேர் பாடணும் பத்திரிக்கை நீங்க முடிச்சிருப்பீங்களோ தெரியவில்லை.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி ராசாத்தி தியாகராஜ்.
1: ஆயிரம்
0: இந்த நேரத்தில் எங்களுடைய விக்கி அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் விக்கி, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி விக்கி. அப்படி உற்சாகமா இருக்கும். என்ன பாடலை கேட்க போறீங்க?
2: பாடல் வந்து என்னவென்று சொல்வதம்மா,
0: வஞ்சி அவள் பேரழகை, பாலிகுடியினுடைய அருமையான பாடல்.
2: பாட்டு
0: வரி வாலி வாலி வாலி இந்த பாட்டு
2: நான்
0: உதயகுமார் வந்து பண்ண இஜமாலும் வாலி எழுதியிருக்கிற பாட்டு. ஆனா அவர் சொல்லி வர நீங்க இந்த பேர் போட வேண்டாம், உங்களை பேரையே போடுங்களோன்னு சொல்லி வரண்டு நேரடி செவ்வியில சொல்லியிருந்தார். அப்படியான பாட்டுக்கு தான் மாலி ஸ்பெஷல். நன்றி சகோதரம், இன்னொரு ஆளும் இருக்கிறான் நான் இணைத்து விட்டேன். நன்றி உங்களுக்கான பாடலும் அவாவையும் இணைத்துக் கொள்ளு. ஆரோ பெண்ணுவானோ சரியில்லை. நன்றி அவர் எங்கள் அன்பு விக்கி அவர்கள் இணைந்து கொண்டார். விக்கியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: என் அம்மாளாச்சி.

0: கமலபடி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: உங்கள பாட்டு இந்த என்ன என்ன வந்து சொல்வதுமா வஞ்சியவள் பேரழகு என்று பாட்டு தான் உங்களுக்கு தரப்போறேன். நீங்க விரும்பி வந்தது சொல்லுங்க, நான் தேனும்பால போட்டு வரேன். உங்களுக்கு விரும்பி ஒரு கண்டறியாத பாட்டு இருக்கு, அது என்ன விரும்பி வந்த பாட்டு?
1: காதல் ராஜ்யம் எனவே.
0: இந்தியாம்பால என்ன என்ன காதல்? இந்த வயதுல என்ன காதல்? வயதாக வந்த காதல் தோற்பது இல்லை என்று எங்களோட வாலிக்குட்டி தான் சொல்லியிருந்தார். வயது வந்து தோற்பது 40 வந்தால் நாய்க்குணம் வந்துவார்கள். ஆனால் 40 வந்தால் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து தேடி ஆராய்ஞ்சு இந்த காதல் உண்மையாக நிலைக்குமா நிலைக்காதா அண்டெல்லாம் கண்டுபிடிச்சு காதலிக்கிறதா. ஆகவே உங்களோட காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் கூட ஒருவர் ஜிஎம்எல்ல இருந்து அடிக்கிறார். அப்ப நான் என்ன செய்தோம்? அப்ப நான் 10 மணிக்கு நாங்கள் செய்தி வாசிக்கணும். அப்ப நீங்களும் வந்தது நவத்தாரை நலம் கேட்டதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் வர்றீங்களு பேர் தந்துட்டீங்க, நன்றி. நானும் கத்திக்கத்தி சொல்லுங்க. பாடி வரும் முகம் இருக்கின்றது, பிறகு நான் கேட்கல தெரியாது, நான் ஒன்று சொல்லாதீங்க. அப்படி வந்த உடனே 6 பாடகர்கள் வந்து அந்த மாதிரி பொழிஞ்சு சொல்ல வேண்டிய கேது பயப்படணும், மயங்கி விழவணும். பாலா பாலா நன்றி. உங்களோட பாடலை தருகின்ற விக்கியோட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலைகளுக்கு நீங்கள் கேட்ட பாடல் காதல் ராஜ்யம் மறக்காம போடுறேன்னு.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை விக்கி அவர்களோடு கமலவேணி அவர்கள் இணைந்து விரும்பி கேட்டிருந்தார்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை போந்தன்றல். அன்புறவுகளே, உங்கள் பெயர்களை, அதாவது 24ஆம் தேதி இடம்பெறும் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கான அவர்கள் பெயர்களை முற்கூட்டியே தருமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி குடைத்தனை வடக்கில் நேற்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் இரண்டாவது பெரிய வாசிக சாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலக கட்டிடம் இன்று பொதுமக்கள் பாவனைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமும் உரிமைகளுக்கும் காக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்த கியூபாவின் தேசிய வீரர், கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் ஜோசே மாட்டி அவர்களின் சிலை இன்று கொழும்பு பொது நூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர் புற்றுநோய் சிகிச்சையின் உண்மையான வெற்றி என்பது உயிர் பிழைப்பதில் மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கியமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்வதிலே உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச ஜெனிவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார சபையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய போது வலியுறுத்தினார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைத்துவிட வேண்டும் என்றும், இல்லையேல் அவருக்கு எதிராக போராட தாங்கள் தயங்க மாட்டோம் என்று யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சம்மேளன பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபேசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும், இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என்று பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கரத் நேற்று தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனே யுத்தம் செய்ததாகவும், அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்ச நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக DC அரவிந்தராஜ் அவர்களும், வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணனேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சர்க்கரை சீனி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கையொன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது.
தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு நேற்று தெரிவித்திருக்கிறது. களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பஸ்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பஸ் சாரதிகளும் நடத்துனர் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை அத்திரிய வீதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி இயங்கி வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சந்தேகிக்கப்படும் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்திவர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் அமர்பிரித் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்துயா கொத்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கான மனிதாயமான உதவி பொருட்களுடன் சென்ற குளோபல் போர்ட்டிலா கப்பல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மக்பூதினை விடுவிப்பதற்கு தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நஞ்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 360,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 45,075 ரூபாவாகவும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெலேலியின் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரி கார்ட்டூன் கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியும் இன்று நடைபெற இருக்கும் தங்களது தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக நேற்று ரோமில் இரவு உணவு சந்திப்பு கார் பயணம் மற்றும் புகழ்பெற்ற கொலோசியத்தை பார்வையிட்டது உள்ளிட்ட இயல்பான தருணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். செப்டம்பர் 12-13 என 2 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்லுகிறார். டெல்லியில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம், புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியதாக தெரியவந்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சிவி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சி சட்டசபை உறுப்பினர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கையை அதிகாரிகளிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமதிக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தார்கள். ஸ்பெஷல் ரைஃப் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை இரு வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் திறந்த மனதுடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாயாகவும் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைனின் வடபகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கை நேற்று சென்றடைந்திருந்தார். தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு வாரத்துக்கு தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029க்குள் சுமார் 9,000 அரசு துறை பணியிடங்களை மொத்த ஊழியர்களில் 14% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிக்கோலோ வில்லிஸ் நேற்று அறிவித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்டை நாடான உகண்டாவுக்கும் பரவிவிட்டது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலன்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டயனாயஸ். பெண் இறந்த போது அவரின் வயது 16 ஆகும். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 70 வயது மூதாட்டி அந்த காரனை ஓட்டியிருந்தார். கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் $181 மில்லியன் ஏலத்தில் விற்பனையாகி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுகால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக தற்போது குறைத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்டஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும். நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணிவீரர்கள் காயம் காரணமாக விலகுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் சேஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் R. பிரக்ஞானந்தா 2வது இடத்தை 3 ரன்களுடன் பாய்ந்து கொண்டுள்ளார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.62 இந்திய பிரமதியில் 112.36 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 330.73 இந்திய பிரமதியில் 96.87 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.79 இந்திய பிரமதியில் 122.65 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.96 இந்திய பிரமதியில் 129.75 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.38 இந்திய பிரமதியில் 70.41 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காசலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்ன கேமா காலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான லாச்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:19. ஐக்கியராஷ்டிரத்தில் 9:19. இந்த நேரத்தில் பேராசிரியை ஜெயந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றோம். அன்புறவுகளே, தாய் தகப்ப அன்பே குழந்தைகளுக்கு பெரிய கொடை என்று தலைப்பில் இந்த உரையை நீங்கள் கேட்கலாம்.
2: அமைந்துள்ள வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும்.

இருந்து ஒரு வார்த்தைங்கிற வலையை வீசி வசியப்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த குழந்தைங்க வந்து இவ்வளவு அழகா பேசின போது நான் திரும்பி என் கணவர்கிட்ட சொன்னேன், எவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க, இவங்களை அறியாம எவ்வளவு பெருசா ஆழக்கால் பாசிச்சு நடக்க போறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் எப்படி தொடங்கணும் அப்படின்னா, தமிழின் வரலாற்றுக்கும் தமிழின் நிகழ்காலத்திற்கும் தமிழின் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து வணக்கங்களோடு வந்திருக்கிறேன். ஏன்னா வரலாறுன்னு சொன்னாலே அதனுடைய காலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும், அது வார்த்தையால சொல்ல வேண்டிய தேவையில்லை. நிகழ்காலம் ஒன்னு எதிரிலேயே உட்கார்ந்துருக்கு. இறந்த காலம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கிறதுக்காக தான் இத்தனை முயற்சியும். எதிர்காலம் இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. பாட்டுத்திறத்தாலே அப்படின்னு பாரதி சொன்னதை அந்த பட்டியலிட்டு என்கிட்ட நிறைய தலைப்புகள் கொடுத்தாங்க. இது பேச முடியுமா, இது பேச முடியுமா அப்படின்னு. எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு வரியே ஒரு வினா போதும், பாட்டுத்திறத்தாலே. அப்போ அடுத்ததும் கேட்டாங்க, பாட்டுத்திறத்தாலே வையத்தை பழித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியை பற்றி மட்டும்தான் பேச போறீங்களா அப்படின்னு. பாரதியை பற்றி பேசினா எல்லாரையும் பேசுனதா அர்த்தம், எல்லாரையும் பேசினா பாரதியை மட்டும்தான் பேசுனதா அர்த்தம். ரொம்ப அழகா சொல்வோம், தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசும்பொழுது யாராவது புதிதாக கவிதை எழுத வந்தாங்கன்னா, சங்க இலக்கியம் படிச்சாச்சா அப்படின்னு கேட்போம். இல்லையே அப்படின்னு சொன்னா, அப்புறம் எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்போம். சங்க இலக்கியம் படிச்சிட்டீங்களா, ஓ படிச்சுட்டேனே, அப்புறம் என்ன இருக்கு எழுதுறதுக்குன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆக இந்த வேரை விட்டு விலக முடியாது, அதேதான் பாரதியும். ஆனா பாட்டுன்னா என்னன்னு புரியணும், திறம்னா என்னன்னு புரியணும். இயற்கை ரொம்ப பெரிய பெரும் கருணையோட எல்லாத்துக்கும் மொழி கொடுத்துருக்கு. ஊர்வன அசைவன பரப்பனை எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. நதிக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பேசிட்டே போகக்கூடிய வாயாடி நதியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணும் ஆஹா அப்படின்னு. இல்ல பூக்களுக்கு மொழி இல்லை அப்படின்னா, வாசனையை வேற என்னவா சொல்வீங்க, அதனுடைய மொழியா மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மொழி புரிஞ்சதுனால்தான் வண்டுங்கிறதோ வந்து அதுகிட்ட உறவாடிட்டு போகக்கூடிய தன்மை இருக்கு. சூரியனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, சுட்டரிக்கக்கூடிய வெயில் உங்க தோளோடு உறவாடும் போது அது மொழி இல்லாம என்னவாக இருக்கும். காற்று ஏதோ பேருந்துல நீங்க பயணம் பண்ணும்பொழுது வேர்த்து மயிர்கால்கள் எல்லாம் ஈரப்பட்டிருக்கும் போது உள்ளுக்குள்ள விரல விட்டு கோதி விட்டுட்டு போகக்கூடிய காத்து உங்ககிட்ட மொழி பேசலன்னா அது என்னவாக இருக்கும். கவிதை இல்லாத இடமே இல்லை. வகுப்பறைகளை நான் ரொம்ப ரொம்ப இழக்கிறேன் அப்படின்னு தோண பொழுது இங்க வந்து உட்கார்ந்த போது எனக்கு என்னுடைய வகுப்பறை தான் ஞாபகம் வந்தது. மாணவர்கள் அப்படிங்கக்கூடியது ஒரு சந்தோஷத்தினுடைய முன்னால உட்கார்ந்துருக்க மாதிரி எப்பொழுதும் நான் நினைப்பேன். ஆசிரியராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கவச குண்டலம் இல்லை, அதை கூட பல நேரங்களுக்கு இது கொடுக்க வேண்டும் கர்ணனாக இருந்தால். ஆடை அல்ல, துணி அல்ல, மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கு. ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு தோல், அந்த தோல் ஒரு தடவை மேலே வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் எப்போ தோல் போர்த்தியாச்சோ அப்போ தோல் போர்த்தியாச்சுன்னு தான் அர்த்தம். அதற்கப்புறம் நம்மளுடைய நடை நிமிர்ந்த பார்வை எல்லாமே மாறி போயிடும். இந்த குழந்தைங்க வந்து பேசும்பொழுது எனக்கு தோணுது தான், எது கவிதை எது கவிதை இல்லை. ஒரு ஆடம்பரமான சந்தோஷத்தை அனுபவித்த நபர்னா என்னுடைய மாணவர்கள்கிட்டயும் அதுதான் சொல்வேன். இயற்கை எல்லாவற்றுக்கும் மொழி கொடுத்துருக்கு, ஆனா மொழியை இலக்கியமா மாத்தின மிகப்பெரிய கற்பனை மனித இனத்துக்கு மட்டும்தான் உண்டு. வண்டு பேசுறது மொழியாக இருக்கலாம், ஏன் உங்களை சுத்தி சுத்தி வந்து எப்போ உங்ககிட்ட இருந்து ரத்த பந்தத்தை உருவாக்கிக்கலாம் நினைக்கக்கூடிய கொசு பேசுறது கூட மொழியாகத்தான் இருக்கலாம். இந்த அத்தனை மொழியும் தாண்டி மொழிகளை உருவாக்கினவன் மனிதன் மட்டும்தான். அதை எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பதிவு செய்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் உருவாக்கி பதிவு செய்து வரலாற்று பெட்டகங்களாக மாற்றி அமைச்சிட்டு போன இலக்கியம் மனிதனுடைய சர்வ வல்லமை வாய்ந்த சொத்து. மனிதனை மிஞ்சி மொழிகளை ஒருத்தரும் கண்டுபிடிச்சதில்லை, இலக்கியத்தை கண்டுபிடிச்சதில்லை. அதே மாதிரி ஒலிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கு, ஒலியை இசையா மாத்தினவன் மனிதன் மட்டும்தான். குயிலுக்கு தெரியாது அது இசை அப்படின்னு சொல்லி, கூவும் போது நான் இசைக்கிறேன் இசைக்கிறேன்னு அதுக்கு சொல்ல தெரியாது. வண்டனுடைய ரீங்காரம் இசைன்னு தெரியாது, இடிமுழக்கம் இசைன்னு தெரியாது, மழையினுடைய சாரல் விழும்பொழுது ஏற்படக்கூடியது இசைன்னு தெரியாது, ஏன் மின்னல் வெட்டும் போது வந்து போகக்கூடிய சலசலப்பு கூட இசைன்னு தெரியாது. ஒலிகளை எல்லாம் இசையா மாத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய கற்பனை இருக்கணும். யாருக்கு இப்போ பெரிய நன்றி நம்ம சொல்லணும், நீங்களும் நானும் வருவோம்னு தெரிஞ்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு திருக்குறள் அளவு ஆழமாக ஒரு பெட்டகத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னா, என்னுடைய மூதாதையர்கள் நம்ம வருகைக்காக மொழிகளை உருவாக்கி வார்த்தைகளை உருவாக்கி செழுமையாக்கி செதுக்கி செப்பனிட்டு கவிதையாக கண்முனால கொண்டு வந்து வச்சிருக்குன்னா எத்தனை பெரிய பாரம்பரியத்தினுடைய பெருமையை ஒரு 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அதற்காக நன்றியோட ஒரு தடவை கை தட்டலாம். பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், பெரிய பெரிய பதவிகள் வகிச்சிருக்கலாம், ஆனா இன்னும் ஒரு வார்த்தை கூட வழக்கில் இருக்கிற மொழிக்கு நீங்களும் நானும் கொடுக்கல.
அப்போ யாரோ கொண்டு வந்து கொடுத்தது. அந்த மொழியை பயன்படுத்தி திருத்தமாக குழந்தைங்க பேசினாங்க. உங்க நகரத்துக்கு என்னுடைய நன்றி. எவ்வளவு அழகா இருக்கு அந்த காதலை கேட்கும்போது. அந்த சிறப்பு நகரம் புரண்டு பிறண்டு வந்து மடியில குழவி மாதிரி வந்து உட்காரும் பொழுது அடுத்த தலைமுறை கையில் தமிழ் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கு. நீங்க படியில எங்களுக்கு கீழே நிக்கலாம், ஆனா எங்களோட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள். உங்க வயசுல எங்களுக்கு இப்படி கவிதை பாட தெரியாது. உங்க வயசுல இப்படி முன்னால வந்து நிக்க கூட எங்களுக்கு அச்சம். இங்க வந்து நின்னா நாக்கும் பல்லும் ஒட்டி வாய் வார்த்தை வெளியில வராத அளவுக்குதான் நாங்கெல்லாம் இருந்தோம். வந்து இங்க உட்காரதும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் தமிழை நேசிப்போம், கவிதை வாசிப்போம் அப்படின்னு காதாலையும் மனதாலையும் வாய்கள் மலர மலர சொல்லக்கூடியதும் பெரிய ஆட்கள் பண்ணீங்களா. உங்களை நம்பி எதையும் விட்டுட்டு போக முடியும். தமிழ பத்திரமா யாராவது குழந்தைங்க தமிழே படிக்கிறது இல்லை அப்படின்னு உறக்க பத்து பேர் நடுவில் சொன்னா போய் தோளை தொட்டு காதல சொல்லுங்க. தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க கையில நம்மளை விட தமிழ் இன்னும் ஆரோக்கியமா இருக்கு, இன்னும் பத்திரமா இருக்கு. இன்னொன்னு, தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு யாரும் புறப்பட வேண்டாம். தமிழ் நம்மளை காப்பாற்றும், அதை ஒத்துக்கிட்டா போதும். தமிழோட பேரை சொல்லி திரைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய நாம்பெல்லாம் ஏதோ தமிழை காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ இடையில வருது. யார் சொன்னாங்க கீழே விழுந்து புரண்டு முதுகெலும்பு இல்லாம தவழ்ந்து தவழ்ந்து போகக்கூடிய கொடின்னு நினைச்சீங்களா? தமிழ் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கக்கூடிய பெரும் மரம் அது. அதனோட நிழல்ல, அதனோட கிளையில, அதனோட காலடியில அண்டி பிழைக்கக்கூடிய நமக்கு இந்த அளவு ஒரு இருமாப்பும் செருக்கும் இருக்கும் அப்படின்னா அது கூட தமிழ் கொடுத்ததுதான். தமிழ் ஒரு நாளும் பிச்சை பாத்திரம் அல்ல, தமிழ் அக்ஷய பாத்திரம். தமிழுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர கேட்டு பழக்கம் இல்லை. சில சமயம் உரத்து கேட்கும், சில சமயம் மென்மையா கேட்கும், சில சமயம் வாயே திறக்காம கேட்கும், சில சமயம் கையே நீட்டாம கேட்கும். ஆனா தமிழ் கேட்கும் போது கொடுக்க தகுதியான ஒன்றே ஒன்றுதான் உலகத்துல இருக்கு. என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அன்பு. அம்மாவுடைய வயிற்றுல உருண்டு புரண்டு எப்ப நான் வெளியில வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் கேட்ட போது அந்தரங்கமாக உங்க காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு மொழியில பேசினால அதுதான் தாய்மொழி. அதனாலதான் அது இவ்வளவு இணக்கமா இருக்கு, இவ்வளவு நெருக்கமா இருக்கு. இதுதான் பாட்டுத்திறன். இதத்தான் பாட்டுத்திறத்தாலே ஃப்ராய்ட் ரொம்ப அழகா சொல்வாரு, until the death of the last man upon the planet, a poet will not die. உலகத்தின் கடைசி மனிதன் இருக்கும் வரை கவிஞனுக்கு மரணம் இல்லை. அப்படின்னா என்ன? அத்தனை பேர் மனதிலும் கவிஞன் இருக்கான், அத்தனை பேர் மனதிலும் கவித்துவம் இருக்கு. ஆனா சில பேர் வார்த்தைகளை போட்டு கொடுக்கறதுல மட்டும்தான் கவிதை ரொம்ப அழகா வருது. பாமரர்கள் நடுவில் கவிதையை பார்த்திருக்கேனா? படித்தவர்கள் நடுவில் கவிதை காணாமல் போனதையும் பார்த்திருக்கேனா? பாமரர்கள் நடுவில் அப்படின்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நாங்க இருந்த பொழுது இதெல்லாம் பாட்டுத்திறம். அவருக்கு பாட்டுத்திறம்னு கூட தெரியாது. நல்ல மைக்கருப்புல இருக்கக்கூடிய ஒரு பால்காரர், மீறி போனா அதாவது தொட்டு வைக்கலாம் ரிஷிப்பட்டுன்னு சொல்லாங்களே, அந்த அளவுக்கு பாரதி கிட்ட கொட்டு போனீங்கன்னா பட்டுக்கரு நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஏதோ சிலைக்கு கச்சிலைக்கு எண்ணெய் காப்பு போட்டது மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகான புருவம் ஒரு கருப்பு, கண்ணொரு இமை ஒரு கருப்பு, தலைமுடி ஒரு கருப்பு, அது போக மிச்சம் இருக்கிறது உடம்பு இன்னொரு கருப்பு. அப்படி லேயர்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோமே, டார்க்னஸ் கூட கிடையாது, பிளாக்கே தான் அது. அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஒரு பால்காரர், அதற்கு முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய பால். அடுக்குமாடி குடியிருப்பு, மழைக்காலம், ஓடி ஓடி பால் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு வந்து விட்டுட்டே போறாரு. ஒவ்வொரு மாடியும் நாலு கால் பாய்ச்சல அவர் ஓடும்பொழுது ஐந்தாம் நம்பர் பிளாட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, மழை வந்தா பிரச்சனையே இல்லை, பால் கேனை திறந்தே வச்சிடலாம், நீ தண்ணி ஊத்த வேண்டாம், அதுவே ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்த கோவம் 12 மாடிக்கு போய் பால் ஊத்திட்டு கீழே ஓடி வராரு. ஒரு அரைக்கொட்டாவில நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன், கீழே இருக்கக்கூடிய குடியிருப்பினுடையது வந்து நிற்கும் போது அவர் முணுமுணுத்துட்டு போனாரு. அப்ப நான் நினைச்சேன் இன்றைய ராசி பலன் காலை நேரத்தில் கவிதை கேட்பது அப்படின்னு. ஒன்னும் சொல்ல, பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் தண்ணியாமல அப்படின்ட்டு போனாரு. பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னா அது வெள்ளை நிறம் அல்ல. பௌர்ணமி மெதுவா பொங்கி வெளியில வரும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? பீட்சா பேஸ் மாதிரி இருக்கும், வெண்ணெயை சப்பையா அப்பி அப்படியே வச்ச மாதிரி இருக்கும், தொட்டா ஒட்டிக்குமோ அப்படின்னு தோணும். பாட்டி ஒரு காலத்துல காலை நீட்டி தயிர் கடையும் பொழுது பக்கத்துல உட்காந்து அந்த துளி மேல விழ விழ வெண்ணெயே கண்ணு திறக்க கண் திறக்க குழந்தை பார்க்கும்போது இந்த அப்படின்னு உருட்டி பாட்டியோட கையில வெண்ணையும் அன்பும் சேர்த்து ஒட்டாம உள்ளங்கையில வைப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல பாட்டி கொடுக்கக்கூடிய அந்த வெண்ணெய் ஒண்ணு இருக்குமே, அந்த மாதிரி பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன், ஆஹா
சுபிட்சமான காலை பொழுது எதை கேட்டு பொழுது விடியணும்? பௌர்ணமி மாதிரி பாலோத்துற அவருக்கு இலக்கியம் தெரியாது, அவருக்கு கவிதை தெரியாது. யார் சொன்னாங்க கவிதை கவிதையில இருக்குன்னு? யார் சொன்னாங்க கவிதை கவிஞங்கிட்ட இருக்குன்னு? கவிதை கேட்கறவன் காதுல இருக்கு, கவிதை கேட்கறவன் மனசுல இருக்கு. அதனாலதான் எப்பவும் சொல்லுவோம், எல்லாரும் பேசுறதும் கீதோபதேசம் தான், எதிரில கேட்கறவனுக்கு அர்ஜுனன் மாதிரி காதுகள் இருந்தா. யார் சொல்றதும் கீதோபதேசம் தான், யார் சொல்றதும் கவிதை தான். அதுக்கு ஆர்ஜுன் வேண்டாம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க, கவிதைக்கும் கிடையாது. அப்படி அவர் சொல்லிட்டு போனபோது நான் சந்தோஷப்பட்டேன், ஆஹா பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறாரமே அப்படின்னு. பால் அப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கவிதை ரொம்ப தரமுள்ளதாக இருந்தது. அன்னைக்கு குடிச்ச காஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி, இவருக்கு மட்டும்தானா அப்படின்னா, வீட்டை சுத்தி நிறைய புல்லு முளைக்கும் அந்த இடத்துக்கு. இதெல்லாம் முன்னொரு காலத்தில், இந்த கல் தோன்றி மண் தோன்றி புல் தோன்றிய காலத்தில், அந்த புல் தோன்றி, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டுல புல் அப்படின்னு எழுதி வச்சா கூட முளைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பாட்டி வருவாங்க, அந்த பாட்டி எங்க பக்கத்து வீட்டு பொழுது அவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவ்வை பாட்டி அப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேர்ட்ஸ்வர்த் சொல்ற லீச் கேதரர் மாதிரி டபுளி பெண்ட், மடிஞ்சு மறுபடியும் மடிஞ்சு, இதுக்கு முன்னால மடிச்சா பொட்டலமா ஆயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மடிந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டி. கையில கூண்டக்கூடிய அந்த கோல் அவங்களோட உயரமாக இருக்கும், ஆடுகளை மேய்ச்சிட்டு வரக்கூடிய பாட்டி. ஒரு நாளே நாலு ரோஜா நாத்து வச்சிருந்தேன், யாரோ சொன்னாங்க ஆட்டினுடைய ஆட்டம் புழுக்கை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வழக்கொழிந்து போச்சு. அந்த ஆட்டம் புழுக்கைன்னு சொல்லக்கூடியது போட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளரும் அப்படின்னு. அது செடிக்கு தெரியுமா ஆட்டுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் சொன்னாங்க. சரி, பாட்டி கிட்ட கேட்டேன் ரெண்டு டின் வேணும். கேட்ட அடுத்த நிமிஷம் பாட்டி சொன்னாங்க நீங்க தான் வந்து வாங்கிப்போம், நான் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. சரி வந்து வாங்கிப்பாரு. அவங்க கிளம்பும் போது மறுபடியும் இந்த த சோ கால்ட் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், டிஎஸ் லாரன்ஸா அக்கர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிம்பாரு, சபிக்கப்பட்ட கல்வி அப்படின்னு. ஏன்னா சந்தேகம் வந்துட்டே இருக்கும், படிச்சவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சந்தேகம் வரும். எதிரில் படிப்பறிவு இல்லாதவங்க உறுதியா நிற்பாங்க, தள்ளாட்டம் போறவே கல்வியோட வரக்கூடியது. சரி, அவங்க கிட்ட கேட்டேன் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா மறமாட்டீங்கல்ல அப்படின்ன போது, நாம நினைக்கக்கூடிய கல்வியின் ஆழமோ அகலமோ விசாலமோ உயரமோ எதுவும் இல்லாத, கல்வியோடு இருக்கிற விஷயம் கூட தெரியாத, வாழ்க்கையை மட்டுமே பாடப்புத்தகமா பிரித்து பக்கம் பக்கமாக உதுத்து உதுத்து படித்த அந்த பெண்மணி, சுலபமாக 75 கூட்டல் என்ன வேணாமல் இருக்கலாம் அவங்க வயது. அந்த பாட்டி சொன்னது, பூவு தான் ரெண்டு பூக்கும், நாம் ரெண்டு பேசுமா என்ன? ஆஹா, பேசுறது பாட்டுன்னு தெரியாது, சொல்றதுக்கு திறமை வேணும் தெரியாது. வழக்குல உங்க வழக்குல மலையளவு வயசான பழமொழிகள் எல்லாமே பார்த்து திறம்தான், பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து. அப்போ பூவுதான் ரெண்டு போக்கும், நாம ரெண்டு பேசுமா? அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க இனி ஆட்டாமுழுக்க கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆஹா, கைவசம் ஒரு பாட்டு இருக்கு, அழகழகா மொழிபெயர்த்திருக்கீங்க. மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு வினோதமான கர்வம் தான். மொழிய யாராலையாவது பெயர்க்க முடியுமா என்ன மொழிய? அதே மாதிரி புத்தகம் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் அப்படிங்கும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க படைச்சவனாலேயும் முடியாது. நீங்களும் நானும் அச்சிடப்பட்ட தொகையை கொடுக்குறோம், அவ்வளவுதான். வி ஜஸ்ட் கிவ் த பிரிண்ட் காஸ்ட். புத்தகத்தெல்லாம் யாரும் வாங்க முடியாது அப்படின்னா மனிதன விலைக்கு வாங்கிட்டோன்னு அர்த்தம். சரி, இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நான் வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பாடமாகவே இருந்தது. அப்போ என்னுடைய மாணவர்கள் கதவை சாத்திடுவோம், என் இதற்கு மேல் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னா என்ன, உள்ள வர்றதுக்கு இல்லை வெளியில போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுவோம். சாத்தி அப்படியே இருக்கும் பொழுது பார்த்தா மாணவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. நல்ல மழை நேரம், மொழிபெயர்ப்பு கிளாஸ் எடுக்கணும்னா மழை வரணும், மழை வரணும். அதுவும் மழை எப்படி அப்படின்னா ஆவேசமா வரும், அமைதியா வரும், சீண்டிட்டே வரும், கிண்டல் பண்ணிட்டு வரும், ஆனா வரும். மழை வர்றதுக்கு முன்னால மழை வரேன் அப்படின்னு ஒரு வாசனை ஒண்ணு வரும், அதுக்கப்புறம் வரக்கூடிய மழையெல்லாம் வாசனை கொண்டு வராது. இந்த மண் வாசனை மூக்கு நிறைய எடுத்து உங்களுடைய நுரையீரல் புற அப்படியே அடக்கி வச்சுட்டு அது ஒரு அடுத்த வருஷம் மழை வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது மழை வந்தது. அண்ட் இட் வாஸ் அ டிரான்ஸ்லேஷன் கிளாஸ். ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படின்னு மிக அற்புதமான ஒரு காவியம். அந்த மேக்பெத் அப்படிங்கிற காவியத்தினுடைய முதல் ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முதல் பகுதி வெறும் 13 வரிகளால் ஆனது, 13 வரிகள். ஏன் இன்னும் ஷேக்ஸ்பியர் இஸ் தி அன்க்ரௌண்ட் மனார்க் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், முடிசூடா மன்னனா கொண்டாடுறோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை. 20 வரிகளுக்கு மிகாமல் கற்று எழுதின பழக்கம் கிடையாது, அனோடேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. வாழ்க்கைய புத்தகமா படிச்சு வாழறவனை ஒரு காவியமா மாத்தின ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்த்தா அதுல கடைசியாக 3 சூனியக்காரிகள் சுத்தி சுத்தி வந்து பாடுவாங்க.
என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர், ஹாவர் த்ரூ, ஃபாக் அண்ட் ஃபில்தி ஏர். மொழிபெயர்ப்பு 13 வரிகளில் இருக்கக்கூடிய இந்த முதல் சீன், அதை மொழிபெயர்க்கணும் மாணவர்கள்கிட்ட கொடுத்தாச்சு. என்ன சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஷேக்ஸ்பியரை நீங்கள் இங்கிலாந்திலிருந்து லண்டன்லேருந்து தூக்கணும், தூக்கி கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும், கொங்குமண்ணில் கொண்டு வந்து வைக்கணும், அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் ஆனாலும் சரி, சின்னியமாலயம் ஆனாலும் சரி, எங்கேயாவது கொண்டு வந்து ஷேக்ஸ்பியரை உட்காத்தணும், பார்க்கலாம், முடியுதான்னு பார்க்கலாம், அவ்வளவே தான். இந்த மாதிரி குழந்தைங்க தான் உங்களை விட இன்னொரு 4 வயசு பெரிய அண்ணாக்களாக இருப்பாங்க, அக்காக்களாக இருப்பாங்க, அவ்வளவுதான். தொந்தரவு பண்ணாம விட்டாலே மொழிபெயர்ப்பு அமோகமா நடக்கும். பெரும்பாலும் நம்ம அது பண்ணுவோம், ஒன்னு நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், நீ உட்காந்து படிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் 10 தடவை அம்மா வந்து காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே தொந்தரவா இல்லை, நம்ம அன்பா அக்கறையா, அதுக்கு புதுசா பேர் கொடுப்போம். இப்ப தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு. பார்த்தா என் வகுப்புக்கு ரெகுலர்லி இர்ரெகுலர் அப்படிங்கிற ஒரு மாணவர் ஒருத்தர் உண்டு. பெரும்பாலும் நான் வந்து 3 பேரை பார்த்தது கூட அதிகமாக பார்த்துருக்கலாம், அவரை பார்க்கறது இன்னும் குறைவாக தான் இருக்கும். ஆனா எங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கெழிய நட்பு அப்படின்னு சொல்ற சங்க இலக்கிய நட்பு ஒன்று உண்டு. ஒரு தலைமுறை தலைமுறையாக மாணவன் ஆசிரியராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது, தவம் கிடையாது, ஏன்னா சந்தித்ததே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட மிக அழகான ரம்யமான ஒன்று. அப்போ அவர் மட்டும் எழுந்திருச்சு, சொன்னார், நான் மொழிபெயர்த்திருக்கேன் அந்த கடைசி 2 வரிகளை. இப்போ கடைசி 2 வரிகள் சந்தம் இருக்கணும், சொல்லடுக்கு இருக்கணும், தேர் ஷுட் பி மியூசிக் இன் இட். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வே அ போயம் பிகம்ஸ் அ சாங். ஒரு கவிதை பாடலாக மாறுது, சந்தோ நயத்தோட வரணும். என்ன இருக்கணும்? ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர், ஹாவர் த்ரூ, ஃபாக் அண்ட் ஃபில்தி ஏர். 3 சூனியக்காரிகளும் கையை தட்டிட்டு வட்டமா சுத்தி, இந்த நாடகம் இப்படித்தான் முடிய போகிறது, நல்லதெல்லாம் கெட்டதா மாறும், கெட்டதெல்லாம் நல்லதா மாறும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அழகான கொங்கு தமிழ்ல அந்த மாணவர், ஹி இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர், படித்து பட்டம் வாங்கி துறை போகியவர் அல்ல, ஆனா உள்ளுணர்வு உந்த ரொம்ப அழகான மொழிபெயர்த்து கொடுத்தாரு. நல்ல மழை வெளியில அழகான சூழல், இதுக்கு மேல அமைதியான ஒரு சூழல் கவிதை எழுதுறதுக்கும் மொழிபெயர்க்கிறதுக்கும் கண்டிப்பா வாய்க்காது. எல்லாரும் சுதந்திரத்தை சுவாசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், கவிதை எழுத போறோம், மொழிபெயர்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சூழல்ல அவர் எழுதினார். 3 பனி இருட்டுல, மோசமான காத்துல, நல்லதெல்லாம் கெட்டதா, கெட்டதெல்லாம் நல்லதா. அவ்வளவு ஹோல் கிளாஸ் ப்ரோக் இன்டு தண்டரஸ் அப்ளாஸ். மழையுடைய சத்தமா இவங்க சத்தமா அப்படின்னு. மறுபடியும் மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது படைத்தவனுடைய உதடுகளும் கேட்பவனுடைய காதுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் மொழிபெயர்ப்பு. தி ஆத்தர்ஸ் வாய்ஸ் அண்ட் தி ரீடர்ஸ் ஈவர்ஸ். காதுக்குள்ள வந்து இந்த மொழியிலேயே பேனாவெடுத்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருந்தா, கொங்குமண்ணுக்குள்ள வந்து வேரோடி விழுது பரத்தி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நின்றிருந்தா இப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வாசித்த மொழிபெயர்ப்புகள் எனக்கு அவ்வளவு இணக்கமாக இருந்தது. யார் சொன்னாங்க, ஒரு விசா பாஸ்போர்ட் செலவு இல்லாம சிங்கப்பூர்ல இருந்து என்னை மறுபடியும் தூக்கி என்னுடைய வகுப்புக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் எல்லா குழந்தைங்களும் மனதுக்குள்ள வந்தாங்க. கண்டிப்பாக என்னுடைய எண்ணங்களுக்கு உறுதி இருக்கும்னா, சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கும்னா, அத்தனை குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா இப்ப பொறையேறி இருக்கும் அப்படி நான் நினைச்சு பார்த்தேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த உணர்வு இல்லாமல் கவிதை கைவசப்படாது. கவிதை பேசுறவன் எதிரில் இருக்கிறவன் படித்தவனா பாமரனான்னு விட்டு விலகுங்க. பேசுறது கவிதையான்னு மட்டும் புரிஞ்சா போதும். ஏன்னா பேசுறவங்க கவிதை பேசணும்னு அவசியம் இல்லை, கவிதை பேசும். கவிதை யாருக்குள் இருந்தாலும் பேசும். மு மேத்தா ரொம்ப அழகா சொல்லுவாரு, எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம். இந்த குழந்தைங்க அதான் பண்ணாங்க, எழுத்து விதைகளே உட்கார்ந்திருந்த அத்தனை பேருடைய இதய மண்ணிலும் தூவினாங்க. செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம். சரி, இப்படிப்பட்டதுதான் கவிதையா? அப்போ சங்க இலக்கியம்னா கவிதை கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன அப்படின்னா, குழந்தைங்களை எதிர்காலம்னு சொல்லிட்டேன் இல்லையா, ரொம்ப அழகாக சொன்னோம், வரலாறு தெரியாதவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பேச உரிமை கிடையாது. கடந்து வந்த பாதையும் தீர்க்க தரிசனம் தான், கடக்க போற பார்வையை எட்டி பார்க்கறதும் தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் அப்படின்னா எல்லையில்லாத எதிர்காலத்தை எட்டி பார்க்கறது மட்டுமல்ல, எல்லையில்லாத எனது வரலாற்றை பத்தின பூரணமான புரிதலும் இருக்கும். பூக்கள் அழகா இருக்கு, காய்கள் அழகா இருக்கு, இலை அழகா இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னா குப்பரப்படுத்து குமிஞ்சு யாருக்கு நன்றி சொல்லணும்?
இருட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாம கைத்தட்டல் இல்லாம பாராட்டு இல்லாம நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும் போது பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய வேருக்கு நன்றி சொல்லணும். அப்போ கடந்த கால இலக்கியங்களை பத்தின பூரணமான புரிதல் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பூரணமான புரிதல் வரணும் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய எத்தனை பெரிய வள்ளல்களாக இருந்திருக்கணும். வள்ளுவரை பக்கத்துல உட்கார வச்சீங்க அப்படின்னாலே பாட்டு திறம் பக்கத்துல வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன ஒரு ஒரு நீள தாடியை விட்டுட்டு இருக்கக்கூடிய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக வள்ளுவன் வாய்க்க பெறுவது எல்லாருக்கும் கிடைக்குமா? என்ன உட்காந்து அவர் மடியில உட்காரோம், காதுக்குள்ள வந்து சொல்றாரு தப்பு செய்யக்கூடாது. அப்படியா? அதுக்கு என்ன பேரு? தீயவை. இன்னைக்கும் 2000 வருடங்களுக்கு முன்னாலும் தீயவை தீயவையாகவே இருந்திருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்களும் நானும் கொண்டாடப்படக்கூடிய பல மொழிகள் வழக்கொழிந்து மக்களால் புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்ட சூழலில் தீயவை அப்படின்னு கேளுங்க. தீய பயத்தலால் ஐயோ, அப்புறம் என்னாகும்? தீயவை தீயினும் மஞ்சப்படும். இதுக்கு கண்டிப்பாக உரையாசிரியர் தேவையில்லை. பதம் பிரிச்சு பக்கத்துல உட்காந்து காதுக்குள்ள சொல்ல வள்ளுவன் மாதிரி ஒரு முப்பாட்டம் இருந்தா போதும். இது குழந்தைங்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவு வேணாம். அடுத்தது என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டீங்கன்னா, பத்திரமாறு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷம் சொல்வாரு தீயினால் சுட்ட புண். சரி, தீயினால் சுட்டா புண்ணாகும், கொஞ்சம் கிராமர் வருது, கொஞ்சம் விஞ்ஞானமும் வருது. என்னாகும்? மத்த என்னதுனால புண் துசு வந்தாலும் அந்த புண் ஆறுற விதமே வேற. ஆனா தீப்புண் என்ன ஆறு பண்ணும் தெரியுமா? மேலோட்டமா ஆறிட்டே வரும். உள்ளுக்குள்ள அமுத்தி பாத்தீங்கன்னா குழிய உள்ள புண் ஆறாமையே இருக்கும். இப்படி எல்லாம் வள்ளுவன் வார்த்தைகளை வீணடிக்க மாட்டான். பக்கத்துல உட்கார்ந்துட்டு குழந்தைகிட்ட தீயினால் சுட்ட புண் ஆறும் இல்ல உள்ளாறும் ஒரு குட்டியா வார்த்தை கொண்டு வந்து வச்சிருவான். ஓ அப்படியா? ஆறாதே. என்னது? நாவினால் சுட்ட வடு. அவ்வளவுதானே? நாக்கால சுடும் போதே அது வடுவா விழுமே, இது எப்படிமா ஆறும்? இது பாட்டு திறம். நம்ம படிச்சிருக்கோம். என்ன, எல்லாம் சங்க இலக்கிய காலங்கள்ல பாடல்கள் எழுதுவாங்களாம், எழுதி கொண்டு போய் கடல்ல போடுவாங்களாம். கடல் எந்த ஓலைச்சுவடிகளை தான் கொள்ளாமல் திருப்பி கொண்டு வந்து கரை சேர்க்குமோ அந்த பாடல்கள் எல்லாமே காலம் கடந்து நிற்கும் அப்படின்னு. சாதாரண கடல்ல போட்டா தீந்து போகலாம், திரும்பி வரலாம். காலக்கடல்ல போட்டாங்க. காலங்கிற கடல்ல போட்டு 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2016 அப்படிங்கிற இந்த தேதியில இந்த நேரத்துல மாலை நேரத்துல அத்தனை பேர் நடுவில் கரை வந்து சேர்ந்திருக்கிறதுலாம் அப்படின்னா இது பாட்டுத்திறம். இதுதான் பாட்டுத்திறம். தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது பெருமையோட சொல்லிக்கொடுங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்றத கொஞ்சம் மாத்தி எழுதுங்க. முதல்ல தலை நிமிர்ந்து நில்லடா, அப்புறம் தமிழன் என்று சொல்லடா. ஏன்னா தலையை குமிஞ்சிட்டு சொன்னீங்கன்னா யாருதான் அதுல கேட்க போகுது? தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு முதுகெலும்பு வேணும். முதுகெலும்பு என் மூதாதையர் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் அ பேக் போன் மேட் ஆஃப் ஐரன் அண்ட் ஸ்டீல். தமிழ் கொடுத்த முதுகெலும்பு சாதாரண முதுகெலும்பு அல்ல, எறும்பாலும் எக்காலும் ஆன ஒரு முதுகெலும்பு. மொழியை திருத்தமா பேசுறதுக்கும் திருத்தமா பழகிறதுக்கும் அறம் சார்ந்த இலக்கியத்தை கொடுத்து பாட்டுத்திறத்தாலே வையத்தை பாலித்திர வைக்க வேற எவராலையும் முடியாது. என் தமிழ் மொழி கொடுத்த மாதிரி வேற யாரும் கொடுக்கல. அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வரைக்கும் தமிழ் வந்ததா? நம்மளை தாண்டியும் போகும். ஆனா என்ன, ஊர் கூடி தேர் இழுக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு கயிறை பிடிக்கணும். வலுவான கரங்கள் பிடிச்சாலும் சரி, வலு இழந்த கரங்கள் பிடிச்சாலும் சரி, தேர் வடம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தேருங்கிறதுனால மறக்காம பிடிக்கணும். சங்க இலக்கியத்துக்குள்ள வாங்க. ஆங்கிலம் தன ரொம்ப பெருமையா சொல்லும், உலக இலக்கியம் அத்தனையும் படிக்கணும். பாரதி மாதிரி முறுக்கு மீசையும் முண்டாசும் போட்டுட்டு ஒரு எட்டயபுரமாக மேடையில எழுந்து வந்து நின்று ஒரு மோனோ ஆக்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதி சொல்றான் அப்படின்னா அவனுக்கு 8 மொழிக்கு மேல தெரியும். அத மேற்கோளா காட்டுற ஒரு சாதாரண அடிப்படை தகுதி நமக்கு இல்லைன்னு தோண சொல்லக்கூடாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னா அவன் எங்கெல்லாமோ போனான், படிச்சான். அத்தனையும் படிச்சு பார்த்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னா தமிழுக்கு இவ்வளவு ஒரு இனிமை எங்க வந்தது? ஆங்கில இலக்கியம் தன்னுடைய 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்ததாக பியூட்டிஃபுல் பொய்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுக்தியாக டிராமேட்டிக் மோனோலாக். அது நீங்க போய் எங்க தேடினாலும் கிடைக்கும். மோனோனாலே ஒரு நபர், லாக்னாலே பேச்சு, இரண்டு பேர் வந்த டயலாக்.
இதே இந்த நாடகத்தன்மையும் வந்ததுன்னா அது டிராமாட்டிக் மோனலாக. ராபர்ட் ப்ரௌனிங் கதற்காக கைதட்டியாச்சு, டென்னிசனுக்கு அதுக்காக கைதட்டியாச்சு, ப்ரௌனிங் தான் அதை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் சொல்லும்பொழுது மனதுக்குள்ள உட்காந்து சிரிக்கலாம். ஆனா சிரிக்கிறதுக்கு முன்னாலும் இன்னொன்று பார்க்கணும், என் வேற எவ்வளோ ஆழமா பாஞ்சிருக்குன்னு பார்க்கணும். சங்க இலக்கிய பாடல்கள்ல அகப்பாடல்கள் அத்தனையுமே டிராமாட்டிக் மோனலாக் தான். ரொம்ப சாதாரணமாக தலைவி கூறுவது, தலைவன் என்ன ஒரு நனி நாகரிகம் தேடி பாருங்கப்பா. ரொம்ப அழகாக இளங்கோவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, தமிழ் பிறந்த போது நாகரிகம் இருந்தது, நாகரிகம் வரும்போது தமிழ் வந்துவிட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னது. ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணார். தமிழ் தனியா நாகரிகம் தனியா பிரிக்க முடியாது. தமிழ் பேசுற எல்லாருக்குமே நாகரிகமான நடவடிக்கை இருக்கும். வார்த்தைகள் மேல கண்டிப்பாக, சொல் மேல ஒரு அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ சே கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராமாட்டிக் மோனலாக் அப்படின்னு டென்னிசனையும் ப்ரௌனிங்கையும் கொண்டாடும் போது வகுப்புல நான் சொல்வேன், ஐ பிலாங் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் பட் ஐ எம் அ தமிழ் டீச்சர். ஐ எம் அன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தம்னு அர்த்தம். நான் ஐம் இங்கிலீஷ் டீச்சர், ஐ எம் அ தமிழ் டீச்சர். நான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம், தமிழ் அம்மாவுக்கும் தமிழ் அப்பாவுக்கும் பிறந்த குழந்தை. அதனால ஐ எம் அ தமிழ் டீச்சர் பட் ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல கிராமத்துல ஸ்ட்ராங்கா வேணும் எனக்கு. அப்படி சின்ன ப்ரிபோசிஷன் தானே, அதை எங்க வேணாலும் தூக்கி வீசினாலும் இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா மிக சாதாரணமாக தலைவர் தலைவி பேர் சொல்ல மாட்டோமா நாம? ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில அன்றாடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஆக பெயருங்கிறது வெறும் விபத்து, வயதுங்கிறது விபத்து, மொழிங்கிறது வெறும் விபத்து. ஆனா இந்த விபத்துக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருக்கக்கூடிய நாம ஒரு நாளும் விபத்தாக மாறக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து புழக்கத்துல விட்ட மிக சாதாரணமான ஒரு அழகான பாடல், குறுந்தொகையினுடைய மிக ஆணிவேராக இருக்கக்கூடியது. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாரோ தெரியாது, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாரோ தெரியாது, நீயும் நானும் எந்த விதத்திலையும் உறவு கிடையாது. ஆனா செம்புல பேல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. கூச்சப்பட வேண்டாம், காலால கோலம்பட வேண்டாம், நகத்து கடிக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். பாரதி பக்கத்துல வந்து நின்று தோளை தட்டி சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிறத ஒரு குழந்தை பார்த்தது அப்படின்னா தன்னம்பிக்கையோட வளரும், தைரியத்தோட வளரும். அப்பாவும் அம்மாவும் எப்பவும் இப்படி நின்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது எங்கேயோ இலக்கில்லாத ஒரு இடத்துல கண்ணை குத்திட்டு உட்காந்துருக்கும். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்களா? அப்பாவுக்கு அம்மா கிட்ட கோவப்படும் போதுலாம் அப்பா வந்து யார் முன்னாட்டி பேசுறது அப்படின்னு சொல்லி அப்பா இப்படி இது பண்றாரா, அவ்வளவுதான் நான் குழந்தை சிரிச்சிட்டு போவோம். தாயும் தகப்பனும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கிறத பாக்குறத விட பெரும் கொடை ஒரு குழந்தை கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு அவ்வளவு என்னமா, யாயும் யாயும் யாராகியாரோ, யாயினா தாய்தான். எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாரு தெரியாதா? சரி, எந்தையும் உந்தையும் எம்முறை கேளு கேளு கேண்மை பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் கேளு எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு. சரி, நீயும் நானும் எவ்வழி அருதும், உனக்கு எனக்கு ஏதாவது தெரியுமான்னு 2000 வருடங்களுக்கு முன்னால வந்த வார்த்தைகள் வழக்கொழியில இன்னும் புழக்கத்துல இருக்கு. சொல்ற விதத்துல சொன்னோம்னா இன்னும் அழகா வரும். நீயும் நானும் எப்படி தெரியும்? சரி, ஆனா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டோமா? செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. எழுதினவன் யாருன்னு தெரியாது, எப்ப எழுதினான்னு தெரியாது. சொன்ன ஒத்த அழகான பாட்டுத்திறத்தால் வந்த அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு கீழே பெயர் போட்டுட்டோம். அப்படியெல்லாம் 2000 வருஷம் தாண்டி ஒரு மனுஷனால் நிக்க முடியுமாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன அவன் சொல்லி இருந்தா, எத்தனை விதமான ஒரு அழகான மொழியில அவன் பயின்று வந்திருந்தா அதை சொல்லியிருக்கலாம். தமிழ மொழியா இல்ல, எங்கெங்கிருந்து நீர் வருதோ அந்த ஒவ்வொரு நீருக்கும் பேர் இருக்கு. ஒரு சின்ன குண்டு குழிக்குள்ள இருந்து எடுத்தீங்களா, குண்டு நீர்னு சொல்லுவீங்க, ஆற்று நீர்னு சொல்லுவீங்க, ஊற்று நீர்னு சொல்லுவீங்க, அருவியில இருந்து வருதா அருவின்னு சொல்லுவீங்க, மூன்று இடம் கடல் ஒன்னா சேருதா முன் நீர் அப்படின்னு சொல்லுவீங்க, கடல் நீர்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு நீருக்கும் முன்னால கொடுத்துட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, அகேன் யுவர் சயின்ஸ் கம்ஸ். விஞ்ஞானம் பக்கத்துல வந்து உட்காருது, கொஞ்சம் நகரு அப்படின்னு என் தமிழ் புலவன் பாட்டுத்திறத்தால வந்த தமிழ் புலவன் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லா நீருக்கும் நிலம் இருக்கிறது தெரியும், எல்லா நிலத்துக்கும் நீர் இருக்கிற விஷயமும் தெரியும். கப்பல்ல போகும்போது எங்கேயும் வெறும் தண்ணி காடாக இருந்தது அப்படின்னா ஒரு பறவை பறந்தா உங்களுக்கு தெரியும் எங்கேயோ நிலம் இருக்கு அப்படின்னு. வறண்டு போன நிலத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பறவையை பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ தண்ணி இருக்கு அப்படின்னு. ஆக நீர் இருக்கிற விஷயம் நதிக்கு நிலத்துக்கு தெரியும், நிலம் இருக்கிற விஷயம் தெரியும். நதிக்கிட்ட கேளுங்க, கரை இருக்கிற விஷயத்த சொல்லும். கடல் கிட்ட கேளுங்க, கரை இருக்கிற விஷயத்த சொல்லும். கொற்ற அருவிட்ட கேளுங்க, ரெண்டு பக்கம் மலை இருக்கிற விஷயத்த சொல்லும். நிலம் இருக்கிறது நீருக்கு தெரியும், நீர் இருக்கிறது நிலத்துக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு நீருக்கு மட்டும்தான் நிலம் இருக்கிற விஷயமே தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்க முடியாது.
உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாருன்னு தெரியாது, நீயும் நானும் எவ்வழி அறிதும் உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியாது. ஆறும் ஆற்றும் கரையும் கலந்தது போல, கடலும் கடற்கரையும் கலந்தது போல, அருவியும் பக்கத்தில் இருக்கும் மறை மலைச்சாரலும், இப்படி எல்லாம் ஒன்னும் வார்த்தை பித்தலாட்டம் பண்ணல. ரொம்ப அழகா என்ன சொல்றேன்னு தெரியுமா?

தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிக்க முடியாது. எத்தனை கஷ்டப்பட்டு ரெண்டு மார்க்குக்காக ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, நாலு மார்க்குக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, நீங்களும் நானும் உருண்டு உருண்டு பாஸ்கல் லா அப்படின்னு படுத்திட்டு இருக்கிறதெல்லாம் இயல்பாக போற போக்குல இப்போ இவ்வளவுதான் விஞ்ஞானம் அப்படின்னு தட்டிட்டு ஒருத்தன் போனா அப்படின்னா புரியாததுனால்தான் நம்ம புலம்புறோம். புரிஞ்சதுன்னு நீங்க பாட்டு திறத்தாலே பாஸ்கல் விதியை மறுபடியும் கொண்டு வாங்க. லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் உட்காந்து உருப்போட்டு உருப்போட்டு உருப்போட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க சொல்றீங்க திடப்பொருளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு, வாயுவாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கக்கூடிய பொருளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு, ஆனா நீர் தன்மையில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹஸ் காட் அ ப்ராப்பர்ட்டி. அது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, பௌதிகத்துல மட்டும்தான் அது வரும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாரும் அதை சொல்லிக் கொடுக்கும்போது தமிழனையும் நம்மளுடைய அவைப்பாட்டி அத்தனை பேரையும் நகர்த்தி வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகா அவைப்பாட்டி சொல்ற என்ன, ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி. ஒரு நாழி அப்படின்னு ஒன்று ஒரு காலத்துல இருந்தது நம்ம வீட்டுல எல்லாம், சின்ன ஒரு ஆழாக்கு அப்படின்னு சொன்னோம். குழந்தை ரொம்ப குட்டியா இருந்தாவது உழக்கு மாதிரி இருந்துட்டு அப்படின்னு எல்லாம் பழமொழி கூட சொன்னோம். இப்ப அதெல்லாம் பழமொழியும் வழக்கொழிந்து போயாச்சு. மொழி வறுமைப்படுறது எப்ப தெரியுமா, தாய் தகப்பன் பழமொழிகளை எல்லாம் பழைய மொழிகளாக களையும் பொழுது மொழி வழக்கொழிந்து போயிடும். அப்போ ஆழ அமுக்கி முகக்கணும். எத்தனைதான் ஒரு ஒரு டபரா டம்ளர் எடுத்துட்டு நீங்க அமுக்கி அமுக்கி அந்த நாழியை முகந்தாலும் நாழி முகவாது நாலு நாழி. ஒரு நாழி எவ்வளவு தண்ணி எடுக்குமோ அவ்வளவுதான் எடுக்கும், நாலு நாழியெல்லாம் எடுக்காது. ஒரு கிலோ மாவு தான் கொள்ளும்னா ஒரு 100 கிராம் உள்ள அடைக்கலாம். இவ்வளவு வால்யூம் தான் கேஸ் போகணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அடைக்கலாம். ஆனா தண்ணி மட்டும் உங்களால அது முடியாது. இது அவை சொன்னா, இது ஆஃப்டர் ஆல் அவை சொன்னது. இதுவே வேற யாராவது கொண்டா ஒரு நோபல் பரிசு கொடுத்துட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணி மாற்றோம். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாமே பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்த நக்க மக்கள் தான் நாங்கெல்லாம். சரி, லா ஆஃப் பெண்டுலம் குழந்தைங்க அவ்வளவேதான். அடுத்த நிமிஷம் அந்த அனுபவத்தை அப்படியே பார்ப்பாங்க. ஆர்கிமிடிஸ் அது வந்தாச்சு, ஓகே ஹைபோடனஸ் இது பார்த்தாச்சு, அப்புறம் என்ன லா ஆஃப் பெண்டுலம் என்ன பண்ணணும், அது இங்கேருந்து அது வரைக்கும் போகும். அஸ் லாங் அஸ் த லென்த் ஆஃப் த பெண்டுலம் டஸ் நாட் சேஞ்ச், த டைம் டேக்கன் ஃபார் அன் ஆர் டசன் சேஞ்ச். அஸ் லாங் அஸ் த பெண்டுலம் உட்காந்து குழந்தை மனப்பாடம் பண்ணும், அம்மா வேற வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு வாரத்தை விட்டா சமையல் அறையில தோசையை திருப்பி போடும்போது குழந்தைய ஒரு திருப்பி போட்டு விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை ஏம்மா இதெல்லாம் கவனிக்கிற அப்படின்னு. ஆனா எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். பிள்ளை தமிழ போக போக சொல்லிட்டு போவோம். என்ன, ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கு, அதுல மலைமகளை உட்கார வச்சு ஆட்டிட்டு இருக்காங்களாம். யார் ஆட்டுறாங்க, அலைமகளும் கலைமகளும் இந்த ஊஞ்சலை வீசி வீசி ஆட்ட முயற்சி பண்றாங்களாம். எத்தனைதான் உந்தி உந்தி ஆட்டினாலும் இந்த ஊஞ்சல் எந்த அளவு வேகமா போலையாம், அந்த மலைமகள் காதுல போட்டிருக்கக்கூடிய குழை இருக்கு இல்லையா, அது ஆடுற வேகத்துக்கு இது போகலையாம். அப்படின்னா என்ன, காதுல இருக்கக்கூடிய குழையினுடைய லென்த் of the pendulum is very short, இன்னும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரொம்ப இயல்பு. ஒரு புல்லின் நுனியில இருக்கக்கூடிய அந்த சாதாரண பனித்துளியில பக்கத்துல இருக்கக்கூடிய பனிமரம் எப்படி விழும், இதை நாங்க சொல்லிட்டு போயிடும். கவலையே படாம சொல்லிப்போம். தமிழை கொண்டு வந்து பக்கத்துல வச்சீங்கன்னா உங்களுடைய எல்லாம் கூட வந்து உட்காரும். ஆனா அதை கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய தைரியம் வேணும். சரி, எது பாட்டு திறம், என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் கவிதை கேட்பேன், வா வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னால ஆளுக்கு ஒரு கவிதை சொல்லணும், சொல்லியே ஆகணும், அவ்வளவுதான். இது கவிஞனை கொள்றதுக்கு சுலபமான வழி இதுதான். என்ன சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கு இங்க வரல, இங்க இருக்கு இங்க வரல அப்படின்னு. பேனால மையூத்தி எழுதினா கவிதை வராது. லாசாராமாமிரதம் ரொம்ப அழகாக சொல்வாரு, நெருப்புன்னு எழுதினா புக வரணும் அப்படின்னு சொல்வாரு. நெருப்புன்னு எழுதினா புக வரணும்னா அப்ப எந்த அளவுக்கு யார் மைய ஊத்தி எழுதுறது, உயிரை ஊத்தி இல்லை எழுதுறோம் சொல்லுவோம். பேனால என்ன மையூத்தி எழுது பொய்யூத்தி எழுதாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உட்காந்து எழுதணும்னு நெருப்புன்னு வரணும். குழந்தைங்கிட்ட எங்க எழுது அப்படின்னு சொன்னா, ஒத்தொத்த வரியா சின்ன சின்ன குழந்தைங்க, அதுக்கு முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, 18 வயசு பளிச்சு பளிச்சுன்னு வந்த மின்னல் கருது. இதெல்லாமே பாட்டு திறம்தான். ஒரு காலத்துல ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால ஒரு மரம் வளர்க்கும் வேகம் இந்தியாவில ரொம்ப அதிகமாக இருந்தது. சுவர்கள் எல்லாம் எழுதி வச்சோம், என்ன வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு இருந்தது. என்னுடைய மாணவர் எழுதி வச்சார், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், யார் வீட்டில் நான் வளர்ப்பேன். எனக்கு வீடுன்னு வேணும் இல்லையா, வறுமையை இதை விட அழகா சொல்ல முடியுமா, என்ன எவ்வளவு இயல்பாக இது பாட்டு திறன். அன்னைக்கு 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் எழுதின போது என் மனதுல ஒரு சிரிப்பும் சோகமும் எப்படி வந்து கவிந்து மனதை ஆட்கொண்டதோ அதே தான் இப்ப நான் பாக்குற ரியாக்ஷன். இதுக்கு மனப்பாடம் வேண்டாம், இதுக்கு உரைய வேண்டாம், இதுக்கு யாரும் பக்கத்துல இருந்து பேச வேண்டாம், இது பாட்டு திறம். போற போக்குல வறுமையை சொல்லிட்டு போனது. இன்னொரு குழந்தை எழுதினாரு, கனவில மணிகிறேன். அப்பதான் கனவு காட்சிகளும் ரொம்ப அழகா இருக்கும். எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண் கூட சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பட இயக்குனருடைய படத்தை எல்லாம் மறக்காம போய் பார்ப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், எப்படி உட்கார

0: தெரியுமா, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால இதை ஒத்துக்கவே முடியலையே. ஐயோ, கனவு காட்சியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்க்கா. ஏன் அப்படின்னா, ரொம்ப ஏழையாக வறுமையாக குப்பை தொட்டியில பேப்பர் பொறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பெண்மணி கூட கனவுல பெரிய ராணி மாதிரி விதம் விதமா ஆடை அணிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு என்னுடைய மாணவர் ரொம்ப அழகா ஒத்த வரியில எழுதினார். கனவிலும் அணிகிறேன் அதே கந்தல் சட்டையை. எவ்வளவு இதை விட வறுமையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு திறமை? பாடல் அப்படின்னா இத்தனை வரிகள் வேணும் யாரும் கேட்கல. சொன்ன வீச்சு அம்பு மாதிரி எல்லை எது இலக்கம் அங்க வந்து விழணும். சரி, இதுக்கு அடுத்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இன்னொரு குழந்தை வறுமையை பத்தி எழுது, அவ்வளவுதான் சொன்னேன். வாழ்க்கையோடு கைகுலுக்கினேன், என் ஆயுள் ரேகை அழிந்து போனது. அவ்வளவுதான் உங்களுடைய ஜோசியங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்தனையும் மாத்தி கொடுத்தாச்சு குழந்தை. வாழ்க்கையோடு கைகுலுக்கினேன், என் ஆயுள் ரேகை அழிந்து போனது. இது போற போக்குல சொல்ற வார்த்தைகள் அல்ல. 20 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால எழுதுன குழந்தை கூட மறந்து போயிருக்கும். கம்பனுக்குள்ள இருக்கக்கூடிய கவித்துவம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் கடைசி மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடியதும். அப்ப என்ன பண்ண போறோம் நாம அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்ன, ஆகாயத்திலேயே வித தூவினாலும் வேர் விடணும்னா பூமிக்கு வந்துதான் ஆகணும். அப்போ பூமியை கண்டடையணும். இந்த பூமியில வேர் எவ்வளவு ஆழம் பாயணும் தெரியும். மிக அழகான அடித்தளமாக இந்த எதிர்காலத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடியது ஒன்றுதான். கவிமாலை தனக்கென்று ஒரு நூலகத்தை துவங்க வேண்டும் என்பது என்னுடைய மிக பணிவான ஒரு உணர்வு. ஒரு நூலகம் எந்த குழந்தை கையில புத்தகம் கிடைக்குதோ, சிற்பி தான் சொல்வாரு, சிற்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப அழகா சொல்வாரு, எப்பொழுதெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிறைச்சாலை அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வாரு. அது உண்மையான அரசாங்கம் வைக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, அவர் அவர் அந்தரங்கம் வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, எல்லா சிறைச்சாலைகளும் உடைக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நூலகங்கள். குழந்தைங்களுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுங்க. தாய் தகப்பனான உங்களால மட்டும்தான் முடியும். இதுதான் எல்லை, இதுக்கப்புறம் பூமி கிடையாது அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் தி அல்டிமேட் அப்படின்னு சொன்னா கூட கவிஞன் ஒருத்தம் மட்டும்தான், ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் பிஹைண்ட் தி பியாண்ட். திஸ் இஸ் பியாண்ட் அப்படின்னா அதை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறவன் கவிஞன் மட்டும்தான். சுஜாதாவுடைய ஒருவரையும் துப்பறியும் கதை ஒன்றை எழுதுங்கள் அப்படின்ன போது அவர் சொன்னாரு, உலகத்தின் கடைசி மனிதன் தன் அறையில் தனியாக மறுத்திருந்தான், வாசல் கதவு தட்டப்பட்டது. எவ்வளவு அழகா யார் சொன்னாங்க, ஒரே நடையில கவித்துவம் இல்ல, கவிதையில ஒரே நடை இல்ல அப்படின்னு சொல்லி. பார்க்கக்கூடிய காதுகளும் தரிசிக்கக்கூடிய கண்களும் நமக்கு இல்லைன்னு மட்டும்தான் அர்த்தம். ஒரு நொடியில எனக்கு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு மாலன், பாலகுமாரன், சுப்பிரமணிய ராஜு அப்படின்னு ஒரு 3 பேர் வந்திருந்த ஒரு காலகட்டம். சுப்பிரமணிய ராஜு மிக சீக்கிரமே இறந்து போன ஒரு நபர். ஒருவரி நாவல் அப்படின்னு சொன்ன போது, ஒருவரில் ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் எழுதினது ஒண்ணு என்ன, ஒரு பெண் பிறந்தாள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நாவல். ஒரு பெண் பிறந்தால் இதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய மெகா சீரியல், இதுதானே ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு பெண் பிறந்தால். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு கதை எப்படி இருக்கும், ஒரு திரைக்கதை எப்படி இருக்கும் சொல்லுங்க. கவிதை தன்னை போல உள்ள வந்து உட்காரும். ஒரு மன்னன் ஆண்டு வந்தால், மன்னன் இறந்து போனால், அவனது மனைவியான அரசியும் இறந்து போனாள், முடிஞ்சு போச்சு கதை. திரைக்கதையா மாத்திரமா உள்ள கொண்டு வாங்க. ஒரு மன்னன் ஆண்டு வந்தால், அவன் இறந்து போனான், மிகுந்த துன்பங்களுக்கு பின் அந்த அரசியும் இறந்து போனாள், துன்பத்தை வச்சு 300 நாள் ஓட்ட முடியும். கவிதை எங்க நிக்குது, கதை எங்க வருதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அழகா குழந்தைங்க ஃப்ராஸ்ட் மொழிபெயர்க்க.
1: அன்பு உறவுகள், இதுவரை ஜெயண்டா ஸ்ரீபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள்.

0: தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.
1: போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜய்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்ட்ராகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி குடைத்தனை வடக்கில் நேற்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் இரண்டாவது பெரிய வாசிகசாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலக கட்டிடம் இன்று பொதுமக்கள் பாவனைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமும் உரிமைகளும் காக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்த கியூபாவின் தேசிய வீரர், கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் ஜோசே மாட்டி அவர்களின் சிலை இன்று கொழும்பு பொது நூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர் புற்றுநோய் சிகிச்சையின் உண்மையான வெற்றி என்பது உயிர் பிழைப்பதில் மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கியமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்வதிலே உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச ஜெனிவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார சபையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய போது வலியுறுத்தினார். உலக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைத்துவிட வேண்டும் என்றும், இல்லையேல் அவருக்கு எதிராக போராட தாங்கள் தயங்க மாட்டோம் என்று யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சம்மேளன பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபேசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும், இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என்று பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கரத் நேற்று தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனே யுத்தம் செய்ததாகவும், அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்ச நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக டிசி அரவிந்தராஜ் அவர்களும், வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணனேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சர்க்கரை சீனி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கையொன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது.
தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு நேற்று தெரிவித்திருக்கிறது. களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பஸ்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பஸ் சாரதிகளும் நடத்துனர் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை அத்திரிய வீதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி இயங்கி வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சந்தேகிக்கப்படும் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் அமர்பிரித் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்துயா கொத்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கான மனிதாயமான உதவிப் பொருட்களுடன் சென்ற குளோபல் போர்ட்டிலா கப்பல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மக்பூதினை விடுவிப்பதற்கு தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நஞ்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,60,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 45,075 ரூபாவாகவும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெலேலியின் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரி கார்ட்டூன் கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியும் இன்று நடைபெற இருக்கும் தங்களது தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக நேற்று ரோமில் இரவு உணவு சந்திப்பு கார் பயணம் மற்றும் புகழ்பெற்ற கொலோசியத்தை பார்வையிட்டது உள்ளிட்ட இயல்பான தருணங்களை பயந்து கொண்டார்கள். செப்டம்பர் 12-13 என 2 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்லுகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம். புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் இங்குடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியதாக தெரியவந்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சிவி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சி சட்டசபை உறுப்பினர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கையை அதிகாரிகளிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமதிக பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தார்கள். ஸ்பெஷல் ரைஃப் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை இரு வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் திறந்த மனதுடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் 111,000 ரூபாயாகவும் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைனின் வடபகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கை நேற்று சென்றடைந்திருந்தார். தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கிடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 1 வாரத்துக்கு தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029க்குள் சுமார் 9,000 அரசு துறை பணியிடங்களை மொத்த ஊழியர்களில் 14% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிக்கோலோ வில்லிஸ் நேற்று அறிவித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்டை நாடான உகண்டாவுக்கும் பரவிவிட்டது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலன்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டயனாயஸ். பெண் இறந்த போது அவரின் வயது 16 ஆகும். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 70 வயது மூதாட்டி அந்த காரினை ஓட்டியிருந்தார். கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் $181 மில்லியனுக்கு ஏலத்தில் விற்பனையாகி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுக்கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக தற்போது குறைத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்டஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும். நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் காயம் காரணமாக விலகுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் சேஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் R. பிரக்ஞானந்தா 2வது இடத்தை 3 ரன்களுடன் பாய்ந்து கொண்டுள்ளார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.62 இந்திய பிரமதியில் 112.36 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 330.73 இந்திய பிரமதியில் 96.87 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.79 இந்திய பிரமதியில் 122.65 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.96 இந்திய பிரமதியில் 129.75 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.38 இந்திய பிரமதியில் 70.41 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காசலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புன்னகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பார். பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகள் என்னமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அன்னசமை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி அவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவதி இதயபூர்வமான நன்றிகள். முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
4: பொந்துபொண்டிகை நேரம் சரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிக்க

0: என்பது நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ. பாலா அவர்கள் பாடலை யாற்றவர் கங்கேமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:28 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கி வருகிறேன்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசர ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம்
1: ஐரோப்பிய
4: நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மெழுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1-42-5-23-78.
0: மாமிச பிரியர்களுக்கு மறக்க முடியாத நிறுவனம் ஆசி பூஷரி. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருபவர்கள் பரிசில் ஆட்சேபலுக்கு சென்றால் அங்கே ஆசி பூசரிக்கு சென்று இறைச்சி வகைகளை வாங்கி செல்வார்கள். அன்புறவுகளே, அன்புறவுகளுக்கு அறிய தருகின்றோம் கலந்துரையாடல். அதாவது 24 ஞாயிற்றுக்கிழமை தேவி மகாலில், அதாவது லாப்லாண்ட் சென்டனீஸில் அமைந்துள்ள தேவி மகாலில் இடம்பெறுகின்றது அன்பொருள் டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 லாப்லாண்ட் சென்டனீஸில் அமைந்துள்ள தேவி மகாலில் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை தயவு செய்து எங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவி மகால் முகவரி 242 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் லாப்லாண்ட் சென்டனீஸில் அமைந்துள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்றவர்கள் கூட வருகை தரலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெர்மனி, சுவிஸ் லண்டன் போன்ற நாடுகளில் வாழ்பவர்கள் கூட நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331-4837-7675. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

தேனமல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் மனுவோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா, பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. வெள்ளியத்தேவன் திரைப்படத்தில் பாடல் ஒலித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சிப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி. ஆசி பூசரியோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்பு ஒருவளை இன்று சுவிஸ் நேரத்தில் சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பாடி வரும் நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெற இருக்கின்றது. 6 பாடல்கள் நான் காலை 8 மணியிலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். தயாராக இருங்கள், உஷாராக இருங்கள். 6 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டு முதலாவதாக வருகின்றவருக்கு ஈரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல புத்தகங்களை எங்களுக்கு வாங்கி தந்திருக்கின்றார். அதில் வெற்றி பெறுவோருக்கு அந்த புத்தகங்களில் ஒன்று வழங்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவிஸ் நேரத்தில் இன்று இரவு 10:30 பாடி வரும் நிகழ்ச்சி வானொலியில் வளரும் என்பதனை தெரிவித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

0: பெரும்பலம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள். பாடலை யாற்றவர் ஆர் வி உதயகுமார், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வானொலியில் வலம் பெறுகின்றது அதிரடி மலிவு விற்பனையோடு. அதாவது கருவேப்பிலை தட்டுப்பாடாக இருந்தது, பெட்டி கணக்காக கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்து கிலோ 9 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார்கள் அன்பு உறவுகளே. நீங்கள் விரும்பின வகையில் அள்ளி செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சோழன் உங்களோடு.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: சோழனின் சேவைகள் பல அன்புறவுகளை அந்த வகையில் சோழனுடைய அதாவது உங்கள் மங்களகரமான விழாக்களை செய்து முடிப்பதற்கான 1000 இருக்கைகள் கொண்ட மண்டபம் அதாவது செல் மாநகரில் அமைந்துள்ளது. அது பற்றிய மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07-68-59-88-23. அத்தோடு மொத்தமாக பொருட்களை விற்பனை செய்வதற்கு அதாவது லூப்லோங் மினிலில் நகரில் பைன் தமிழ் என்ற நிறுவனத்தை திறந்துள்ளார்கள். அதாவது மொத்த வியாபாரிகள் உங்களுக்கு பொருட்களை வாங்கி நீங்கள் சில்லறை விலைக்கே விற்பனை செய்யலாம். அரிசி வகைகளிலிருந்து அதாவது கூல்ட்ரிங்க்ஸு, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கான தொலைபேசி இலக்கம் 03-7381-31-34-35 அல்லது இன்னும் ஒரு லேண்ட் போன் தொலைபேசி இலக்கம் 01-45-91-92-42. எல்லா பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் நீங்கள் வாங்கிச் சொல்லலாம். அதாவது மொத்த வியாபாரிகளுக்காக மொத்தமாக விற்பனை செய்யும் நிறுவனம் பைன் தமிழ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதே லூப்லோங் மினில் என்ற இடத்திலே அமைந்துள்ளது. அன்பவர்களே, மலிவு விலையில் பொருட்களை வாங்கிச் செல்லலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

ஒலித்த பாடலை உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றவர் முத்து விஷயன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்த மேசை ராஜ்குமார் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. அன்பு உறவுகளை தியாற்றிய தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 லாப்லாண்ட் சென்டனிஸில் அமைந்துள்ள தேவி மகாலில் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேவி மகால் முகவரி 242 அவென்யூ பிரசிடென்ட் பில்சன் லாப்லாண்ட் சென்டனி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331-4847-3776-75. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ಅಮಗಸದ ಅರಸದ ಅಸಗ ತಗ ಪಗ ಪದ ಪದ

எங்கிருந்தோ வந்தால் பாடலை இயற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை அமைச்சவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள், பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். நேரம் சரியாக 11:56 ஐக்கிய ராஜ்யத்தில், 10:56 அன்பு உறவுகளை இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பாடி பெறும் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அன்பு பாடல்களே தயாராகுங்கள், உசாராகுங்கள். அன்புறவுகளே 10:30 நிகழ்ச்சி ஆரம்பமாகும். இந்த பாடி பெறும் நிகழ்ச்சியில் அதாவது முதலாவது இடத்தை பிடிப்பவருக்கு, அதாவது சந்திரசேகரம் ஐயா தந்த புத்தகங்களில் ஒரு புத்தகம் பரிசாக வழங்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளை நான் நிகழ்ச்சியை கேட்கவில்லை என்றெல்லாம் சொல்லாதீர்கள். காலை 8:00 இந்த நிகழ்ச்சி பற்றிய அறிவித்தலை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை இந்த நேரத்தில் நீங்களும் பாடி பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாளுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

நிகழும் பரா பவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகிறந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும், 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர் திருவிழாவும், 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியினை செய்யமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பூர்வலக்கம். இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசாரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. தேனும் பாலும் தொடர்கின்றது. மணித்தியால செய்திகள்.
2: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி குடைத்தனை வழக்கில் நேற்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் இரண்டாவது பெரிய வாசிகசாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலக கட்டிடம் இன்று பொதுமக்கள் பாவனைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமும் உரிமைகளுக்கும் காக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்த கியூபாவின் தேசிய வீரர், கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் ஜோசே மாட்டி அவர்களின் சிலை இன்று கொழும்பு பொது நூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர் புற்றுநோய் சிகிச்சையின் உண்மையான வெற்றி என்பது உயிர் பிழைப்பதில் மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கியமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்வதிலே உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச ஜெனிவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார சபையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய போது வலியுறுத்தினார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைத்துவிட வேண்டும் என்றும், இல்லையேல் அவருக்கு எதிராக போராட தாங்கள் தயங்க மாட்டோம் என்று யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமலன பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர், விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபேசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும், இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என்று பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதகரத் நேற்று தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் அசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனே யுத்தம் செய்ததாகவும், அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்சே நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக டிசி அரவிந்தராஜ் அவர்களும், வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணனேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சர்க்கரை சீனி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கையொன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் அசநாயக்காவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு நேற்று தெரிவித்திருக்கிறது. களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பஸ்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பஸ் சாரதிகளும் நடத்துனர் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை அத்திரிய வீதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி இயங்கி வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சந்தேகிக்கப்படும் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்துயா கொத்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கான மனிதாயமான உதவிப் பொருட்களுடன் சென்ற குளோபல் போர்ட்டிலா கப்பல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மக்பூதினை விடுவிப்பதற்கு தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நஞ்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,60,600 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 45,75 ரூபாவாகவும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெலேலியின் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரி கார்ட்டூன் கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியும் இன்று நடைபெற இருக்கும் தங்களது தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக நேற்று ரோமில் இரவு உணவு சந்திப்பு கார் பயணம் மற்றும் புகழ்பெற்ற கொலோசியத்தை பார்வையிட்டது உள்ளிட்ட இயல்பான தருணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். செப்டம்பர் 12-13 என 2 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்லுகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம், புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியதாக தெரியவந்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சி வி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சி சட்டசபை உறுப்பினர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கையை அதிகாரிகளிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமதிக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தார்கள். ஸ்பெஷல் ரைஃப் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் திறந்த மனதுடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,11,000 ரூபாயாகவும் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைனின் வடபகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கை நேற்று சென்றடைந்திருந்தார். தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கிடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேலிருத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 1 வாரத்துக்கு தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029 சுமார் 9,000 அரசு துறை பணியிடங்களை மொத்த ஊழியர்களில் 14% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிக்கோலோ வில்லிஸ் நேற்று அறிவித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்டை நாடான உகாண்டாவுக்கும் பரவிவிட்டது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலன்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டயனாயஸ். பெண் இறந்த போது அவரின் வயது 16 ஆகும். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 70 வயது மூதாட்டி அந்த காரினை ஓட்டியிருந்தார். கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் $181 மில்லியனுக்கு ஏலத்தில் விற்பனையாகி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுக்கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக தற்போது குறைத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்டஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும். நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் காயம் காரணமாக விலகுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் சேஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் ஆர் பிரஜானந்தா 2வது இடத்தை 3 பயந்து கொண்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.62 ரூபாய், இந்திய பிரமதியில் 112.36 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 330.73 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.87 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.79 ரூபாய், இந்திய பிரமதியில் 122.65 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.75 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 70.41 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காசலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tordre-Gelakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lakkam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: செல் நகரில் 80 நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு மாவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக எங்கள் அன்பு உறவு அன்பு நேயர் பிலோமினா அண்டன் அவருடைய கதை வானிலைக்கு வருகின்றது. ஆகவே நீங்கள் பிலோமினா அண்டனின் கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது. திருமணம் இனிதே முடிந்து 2-3 வருடங்களும் கடந்தது. என்ன ஒன்றையும் காணவில்லை என்று சுற்றி வளைத்து கேட்கும் கேள்விகளில் மனம் நொந்து விடுவாள் காவியா. நாங்கள் பின்தள்ளி போட்டிருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். பெண்ணின் மனநிலை என்னமாகும் என்பதையும் நினைப்பதில்லை. என்ன இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இவர்கள்தான் பிள்ளைப்பேறு பார்ப்பார்களா? என்னையே நொந்து மாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறான கேள்விகளுக்கு பதில் என்ன சொல்வது என்று கணவன் வினோதனிடம் உரையாடிய வேளை, காவியா இப்ப என்ன காலமா போய்விட்டது, நீ அமைதியாக இரு, எல்லாம் கைகூடி வரும் என்றான் வினோதன். பிள்ளை இல்லாவிட்டால் என்னை விட்டு விலகிக்கு விட மாட்டாய்தானே என்றாள். இதென்ன கேள்வி, நீயே எனக்கு குழந்தை காவியா, நீதான் எனக்கு குழந்தை போல என்று அணைத்துக் கொண்டான். அடுத்த வாரம் மருத்துவரிடம் செல்கின்றோம் தானே, அவர்கள் வேண்டிய சோதனைகள் செய்வார்கள், என்ன ஏதென்று தெரியும். சிலவேளை என்னிலும் குறைபாடு இருக்கலாம், கலங்காமல் தைரியமாக இரு, நல்லது நினை, நல்லது நடக்கும் என்றான் வினோதன். நாளும் வந்தது. இருவருக்கும் வேண்டிய சோதனைகள் நெருங்கியது. ஆயத்தங்களுடன் இன்றோ நாளையோ என்று எண்ணிய போது மீண்டும் செவிகளில் குரல் ஒலிக்கிறது, நான் நலமே உள்ளேன், உங்கள் துக்கத்தை வேறு உருண்டு பிரண்டு கலைக்கிறேன். மனமகிழ்வுடன் அமைதியாக இருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த அன்பு குழந்தை, அன்பு முத்தங்கள் அவள் வயிற்றை தடவி நன்றி நன்றி செல்லும் என்கின்றாள். பிரசவ வலி தொடங்கியது. அவள் வலியால் துடித்தாள். வெளி உலகை காண மெல்ல தலையை நீட்டியது. வெளியே வந்த குழந்தையை செவிலியர் அவள் நெஞ்சோடு அணைத்துவிட இருவரும் முத்தமிட்டுக் கொண்டனர், பேரானந்தம் கொண்டனர். எல்லாம் கடந்து வந்தாலும் ஆணா பெண்ணா, சுகப்பிரசவமா என்று வரும் தொலைபேசி அழைப்பில் முகம் சுழித்தாள். உடல் மாற்ற உடல் சோர்வு என்ற நிலையில் இருந்தவளுக்கு கவலையாக இருந்தது. வீட்டுக்கு சொல்ல ஆயத்தமாகி காத்திருந்தவர்களிடம் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்றதற்கு, குழந்தை பிறந்திருந்தது என்ற போது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று வினவ, சற்றும் எதிர்பாராது ஓ பெண்ணா என்ற போது இருவர் முகத்திலும் சோகம். கல்யாணம் பண்ண மட்டும் பெண் தேவியோ என்று கேட்டுக்கொண்ட
கேட்டு விடலாம் என்று நினைத்தாள் காவியா. வாயை மூடி இருந்து விட்டாள். திடீரென்று கையில் இருந்த குழந்தை வீறிட்டு அழுதது. அப்பா, நீங்களும் என்னை வெறுக்கிறீர்களா என்று கண்ணை திறந்து கேட்பது போல் இருந்தது. இல்லை இல்லை, நீ எந்த செல்லம், நான் உன்னை வெறுக்கவில்லை. நடந்து முடிவிற்காக காத்திருந்தனர். ஐங்கில அற்புடன் வைத்த சாலைக்கு மன்னிக்கவும், இதை மாறி இரண்டாவது பந்தியை மூன்றாவது பந்தியாக வாசித்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நான் அந்த கதையை மீண்டும் உங்களுக்காக தருவேன்.

மீண்டும் தொடங்குகின்றேன். முதல்ல இருந்து மன்னித்துக் கொள்ளவும். திருமணம் இனிதே முடிந்து 2-3 வருடங்களும் கடந்தது. என்ன, ஒன்றையும் காணவில்லை என்று சுற்றி வளைத்து கேட்டு கேள்விகளில் மனம் நொந்து விடுவாள் காவியா. நாங்கள் பின்தள்ளி போட்டிருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், பெண்ணின் மனநிலை என்னவாகும் என்பதையும் நினைப்பதில்லை. என்ன இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இவர்கள்தான் பிள்ளை பேறு பார்ப்பார்களா? நான் என்னையே நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இவ்வாறான கேள்விகளுக்கு பதில் என்ன சொல்வது என்று கணவன் வினோதிடம் உரையாடிய வேளை, காவியா இப்ப என்ன காலமா போய்விட்டது, நீ அமைதியாக இரு, எல்லாம் கைகூடி வரும் என்றான் வினோதன். வினோதன், பிள்ளை இல்லாவிட்டால் என்னை விட்டு விலகிவிட மாட்டேசானே என்றாள். இது என்ன கேள்வி காவியா, நீயே எனக்கு குழந்தை தானே, நீ எனக்கு குழந்தை காவியா என்று அழைத்துக் கொண்டான். அடுத்த வாரம் மருத்துவரிடம் செல்கின்றோம் தானே, அவர்கள் வேண்டிய சோதனைகள் செய்வார்கள், என்ன ஏது என்று தெரியும். சில வேளை என்னிலும் குறைபாடு இருக்கலாம், கலங்காமல் தைரியமாக இரு, நல்லதை நினை, நல்லது நடக்கும் என்றான். நாளும் வந்தது, இருவருக்கும் வேண்டிய சோதனைகள் நடந்தது, முடிவிற்காக காத்திருந்தனர். கடிதம் கண்டு அங்கிலாய்ப்புடன் வைத்தியசாலைக்கு இருவரும் மனதை திடப்படுத்திக் கொண்டு உள்ளிட்டனர். பரிசோதித்ததில் சிறு பிள்ளை உண்டு என்ற போது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொள்ள அதை நிமித்தி செய்யலாம் என்ற போது அமைதி பிறந்தது. தொடர்ந்தார் டாக்டர், தற்போது புதிய கண்டுபிடிப்பு வந்துள்ளது, அதன் மூலம் ஒரு மகவை பெற்றுக்கொள்ளலாம் என்றார். இருவரது சம்மதத்துடன் தாளில் கையெழுத்திட்டனர். எல்லாம் இனிதே நிறைவேறி காவியாவின் வயிற்றில் உயிர் வளர்ந்தது. தலை சுற்றென்றாலும் சத்து என்றாலும் உடலில் மாற்றங்கள் ஆரம்பமாகியது. வினோதன் பிள்ளை போல் அன்பாக வேண்டிய அனைத்தும் செய்து கவனித்துக் கொண்டான். அவள் எதிர்பார்த்தது அதுவே. உயிரின் குரல் அவள் செவிகளில், அம்மா அப்பா வணக்கம், நான் உங்கள் உயிர் பேசுகிறேன், நான் உங்கள் இருவரையும் அன்பு செய்கிறேன். அம்மா நீங்கள் என்னை சுமக்கிறீர்கள், உங்களுக்கு களைப்பு இருக்கும், அமைதியாக ஓய்வெடுங்கள் அம்மா, உங்களுக்கு பிடித்த நல்ல சத்தான உணவுகளை உண்ணுங்கள், நானும் பெருசாலியாக வளருவேன் தானே, அமைதியாக பாட்டு கேளுங்கள், நானும் கேட்டுக்கொள்வேன், மகிழ்ச்சியாக இருங்கள். அப்பா உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார், உங்கள் முகங்களையும் வெளி உலகையும் காண நான் ஆவலாக இருக்கிறேன், நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள். என்னை சுமக்கும் அம்மாவிற்கு நன்றியும் முத்தமும் தருகிறேன் என்றும் அன்புடன் இதயம் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. நடை பயிற்சி என்றும் வீட்டிலே உடற்பயிற்சி என்றும் செய்து கொள்கின்றாள். மாதமும் நெருங்கியது. ஆயத்தங்களுடன் நின்றோ நாளையோ என்று எண்ணிய போது மீண்டும் செவிகளில் குரல் ஒலிக்கிறது, நான் நலமே உள்ளேன், உங்கள் தூக்கத்தை வேறு உருண்டு பிரண்டு கலைக்கிறேன். மனமகளுடன் அமைதியாக இருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அன்பு குழந்தை அன்பு முத்தங்கள். அவள் வயிற்றை தடவி நன்றி சொல்ல நன்றி செல்லம் என்கின்றாள். பிரசவ வலி தொடங்கியது.
அவள் வலியால் துடித்தாள். வெளி உலகை காண மெல்ல தலையை நீட்டியது அந்த குழந்தை. வெளியே வந்த குழந்தையை செவிலியர் அவள் நெஞ்சோடு அடைத்துவிட இருவரும் முத்தமிட்டுக் கொண்டனர், பேரானந்தம் கொண்டனர். எல்லாம் கடந்து வந்தாலும் ஆனா பெண்ணா சுகப்பிரசவமா என்று வரும் தொலைபேசி அழைப்பில் முகம் சுழித்தாள். உடல் மாற்றம், உடல் சோர்வு என்ற நிலையில் இருந்தவளுக்கு கவலையாக இருந்தது. வீட்டுக்கு செல்ல ஆயத்தமாகி காத்திருந்தவர்களிடம் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்றதற்கு குழந்தை பிறந்திருந்தது என்ற போது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று வினவ சற்றும் எதிர்பாராது ஓ பெண்ணா என்ற போது இருவர் முகத்திலும் சோகம். கல்யாணம் பண்ண மட்டும் பெண் தேவையா என்று கேட்டு விடலாம் என்று நினைத்தாள் காவியா. வாயை மூடி இருந்து விட்டாள். திடீரென்று கையில் இருந்த குழந்தை வீறிட்டு அழுதது. அப்பா நீங்களும் என்னை வெறுக்கிறீர்களா என்று கண்ணை திறந்து கேட்பது போல் இருந்தது அவளுக்கு. இல்லை இல்லை, நீ எந்த செல்லம், நான் உன்னை வெறுக்கவில்லை அம்மா என்று கன்னத்தில் முத்தமிட்டான். கூடவே அவளும் நீதான் எங்கள் செல்லம், நீதான் எங்கள் உலகு என்றாள். இருவருமே முத்தம் கொடுத்தார்கள். குழந்தை அமைதியாக தூங்கிய போதும் எல்லாம் மாறும் காலம் எப்போ வருமோ என்று எண்ணிக்கொண்டது. நன்றி. ஒரு வயிற்றில் இருந்த குழந்தை பேசியதும் அதே வேளை ஆனா பெண்ணா என்று கேள்விக்குரியலாக அவளை கேள்விகளுக்கு மேல் கேள்விகளும். பெண்ணென்றால் ஓ பெண்ணா, ஆனென்றால் அவர்கள் சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். நல்லொரு அருமையான கதையை இங்கு தந்திருந்தார் புலோமினா அவர்கள் பிரான்சிலிருந்து. அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சரி நேர்களே, நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். சமூகம் இப்பொழுது வந்து பெண்ணென்றால் வேணாம் என்ற மாதிரி அந்த காலத்திலே சில காலங்கள் இருந்தது தான். ஆனால் இந்த காலத்திலே அப்படி இல்லை. பெண்தான் கூடுதலாக வேலைக்கு போவதும் எல்லாமே பெண்கள் தான். இப்பொழுது பெண்கள் உலகம் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது போல நடைமுறையில் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த காலங்களில் அந்த இந்தியாவில் சரி சில இடங்களில் சரி நிச்சயமாக ஆண்களைத்தான் கூடுதலாக விரும்புவார்கள். ஆண் குழந்தை என்றால் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டவர்கள். ஆனால் பெண் குழந்தை என்றால் சில பேர் அதை கொலை கூட செய்கிறதுக்கு தயங்க மாட்டார்கள். அப்படியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்திலே இப்போ பெண்கள் தைரியமாக வாழ்கின்ற காலம் வந்துவிட்ட போது இப்போ பெண் பிள்ளையைத்தான் கூடுதலாக நீர்கள் எங்களுடைய அதாவது எங்கள் மக்கள் விரும்புகின்றார்கள். அந்த வகையிலே இப்போ அதாவது பிரசவம் தள்ளி போகிறது, கர்ப்பம் தரிக்காமல் தள்ளி போகிறதை கூட உதாசீனமாக ஒரு மலடி என்ற ஒரு பட்ட பெயரோடும் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல தான் இந்த பெண்ணையும் உண்மையில் திருமணம் செய்து நிறைய காலங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தபோது அவர்கள் பழித்திருப்பார்கள். அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் எத்தனையோ பேச்சுக்களை வாங்கி இருக்கலாம். சில வேளையில் விவாகரத்து கூட இடம்பெற்றிருக்கலாம் பிள்ளை இல்லை என்று சொன்னால். அப்படியான வாழ்க்கை தான் இந்த காலகட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியாக 12:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ். தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு காலம். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சிக்காக கதையை மக்காகளை அனுப்பிய புலோமினா ஆண்டன் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த வயலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி, நான் ஜோகேஸ்வரி குணராஜா நடக்கிறேன்.
0: வணக்கம் ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி. நல்ல கதையா கேட்பார் ஆரண்டில்லாம மாமி கேட்டாவோ, அடுத்த அயலவர் கேட்டுனவோ, ஆளை குறிப்பிடல, ஆனா எல்லாரும் வந்து அந்த கதையில வருகுது. அந்த கேட்டது இன்னும் இன்னும் சொல்லி கேட்டது ஆரண்டது இல்லையே, தெரியாது, சொல்ல இல்ல கதையில. ஆனா மாமியார் கேட்டிருப்பா, டயலாக்கள் கேட்டுக்கணும்தானே?
0: அப்ப
1: எல்லாருக்கும் கேட்டுத்தான். அது
0: இப்ப வீட்டிலே தெரிந்தா போதுமே, மாமியாருடைய மாமியார் போதுமாங்க, வெளி உலகுக்கு எல்லாமே சென்றுவிடும். வெளி
1: சென்றுவிடும் அப்ப எல்லாரும் அந்த பொதுவா எல்லாரும் கண்டது போல அந்த கதை போகுது. நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சவிதா, நான் லண்டன் பார்த்தி. நிலம் தானே?
0: நிலமா இருக்கிறோம் பார்த்திபன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் நிலமா இருக்கோம். இதுக்கு இந்த படம், இந்த கதைக்கு ஒரு பாடல், குழந்தையும் தெய்வம் குணத்தால் உண்டு, அந்த படை நான் தெரிவு செய்கிறேன்.
0: அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: குழந்தையை பிடி கூட வந்தது, அதுக்கு அந்த பாடல் ஒன்று தெரிவு
0: செய்தேன்.
2: குழந்தை சில சொல்வார்கள் வயிற்றுல இருக்கிறது ஆன் ஆஃப் பண்ணாங்க. எந்த பிள்ளைனா பிள்ளை பிள்ளை தான்
0: என்ன,
2: அது மாற்றம் இல்லை. பிள்ளை எந்த பிள்ளை என்றாலும் ஆனா பொண்ணு பிள்ளை பிள்ளை என்ன, அவரு பிள்ளை
0: கேட்போம்
2: கேட்போம். அப்ப அதை நான் போய் சொல்லிக் கொடுறேன், நீங்க அதை பிடிச்சி யோசிக்க. ஆனா பொண்ணு, ஆனா அந்த பெண்ணு சொன்னா பெண் பிள்ளை பிறந்தா நல்ல காரியங்களுக்கு அவளை கூப்பிடுவாங்க. முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தால் நல்ல காரியங்களை கூப்பிடுவது இல்லையா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் சாமத்தியோட தண்ணி வாங்கினானே, கல்யாணத்துக்கு இந்த இதுகள் இல்லாத்துல அந்த ஆம்பளை பிள்ளை தலை பிள்ளையா இருக்கும். அதை பார்க்குவேன் அது அந்த காலத்தில்
0: பின்னடிக்கு வந்து ஆண் பிள்ளை வந்து உழைச்சு தருவார், மற்றது சீதனம் கேட்கலாம். இப்ப பெண்களுக்கு பெண்களிடம் சீதனம், அந்த காலத்துல அப்படித்தானே நடந்தது? கூடுதலாக ஆண்களிடம் தான் பெண்கள் சீதனம், அந்த பெண்களிடத்தான் சீதனம் கேட்பார்கள் ஆண்கள். ஆனா இப்ப எல்லாம் மாறிவிட்டது. என்ன
2: பெண்கள் வேலைக்கு அதே நேரத்துல என்ன தங்களை வேணும்னா கொல்லி வைக்கிறது கடைசி
0: மூத்தாள்
2: அப்பாக்கும் கிளையாள் அம்மாக்கும். சோபிதா எனக்கு இந்த உங்களை மோரி தருவீங்களா? அந்த மின்னஞ்சல்
0: டிஆர்டி தமிழ் போடுங்க. இல்ல டிஆர்டி டபிள்யூன்னு போடாம டிஆர்டின்னு போட்டாலே வரும். டிஆர்டி தமிழ் அட் ஹாட்மெயில் டாட் எஃப்ஆர்
2: அட் ஹாட்மெயில் டாட் எஃப்ஆர் அட் ஹாட்மெயில் டாட்
0: அட் தெரியும் தானே? இது வந்து எங்களுடைய கம்ப்யூட்டர் அட் அந்த ஏடி அட் இல்ல, நாங்கள் அட்னு சொல்ற அட் இல்ல, இது வந்து இதுக்கு இணையதளத்துக்கு பாவிக்கின்ற அட்.
2: அப்படி
0: அனுப்பி விடுங்க.
2: வெள்ளிக்கிழமை கடிதங்கள் வாசிக்க சொல்லி முதல் பேரே அதை செய்து கொடுத்தா நாங்க கடிதங்களை வாசிக்க ஐடியா இருக்கு.
0: டபிள்யூ டபிள்யூ டிஆர்டி டிஆர்டி தமிழ் நோ டிஆர்டி தமிழ் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோவி, நான் சித்ரா ஜெயக்குமார். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சித்ரா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கிறோம், நன்றி. உங்களோட கதை வாசிப்புக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அழகாக வாசித்திருந்தீர்கள். பிலோமினா ஆண்டன் கதை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, நான் மண்ணில் வந்த நிலவே இந்த பாட்டு
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நலமாக இருக்கிறோம், சொல்லிக் கொள்வோம்.
0: வாங்கள், என்ன ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கூட்டத்துக்கு வருவீங்களா? அப்படியா, வீட்டுல இருந்து டிவி மூலம் பூசையில எல்லாம் பாப்பீங்களா? என்ன,
4: நான் பூசை வீட்டுல இருந்து பாக்குறேன், பாசகங்கள் அந்த பிரசங்கங்களுக்கு பெண் இணைக்கணும், அந்த பூசை வீட்டுல இருந்து பாக்குறது பிடிக்கிறேன்.
0: அந்த கோயிலுக்கு நாங்கள் கடவுள் கட்டாயப்படுத்தல, நீ கோயிலுக்கு தான் வந்து வணங்கணும், அப்பதான் நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி இல்ல. நீங்க வீட்டிலையும் அங்கிருந்தாலும் ஆண்டவரை நேசித்தா சரி,
4: செய்யக்கூடியதை செய்கிறது. நல்ல கதை உண்மையா, இப்ப தெளி இப்ப எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஏதோ ஒன்று பிறந்தா காணும் என்று
0: மட்டும்தானே, இப்ப பிரச்சனை இல்ல, அந்த காலத்திலே அப்படித்தானே. என்ன
4: அந்த காலம், இந்த சமூக அமைப்பு அப்படி செய்யலாது, ஏனென்றால் ஆம்பளை பிள்ளை பிறந்த முன்னுக்கு போய் அதை எடுத்து கொடுக்கணும், அந்த அப்படியான சில கட்டமைப்பு எல்லாம் இதுகளுக்கு எல்லாம் முழு காரணம்.
0: காரணம்
4: அந்த ஆம்பளை பிள்ளை இல்லை என்றால் அதையும் கொஞ்சம் முன்னுக்கு விட விரும்புற இல்லை தானே,
0: நாங்கள் அறிய கொண்ட சமூக கோட்பாடு கூட சொல்லலாம்,
4: சமூக கோட்பாடுகள் அந்த இதுக்குள்ள இருந்தபடியால அப்படித்தான். அது ஒண்ணு இப்ப இதுல என்ன, பெண் பிறந்தது ஆண் பிறந்தது?
0: பெண் பிறந்தது,
4: பெண்ணா பிறந்த?
0: ஓமோ,
4: அப்ப நான் ஆணுக்கு ஒரு பாட்டு எடுத்து வச்சேன், பொம்மை படத்துல நீதான் என்னுலகம், அது ரெண்டு பேருக்கும் போதும், அதாவது மகனே என்றுதான் வருகுது. பொம்மை படத்துல நீதான் உலகம் நீதான் பாட்டு உண்டு,
0: அது பெண்ணு கண்டாலும் பரவாயில்ல ஆணுக்கும் பரவாயில்ல.
4: அதான் மற்றது மண்ணுக்கு மனம் பாரமா மரத்துக்கு கிளைய பாரமான்ற ஒரு பாட்டு இருக்கு, மெலடி மெலடி என்று எல்லாரும் பேசாமல் மகளா வந்த நீ, அதுவும் ஒரு நல்ல பாட்டு உண்டு. கொஞ்சம் ரெண்டு பாட்டு ஆகமிஞ்சி போனால் ஆண் என்ன பெண்
0: என்ன
4: பாட்டு உண்டு, இந்த பாட்டு
0: ஆமாமா,
4: ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன குலந்தான் உண்டு, அது நீ அந்த பாட்டு படம் தெரியல. அப்ப அது ஆன் என்ன பெண் என்ன, இது பெண்ணானன்றது முக்கியம் இல்ல, பிள்ளை என்றதானே
0: பிள்ளை. ஓமோம், பிள்ளை பிறந்து விட்டா இப்ப பிள்ளை இல்லாமல் தான் இருந்தவர்கள், அப்ப சமூகமும் அவர்கள ஒரு ஒரு இழிக கோலமாக பேசுறது, இப்ப சமூகத்தின பார்வைதானே இது, இதுல எல்லாம் எடுக்கப்படுது. என்ன
4: மெலடி மெலடி என்று மற்றொரு ஏதோ அப்படித்தான் வருது, மற்றவர்கள் அண்டாமல் ஏதோ மகளா பிறந்தா, இந்த மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை,
0: அந்த படத்துல இந்த வரி வருகிறதா பாடல்ல?
4: அந்த பாட்டு அது குழந்தைக்கு தான் வருது, முழுக்க முழுக்க குழந்தைய வச்சுதான்
0: படிச்சு,
4: நீதான் என் உலகம் நீதான் என் செல்வமும் அப்படி வரும், அது பொம்மை படத்துல. இந்த வரிகளை எடுத்து பார்த்தே
0: சொல்றேன், பார்த்தேன். ஓகே, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் சதீஷ், சந்திக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா
5: இருக்கிறீர்கள்? தோறும்
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் சதீஷ். நன்றி.
5: கதை எனக்கு ரொம்ப பிடித்து கொண்டது. கதை எவ்வளவுக்கும் கதை உங்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு நீங்க இந்த படம் இணைந்து பாருங்க.
0: ஓகே, நன்றி சதீஷ்.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் சதீஷ். அவரை தொடர்ந்து பைபரோடாக வந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் சபிதா, நான் ராணி சம்பந்த கதைக்கிறேன்.
0: வணக்கம் ராணி சம்பந்தன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
6: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
6: சாப்பிட்டீங்களா?
0: இல்லை. ஏன் போய்
6: சொல்லுவானேன்? நீங்க நிலைமை இருக்கிற வேண்டி கொண்டு சோபித்தா.

0: கள்ளிப்பால் கொடுத்து சாக்காட்டுறது அது இதுன்னு சொல்லி
1: என்ன,
0: அது வந்து உண்மையில வெறுக்கத்தக்கின விஷயம். என்ன எனக்கண்டா அது துப்புரவா பிடிக்கிறீல்ல அந்த விஷயம். எவ்வளவு அந்த அந்த சாக்காட்டும் போது கூட இவ்வளவு மனம்
1: வேதனையா இருக்கும். அதுதான் எல்லாம் கொடுத்து கொடுத்து
0: நினைச்சு பார்க்க போறக்கும் பார்க்கும் போது மேல சத்தியான கவலையா இருக்கும். எல்லா பாடலும் பொருந்தது. இப்ப தேவியண்டன் சொல்றவா நெடுகலம் நல்ல பொருத்தப்பா தானே சொல்லுவா.
1: அந்த தேவியண்டன் சொன்ன அந்த மண்ணுக்கு மரம் பாரமான்ற வார்த்தை வந்து உதிரம் தந்த உறவு
0: மரத்துக்கு அந்த பாடலோ அது பழைய பாடல்.
1: உதிரம் தந்த உறவு உயிர் தந்த உணர்வு
0: அது நல்ல
1: நல்ல வரிகளா இருக்கிறது. தாய்மை உயிர்களை காக்க இயற்கையின் சாகசம் என்ற ஒரு நல்ல வரிகள் நல்லா இருக்கிறது.
0: அந்த பாடல நானும் தெரிவு செய்யறேன். நன்றியடா.
1: ஓகே நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். இனிய மதிய வணக்கம் சோபிதா. அப்படி நலமா இருக்கிறீங்களோ?
1: ஓம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி
2: இருக்கிறீர்கள்? உங்க நம்பருக்கும் அடிக்கடி அடிச்சாலும் லைன் கிடையாது. டென்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணணுமா? ஓம்
1: ஓம் டென்ட். நீங்க டென்ட் நம்பருக்கு அழைத்து
2: நம்பர் தான் என்ன இருக்கிறாரு பாப்பா இருக்கு. நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்தி கொண்டு மற்றது கதைகளை ஆசிரியருக்கும் கதை அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு கதையை தொகுத்து வழங்கி இருந்தீர்கள். உங்களுக்கும் சிறப்பான நன்றிய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைய பாடல்கள் வந்தாலும் இப்ப நான் கொண்டு வந்த பாடல் வந்து இதே பாடல் தான். மண்ணுக்கு மரம்
1: பாரமா
2: அதுல வந்து மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமான்றது அடுத்த அடி
1: வருகலாம்.
2: மலடி மலடி என்று வையகத்தாரே சாம தாயின் பெருமை தன்னை மனம் குளிர தந்தவளே என்று
1: பாடல்.
2: மற்ற இன்னொரு பாடல் இருக்கிறது பூவாகி காயாகி இல்லைக்கா அது ஒரு பிள்ளையாவ வாடகைக்கிறது வளர்க்கறது பானுமதி அம்மா. அப்ப அதோட இந்த பாடல் நல்லது. மற்றது பொம்பளை பிள்ளைன்னா அந்த நாளையில உண்மைதான் கல்வி அதை வச்சு படங்களே வந்திருக்கேன்.
1: நிறைய படங்கள்
2: அதான் இப்ப வந்து பொம்பளை பிள்ளை இருக்கிற போது குடும்ப செந்தளிப்பு அதோட கடைசி காலம் மட்டும் உங்களை
1: இருப்பினத்தில் அவர்கள் யோசிக்கல. இப்ப பெண் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை திருமணம் ஆகி பிறகு மாமியார் வீட்டுக்கு தானே போகணும். ஆனா போனா பிறகு அதை கவனிக்க மாட்டேன். பெண் பிள்ளைன்னு சொன்னால் வீட்டிலேயே குடும்பத்தோடயே இருப்பார் தானே. என்ன அதை யோசிக்கல அவர்கள்.
2: அதனால வந்த பழமொழிகள் அஞ்சு கொண்டு போட்ட அரசும் கூட ஆண்டி ஆவான்னு சொல்லி சொல்லி ஜனங்கள் அதுலயே ஓடி போச்சு நம்ம. அப்ப இப்ப பொம்பளை பொம்பளை இல்லாதவருக்கு பொம்பளை கிடைக்கணும் வாழ்த்து கொண்டு
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். என்ன இந்த தொலைபேசி இல்ல பேச முடியாமல் இருக்கிறது. அடுத்து வைபருடாக வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா. நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம் நலமாக இருக்கிறோம். திருமதி பாய்கேநாதன்.
3: திருமதி நகுலேஸ்வரன்.
1: ஆ திருமதி நகுலேஸ்வரன் அவர் நீங்கள் நலமா?
3: நீங்களும் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு. ஆனால் பெண் பிள்ளையே அது மூதாதையே அந்த காலத்துல ஒரு கொள்கைய மடமத்தனமா வச்சிருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல பெண் பிள்ளைதான் முதலிடத்துல இருக்கிறா. என்னன்னு கேட்டா பெண் பிள்ளை பிறந்தோடனே சொல்லுவேன் மகாலட்சுமி வீட்டுக்கு
1: வந்துட்டாங்க.
3: லட்சுமியெல்லாம் தான் பெண் பிள்ளைகள்.
1: பெண் பிள்ளை தான் இப்ப கூடுதலாக பெற்றோரை பார்க்கிறார்கள். என்ன அவர்கள் தான் பார்க்கிறார்கள். உழைக்க போனால் என்ன பெண் பிள்ளைகள் தான் இப்ப எல்லாம் முன்னிலையில் நிற்கிறார்கள். அதற்காக ஆண்களை குறை சொல்லவில்லை. இல்ல ஏன் இந்த கதைக்கு ஏன் இப்படி ஆண்கள் ஆண் பிள்ளைதான் வேணுமென்றதுக்காகத்தான் இந்த சரித்திர கதைகள் எல்லாம்.
3: ஏதோ ஒரு பிள்ளை ஆண் ரெண்டிலே ஒன்றுதானே ஆண் அல்லது பெண் பெண்.
1: ஆமா ஆமா ஆமா.
3: அதே அந்த மூதாதையே ஏதோ ஒரு கொள்ளைய கொண்டும் மாத்தி வச்சிட்டாரு. இந்த காலத்துல முன்னணி நினைக்கிறது பெண் பிள்ளைகள்ல.
1: ஆமா
3: இந்த கதை எழுதின பிலோமனா அண்ணனுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் தேவி என்ற

0: பாட்டுகளோ இணைகின்றது.
1: ஓகே, நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சுமிதா, ஏந்தி மாலா சதாசிவம்.
1: வணக்கம் ஏந்தி மாலா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்களும்
1: நலமாக இருக்கிறோம். நன்றி ஏந்தி மாலா.
2: நன்றி, நன்றி. இந்த கதை எழுதின புரோமினா ஆண்டனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் அந்த மண்ணுக்கு மேலும் பேரும் அந்த பாட்டோட இணைந்து கொள்றேன்.
1: ஓகே, நன்றி ஏந்தி மாலா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா, ராசாதியா அழைக்கிறேன்.
1: வணக்கம் ராசாதி, நலமா இருக்கிறீர்களா?
3: ஆம் சோவிதா, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
1: ஆம், நலமாக இருக்கிறோம் ராசாதி. நன்றி.
3: நீங்க நல்ல நலத்தோடு இருக்க நான் கும்பிட மலாச்சியை வேண்டிக் கொண்டேன் சோவிதா. உங்களுக்கு நன்றி தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, கதை எழுதிய புலோமினாக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நானும் அந்த மண்ணுக்கு மரம் பாரமா அந்த பாட்டு தான் சொல்றேன். ஏதாவது நீங்கள் போடுற பாட்டோட இணைந்து கொள்றேன் சோதா.
1: நன்றி ராசாதி.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து மீனா இணைந்திருக்கிறார் வைபருடாக. வணக்கம் மீனா.
4: வணக்கம் சோபி, நலமா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம் மீனு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் சோபி.
1: அப்படியே எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள்.
4: நன்றி, அப்படியே நீங்களும் இருக்கணும் என்று பிரார்த்திக்கிறேன்.
1: நன்றி, நன்றி மீனா.
4: கதை எழுதிய புலோமினா காக்கும் நந்திகளையும் வாழ்த்துக்கள் அதிகமா புலோமினா பாப்பிட்டு ஒரு மறந்துட்டினாம்.
1: ஓ, அதான் வாழ்த்து சொல்ல.
4: புலோமினா பாப்பா கஷ்டப்பட்ட ஒரு கதை எழுதிட்டு,
1: அதுவும் குழந்தை வயிற்றுல இருந்து பேசுறது இல்ல. அப்ப
4: அதேதான், அதேதான். அப்ப அழகாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சோபி சொல்லிக் கொண்டு, புலோமினா காயும் வாழ்த்திக் கொண்டு, அவ அக்கா கொண்டு வந்த மண்ணுக்கு மரம் பாரமா நல்ல பாட்டு அது நடுதான். நான் வந்து என்ன ஒரு பாட்டு எடுத்தா, அந்த ஒரு தெய்வம் தந்த பூவே தேடல் என்ன மானே கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல
1: அந்த பாடல.
4: ஆனா இந்த பாட்டை நீங்க பொருத்தப்பட்டு ஏற்கனவே சொன்னபடியால் நானும் மண்ணுக்கு மரம் மரத்தோடு ஏத்து போகின்றேன்.
1: ஓகே, நன்றி மீனா.
4: நன்றி, வணக்கம் சோபி.
1: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:59. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொருகானம். கதைக்கொருகானம் நிகழ்ச்சிக்காக அக்கங்கள் எழுதி அனுப்பிய கதையை எமக்காக எழுதி அனுப்பிய பிலோமினா ஆண்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேர்களை எங்களுடைய டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 லாப்லாண்ட் சென்டனியில் அமைந்துள்ள தேவி மகாலில் அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வர்த்தகர்கள் கலந்து கொள்வதும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். என்றால் நீங்கள் நேரத்தோடே நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும். என்றால் எங்களுக்கு நாங்கள் கணக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்று அங்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல், அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்துக் கொண்டிருக்காமல் சனிக்கிழமைக்கு முதல் நீங்கள் உங்கள் பெயர்களை தாருங்கள். எங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நாங்கள் வருவோம். எத்தனை பேர் வருவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள், நிச்சயமாக நாங்கள் அந்த கணக்கின்படி அவர்களுக்கு அங்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்களும் வருவீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். உங்களுக்கும் டிஆர்டி எங்களுடைய ரேடியோ மீது எத்தனையோ அக்கறைகள் இருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாவிட்டாலும் வீட்டிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில பேருக்கு இந்த வானொலி தான், காலையில இருந்து மாலை வரை இரவு வரை இந்த வானொலியை தான் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி, ஒரு தாய் மாதிரி இந்த வானொலி. ஆகவே நீங்களும் இந்த வானொலி எங்களுக்கு தொடர்ந்து நடக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நீங்கள் என்ன நாங்கள் ஆலோசனை நாங்கள் வழங்க வேண்டும் என்று என்ன ஆலோசனை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதை வந்து நீங்கள் அந்த கூட்டத்திலே நடைபெறும் அந்த ஆலோசனைக்கு ஏற்றபடி நாங்கள் கதைப்பதற்கு ஏற்றபடி எங்கள் அறிவிப்பார்கள், பெரிய மூத்த அறிவிப்பார்கள் கதைக்கு ஏற்றபடி நீங்களும் வந்து ஆலோசனைகளை வழங்கலாம். இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் நீங்கள் சொன்னால் நாங்கள் அதையும் கேட்டுக்கொள்வோம். நன்றி. நேரம் சரியாக 1:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நம்பிட்டுக் கொண்டிருப்பது கதைக்கொருகானம். அந்த வயலே கதைக்கொருகானம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
3: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்களும் நலம்தானே?
1: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
3: பாடல் வந்துட்டு தானே, மண்ணுக்கு மரம் பாரமா.
1: இன்னும் நல்ல பாடல் வந்தா அதையும் மொழிபெயர்ப்பேன். அதுதான் போன ஒன் மண்டி இல்ல.
5: வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் சோதி.
1: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா? மதனி
6: நலமாக இருக்கிறோம். கொஞ்சம் கதையை கேட்ட உடனே கொஞ்சம் குறைவா இருக்கு.
1: கொஞ்சம் குறைவா இருக்கு.
6: இந்த உங்களுக்கு தெரியாத இந்த 94 பாரதி ராஜா அவரு படம் ஒன்று இயக்கின கருத்தம்மா.
1: கருத்தம்மா, ஆமா
6: நல்ல படம் தானே. அந்த சிசுவலை இதன்ற மாதிரி தானே அதுவும். அப்ப அதையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு நல்ல கதைதான். அது இந்த ஆண் பிள்ளைய விரும்புறதுக்கு கன பல காரணங்கள் இருக்குது. ஒன்று மூத்தது தலைமகன் ஆண் பிள்ளைய பிறக்க வேணுமன்றது வந்து எல்லா இதுகளும் அந்த என்னன்னு சொன்னா அந்த சில இதுகளுக்கும் முன்னுக்கும் அந்த ஆண் பிள்ளை பெற்ற வீரர்கள் தான் விடுவார்கள் கூடுதலா முந்தி. இப்ப எல்லாம் சகமே போட்டது புரியவில்லை ஒன்றுமில்லை. இப்ப பொன் பிள்ளை எனக்கு நிறைய பொன் பிள்ளைகளை தான் விருப்பம்.
1: அது என்ன தெரியுமா, அந்த மூதாதைய அந்த காலத்துல அந்த மூதாதைய சட்ட திட்டங்கள் அவர்களுடைய அந்த இது
6: அதுதான். நானே எனக்கு நான் கேட்டிருக்கிறேன் மொழிகளுக்கு கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் பெண் தலைப்புள்ள பிறந்த கொண்டாட்டத்துல அந்த முன்னுக்கு விடுவினம் எங்க ஆம்பளப்புல பிறந்த அவைய பார்த்துதான் முன்னுக்கு விடுவினம். அது இல்லாம ஒரு
1: காலத்துல
6: இதொரு காலத்துல இருந்தது
1: பெண் பிள்ளையத்தான் மகாலட்சுமின்னு சொல்லி முன்னுக்கு விடுவார்கள். என்ன நல்ல அழகாக பொட்டு பொட்டு பொட்டு எல்லாம்
6: நாங்களும் இப்ப ஆம்பளை பிள்ளையா ஒன்றுமே இல்ல ஒரு அவசர சொல்லிட்டு இப்ப பொன் பிள்ளை பிறந்தா தானே நாங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு ஆடை அணைகலங்களை நாங்க செய்து பார்ப்போம்.
1: என்ன அதுக்கும் போது இதாக இருக்கும் பெண் பிள்ளைன்னு சொன்னா நாங்கள் நிறைய செலவழிக்க முடியும் நகை நட்டுகள் எல்லாம்.
6: அதுக்கும் மற்றது ஒரு காலத்துல பொறுத்தது காரணம் சீதனம் இருந்தது இல்லோ
1: சீதனம். ஆமாம்
6: அதுக்காக வந்துட்டான் கூடுதலா வெறுத்தவை. அப்ப அதையும் நான் கூறிக்கொண்டு நேரமாச்சு. நான் இந்த நானும் இதே பாட்டுத்தான் மண்ணுக்கு மரம் பாரமா அந்த அந்த பாட்டோட நான் முடிஞ்சு சொல்றேன் சோதி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் மதனி. அவனை தொடர்ந்து பைபலுடாக வணக்கம்.
7: வணக்கம் கோவிந்தா.
1: வணக்கம் குலிநாயகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
7: ஓம் நன்றி சோமா இருக்கிறேன். லைன் கிடைக்காம போயிட்டு இதுல வந்தோம் கடைசியில.
1: இரண்டாவது மற்ற லைன் வேலை செய்ய இப்ப வேலை செய்ய ராசாத்தி அந்த லைன் எல்லாம் வந்திருந்தார் வேலை செய்யறது எல்லாமே
7: கிடைக்கல. அதுக்கு மடிக்கிறது ரெண்டு மூன்று பேர் தந்தா பிறகு திருப்பி திருப்பி பிறகு மற்றதுக்கு மாத்திரம் பிரியே கூட்டுது ரோஹிச்சன் பங்கு பெற்றவன் வந்து சரி கதையிலேயும் பிரோமினாக்கும் உங்களுக்கும் நம்பிகளையும் வார்த்தைகளையும் கூறிக்கொண்டு எல்லோரும் வந்து பெண் என்ன என்ன பெண் என்றானா என்னன்னா மனம் தான் காரணம். அங்க அப்படித்தான் நொந்தி எங்கள் தலைமுறையில அம்மாவின் தலைமுறை அப்படியெல்லாம் அப்படி சொன்னவைக்குதானே அங்க அது பொம்பளை அறுக்கிறது பிறகு அந்த மாமி சொல்லி அந்த மாமி சொல்லி இருந்தாவிட்டால் அவ தானும் ஒரு பொம்பளைதானே தங்க அப்படி சொன்னதோட அதை ஜோதிச்சிருக்கோம். மானுக்கு ஒரு பிள்ளைய கல்யாணம் செய்து அவள் வந்த ஒரு பொண்ணம் போயிட்டா அது கூடாது வச்சு
1: ஒன்று இருந்தால் ஆண் என்று இப்ப ஒரு குடும்பத்தில இருந்தா கட்டாயம் ஒரு பெண் அதற்கு தேவைதானே பெண் வரத்தானே வேணும். அப்ப அதுவும் பெண்
7: தானே.
1: ஆமா அதான் கடவுள் படைக்கும் போது ஆதாமத்தை முதலில் படைத்தவர். அப்ப அவர் நினைத்தார் கடவுள் நினைத்தார் இப்ப ஆண் என்று ஆதாமை நாங்கள் படைக்கும் போது இவருக்கு ஒரு துணியாக ஒரு பெண் வேணுமே என்று சொல்லி அதனாலதான் அவற்றை விழாவிலும் எடுத்து பெண்ணை உருவாக்கினவர். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நேரம் சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக எழுதி அனுப்பிய பிலோமினா அண்டனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: சரியாக 1:08 நேர்களை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வயலே 24ஆம் தேதி நடைபெற இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நீங்களும் வருகை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்றோம். வருகை தருகிறவர்கள் உங்கள் பேரை இப்பொழுதே நீங்கள் பதிவு செய்தால் நல்லது. நாங்கள் கணக்குகள் கொடுக்க, எத்தனை பேர் வருவார்கள் என்று நாங்கள் கொடுக்க வேண்டும், பேர்கள் கொடுக்க வேண்டும். அதனால நீங்களும் வாருங்கள். 3 மணிக்கு இடம்பெறும். ஞாயிற்றுக்கிழமை 3 மணி அளவில், அதாவது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லாண்ட் செண்டனியில் அமைந்துள்ள தேவி மஹாலில் நீங்கள் முந்தி வந்திருப்பீர்கள். அந்த இடத்திலே இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். பேர்களை பதிவு செய்யுங்கள். நேரத்துக்கு இப்பொழுது சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், பைபர் ஊடாக வணக்கம். கேட்கவில்லையா பேசுறது?
2: ஓ, வணக்கம். எல்லோரும் நலமா இருக்க கொண்டு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு சோபிதா கதை எழுதிய அண்டன் பிலோமினாக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்க போடும் பாடலோட இணைந்து கொள்றேன் சோபிதா.
1: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, பாடலை ஒலிபரப்புவோம். நான் கூடுதலாக எல்லோரும் அந்த மண்ணுக்கு மரம் பாரமா என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள். மேலே இந்த வரிகள் எல்லாம் இதுக்கு பொருத்தமாக, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா இரண்டுக்கும் சேர்த்து, இந்த இரண்டு பேருக்குமாக உரிய இந்த பாடலை தான் இந்த வரிகள் வருகின்றது. கேட்போம்.

நல்லது நேர்களே, அந்த பாடல் வந்து இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாடலை தெரிவித்திருந்தார் முதலில் தேவி என்றன் அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய பிலோமினா அண்டனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுவைமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல், தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி, தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57, அல்லது 604 902 சைபர் 3 44, மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com, இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

சரியாக ஒரு மணி 19 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். 1:30 மணி வரை திரைசை பாடல்களை வெறும் பாடலாக

நேரம் சரியாக 1:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரையிசை பாடல்கள். திரையிசை பாடல்கள் வரும் அடுத்த பாடலாக

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது மதியப்பதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: கையிலும்
5: ஐயோ ராஜா, லாட்சி

0: பாலாகோனை உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டோர் பெட்டி அலுவலகத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்று புதன்கிழமை விசாரணைகள் நடத்தப்பட்டன. இதன்போது விசாரணைகளுக்காக மண்முனை தென்னெருவில் பெற்று, போராதீவு பெற்று, மண்முனை தென்மேற்கு மற்றும் மண்முனை பெற்று ஆகிய பிரதேசங்களில் இருந்து காணாமல் போனவர்களின் உறவினர்கள் 40 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தன. காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, குழுத்தலைவர் விமலநாதன், பிராந்திய இணைப்பாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்று காலையில் இருந்து முன்னெடுத்துள்ள இந்த விசாரணைகள் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என வலியுறுத்தி குடத்தனை வடக்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் ஆமிதாக்கா பாடசாலையில் அதிபராக பணியாற்றியவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வி திணைக்களம் தற்காலிக இடமாற்றம் செய்திருந்தது. இந்த நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு கோரி நேற்று தினம் காலை 7:45 மணியளவில் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மாற்றாதே, மாற்றாதே, அதிபரை மாற்றாதே, அதிபரின் தற்காலிக இடமாற்றத்துக்கு காரணம் என்ன, அதிகாரிகளே பதில் சொல்லுங்கள் என்பது போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டத்தில் சுமார் 75 மேற்பட்ட பெற்றோர்கள், கிராம மக்கள், நலன் விரும்பிகள் பலரும் கலந்து கொண்டு இருந்தனர். போராட்டத்தின் நிறைவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்று

சாலையின் தற்போதைய பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த அதிபர் மீது அதிருப்தியுற்ற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன்பிரிமிகள் அவரை இடமாற்றம் செய்யுமாறு கடந்த காலத்தில் உரிய கல்வி அதிகாரியிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததன் அடிப்படையிலேயே அந்த அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசன் நாயக்கு அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இலங்கையின் இரண்டாவது பெரிய வாசிய சாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலக கட்டிடம் இன்று பொதுமக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் பங்கேற்கும் நோக்கில் ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்க இன்று மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்காவின் மட்டக்களப்பு விஜயத்தினை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்காவின் மட்டக்களப்பு விஜயத்தினை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்ட வேளையில் அத்துடன் ஜனாதிபதியின் வருகையினை முன்னிட்டு மாவட்டத்தின் பல முக்கிய பகுதிகளில் விசேட காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் வளர்ச்சியை இலக்கு மக்களுக்காக ஒன்றிணைந்து நாட்டை உருவாக்குவோம் எனும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாக 345 மில்லியன் ரூபாய் செலவில் இலங்கையின் இரண்டாவது பெரிய வாசிய சாலையாக மட்டக்களப்பு புதிய பொது நூலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையினால் நிர்வகிக்கப்படும் புதிய பொது நூலக கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்காவுக்கு விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. 345 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு புதிய பொது நூலகம் பொதுமக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டதன் பின்னர் கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்வுகள் நடைபெற்றன. சுமார் 100,000 புத்தகங்களை கொண்ட இந்த பொது நூலகத்தில் சிறுவர்கள் முதியவர்களுக்கான பிரத்யேக பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறுவர்களுக்கான விசேட நவீன பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஏந்தலால் ரத்னசேரர், அமைச்சர் சுனில் கிந்து நெத்தி, மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி, பிரபு, எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா மற்றும் தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன், சிறீநேசன் மற்றும் சிறீநாத் மாவட்ட அரசாங்க அதிபர், அருள்ராஜ் கிழக்கு மாகாண சபையின் செயலாளர்கள், மட்டக்களப்பு மாவட்ட அரசு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கட்டடத்தில் இடம்பெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி இன்று கலந்து கொள்ள உள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்காவின் தலைமையில் கிழக்கு மாகாணத்தின் தேசிய நிகழ்வாக போதைப் பொருளுக்கு எதிராக தேசிய செயல்திட்ட நிகழ்வு மட்டக்களப்பு பெவர் மைதானத்தில் இன்று இடம்பெற உள்ளது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பதில் கடமை அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று நாளை வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, காவல்துறை அதிபர் பிரதி, காவல்துறை அதிபர்கள், பெருந்தோட்ட கம்பெனிகளின் சிரேஷ்ட நிறைவேற்ற அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். பெருந்தோட்டத்துறையில் நிலவும் பாதுகாப்பு சவால்கள், அடக்குமுறைகள், தொழிலாளர் நலன் மற்றும் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் தொடர்பான விடயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தக்மா நகர் கடற்கரை பகுதியில் கடலுக்கு சென்று திரும்பிய பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் படகுகள் மீது மரம் சாய்ந்து விழுந்ததில் 2 படகுகள் சேதமடைந்தன. சம்பவத்தின் போது படகு ஒன்று கடுமையாக சேதமடைந்ததுடன் மற்றொரு படகு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பருவக்காற்று பலமாக வீச தொடங்கியுள்ள நிலையில் கடற்கரை பகுதிகளில் உள்ள மரங்கள் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாகவும் இதன் காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்களின் வாழ்வாதார உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதால் கவலை வெளியிட்டுள்ளனர்.
ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமும் உரிமைகளும் காக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்த கியூபாவின் தேசிய வீரர், கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் யோசே மார்டி அவர்களின் சிலை இன்று கொழும்பு பொது நூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் கியூபா தூதுவருடன் இணைந்து அமைச்சர் விகித கேரத் இந்த நினைவுச் சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, வெளிவகார பிரதி அமைச்சர் அருண்கேம சந்திர, கொழும்பு துணை மேயர், கியூபா தூதுவர் உள்ளிட்ட பலர் மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினர். இந்த நினைவுச் சிலை புகழ்பெற்ற கியூபா சிற்பக் கலைஞர் ஆண்ட்ரஸ் கொன்சாலஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்டதாகும். அதன் மொத்த கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு திட்டத்தை கட்டிடக் கலைஞர் கேசாண்டி சில்வா மேற்கொண்டுள்ளார். சிலையை திறந்து வைத்து உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தன்னலமின்றி போராடிய யோசே மார்டியின் உயர்ந்த சிந்தனைகளும் மனிதநேய பார்வையும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமாக உள்ளன என்றார். இலங்கைக்கான கியூபா குடியரசின் தூதுவர் மேதகு பட்ரிஷியா லாசாரோ, இலங்கை கியூபா நட்புறவு சங்கத்தின் இணைத் தலைவர்களான விளையாட்டுத்துறை அமைச்சர் கனில் சுனில்குமார் கமகே மற்றும் டாக்டர் திலங்க சுமதி பாலா, மேலும் கொழும்பு மாநகர் மேயர் வர்ராஜ் கலி பல்சாசார் ஆகியோர் யோசே மார்டியின் வரலாற்று பங்களிப்பை நினைவு கொண்டு உரையாற்றினர். 1953 ஜனவரி 28 அன்று பிறந்த யோசே மார்டி கியூபாவின் விடுதலைக்கும் லத்தீன் அமெரிக்க மக்களின் சுதந்திரத்துக்கும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் ஆவார். மே 19 அன்று அனுசரிக்கப்படும் அவரது நினைவினால் சுதந்திரம், நீதி மற்றும் மனித உரிமைகளுக்காக அவர் செய்த தியாகத்தை நினைவுகூறும் முக்கிய நாளாகும். சிறுவர் புற்றுநோய் சிகிச்சையின் உண்மையான வெற்றி என்பது உயிர் பிழைப்பதில் மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கியமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்வதிலேயே உள்ளது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். ஜெனிவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார சபையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற யோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைந்துவிட வேண்டும் எனவும், இல்லையேல் அவருக்கு எதிராக போராட தயங்க மாட்டோம் என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமூகப் பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். நேற்று யாழில் உள்ள கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற யோசப் விஜய் அவர்களுக்கு யாழ் மாவட்ட மீனவ மக்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொள்வதோடு சில விடயங்களை கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகின்றோம். கச்சதீவு இலங்கையின் சொத்து, முறைப்படி இலங்கை அதனை பெற்றுக் கொண்டிருப்பது இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழக கடத்தொழில் மக்களுக்கு நன்கு தெரியும். இவ்வாறான நிலையில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கச்சதீவை இந்தியா மீட்க வேண்டும் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டீர்கள். நாங்கள் அதை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளவில்லை, ஏனெனில் தமிழ்நாட்டில் இடம்பெறும் தேர்தல்களில் மீனவ மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு வேட்பாளர்கள் இவ்வாறு பேசுவது தொடர்கதையாக இருந்து வருகின்றது. தாங்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இனி கச்சதீவு தொடர்பில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் கச்சதீவு விவகாரத்தை கையில் எடுக்க நினைப்பீர்களாயின் யாழ் மாவட்ட மீனவ சமுதாயமாக நாங்கள் எமது பாரிய எதிர்ப்பினை காட்டுவதற்கு தயங்க மாட்டோம் என தெரிவித்தார். இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமநிலை தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் கருத்து தெரிவிக்கையில், தமிழ்நாட்டின் புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள யோசப் விஜய் அவர்களுக்கு மீனவர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரிடம் விநியமாக சில விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழ்நாட்டில் இருந்து எல்லை தாண்டி இந்திய மீனவர்களால் இலங்கை வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எமது கடல் வளத்தை அழிப்பதோடு எமது மீனவர்களின் பல கோடி பெறுமதியான வலைகளையும் நாசம் செய்துவிட்டார்கள். தற்போது மீன்பிடி தடை காலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இதுவரும் 15ஆம் தேதியுடன் தடை காலம் நிறைவடைவதாக அறிகிறோம். ஆகவே எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி உள்நுழையும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும்
இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விஷேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவா தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியாக 846 சந்தேகத்துக்கிடமான தொற்றுகளும் 65 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. எனினும் நிலைமை உலக சுகாதார அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் பிற நாடுகளுக்கு பெறவும் வாய்ப்பு குறைவு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகை தருவோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையோ அல்லது தகுதியுள்ள மருத்துவரையோ அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க விமான நிலையங்களில் பரிசோதனைகளை பலப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இலங்கையின் இந்த பாதிப்பை தவிர்க்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்திலுள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட செயலர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஆயுர்வேத பாதுகாப்பு சபையின் அங்குரார்ப்பண நிகழ்வு யாழ்ப்பாண மேலித செயலர் கே சிவகரன் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது யாழ்ப்பாண செயலர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசு மற்றும் பாரம்பரியமாக வைத்தியம் செய்பவர்களாக பதிவு செய்யப்பட்ட 90 சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் கடமையாற்றுகின்றனர். ஆனால் நெடுந்தீவில் நிரந்தரமாக வைத்தியர் இல்லை. மருதங்கனி மற்றும் காரிநகரில் தலா ஒருவரும், நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் அதிகபட்சமாக அரச பாரம்பரிய வைத்தியர்களாக 27 வைத்தியர்களும் காணப்படுகின்றனர். சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகள் மீதான உலகளாவிய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த மக்கள் நாட்டுக்கு வருகை தரும் நிலை அதிகரித்துள்ளது. சித்த ஆயுர்வேதம் நீண்ட காலத்தில் நோய்களை குணப்படுத்தும் என்றாலும் உள்ளார்ந்த ரீதியாக ஆர்வத்தோடு மக்கள் மருத்துவ சேவையினை நாடுகின்றனர். அதனால் 12 பிரதேச செயலகங்களில் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மட்டத்தில் ஒரு பாதுகாப்பு சபை அமைப்பது மூலம் ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், தரமான சிகிச்சை சேவைகளை ஊக்குவித்தல், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், போலியான மற்றும் தரமற்ற மருந்துகள் குறித்து கண்காணித்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற முக்கிய பணிகளை ஒருங்கிணைத்தல் குறித்து இதன்போது பேசப்பட்டது. அத்துடன் இந்த சபை அரச உத்தியோகத்தர்கள், மருத்துவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு இடையே ஒரு பாலமாக ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க உதவும் என மாவட்ட செயலர் தனது உரையில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சபையில் மாவட்ட சபையின் தலைவராக கைதடி சித்த போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் பா பிரபாகரன் தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபுன் அபேஷிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள திங்கட்கிழமை ராணுவ நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்திருந்த போது அவர்களை அனுமதிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. விமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினர் காவல்துறையினரின் உத்தரவை மீறி குறித்த வளாகத்தினுள் நுழைந்திருந்ததுடன் கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை முன்னிறுத்தி செவ்வாய்க்கிழமை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபுன் அபேஷிங்க உள்ளிட்ட தரப்பினர் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை கையளித்திருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை எனவும், இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கம் அடையாது எனவும் பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விகிதகேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு சபாநாயகர் அறிவுறுத்தினார்.
மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த குழு முன்னிலையில் நாளை முன்னிலையாகுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனேயே யுத்தம் செய்ததாகவும்,

வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த இரு அதிகாரிகளுடனான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்களை வழங்கிய நிகழ்வு ஆளுநர் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்யசீலன் அவர்களும் கலந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மே மாதம் 16 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த மேலதிக வரி விதிப்பு 3 காலத்துக்கு அமலில் இருக்கும். அத்துடன் மே 16 பின்னர் வாகன இறக்குமதிக்காக திறக்கப்படும் கடன் கடிதங்களுக்கு மாத்திரமே இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கை மூலம் வாகன இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட மாட்டாது என அமைச்சரவை பத்திரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் மே 15 முன்னர் திறக்கப்பட்ட தற்போதைய கடன் கடிதங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை, வாகன அடையாள எண்கள், விவரங்கள் அல்லது தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் போன்றவற்றில் மே 15 பின்னர் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த இறக்குமதிகளுக்கும் இந்த மேலதிய வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 காலப்பகுதியில் வாகன இறக்குமதிகளை முறைப்படுத்துவதையும் ஏற்கனவே இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் விலைகளில் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்தி குமாரகே தெரிவிக்கையில், நவம்பர் மாதம் வரை தேவையான எரிபொருள் கொள்வனவனுக்கான முன்பதிவுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கமைய அமெரிக்காவிலிருந்து 90,000 மெட்ரிக் டன் மசக்கு எண்ணெய் தாங்கிய கப்பல் ஒன்று இம்மாதம் 28 நாட்டை வந்தடைய உள்ளது. இத்துடன் மற்றொரு மசகு எண்ணெய் கப்பல் இம்மாதம் 31 நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நாட்டில் எரிபொருள் நுகர்வு குறைந்துள்ளதாகவும் மயூர நெத்தி குமாரகே இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கையில் சர்க்கரை விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் திடீர் சர்க்கரை ஏற்றுமதி தடை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதுமே இதற்கு முக்கிய காரணங்களாகும். இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கை ஒன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை பாரம்பரியமாக உள்நாட்டு மக்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்புகளை முகாமத்தம் செய்வதிலேயே கவனம் செலுத்தி வந்தது. எனினும் தற்போது தகமை வாய்ந்த, பகுதி தகமை வாய்ந்த மற்றும் விசேட நிபுணத்துவம் கொண்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான கோரிக்கைகள் பல துறைகளில் இருந்து முன்வைக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது இலங்கைக்குள் வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்தும் பணிகள் பல்வேறு நிறுவனங்களினால் வெவ்வேறு நிர்வாக நடைமுறைகளின் கீழ் கையாளப்பட்டு வருகின்றன. அத்துடன் இலங்கை தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கமைய இந்த கொள்கையை வகுப்பதற்கும் அதற்கான வரைவு கட்டமைப்பை தயாரிப்பதற்காக தொழிலாளர் சங்க அமைச்சின் செயலாளரின் தலைமையில் வழிகாட்டல் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் தொழிலாளர் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தசன் நாய்க்காவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 அமெரிக்க டாலர் அபராதத் தொகை மசூலிக்கப்பட்டதாக வல்சக்தி அமைச்சர் நேற்று தெரிவித்துள்ளது.

அத்துடன் மேலும் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பிணைப்பத்திர தொகையும் அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வலசக்தி பிரதியமைச்சர் அர்காம் இலியாஸ், சர்ச்சைக்குரிய இந்த நிலக்கரி தொகுதி நாம் எதிர்பார்க்கும் அளவிலான மின் உற்பத்தியை வழங்குவதில்லை. இருப்பினும் நாம் அந்த நிலக்கரி இருப்புகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றோமே தவிர அவற்றை அகற்றவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் அபராத தொகைகள் ஏற்கனவே வசூலிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்ட அவர், இதுவரை சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பிணைப்பத்திரமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தரம் குறைந்த இந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தி இந்த குற்றச்சாட்டுகள் 8 பேருந்து சாரதிகளை நடத்தின ஒருவரும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை களுத்துறை தெற்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கூட்டு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்கிசை அத்திடிய வீதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி இயங்கி வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் ஒன்று காவல்துறையினர் அதிரடியாக முற்றுகையிட்டனர். நேற்று செவ்வாய்க்கிழமை கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த சந்திப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என சந்தேகப்படும் 141,40,000 ரூபாய் பெறுமதியான கை தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதி 29,580 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவின் சமூகநல மருத்துவ நிபுணர் பிரிசில்லா சமரவீர தெரிவித்ததாவது 2026 மே 18 வரையிலான தரவுகளின்படி 15 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதிக ஆபத்துக்கள் 39 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த 16 மணித்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ள திணைக்களம் மேல்மாகாணம் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரே, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பகுதிகளின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்பும் காணப்படுகிறது. இதனுடன் வடமாகாணத்திலும் அண்டாதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேவேளை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமரபிரீத் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யா கொந்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு நேற்று பாதுகாப்பு அமைச்சகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து சமூகமான கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் இந்த அமர்வில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் இந்தியர் உயர் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பலஸ்தீன் மக்களுக்கான மனிதாபிமான உதவிப் பொருட்களுடன் சேர்ந்த குளோபல் போடிலா கப்பல் இஸ்ரேல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரிஜியான சமீரா மஹ்பூதீனை விடுவிப்பதற்கு தேவையான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நகைச்சுவை தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை கரும்புகையை வெளியேற்றுவதற்காக சந்தேகப்படும் சுமார் 1,000 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பிரிவின் பணிப்பாளர்
தசுன் ஜானக கமகே தெரிவித்துள்ளார். செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,60,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 45,75 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு உலக அனுசனை வழங்குகின்றார்கள். பரிசில் ஆட்சேபிலிருந்து விடி கேசங்கரி, காலிய கோணத்தில் விடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸில் அமர்ந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லார்ஜ் பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ட்ராஸ 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
6: மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் தினசரி மாற்றங்கள் செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்தியாவை பொருளாதார புயல் நெருங்குகிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எச்சரித்துள்ளார். பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெல்லேவின் முகநூல், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வே தலைநகர் ஆஸ்லோவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கார் ஸ்டோர் இடையே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் பேசினர். அப்போது நோர்வேயின் கெல்லே லிங் ஸ்வெர்டன்சன் என்ற பெண் செய்தியாளர் பிரதமர் மோடியை நோக்கி, மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்தியாவை ஏன் நம்ப வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் எந்த கேள்விக்கும் தலைவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேள்வியை எதிர்கொள்ளாமல் இரு நாட்டு தலைவர்களும் வெளியேறினர். நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரி கார்ட்டூன் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியும் இன்று நடைபெற இருக்கும் தங்களது தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக நேற்று ரோமில் இரவு உணவு சந்திப்பு, கார் பயணம் மற்றும் புகழ்பெற்ற கொலோசியத்தை பார்வையிட்டது உள்ளிட்ட இயல்பான தன்னங்களை பகிர்ந்து கொண்டனர். இரு தலைவர்களும் தங்களது சந்திப்புகளில் சில காட்சிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டனர். செப்டம்பர் 12-13 என இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்க உள்ளார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி மதிப்பில் ஹெலிகாப்டர்கள், பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் M777A2 அல்ட்ரா லைட் ஹோவிட்சர் பீரங்கிகள் ஆகியவற்றின் தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை விற்பனை செய்யும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம். புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு சாமானிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அதிரடி அறிவிப்பால் லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் ஆதரவை தமிழக வெற்றிக்கழகம் பெற்றால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என தமிழக வெற்றிக்கழக தரப்பில் அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்து முன்னணி பொறுப்பாளர்களுடன் கலந்து பேசி விரைவில் முடிவை அறிவிப்போம் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அதிமுகவில் இடம் இல்லை என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூட்சமாக பேசியதாக தெரிய வந்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளரை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுகவின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சி வி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என கூறினார். அதிமுக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என அக்கட்சி எம்எல்ஏ சி வி கே சண்முகம் திட்டமிட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கை அதிகாரியிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமோதேக பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கொடைக்கானலில் 63rd கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பது யார் என்பது குறித்த முறையான அறிவிப்பு ஏதும் இல்லாதால் தோட்டத்துறை அதிகாரிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இணையவழி மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 40,000 மருந்தகங்கள் இயங்காது என்று மருத்துவ வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தனர். தெலுங்கானா மாநிலத்தின் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்த குற்றச்சாட்டில் குடிநீர் வாரிய அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்ட விரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீடுகளுக்கான 200 யூனிட் இலவச மின்சாரம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என மின்சாரத்துறை அமைச்சர் டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக கோயில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.30% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆசிரியர்கள் திறந்த மனதுடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க விட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தினார். இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு விதிக்கப்படும் 11% வரியை முழுமையாக ரத்து செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கை பருத்தி விவசாயிகளை பாதிக்கும் என கூறும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க முதலமைச்சர் விஜயின் கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் வெம்பாக்கம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஒரு மாதத்திற்கு மேலாக நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதாக வியாபாரிகள் செய்வதறியாது தவிப்பதற்கு உள்ளாகி உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆவரண தங்கம் விலை சவரனுக்கு ₹960 குறைந்து 1 சவரன் ₹1,18,000 விற்பனை செய்யப்படுகிறது. ஆவரண தங்கம் விலை கிராமுக்கு ₹120 குறைந்து ₹14,750 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு ₹15 குறைந்து 1 கிராம் ₹885 விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைன் வனப்பகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை நடத்தியுள்ளது. குறைந்தபட்சம் 4 பேர் மாண்டதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார். 14 வயது இளைஞர் உள்பட 14 பேர் காயமடைந்தனர். பிராய்லுக்கி நகரத்தின் மையத்தில் ரஷ்யா புவியீர்ப்பு ஏவுகணைகளை பாய்ச்சியதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதலில் ஒரு கடை தொகுதியும் பேரங்காடியும் சேதமடைந்தன. ஜன்னல்களின் கண்ணாடிகள் சிதறி கிடந்தன. சேதத்தை காட்டும் படங்கள் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டன. உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுமி பிரதேசத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 2 ஆடவர்கள் மாண்டனர், 4 பேர் காயமடைந்தனர். பொது கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக நகரத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று வந்தடைந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட 1 வார இடைவெளியிலேயே புதினின் இந்த வருகை நிகழ்ந்துள்ளது. 1 மாதத்தில் அமெரிக்க ரஷ்ய அதிபர்களே சீனா விருந்தினர்களாக ஏற்றுள்ளது சர்வதேச அரசியலரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டுள்ளது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 1 வாரத்துக்கு தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. கென்யாவில் அண்மையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை முறையே 23.5% மற்றும் 8% உயர்த்தப்பட்டதை அடுத்து போராட்டம் வெடித்தது. இதனால் பொது போக்குவரத்து முடங்கி பல இடங்களில் ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். வன்முறையில் ஈடுபட்டதாக இதுவரை 348 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 1 வாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நியூசிலாந்தில் அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029 சுமார் 9,000 அரசுத்துறை பணியிடங்களை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு நிதி அமைச்சர் நிக்கோலா வில்லிஸ் நேற்று அறிவித்துள்ளார். காங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்டை நாடான உகாண்டாவிற்கும் பரவியுள்ளது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றமளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலங்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டியானா எஸ். பெண் இறந்தபோது அவரின் வயது 16. டியானா 2001 ஜூலை 31 பிராங்க்ஃபர்ட்டில் உள்ள ரிவர் மேனில் இறந்து கிடந்தார். உடலில் பல்வேறு காயங்கள் இருந்தன. அவர் பாலியல் வன்முறை காலானதாக அதிகாரிகள் சந்தேகித்தனர். எனினும் பெண் யார் என்பதை அடையாளம் காண முடியவில்லை. 2024 அனைத்துலக காவல்துறை மீண்டும் விசாரணை நடத்த முடிவெடுத்தது. டியானாவை அவரின் தந்தை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த 67 நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 70 வயது மூதாட்டி காரை ஓட்டிச் சென்றார். கார் நிறுத்துமிடத்தில் அதன் கட்டுப்பாட்டை இழந்தார். அதனால் கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்து விழுந்தது. வினோதமான அந்த சம்பவம் தென்கொரியாவின் கனாம் நகரில் உள்ள விளையாட்டு நிலையத்தில் சென்ற சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 10:20 மணியளவில் நடந்தது. மூதாட்டி கார் நிறுத்துமிடத்தில் காரை பின்புறம் நோக்கி நகர்த்தினார். அப்போது மற்றொரு காரின் மீது மோதினார். அதற்கு காரின் கட்டுப்பாட்டை இழந்தார். கார் முன்பக்கமாக வேகமாக சென்று கண்ணாடி சுவர் ஒன்றின் மீது மோதியது. பின்னர் அருகில் இருந்த நீச்சல் குளத்தினுள் செங்குத்தாக மோதி கவிழ்ந்தது. நல்ல வேளையாக நீச்சல் குளத்தில் இருந்தவர்கள் சற்று தூரத்தில் இருந்ததால் காயமின்றி தப்பினர். அவர்கள் விரைந்து சென்று காருக்குள் சிக்கியிருந்த மூதாட்டியை சுய நினைவுடன் மீட்டனர். நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விபத்து குறித்து காரோட்டிய மூதாட்டி உட்பட சம்பந்தப்பட்ட எல்லோரிடமும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரித்துள்ளது. வானியல் ஆய்வுகளுக்கு பெயர் பெற்றது பிரிட்டனின் ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எனும் அறிவியல் நிலையம் எச்சரித்துள்ளது. அதன் ஆய்வுகள் மனிதர்களின் அறிவையும் சிந்தனை ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றன என்று இயக்குநர் பேடிராஜ் கூறியுள்ளார். உடனடி பதில்களை மட்டும் நம்பியிருப்பது கேள்வி கேட்கும் ஆற்றலையும் தீர்மானிக்கும் திறனையும் இழப்பதற்கு வித்திடலாம். நிபுணத்துவம் புத்தாக்கம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட ஆற்றல்கள் இவை என்றார். தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்லை என்றால் ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச்சின் ஆய்வுகள் சாத்தியமாகி இருக்காது. அதேவேளையில் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பாமல் சுயமாக பதில் தேடவில்லை என்றால் ஆய்வை நடத்தியிருக்க முடியாது என்றார் திரு ராட்ஜர்ஸ். ஸ்டாஸ்பஸ் கொரிய நிறுவனம் அண்மையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய டைங் டூம்ப்ளர்ஸ் குவளைகளை அறிமுகம் செய்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சோன் யூங் கியூன் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காட்டு தீ வேகமாக பரவி வருகிறது. ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. லாஸ் ஏஞ்சலிஸ் நகரின் வடமேற்கில் அமைந்துள்ள சிமி வேலியில் தீ பற்றியது. பலத்த காற்றினால் காட்டு தீ 582 ஹெக்டேர் வரை பரவியுள்ளது. வீடு ஒன்று எரிந்து சாம்பலானது. உயிர்ச்சேதம் குறித்து எந்த தகவலும் இல்லை. இந்த தருணத்தில் காட்டு தீ லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் பரவும் சாத்தியம் இல்லை என்று நகர மேயர் கேரன் பேஸ் தெரிவித்தார். சிமி வேலி குடியிருப்பாளர்களை விழிப்புடன் இருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் $181 மில்லியன் ஏலத்தில் விற்பனையாகி உள்ளது. நம்பர் 7 48 எனும் அந்த ஓவியத்தை வரைந்தவர் ஜாக்சன் பொல்லாக். அது 3 மீட்டர் நீளம். ஏலத்தில் விற்கப்பட்ட 4வதாக விலையுயர்ந்த கலைப்படைப்பு அதுவே என்று ஆர்ட் நியூஸ் தெரிவித்தது. கிறிஸ்டியஸ் நிறுவனம் ஏலத்தை நடத்தியது. திரு பொல்லாக் அதை 1948 வரைந்தார். அப்போது அவருக்கு 36 வயசு. 1956 44 வயதில் அவர் காலமானார். திரு பொல்லாக்கின் பல படைப்புகள் $1 மில்லியனுக்கு விற்பனையாகி இருந்தன. 2021 அவரது வேறொரு ஓவியம் சுமார் $61 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டது. அவரது இதர சில படைப்புகள் தனிப்பட்ட முறையில் $200 மில்லியன் வரை விற்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவு கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக குறைத்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் கேண்டைஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும். இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிகள் பட்டியலில் 4வது இடத்துக்கு முன்னேறிய ராஜஸ்தான் பிளே ஆஃப் இடத்துக்கான பந்தயத்தில் நிலைக்கிறது. பஞ்சாப் முதல் முறையாக டாப் 4 இடத்தை விட்டு வெளியேறியது. இந்த ஆட்டத்தில் முதலில் லக்னோ 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 220 ரன்கள் சேர்க்க ராஜஸ்தான் 19.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழந்து 225 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் காயம் காரணமாக விலகியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் 1 நாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்றுமே அறிவித்துள்ளது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். இதன் வழி இங்கிலாந்து காற்பந்து வரலாற்றில் அதிக பட்டங்களை வென்ற அணிகளில் ஒன்றாக ஆர்சனல் திகழ்கின்றது. ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் செஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் ஆர் பிரக்யானந்தா இரண்டாவது இடத்தை மூவருடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றீடு கணசனை வழங்கு நகல் www.trttamiloli.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 383.62%, இந்திய பெறுமதியில் 112.36%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.73%, இந்திய பெறுமதியில் 96.87%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.79%, இந்திய பெறுமதியில் 122.65%. ஒரு அக்கினாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.96%, இந்திய பெறுமதியில் 129.75%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 840.38%, இந்திய பெறுமதியில் 70.41%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இந்திய செய்திக்கு பெருசிறியுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலியலை கொணுசல் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ற

0: இருந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAN நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவு உண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: Vicky Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ராச 3098
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50 கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH
9: நேரம் சரியாக 2:30 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில்

மரண அறிவித்தல். தாயகத்தில் குப்பலானை சேர்ந்தவரும் ஜெர்மனியை வதிவிடமாக கொண்டிருந்த அமரர் திருமேனி பஞ்சாட்சர தேவன் அவர்கள் கடந்த 17ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம்.

அந்நாள் டிஆர்டி தமிழ் ஒலியின் ஆரம்ப கால நேயர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பிரிவித்தியரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒருமுறை இவ்வறிவித்தலை அறிய தருகின்றேன். தாயத்தில் குப்பலானை சேர்ந்தவரும் ஜெர்மனியை வதிவிடமாக கொண்டிருந்த அமர திருமேனி பஞ்சாட்சர தேவன் அவர்கள் கடந்த 17 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். இவர் டிஆர்டி தமிழொலியின் ஆரம்பகட்ட நேயராவார். இப்பிரிவித்தியரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடரும் வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது முத்தாரம்.

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street and Hoover, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

മരം. இன்றைய முத்தான நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தான நிகழ்ச்சிக்காக ஒருசல் கோவையில் வரும் பாடல்களாக செம்பருத்தி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் செம்பருத்தி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை முத்தாரத்துக்காக தெரிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக காதல் சொல்ல வந்தியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் குணநாயகி பசுபதி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். முத்தாரம் இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் குணநாய பசுபதி அவர்கள். பிரான்சிலிருந்து அவர் தெரிவித்திருக்கும் முத்தாரத்துக்கான சொல் செம்பருத்தி. அந்த செம்பருத்தி பூவிலே வருகின்ற பாடல்களை நேர்களை நீங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே அவர் தெரிவித்திருக்கும் செம்பருத்தியில் வரும் அடுத்த பாடல்

நேரம் சரியாக 2:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாண்டு. இந்திய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் புனநாயி பசுபதி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் செம்பருத்தி என்று சொல்லில் வரும் அடுத்த பாடல்

நேரம் சரியாக 3:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தாரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குடநாயகி பசுபதி அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக தெரிவு செய்த பாடல் தர்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரின் இயல்க ஒருசல் கோவையில் வரும் பாடல்களாக செம்பருத்தி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருந்த குணநாகி பசுபதி அவர்கள், அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre Gleque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Outre Napade Cyber Inde Cyber Ule Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்றுபண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
9: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
9: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: 65
11: மேலதிய தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரீ கை, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ், 77500 செல் தொலைபேசி இலக்கம், 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
12: நேரம் 3:16.

0: வணக்கம் அவர்களே, மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி.
1: நான் கவிஞனும்
0: வழக்கம் போல் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். இன்றைய நாளிலும் தெரியாத அழகான பாடல்கள் உங்களை நாடி வருகின்றது. அந்த பாடலுக்கு நான் சொல்கின்ற என்னுடைய ரசனையோடு உங்கள் ரசனையும் இணைந்தால் சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: இரவு நேரம் பிறரை போலே என்னையும்
0: அந்த வகையில் ஆரம்பித்து வைக்க

கே ஆர் காவல் என்கின்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. இசையை கொடுத்திருக்கின்றார் ஜே கே ஜோய். இவர் ஒரு மலையாள திரைப்பட இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1980களில் குறிப்பாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை ஒரு கலக்கு கலக்கிய பாடல் என்றுதான் இந்த பாடலை சொல்லிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படியாக இந்த பாடல் எஸ்பி அவர்களும் சுசீலா அம்மா அவர்களும் இணைந்து ஒரு அழகான இரண்டு உறவுகளுடைய, அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது காதலாக இருக்கட்டும், அவருடைய காதல் அன்பினை வெளிப்படுத்துகின்ற வரிகளை கவிஞர் அழகாக கொடுத்திருக்கின்றார். இந்த பாடல் அப்படியாக என்னை கவர்ந்திருக்கின்றது. மிக மிக அற்புதமான ஒரு அமைதியான இசை, அமைதியான பாடலாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பாடலுக்குள் நுழைகின்றேன். வாருங்கள்.

பாடலில் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு விருந்தினேன். இந்த பாடலில் காளி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடலை பாடியிருப்பவர் உங்களுக்கு நான் பெயரை சொல்லாமலே கண்டுகொள்வீர்கள், சுசிலா அம்மா தான் பாடியிருக்கின்றார்கள். ஆனால் சுசிலா அம்மாவுடைய பாடல்களில் இருந்து ஒரு வித்தியாசமான குரல் வடிவிலே இந்த பாடலை தந்திருக்கின்றார். ஒரு துள்ளல் பாடலாக மிக மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார். அதனத்தில் பாடலுடைய வரிகள் ஒன்று பார்க்கின்ற பொழுது, கண்ணதாசன் அவர்களை என்றால் சொல்லவா வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய மனதை தனது துணைகளாக வரப்போகின்றவனுக்கு வெளிப்படுத்துகின்ற வரிகளாக அந்த பாடலை தந்திருக்கின்றார் கண்ணதாசன். அப்படியாக இந்த பாடல் என்னை மிக மிக கவர்ந்திருக்கின்றது. புரிந்து கொண்டு சிஆர்டி நான் ரசித்த பாடல், நீங்களும் விரும்பின் உங்கள் கருத்துக்களோடு வாருங்கள். அந்த வகையில் வானிலையில் வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். அந்த தொடர்பாக துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைந்து கொள்ளலாம். இது சற்று பின்னுக்கான காலத்துக்குள் போகின்றது. சங்கர் கணேசுடைய இசையில்

0: மகாராணி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அதே நேரத்தில் முதலாவது பாடலுக்கு நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அங்கே இந்த தபேலாவினுடைய இசை என்னை மிகவும் இணைத்து கொண்டு செல்கின்றது. இளையராஜா அவர்கள் அந்த பாடலுக்கு பின்னணி இசையில் தபேலாவுக்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அதே போல் இந்த பாடலையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீளத்தையனும் அங்கே அடுத்து எங்களுடைய சாதாரண சங்கீதம் இணைந்து வருகின்றது. பாடலுடைய ஆரம்பாடிகள் மேலத்தையத்தோடு போன்றது. அடுத்து பாடலுடைய பல்லவிக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது மாறி வருகின்றது. அப்படியாக இந்த பாடல் மிக கவர்ந்திருக்கின்றது. சங்கர் கணேசருடைய இசையில் நீயொரு மகாராணி திரைப்படத்தில் சுசிலாம்மா எஸ்பி அவர்கள் இணைந்து அந்த நாட்களில் பாடியது 1976 வெளிவந்து கூடுதலாக எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் காலை மாலைகளில் அடிக்கடி கேட்ட பாடல்களில் இதுவும் ஒன்றாக நெஞ்சை கவர்ந்திருக்கின்றது. வானிலைகளில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பேசுங்கள். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம் கேக்குது சொல்லுங்க.
2: நான் பழனி மோகன்.
0: தெரியுது கதைங்க.
2: எப்படி நலமா?
0: நலம் நலம் நலம். பாட்டுகளோடு
2: பாட்டுகளோடு பழைய பாட்டுகளை கொண்டே நல்ல சந்தோஷமா நலமா தானே இருப்பீங்க நானும்
0: நினைக்கிறேன்.
2: பாட்டுகள் இதுல தெரியுதா? இது என்ன படம் என்று சொன்ன நீங்க? அவ்வளவு பெற்ற குழந்தை பாடும் அது என்ன படம்?
0: நீ ஒரு மகாராணி. உங்களை சொல்லல படத்தின் பேர் சொல்ல.
2: நீ ஒரு மகாராணி.
0: உங்களை சொல்லல படத்தின் பேர் சொன்ன.
2: அதுதான் இப்ப நானும் என்ன நீங்க சொல்றீங்க நானே இல்ல நானும் படத்தின் பேர் தான். அந்த முதல் போட்ட பாடுனா பாட்டு என்ன சுசிலா அம்மா பாடினா அழகழகாய் பூத்திருக்கு. அது எத்தனை அம்மா அண்ணன் சொன்ன நீங்க?
0: அது கிட்டத்தட்ட 1982 வந்திருக்கோம். காளி.
2: சரியா, காளி படமா? நல்லொரு பாட்டு உண்டது. நான் உண்டை தான் கேட்டேன் அந்த பாட்டை. இது நடிகளும் கேக்குறதான் இந்த பாட்டு. அதே நான் ஒரு வரும் வந்த வானொலியிலையும் இது வேற இல்லையே.
0: என்ன
2: நான் வந்ததோ தெரியல. நான் கேக்கலண்டே தான்
0: கேட்டிருக்கேன்.
2: அதுதானே வந்திருக்கேன். ராஜாண்ணி அப்படியும் போட்டிருப்பேன். அந்த முதல் பாட்டு நல்ல பாட்டு உண்டு. எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. அது நல்ல பாட்டு.
0: சிப்பியின் உள்ளே முத்தாடுங்க.
2: ஆமா.
0: அது ஒரு மலையாள இசையமைப்பாளர்.
2: அது வந்து கண்ணதாசன் வரிகளை.
0: வணக்கம். தொடர்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். யார் தெரியவில்லை. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம் பேசுங்கள்.
3: நான் முதல் போட்ட பாட்டு காடிச்சேனா நீங்க எடுத்தீல?
0: முதல் போட்ட பாட்டுக்கு ஜால ரிங் பண்ணி எடுத்து வேற நின்றுட்டு லைன்ல ஓடின மாதிரி கிடந்தது.
3: நான் ஓடையில எனக்கு நீங்க அமத்தி விடையில. அதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு. நான் கேட்டுக்கிறேன் வானொலியில இந்த பாட்டு. நானே விரும்பி கேட்டேன் அந்த பாட்டு போய்.
0: அழகழகா பூத்திருக்கு.
3: ஆசை வைக்க தெரியலையே.
0: வைக்கிறதும்
3: எனக்கு முந்தோன கிழமை முறாக்கள் பூக்கண்டு பண்ணி தந்தவே. ஆனா அப்படியே அது மண்டைய போட்டு ஏன்னா சரியா பூக்கண்டு மட்டும் வராது. வருதில்ல மற்ற இந்த மணி பிளான் மற்றது எல்லாம் வச்சா வருகுது. பூ பூக்குற கண்டு உள்ளுக்கு வருகுதில்ல. மற்றது அவ்வளவு பச்சை குழந்தை நான் என்ன
0: யோசிச்சேன். பின்னுக்கு போகணும் எனக்கு தெரியல.
3: போகணும் போலதான் இருக்குது. ஆனா போக முடியாது. முன்னுக்கு போகலாம், பின்னுக்கு போகலாம்.
0: நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம் வணக்கம் ரோசாலி வாங்கோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு?
1: நீங்க போடுற பாட்டு எல்லாம் ரேடியோவில் வருவதில்லை, எப்பயாவது கேட்கக்குள்ள வரும். அதான் நீங்க போட்ட பாட்டுக்களை நான் விரும்பி கேட்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நான் ஒரு பாட்டு பாடுட்டா?
1: பாடுங்க.
0: கேப்பீங்களா?
1: கேப்போம், அதுக்கு தானே வச்சு கேக்கிறதுக்கு தானே இருக்கிறோம்.
0: சரி சரி சரி.
1: கல்லடி அதை இருந்தா சரி,
0: இங்க கல்லு வராதுன்ற நம்பிக்கையில தானே பாடுறோம். நான் ரசித்த பாடல் ஒரு இரண்டு வர்த்தக விளம்பரங்களோடு அடுத்த பாடலுக்கு நுழையலாம். வணக்கம் வானலைகளே.
4: வணக்கம் அருள்மொழித்தேவன்.
0: வாருங்கள் வாருங்கள், புங்கையூர் ராஜா அவர்கள்.
4: இப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள்?
4: நாங்களே நலமாக இருக்கின்றோம்.
0: சொல்லுங்க, எந்த நினைவு பாட்டோட வாரீங்க?
4: அந்த நினைவு, அந்த மூன்று பாட்டு நல்ல சூப்பர் பாட்டு, அந்த காலத்துல கேட்ட பாட்டு தானே. அப்படியே 25 வயசு இருக்கும் நினைக்கிறேன். 20 ஆண்டு வந்தேன்னு சொன்னீங்க.
0: ஆமா.
4: அப்ப அந்த நாளில் கேட்ட பாட்டுகள் தான், மூன்று பாட்டுகளும் கேட்ட பாட்டுகள்
0: என்ன,
4: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஷிலா தான் பாடிக்கிறோமா?
0: இரண்டாவது மூன்றாவது போட்ட பாடல் ரெண்டு பேரும், முதலாவது போட்ட பாட்டும் வந்து ரெண்டு பேரும், அப்புறம் அடுத்த பாடல் சுஷிலா மத்தானியா நடுப்பாடல். ஒரு சில பாடல்கள் மட்டுமே அடிக்கடி எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த ஒரு சில பாடல்கள் அமர்த்தப்பட்டு அதே நல்ல தெரியல.
5: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிக்கரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல், தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

தமிழ்மொழியில் நான் ரசித்த பாடல். அந்த வகையில் அடுத்த நான் ரசித்த பாடலை என்னுடைய குரலில் தரலாம் என்று எண்ணுகின்றேன். அதை எந்த அளவிற்கு நீங்கள் வரவேற்பீர்கள் என்று தெரியவில்லை, பார்ப்போம்.

0: சரி, இந்த பாடலை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். என் ராஜா சுசிலா அம்மா இணைந்து பாடிய பாடல் என்று நினைக்கின்றேன். மக்களை பெற்ற மகராசி என்கின்ற திரைப்படம் பாடலுக்கான இசை வடிவத்தை கொடுத்திருப்பவர் ஏஎம் ராஜா என்பதுதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கின்றது. சரியா தெரியவே எனக்கு மிக மிக பிடித்த பாடல். ஆனால் பாடலை பற்றி நான் எதுவுமே ஆராயவில்லை. அடிக்கடி கேட்கின்ற பாடல் ஒன்று. சரிவான நிலையில் நிற்பவர்களை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: இந்த பாட்டு அடிக்கடி போடுவாங்க, நல்ல பாடல். இத நான் அடிக்கடி கேட்டு இருக்கிறேன், ரேடியோவிலும் அடிக்கடி கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல பாடலை எடுத்து போட்டதற்கு நன்றி உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி ரோசாலி. சரி, இந்த நேரத்தில் என்னுடைய அமெரிக்கா ராஜா நிற்கிறார், சொல்லுங்க.
2: வணக்கம் அருள்மொழி தேவன். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கீங்களா?
0: நலம், நலம், நலம். ஓடிக்கொண்டிருக்கு ஏதோ.
2: நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. ஓடிக்கொண்டு 29 வருஷம் ஓடிட்டது. இந்த வானொலி என்ன ஓடிக்கொண்டு இருக்கும்
0: நிச்சயமாக.
2: என்றாலும் மன நோவுடன் மன சோர்வுடன் தான் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு சரியான ஒரு நிறைவான நேரம் வரும் கடவுளை பிரார்த்திச்சு கொண்டு நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். இந்த பாடல் நீங்க பாடி இருந்தீங்கள், அருமையா இருந்தது. குரல நீங்க பயந்து பயந்து பாடுறது போல இருக்கு. இன்னும் நீங்க ஓப்பன் இருந்தால் நல்ல அருமையா இருக்கும். அத்துடன் கேள்வி என்னென்றால், உங்க ரவு அண்ணா வந்து பாடும் ஒரு பாடல பாடுறது போல நீங்களும் வரலாம் தானே ஐயா? உங்களை உங்களுக்கு ஏஎம் ராஜா அந்த குரல்களும் உங்களுக்கு இருக்கின்றது.
0: பாடுவார், பாடுவார்,
2: சொல்லவன். நீங்கள் அதற்கு அழைச்சாலும் நாங்கள் வாழ்த்தோனும் உண்மையை சொல்லணும். ட்ரை பண்ணுங்க, பாட்ட கூடுதலா இன்னும் பாடல்களை எடுத்து பாடுங்கள். ராஜா ஐயா ஒரு பிறந்த நாள் இருக்கான கொண்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் பல எங்கள் திரைப்பட பாடல் அவர்களை கொண்டிருந்தாங்க. சார், யூடு கமிங், யூடு கமிங் இந்த டோர் புதியா யா யூஆர்கம். ஆல்சோ என்னென்று சொன்னால், நான் ஒரு கால் இந்த சிங்க சிங்கமூர்த்தி லண்டோ மனோ உதயன் நாங்கள் 4 பேர் ஐயா அந்த பிறந்த நாளை கொண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெளியீட்டுக்கு முன்னம் பிறந்து முயற்சி செய்யுங்கள், பாடுங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளர தியாதி தமிழர்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி ராஜா. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வாருங்கள்,
3: நாங்கள் சும்மா இருக்கிறோம். நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம், இருக்கிறோம். நன்றி. நீங்கள் சரி சொல்லுங்க.
3: கேட்டோம் கருத்து விளைஞ்ச நீங்கள் கேட்டோம். நீங்கள் பாட்டு பாடுங்க. வாயத்திலிருந்து பிடிசா படிச்சா இன்னும் நல்லா படிக்கீங்களே.
0: நீங்க பேசத்தான் படிச்சேன். சிவப்பு காட்டிச்சது
3: நன்றி.
0: வணக்கம்.
4: நான் நினைச்சேன் நிப்பாடி போட்டியில் ஆக்குமான்.
0: இல்ல, லைட் எரிஞ்சுருக்கு.
4: அது வந்து இப்ப பாட்டு நல்ல பாட்டு தான்
0: பாடினது சரியில்லை.
4: பாடின குரல் கொஞ்சம் வெளிப்பாக பாடு இல்ல, கீழே குறைச்சிட்டீங்களா?
0: சிவப்பு காட்டுதான்ட்டு சவுண்ட கொஞ்சம் குறைச்ச நான் கூட காட்டுது ஆதாரம் வழியில.
4: நாங்கள் பாடின பாட்டத்தான் போடவில்லை, யாரும் எடுத்துட்டு நம்ம நினைச்சேன்னு உதறமடுக்கல. அது எனக்கு மிகவும் கவலையா இருக்கு.
0: சரி, பாப்பா இன்னொரு கூட பாடுவோமா? பாடினா போச்சு.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
5: வணக்கம், வணக்கம்.
0: சொல்லுங்க.
5: பாட்டுக்காரர்
0: இல்ல, சும்மா பாத்ரூமுக்கு முன்னுக்கிறதா இப்படி வேற தெரியும்.
5: நல்ல பாடல் தானே, நல்லதான் இருந்தது, கொஞ்சம் உண்மைதான் அது. நீங்கள ஏதோ பயந்து அடக்கி பாடுற மாதிரி இருந்தது,
0: கொஞ்சம்
5: கூட்டி விடுறதுல நீங்கள் கொஞ்சம் உஷாரா பாடி இருக்கணும், பயந்து பயந்து பாடாமல் நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த குரல் வருது என்ன?
6: நல்லா இருந்தது. அது பயத்த முதல் பயத்துலதான் டிஆர்டில வரைக்கும் நான் முதல் வரைக்கும் டெலிபோனை கீட்ட போட்டு போட்டுதான்
0: பண்ணேன்.
6: ஏன்னா அந்த பயத்துல ஒரு ராகங்கள் அது பயந்து பயந்தான் பண்ணேன். இப்ப அது பயம் இல்லை, ஏன்னா உடனே நல்லதோ கெட்டதோ அந்த ராகத்துக்கு அந்த மாதிரி பாடி விட்டுருவோம். ஆனா நல்லா ஓரளவுக்கு கொண்டு போறேன், வரையா பாடுனீங்க. ஆனா கொஞ்சம்
0: ஒரு
6: சைட்ல இருக்கு என்ன
0: சிலதான் சொல்லல,
6: ஒன்னா இந்த வீட்டுல இருக்கு
0: வீட்டை டெலிபோன் போயிரு,
6: அவங்க டெலிபோன் போயிரு.
7: கொஞ்சம் அதே ராஜான்ற பாட்டு தானே, அவற்றை அந்த அமைதியான குரல் வருகுது, ஆனா அவர் அளவுக்கு உயர்த்த
0: தெரியல.
7: பரிச்சு மேல எடுக்கணும் என்ன அந்த தொடக்கையிலேயே இங்க உயர்த்தி தொடர்த்து இங்கால் மேல எடுக்கல அதுதானே. என்ன என்ன படம் சொன்னீங்க?
0: மக்களை பெற்ற மகராசி என்று.
7: அது இல்ல, பெற்ற மகனை விற்ற அண்ணை.
0: பெற்ற மகனை விற்ற
7: அண்ணே யசஸ்ராஜேந்திரனும் எனக்கு ஆம்பளையாருன்னு நடிச்சது. யசஸ்ராஜேந்திரனும் எம்ஜிஆரும் எனக்கு தெரியாதான் படம் பெற்ற மகனை விற்ற
0: அண்ணன் இருக்கலாம். நன்றி, நன்றி,
7: நல்லது,
0: நன்றி, வாழ்த்துக்கள் மட்டும்.

0: பழுதுபாடல் மேயர் மீனாட்சி திரையிலிருந்து எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எஸ்பி மற்றும் சுசிலாமா இணைந்து பாடியிருந்தார்கள். இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது உண்மையில் அந்த நாட்கள் எங்களுடைய ஞாபகங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தில், அதாவது நாங்கள் பாடசாலைக்கு புறப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் காலையில் பொங்கல் நிகழ்ச்சியில் ஒலிக்கும், அல்லது பாடசாலை முடிந்து நாங்கள் வருகின்ற நேரத்தில் எங்கோ ஒரு தேநீர் கடையிலிருந்து மாலை நேரத்திலே இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் அடிக்கடி, அல்லது அந்த ரெக்கார்டில் அதை போட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படி அந்த பாடல்களை நாங்கள் அடிக்கடி எங்கு சென்றாலும், அதாவது ஒன்றில் வீட்டில் இருக்கின்ற கேட்போம், அல்லது வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட கேட்ட நினைவுகள், இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது அதே நேரத்தில் அந்த சம்பவங்கள் மனதை தொட்டிச் செல்கின்றது. அப்படியாகத்தான் இந்த பாடல்களை ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கூடுதலான பாடல்கள் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு அந்த பாடல்களுடைய கருத்துக்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது அந்த நாள் நினைவுகள், நாம் என்னென்ன செய்தோம், இந்த பாடல் ஒலிக்கின்ற பொழுது காலையில் பொங்கும் பொங்குனல் என்ற நிகழ்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது அங்கே தடல் புடலாக வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போறால் விளக்கிட்டு கொண்டிருக்கும், வேலைக்கு போறால் விளக்கிட்டு கொண்டிருக்கும், அப்படியாக மாறி மாறி ஒரு வீடு பரபரப்பாக இருக்கும் அந்த சூழல், அந்த சூழல் நினைவினை கொண்டு வருவதாக இருக்கின்றது. அடுத்து மாலை என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அல்லது நேர் விருப்பமாக இருக்கட்டும், அந்த நேரங்களில் நாங்கள் வீதிகளில் சென்று கொண்டிருப்போம், சைக்கிளிலா அல்லது வேறு எங்காவது சென்று கொண்டிருப்போம், அல்லது எங்காவது பஸ்ஸுக்கு காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முன்னால் இருக்கின்ற ஒரு தேயிலை கடையிலிருந்து இந்த பாடல்களை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். அப்படி அந்த நினைவுகளை தட்டிச் செல்வதாக இருக்கின்றது இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது. நிச்சயமாக உங்களுக்கும் அதே நினைவுகளை தான் கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாம் ரசித்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள், அதை தொடர்ந்து மணிக்கு ஒரு தடவை செய்தி தலைப்பு, அதுக்கு அடுத்ததாக கதம்பம் நிகழ்ச்சியோடு உங்களையும் சந்திக்க வருகின்றேன்.
1: அழுவதா சிரிப்பதா அம்மா,
2: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக

0: சிலக்கம் சைபர் 31 971 27 50 அல்லது சைபர் 78 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: சைபர் 331 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 7 8 920 58 58.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
2: நேரம் 4 மணி.

மணிக்கூர் தடவையில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுரே சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் சிறையில் இருந்தபொழுது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரே வாரத்துக்குள் அவரை பிணையில் முடிவெடுப்பதற்கான திட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திரிபீரிஸ் இன்று கொழும்பு கோட்டை மீதவா நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தினார். பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் அசாத் மௌலானிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே இந்த அதிர்ச்சி தகவலை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு அறிய கொடுத்ததாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு முறையில் அழைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் ஜலாவை எதிர்வரும் ஜூலை 1 வரை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை மீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேற்படி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை சந்தேக நபரான சுரேஷ் ஜலாவை தடுப்பு காவலில் வைத்து அன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு நீதவான் பஸ்ஜன் அமரசென் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மேலும் அந்த தகவல் தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலகத்தின் புதிய கட்டிடம் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவின் பங்கேற்புடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்தன்னால் இன்று புதன்கிழமை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தடைபெற்றிருந்த இந்த நூலகத்தின் நிர்மாணப் பணிகளில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை காண்பதில் மகிழ்ச்சியடைவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க அங்கு தெரிவித்திருக்கும் இங்கு குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றில் இன்று புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார். பயங்கரவாத சட்டத்திட்டங்களின் குற்ற புலனாய்வு திணைக்கிடத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈழத்தமிழர்களையும் சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டின் தலைவர்களை வைத்து வன்மத்தை தெரிவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளரும் சட்டத்தரணியர் சுஹாஸ் தெரிவித்திருக்கின்றார். திருவண்ணாமலை முது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தக்வா நகர் கடற்கரை பகுதியில் கடலுக்கு சென்று திரும்பிய பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் படகுகள் மீது மரம் சாய்ந்து விழுந்ததில் 2 படகுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்று புதன்கிழமை விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதன்பொழுது விசாரணைகளுக்காக மண்முனையத்தில் தென் இருவில் பெற்று பேராதையில் பெற்று மண்முனை தென்மேற்கு மற்றும் மண்முனை பெற்று ஆகிய பிரதேசங்களிலிருந்து காணாமல் போனவர்களின் உறவினர்கள் 40 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கிழக்கு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. திருவண்ணாமலை தம்பளகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருவண்ணாமலை கண்டி பிரதான வீதியின் ஜெயபுர பகுதியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தம்பளகாமம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர் ஹிங்ராகுட பகுதியைச் சேர்ந்த 62 வயதுள்ளவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். மலேக மக்களின் காணி உரிமைகளை கோரி 70 சிறுவனும் தலவாக்குலையிலிருந்து கொழும்பு நோக்கி நடைப்பயணத்தினை இன்று புதன்கிழமை ஆரம்பித்திருக்கின்றார். உலக சாதனையாளர் பிரேம் கார்கி தொடக்கி வைத்திருக்கின்றார். குறிப்பாக மலைய மக்களின் வாழ் மக்களின் நிலை உரிமைகளை வென்றெடுப்பதனே இதுகுறித்து அரசாங்கத்திற்கும் பொறுப்புள்ள துறையாளர்களுக்கும் தெரிவிப்பதனை நோக்கமாக கொண்டு கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்திற்கும் கோரிக்கையில் அடங்கிய கடிதங்களை வழங்குவதற்காகவே தலவாக்குலை நகரில் இருந்து 140 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை அந்த சிறுவன் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனையவர்களை மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சமவாயங்களில் அரசு கையெழுத்துள்ள பொழுதும் நடைமுறைப்படுத்தல்கள் திருப்தி தரதாக இல்லை என வலிகாமன் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஷ் தெரிவித்திருக்கின்றார். கருவி நிறுவனத்தின் மாற்றுத்திறனாளிகள் வழங்கல் நிலைய திறப்பு விழா இன்று புதன்கிழமை கோப்பாயில் நடைபெற்றது. அதில் உரையாற்றுகளை அவர் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் அமைப்பின் தலைவருமான சுகீஸ்வர பண்டாரம் உள்ளிட்ட குழுவினர்கள் இன்று புதன்கிழமை ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலே உள்ளிட்ட இராணுவத்தினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்களுக்கு ஆதரவு வழங்க கோரியும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் ராஜசேகர யாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரை 10 மேற்பட்டவர்களுடன் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்யும் பொழுது பல டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனாவுக்கு எதிரான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியாவில் உள்ள வீட்டில் இருந்து அவர் 8 சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு செலுத்த வேண்டிய 28 ரூபாய்க்கும் அதிக பணத்தினை செலுத்த தவறியதனால் ஏரோலங்கா நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் B727-200 எஃப் ரக விமானம் ஸ்ரீலங்காவின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. ஜப்பானில் ககுசா மாகாணத்திலும் தென்மேற்கு தீவு பகுதியான அமாமியை இன்றைய நாளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உலுக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் இதனால் சுனாமி ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று முற்பகல் அதாவது ஜப்பானிய நேரம் பகல் 11:46 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதும் இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்காட்டிஷ் தேசிய கட்சியின் தலைவர் ஜான் ரினி ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 3 வாக்கெடுப்புகளின் பின்னர் மீண்டும் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் 5 எதிர்க்கட்சி வேட்பாளர்களை தோற்கடித்து ஜான் ரினி 56 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மன்னர் ஜாலிஸினால் வழங்கப்படும் அரசு ஆணைய பத்திரத்தின் மூலம் அவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டு இன்று புதன்கிழமை பதவி ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைகளே காரணமாக பணவீக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் உலக பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடையும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்டுள்ள உலக பொருளாதார நிலவரம் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பில் இடைக்கால அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கவனத்திற்குரியது. பாகிஸ்தான் தன் நட்பு நாடான சவுதி அரேபியாவின் பாதுகாப்பிற்காக 8,000 ராணுவ வீரர்கள் போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன வான் பாதுகாப்பு அவகணங்களை அனுப்பி வைத்துள்ளதாக சர்வதேச செய்தி ஸ்தாபனங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேற்காசிய நாடான சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த ஆண்டு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது உலக அளவில் ஒரு அணு ஆயுத போட்டியினை தூண்டும் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சின் துலோன் நகரில் 11 மாடியிலிருந்து தனது குழந்தைகளுடன் குதித்த தாய் அவரும் மற்றும் 2 குழந்தைகள் பலியாகியுள்ள துயர சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் பிரதமரும் தற்பொழுது லாகூர் நகரின் மேயருமான எத்வார்ட் பெரிப் மீது பொதுநிதியை தவறாக பயன்படுத்தியது, பாரபட்சம் காட்டியது, சட்டவிரோதமாக வட்டி வாங்கியது மற்றும் லஞ்சம் வாங்கியது ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை நடத்த ஒரு நீதிபதி நியமிக்கப்பட உள்ளதாக தேசிய நிதி வழக்கறிஞர் பெனஃப் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மணிக்கூர தளவில் இடம்பெறும் இந்த செய்தி தலைப்புகள் நிறைவு வருகின்றன. தொடரும் நிகழ்ச்சியாக வானிலைகளில் கதம்பம் வர காத்திருக்கின்றது. அதற்கிடையில் ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்

0: வன்கூருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள், நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-77-34-16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கல்.
6: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட் சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
7: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
8: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
7: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
9: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
7: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
8: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
10: நேரம் 4:17.

0: நேற்றின் தமிழின் நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலிகளில் கதம்பம் கதம்ப நிகழ்வோடு இணைய காத்திருக்கும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த கதம்ப நிகழ்ச்சியிலே எங்களுடைய தாயத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாகும். அதே நேரத்தில் அந்த ஊர்களினுடைய சிறப்புகள், அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் அவற்றை பேசிக் கொள்வதாகவும் எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது எழுத்து வழக்கிலோ இருந்து அற்றுப்போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. நிகழ்வினை கலகலப்பாக கொண்டு செல்லும் அனைவருடைய கரங்கள் பற்றி இன்றைய நாளில் ஒரு ஊரின் பெயரோடு ஆரம்பிக்கின்றேன். இது மூதூர் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு ஊர், அதாவது கிழக்கு மாகாணம் மூதூரில் இருக்கின்ற ஒரு ஊர். இந்த ஊரானது ஐந்து எழுத்துக்களில் வருகின்றது. ஐந்து எழுத்தில் வரும் இந்த ஊர், இந்த ஊரினுடைய முதல் எழுத்தை மட்டும் நாங்கள் மாற்றி விட்டோம் என்று சொன்னால், எங்கட வடமாகாணத்தில் அதுவும் குறிப்பாக மானிப்பாய் தொகுதியில் இருக்கின்ற ஒரு ஊரினுடைய பெயர் வருகிறது. இந்த ஊரினுடைய முதல் எழுத்தை மட்டும் நாங்கள் மாத்தினா காணும். எங்கட மானிப்பாய் தொகுதியில் இருக்கிற ஒரு ஊரினுடைய பெயர் வருகின்றது. அந்த ஊரை பற்றி நாங்கள் நினைக்கின்றேன். இப்போ ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முதல் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன், அந்த ஊர் எதன்று. அதாவது அந்த ஊரை பொறுத்த மட்டில் கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு பொருளோடு அந்த பெருள் வீட்டிலையும் இருக்கும், கோயிலையும் இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். அப்படியாக இருக்கின்ற அந்த ஊரின்ட பெயரோடு வேற ஊர், ஆனால் இங்கே இந்த ஊருக்கு வந்து வேறு பெயர் இருக்குது. முதல் எழுத்து மட்டும்தான் மாற்றம், முதல் எழுத்து மட்டும்தான் மாற்றம், மற்றபடி எல்லாமே கொண்டுதான். கண்டுபிடிங்க. சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல்லுன்றது பார்க்கின்ற பொழுது குணாமி, கூனா நாவன்ன உம்மன்னா பீனா. இந்த குணாம்பி என்றால் என்ன? குணாம்பி ஒரு சிலை பார்த்து நாம் இப்படி சொல்லிக் கொள்வோம். இப்படியே அதாவது என்னை போன்றவர்களை பார்த்து கூட அப்படி சொல்வது உண்டு, நிறைய பேர் சொல்லியிருக்கணும். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. இன்றைய நாட்களில் நாம் ஒருவரை பற்றி இந்த சொல்லினால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய செய்கைகளும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. இன்றைய பண்டிகை தமிழ்ச்சொல் என்பது குணாமி, கூனா நாவன்னா உம்மன்னா பீனா. இந்த குணாமி என்றால் யார்? அடுத்து ஊரின் பெயர் என்று பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணம் மூதூரில் இருக்கின்ற ஒரு ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த ஊரை பொறுத்த மட்டில் எங்களுடைய வடக்கு பிரதேசத்தில் உள்ள ஒரு ஊரினுடைய பெயர் இணைந்து வருகின்றது. அந்த ஊருக்கு பொறுத்த மட்டில் முதல் எழுத்து மட்டும்தான் வித்தியாசம் மற்றதை சேர்த்து விட்டோம், அந்த முதல் எழுத்தை மாற்றி விட்டோம் சொன்னால் ரெண்டும் ஒன்றாக தான் வருந்துடும். சரி, வாங்கி வருபவர் யாராக இருக்கும்? வணக்கம். என்ன ஒரு சிரிப்பு போட வரீங்க?
1: நீங்க திரும்ப கொண்டாந்து சிரிக்க
0: என்ன
1: திரும்ப எல்லாரும் மூடிக்கோ தெரியாது. ரெண்டுல ஒன்றத்தான் அதிகமாக இப்போ கோமாளி கோமாளி கோமாளி கோமாளி
0: யார சொல்றீங்க?
1: இல்ல திரும்ப சொல்றது எங்கட அமெரிக்கா
0: வீடு சொல்றோம்
1: சொல்லும் மூடிக்கேன் சொல்றதுதானே.
0: ஒட்டுமொத்தம்
1: உலகத்துல பிறந்தவன் எல்லாம் கோமாளிக்கு மூமாளிகம்
0: தான். சரி, ஊர் என்ன?
1: ஊரு நான் நினைக்கிறேன் சங்கு வேலியோட தொட்டு பெருமாக்கும்
0: அவர்களோடு வாருங்கள். நேரம் 4:22. நிகழ்ச்சியாட்சி தமிழ் எடுத்துக் கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் இணைய வருகின்ற உறவு, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். ஊருங்க தரவைத்தாங்க.
0: ஊருண்ட தரவா?
2: ஓ அது நான் நினைச்சால டெலிஃபோன் கதைக்கேன்னா பிள்ளங்குது இல்ல, நான் அது கோமாளி என்று
0: சொல்றேன்.
2: எது நீங்க கேட்டது? அது
0: என்ன சொல்றீங்களோ பிரதேசத்தில் இருக்குது, அது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஊர். அது இந்த முன் அஞ்சலத்துல வருகிறது. அது இந்த முன்னலத்தை மட்டும், அதாவது எங்கட வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஊருண்ட முன்னலத்தை மட்டும் மாத்தி விட்டோம் என்று சொன்னா இந்த ஊருண்ட பேர் வருகிறது. அந்த ஊரை பற்றி ஏற்கனவே நினைக்கிறேன், இப்ப ஒரு 2 கிழமைக்கு முதல் களி கேட்டிருக்கோம். எல்லாரும் சொன்னவன் கடல்ல இருக்கிற ஒரு ஒரு விதமான ஒரு பொருள் வீட்டிலையும் இருக்கும், கோயிலையும் இருக்கும். அதை பற்றி தான் அந்த ஊருக்கு ஆனா தரவு நான் சொல்லி இருந்தேன். மானிப்பா தொகுதியில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
1: வெள்ளினத்துல காணாம முன்னுக்கு
0: 41 இலக்கத்தில் தொடங்குகின்ற தொலைபேசி இலக்கத்தில் பேரை காணவில்லை. வணக்கம்.
3: வணக்கம்.
0: நீங்களும் கண்டாய் பேர் விளையில?
3: ஓ மயன் நேற்றும் சொன்னார்கள் பேர் விளையில் என்று என் பக்கம் தவறு இல்லை. நானும் கங்கு வேலி என்று சொல்லி
0: பார்க்கிறேன்.
3: அதுக்கு நலமா இருக்கிறீங்களா?
0: நலம். நீங்கள்?
3: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: நல்லது, சந்தோஷம்.
3: வட மாகாணத்தான் சங்கு வேலி எனவும், கிழக்கு மூதூர் பக்கத்தான் கங்கு வேலி எனவும் கூறிக்கொண்டு நான் ஒரு ஊரை பற்றி கேட்கலாமா?
0: தாராளமா.
3: ஒரு 4 எழுத்தூர் எங்கண்ட பகுதி, தமிழ் பகுதியில
0: தான்.
3: இந்த ஊருக்குள்ள 2 மிருகமும் ஒரு உணவு பதார்த்தமும் ஒளிஞ்சிருக்கு. 4 எழுத்து ஊர். மேலதிக தகவல் வேணால் பின்னர் பெறுகிறேன்.
0: நன்றி நன்றி. எந்த இதுக்குள்ள வருது என்று சொல்ல முடியுமா? ஏதாவது
3: வடபகுதி என்று சொல்லுவோம்.
0: வடக்கு, பொதுவா வடக்கன்று.
3: வடபகுதியா? பொதுவா சொல்லி இருக்கிறேன், குறிப்பா சொன்னால் உடனே ஊர் வந்துடும்.
0: ஆஹா,
3: நாலு எழுத்து
0: நிகழ்ச்சி சின்ன ஊர் தானே. 4 எழுத்துல 2 எழுத்து,
3: அதுக்குள்ள 2 மிருகம் இருக்குது.
0: 2 மிருகம்.
3: அதே வேளையில ஒரு உணவு பதார்த்தமும் இருக்குது.
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓம் பாங்கோ.
4: வரவேற்புக்கு நன்றி.
0: வந்ததுக்கு நன்றி.
4: இந்த குணாம்பி என்ற சொல்லுக்கு பண்டைய சொல்லு என்ன? நான் கோமாளிகை என்று சொல்றேன். இந்த கிழக்கு மாகாணம் திருவோணமலை மாவட்டத்தில் உள்ள இடம்.
0: மூதூர் பிரதேச சபைக்கு வருகிறது.
4: அப்ப அது நானும் கங்குவேலி என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல சங்குவேலி.
0: நான்
4: ஏழாலே
0: இருந்து சங்குவேலிக்கு போவேலையா?
4: தெரியாது எனக்கு.
0: பக்கத்துல கன தூரம்
4: உரும்பிராயே தெரியாது.
0: என்ன செஞ்சீங்க?
4: அங்கால் பக்கம் போற இல்ல தானே, இங்கால் பக்கம் வந்தா தெரியும். யாழ்ப்பாணம் கொக்குவில் கொண்டாவில் அடியுணுவில் யாழ்ப்பாணம் இங்கால் பக்கம் தான் தெரிகிறோம். அங்கால் பக்கங்கள் போறல.
0: யாழ்ப்பாணம் டு உரும்பிராய்.
4: ஆமா, ஆனா கேள்விப்பட்டு எல்லா இடங்களும் கேள்விப்படுறதானே தெரியும் தானே. குப்பிளான் எல்லாம் தெரியும், போனது கிடையாது. ஆனா இப்ப கடைசியா இருக்க அந்த கிணறு பார்க்க போனேன், அந்த கிணறு பார்க்க அது தெரியும்.
0: வெட்டா கிணறு எங்க இருக்கு?
4: வெட்டா கிணறு அந்த எங்க எங்க இருக்குது? குப்பிளானுக்கு போற பாதைதான் அது.
0: குப்பிளானுக்கு போற பாதை அந்த இடத்துக்கு பேர் என்ன?
4: ஐயோ புருங்குபார், என்ன இடம் அது?
0: வாழ்த்துக்கள். சங்குக்கும் கங்குக்கும் போயிருக்கிறீங்களா? சங்குக்கும் கங்குக்கும் போயிருக்கிறீங்களோ?
5: சங்குவேலி போயிருக்கிறேன், கங்குவேலிக்கு போறேன். வடமானத்துல இருக்கு, மானிப்பாய பக்கத்துல சங்குவேலி.
0: ஆமா, சுன்னாகம் போறவா?
5: கூமாளி என்று
0: சொல்றேன். கூமாளி என்று
5: அர்ச்சனா சொன்னீங்க, கூமாளி அர்ச்சனா.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
5: நன்றி.
0: சரி, அவர் நடேசனை தொடர்ந்து வணக்கம்.
6: வணக்கம். அவர் வந்தார் திக்கண்ணடா கேட்ட ஒரு அல்பாய் வரும்போது இருக்கு. அதேண்டா ஆளுண்டா பசுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல ஆண்டு, அங்கால அல்பா வருது. ஆனா மற்ற மிருகத்தின பேர் சரியே
0: ஆகிவிட்டது. சரி, இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கான விடைகளை பார்க்கின்ற பொழுது, கங்குவேலி என்பது சரியான விடை. கங்குவேலி, சங்குவேலி, இந்த இரண்டும் பாருங்கள் எப்படி எப்படி பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற பார்க்கின்ற பொழுது, இதை உண்மையில் நாங்கள் பாராட்டிக் கொள்ளலாம். ஒரு எழுத்துத்தான் மாற்றம், அந்த ஒரு எழுத்து மாற்றத்தில் இங்கே சங்குவேலி, கங்குவேலி என்று வருகின்றது. ஆனால் இந்த இதை சற்று யோசிச்சு பாருங்கள், இந்த சங்குவேலி நாங்கள் ஒரு கடிதம் போடுவதாக இருந்தால், முன்னுக்கு காணாக்கு பதிலாக சாணாமை போட்டால் கடிதம் எங்கே போ? ஒரு எழுத்து தான் என்ன, தவால்காரன்ற பாடம் அவ்வளோ தானே, சுத்தி அடித்து எங்கே அப்படி பேரண்டு தெரியாது. அப்படியாக இருக்கின்றது இந்த உலகளினுடைய பேரை பார்க்கின்ற பொழுது, இப்படி இப்படி தேடைக்கான் தெரியுது விஷயங்கள். வணக்கம்.
7: வணக்கம் ராஜினி அல்வன். சேலமோ?
0: நலம், நலம். நீங்க?
7: ஆமாம், நலம்.
0: சொல்லு.
7: கோமாளிக்கு தான் வந்தேன்.
0: நீங்களும் கோமாளிக்கு தான் வந்தீங்களா? பதில
3: நேரம் இருக்குதானே விடுவோம். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, இந்த நேரத்தில் என்னுடைய கேள்விகளுக்கான விடைகளை நான் சொல்லிக் கொள்ளலாம். கங்குவேலி என்பது சரியான விட. இந்த கங்குவேலி திருவண்ணாமலை மூதூர் பிரதேச சபைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அடுத்து சங்குவேலி என்பது மானிப்பாய் தொகுதி, வடமாகாணத்தில் மானிப்பாய் தொகுதியில் இருப்பது குறிப்பிட்டது. அடுத்து குணாமி என்று பார்க்கின்ற பொழுது கோமாளி என்பதும் சரியான உடை. வாழ்த்துக்கள். உடைகளை சொன்ன அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. சரி, அடுத்த இதுக்குள் நாங்கள் போகின்ற பொழுது, ஊரின் பேர் அவருப்பா கேட்க, சரி, யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஒன்று கேட்டுக்கொள்வோம். இது வலிகாமத்திற்குள் வருகின்றது, ஏழெழுத்தில். ஏழெழுத்தில் வருகின்றது. இதனுடைய உச்சரிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய அந்த திதி என்று சொல்லியிருந்த அந்த திதிக்கு இப்படியும் ஒரு பேர் சொல்றது வழக்கமாக இருக்கின்றது கேட்டிருக்கின்றேன். அந்த மாசம் மாசம் வருவதற்கு திதி என்றும் சொல்வார்கள், அல்லது இன்னும் ஒரு பேரையும் சொல்வார்கள், அல்லது எங்களுடைய மாதங்கள் தமிழ் மாதங்களில் ஒரு மாதத்தின் பெயரோடு முன்னுக்கு வருகின்ற ஒரு ஊர். சுலபமாக சொல்லப்போனால் அதுதான் சுலபமாக வருகிறது, உடனே பிடிச்சிருந்தால் தான் நினைக்கிறேன். ஏழெழுத்தில் வருகின்றது எங்களுடைய மாதத்தின் ஒரு பெயரோடு இணைந்து வருகின்றது. சரி, பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது

0: கடிப்பா. கனடின்னு அப்படின்னா பாவன்னா கடிப்பா. இந்த கடிப்பா என்றா என்ன? இது எங்களுடைய உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இதை நாங்கள் அதிகம் சாப்பிடுவதில்லை. ஒரு கூடுதலாக மரக்கறி சாப்பாடுகளின் பொழுது இதனை நான் சேர்த்துக் கொள்வது வழக்கமாக இருக்கின்றது. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். சொன்ன உடனே பிடிச்சிருமையால் அதை பிறகு பேசுவோம். கடிப்பா என்பது ஒரு உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய உணவு வகைகளில் குறிப்பாக மரக்கறி சாப்பாடுகள் உண்ணுகின்ற நேரத்தில் இதனை ஏற்றுக்கொள்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் எல்லோரும் அல்ல என்றும் சொல்லிக்கொள்கின்றேன். சொல்லுங்கள்.
1: மாசியப்பட்டி என்று சொல்லி பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன ஊருக்கு
0: மாசியப்பட்டி, மாசி மாதம் ஆளான
1: ஊருகா என்றும் சொல்லி பார்க்கிறேன். சரிபடியே பொறுத்திருந்து
0: பொறுத்திருந்து பார்ப்போம். தொட்டுக்க போறீங்களா ஊருகா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் திக்கமான அவர்கள் இணைந்திருந்தார்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து. சரி, இந்த நேரத்தில் வானலைக்கு வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: இது மாசியப்பட்டி ஊர். அந்த மாசின்றது மாதம், அத திதியும்
0: சொல்றது. மாசி மாதம் ஆளான பொண்ணு.
2: ஓ, உனக்குந்தா என்ன? அந்த ஊருக தனியா மிரக்கறிக்க ஊரு எதுக்கும் பாதிக்கிறது தானே?
0: வேற எதுக்கு?
2: சில பேர் வச்சிருப்பினாங்க எங்களுக்கு. நாங்க காண இல்ல, இந்த சினிமா வழிய பாக்குறது தானே.
0: கிட்டத்தட்ட ஒரே சொல்லாதான் இருக்கு. சரியா தெரியல அதை பற்றி. மாசியம் சொல்றவன் பாப்பா அந்த மாசியம் வருது, அம்மா அந்த மாசியம் வருதுன்றதும் சொல்லப்படுறது இருக்கு. இருக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க.
3: நான் மாசியப்படியே எடுத்துட்டேன்.
0: எடுத்துட்டீங்களா?
3: எடுத்துட்டேன்னு நீங்க கேட்டதுக்கு தேடுவோம்ன்றது இடையில அதை வந்து சொல்லிட்டேன்.
0: சரியா? இப்ப நான் அவர் சொன்னதுக்கு நான் எஸ் நோ சொல்லலையே.
3: நீங்க சொல்ல மாசியாப்பட்டி தான். அது மாசியாப்பட்டி அந்த நீங்க சொல்றீங்க திரி செய்யறது, அது அந்த மாலியம்மன்னு சொல்றவ, மாதம் மாதம் செய்யற மாலியத்தையும் சொல்றவ. அப்ப நான் அதையும் சொல்லி நான் அச்சாரன்று தான் நீங்க யோசிச்சேன். நான் ஊருவேன்னு நீங்க சொல்றியா? நீங்க சொல்லல, நான் சொல்றேன். அவற்றை கேட்டு நானும் சொல்றேன். எல்லாரும் சேர்க்கிறீல்ல தானே? மரக்கறி
0: சேர்க்கிறாரு சொல்றேன்.
3: அத்த ஊரையா தான் இருக்குமே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சரியாக தொடர்ந்து ஜெயநடேசன் காத்திருக்கீங்க.
4: நான் மாசியப்பட்டி தான், சண்டிலிப்பில் இருக்கிறது மாசியப்பட்டி.
0: போயிருக்கிறீங்களா? அங்கால
4: பக்கத்துல அந்த மாதிரி பேப்பர் பக்கத்துல போயிருக்கு. அந்த மாசியப்பட்டியில
0: மேனிப்பாக்கு போயிக்க மாசியப்பட்டி வந்து
4: சண்டிலிப்பாயில இருக்கு மாசியப்பட்டி.
0: அதுக்கு போக
4: அடுத்தது
0: மாசியப்பட்டிக்கு நீங்கள் போறதா இருந்தா சண்டிலிப்பா மானிப்பால இருந்து சங்கானைக்கு வரைய சந்தி வருது. சண்டிலிப்பால சந்தி இருக்குல்ல, அந்த சந்தியால நேர போகணும். சங்கானைக்கு வந்து திரும்ப போகணும். இடக்கை பக்கத்துக்கு திரும்ப போகணும். திரும்பினா காரணம் ரோட்டு மற்ற சண்டிப்பா ரோட்டால நேரம் போனாலும் மாசியப்பட்டி சந்தி வரும். தொட்டிலடி அடுத்தது மாசியப்பட்டி சந்தி. ஆனைக்கோட்டைக்கால போறது
4: வட்டுக்கோட்டை
0: மூளா சந்திக்கு போய் பொன்னால சந்தியில போய் ஒரு ரெண்டு முண்டா நன்றி நன்றி நன்றி சொல்லுங்க
4: மற்ற மாசியப்பட்டி ஊரு என்ன சொன்ன மற்றது இந்த இது ஊறுகாய் ஊறுகாய்
0: ஊறுகாய் என்றியா
4: அது பிடித்திட்டம்ல
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள்
4: நன்றி அது திக்கவடையிலேதான் தேடுறேன் பாப்பா அரபிடா செல்லோட அப்படி சொல்லுங்க நாங்க சொல்லுவோம்
0: நிச்சயமாக நிச்சயமாக
4: ஆமா
0: வணக்கம்
5: வணக்கம்
0: ஓம் சொல்லுங்க
5: நலமோ
0: நீங்க அடிக்கடி இந்த
5: ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்தவியாம அதுக்கு இறங்கி இப்ப எல்லாம் குளிக்கணும் குளிக்கணும் எல்லாம் கேள்விப்பட்டேன் நாங்கள் பாக்க ஒரு 10 ஏக்கர்
0: போட்டாங்கால கிரிமலையில போய் மிதக்க மண்டலாம் சொன்னதா
5: ஆமா ஓமாம் அதுக்கு அதுதான் சொன்னார் கோயிலுக்கு கேணிக்கு எனக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா
0: குதிச்சு பாத்துருக்கலாம் அங்கால வந்துருப்பீங்க
5: ஐயோ அத பாக்கதான் பத்த பத்தி பேர் இருந்தது அப்ப இப்ப எல்லாம் திருத்திட்டு நம்ம சொல்லிக்கணும்
0: தோட்டங்கள் இருக்கு சுத்தி வர ஆனா இதுக்கான விடை நான் சொல்ல போறதில்ல தடி பிடிச்சு கொண்டு வாரீங்க இன்றைக்கு நான் அடுத்த கிழமைக்கு சொல்லி வந்து தடுப்பு
5: பாப்பா பாப்பா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் இதுக்கும் அந்த மாதத்துல வரதுண்டா நானும் என்ன மாசிய பிடிக்கத்தான் சொல்றேன் அந்த மாசிய மாசியம் சொல்றது எல்லாம் அந்த திரிய மாசியம் சொல்றது என்ன அதைத்தான் நான்
0: நினைச்சேன்
5: சரியாப்பா மாசியம் உண்டது
0: பாப்பா சரஸ்வதி சொல்லுங்க
6: எப்படி இருக்கிறீங்க நல்லமால இருக்கு அம்மாளாச்சு பிரார்த்தித்து கொண்டு
0: நீங்க
6: சொன்ன இடம் நிலாவல நிலாவர் தான் இவற்ற இடம்
0: இடம்
6: புத்தூர்
0: கனவற்ற இடம் நிலாவல் உங்களோட கனவற்ற கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லி
6: சொன்னதான்
0: நான் கேட்கல அந்த கேள்வி நான் கேட்கல அவாதான் கதை கேட்க சொன்னோம் அப்படி இந்த வெட்டாத தண்ணி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போனாங்கன்னா அப்ப நாங்க கேட்ட நம்ம வந்து ஊருண்ட பேர் எதண்டு ஊருண்ட பேர் வரையில அப்ப தேடி பிடிச்சோண்டு வாங்குவோம்டா இப்ப ரெண்டாம் தரம் வந்து பேர் வருது இல்ல வருது இல்லை என்னன்னு நீங்க இப்ப சொல்லி விட்டுட்டீங்க நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சரி நேரம் 4:42 இந்த இரண்டாம் தரம் நான் கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் வந்திருக்கின்றது அதை சொல்லிக் கொள்ளலாம் அடுத்த புது கேள்விக்கையும் போய்கொள்ளலாம் மாசியப்பட்டி என்பது சரியான விட மாசியப்பட்டி 2 பாதைகளால் சென்று கொள்ளலாம் அதாவது சங்கானையிலிருந்து தொட்டிலடி தொட்டிலடி அப்படியாக மல்லாகம் செல்கின்ற பாதையில் தான் இந்த மாசியப்பட்டி வருகிறது அல்லது அடுத்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருவதாக இருந்தால் கூட சண்டலிப்பா சந்தியிலிருந்து நேரையாக செல்கின்ற பொழுது இன்னொரு வீதி இருக்கின்றது அது தொட்டிலடி தொட்டிலடியிலிருந்து அதாவது மானிப்பாய் சண்டலிப்பாய் சந்தி அடுத்த மாசியப்பட்டி அப்படியாக வருகின்றது. மல்லாகம் செல்லும் பாதையில் இருக்கின்றது மல்லாகம் சுண்ணாகத்துக்கு, அது ஒரு சந்தியாக வருகின்றது. அடுத்து பண்டைய தமிழ் செல் என்று பார்க்கின்ற பொழுது, கடைப்பா என்கின்ற பொழுது அதை கேட்டிருந்தேன், அதற்கும் சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். ஊறுகாய், இதனை முதலிலேயே சொன்னவர் எங்களுடைய திக்கம் நடானதான் ரெண்டு கனவுடையும் ஆரம்பத்திலே முதலிலேயே சொல்லிப்போட்டார். அப்படியாக எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நடான வந்திருக்கீங்க சொல்லுங்க.
1: அந்த நான் சொன்ன ஊர் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே வரும்.
0: கிளிநொச்சி மாவட்டத்துக்கு முதல் நீங்கள் வடக்கு என்று சொன்னீங்க.
1: கிளிநொச்சி வடக்கு தானே,
0: தனி மாவட்டம் தானே. வட மாகாணத்துக்கு நகைச்சும் தனி அஞ்சால யாழ் மாவட்டத்துக்கு தான் பெறுது என்று யோசனை.
1: நான் வடபகுதி என்று.
0: வடபகுதி, ஓகே ஓகே.
1: அதே போல இந்த போர்த்துக்கல்கார போர்த்துகீசர் வந்து கோட்டை கட்டின இடமும், அந்த இடத்துலயும் போர்த்துகீசர்கள் கோட்டையும்
0: கட்டிக்கிட்டவன். கிளிநொச்சி மாவட்டத்துல பாப்போம்.
1: கிளிநொச்சி மாவட்டம் தமிழ் மாவட்டத்தின் ஒரு சொல்லியல் களமண்டும்
0: சொல்லலாம். அப்படியெல்லாம் இருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். முதலில் சொல்கின்ற பொழுது நான் கூட தவறாக நினைத்து விட்டேன். அதாவது நீங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டம் என்பதை மட்டும்தான் அவர் சொல்லுகின்றார் நினைத்திருந்து நான். அவர் வடமாகாணத்தை அதாவது முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழர் பிரதேசம் என்பதனை குறித்து சொல்லியிருக்கின்றார். அதில் இப்பொழுது இறுதியாக தந்த தரவின் அடிப்படையில் போர்த்துகீசர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய அரண்மனையும் அதோண்டு அங்கே இருந்ததாகவும் அவர் மேலதிக தகவலையும் தந்திருக்கின்றார். அந்த நான்கலத்துக்கும் எல்லாம் வருகுது. ஒரு பாட்டொன்று இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான்கலத்தில் என் மூச்சு இருக்கும் என்று சொல்லி. அது மாதிரி இந்த நான்கலத்து உருக்க கன விஷயம் இருக்குது, கண்டுபிடிச்சு வாங்கும். அடுத்து என்னுடைய கேள்வியில், கடைப்ப என்பது ஊறுகாய் என்பதும் சரியான விடை. ஊறுகாய் தொட்டுக்க அப்படி நிறைய விஷயத்துக்கு ஊறுகாய் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இங்கே சொல்லப்பட்டது அங்கே உற்சாக பானங்களுக்கும் தொட்டுப்பதற்காக ஊறுகாயை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் இளவரை பொறுத்த மட்டில் பெரிதளவில் அப்படியான விடயங்களுக்கு பாவிப்பது இல்லை என்றுதான் நான் இதுவரையில் யாரையுமே காணவில்லை.

சரி, நேரம் 4:46. சரி, தொடர்ந்து ஒரு ஊருண்ட பேருக்கு போகலாம். இது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போகிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போகிக்க இந்த ஊரின் பெயரை நாங்கள் சொல்லிக்க ஒரு உயிரினத்தின் பெயரோடு முன்னுக்கு வருகிறது. ஒரு உயிரினத்தின் பெயரோடு இது முன்னுக்கு வருகிறது. ஆனால் இந்த உயிரினத்தை பொறுத்த மட்டில் நீர்நிலைகளில் கூடுதலாக காணலாம், நிலத்திலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும் நீரிலும் இருக்கும். ஆனால் இதுக்கு கிட்ட யாருமே போகமாட்டோம், இதுக்கு கிட்ட யாருமே போகமாட்டோம். இது ஒரு பயங்கர உயிரினம். அந்த உயிரினத்தின் பெயரோடு இந்த ஊர் வருகின்றது. ஏழெழுத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழெழுத்தில் வருகின்ற ஒரு ஊரின் பெயர். இந்த ஊரின் பெயரை நாங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு பயங்கர உயிரினம். நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். ஆனால் நாங்கள் யாருமே இதை கண்டால் கிட்டவும் போகமாட்டோம். அவ்வளத்திற்கு மிக மிக ஒரு பயங்கரமானது.

0: കേസരിയടുത്ത് പണ്ടേ തമിഴ്ച്ചൊല്ലു என்று பார்க்கின்றபொழுது கௌபீனம் கௌவன்ன காணக்காவன வரிசையில் வருகின்ற கௌவன்ன பீயன்ன ரெண்டு சொல்லி நான கௌபீனம் கௌபீனம் என்றால் என்ன? இது ஒரு உடுப்பு, அதாவது உடலை மறைக்கின்ற ஒரு புடவை என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் முழுமையாக இன்று அல்ல கூடுதலாக, ஆனால் இன்றைய நாட்களில் இது அழிந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய நாட்களில் இது அழிந்து போயிருக்கின்ற ஒன்று கௌபீனம் என்று அந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் என்று நினைக்கின்றீர்கள் சொல்லுங்கள்.
1: உண்டு பூநகரி, சரியும் வருது பூநகரி. மற்றது முதலக்குடான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது
0: முதலக்குடா,
1: முதலக்குடா
0: கேள்விப்படாத பேரா இருக்கு. நீங்க சொல்றது
1: நீங்க சொன்ன தரவுக்கு தான் நான்
0: சொன்னேன்.
1: சரி, முதலக்குடா இது. மற்றது முதலக்குடா, மற்றது நீங்க என்ன பேர்? சரியான லைன்ல நின்றதுல கேட்க முடியல. கௌரி நினம், கௌரி
0: கௌரி அல்ல, கௌபீனம் கௌவண்ணா. கௌவண்ணா பி என்ன ரெண்டு சொல்லி நானா இம்மண்ணா
1: கி என்ன காணா காவண்ணா கி என்னவா
0: பானா பாவண்ணா பி என்ன பி
1: என்ன
0: கௌ பீனம்
1: உடம்பில் அழுக்கடைந்த உடம்பு அப்படியா?
0: உடுப்பு தான் அப்படியா கண்டுபிடிச்சுவாங்க.
1: அப்ப உடாதான் அது ஒரு அழுக்கடந்த ஒரு அழு பொங்கோட தெய்வங்களோடய சேர்ப்பாக வருது அந்த கௌபீனம் என்று. வீடம் இந்த அதுல கிடக்கு சிவபெருமான் ஒரு முனிவர் போல வீடம் அணிந்து வருகிறார். இருந்த இருக்கும் சொத்தே கௌபீனம். அது அந்த நாளையில் ஆண்கள் அணித்தது. தண்டு கொண்டு போனத்தோடு இங்கு அப்படி ஒன்று என்ன சொல்ற
0: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: நீங்க உங்களோட ஊருக்கு என்ன தரவு கொடுத்த? நீங்க
0: எந்த ஊருக்கோ
2: நீங்க கேட்ட ஊருக்கு, அது பூநகரி. அவர் கேட்டதுக்கு
0: நான் கொடுத்ததுக்கு ஒரு உயிரினத்தின் பெயர். அந்த உயிரினம் ஒரு வில்லங்கமான உயிரினம், அதுக்கு கிட்ட யாருமே போக மாட்டோம், பயங்கரமானது என்று
2: சொன்னார்.
0: முதல மட்டும்தான்
2: இருக்குது. அது பாம்பன் சொல்லி ஒன்று இல்லையே, அது தேர்வத்தில் பாம்புக்கும் பயம்தான், யானைக்கும் பயம்தான். முதலக்குடாண்டு நான் சொல்றேன்.
0: அந்த நாட்களில் கண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இப்ப இல்ல, யோசிச்சு பாருங்க. வரும். நன்றி நன்றி.
2: வாழ்த்து.
0: என்ன சொல்லுங்க?
3: நீங்கள் சொன்ன ஒரு ஏழு எழுத்தா ஆறு எழுத்தா?
0: நான் சொன்னது எத்தனை என்று
3: சொன்னீங்கள்
0: ஆறு எழுத்து. ஆறு எழுத்து
3: அப்படி என்றால் முதலே கூட சரி என்று நினைக்கிறேன்.
0: ஆறு எழுத்து தான் நினைக்க, ஆறு எழுத்து திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன். ஆறு எழுத்து
3: முதலே கூடாதான் நானும் சொல்லி பார்க்கிறேன். அடுத்தது இந்த பூநகரி என்பது சரி, அவருக்கு சிறப்பான பாராட்டுகள். அடுத்து நீங்கள் சொன்னதுக்கு அந்த கச்சி என்று சொல்லலாம், ஆண்கள் கட்டுற கச்சி. அந்த நேரம் கச்சை கட்டினவ இதோடுதான் டாக்டர் சகநாயக பார்லிமெண்ட்டுக்கு போனவர் இந்த சீத்தத்துணி விலை கூடுற நேரம் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக கௌபீனம் அணிந்து பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்.
0: எத்தனையாம் ஆண்டுல இது கேள்விப்பட்டோம்.
3: எந்த அரசாங்கம் பார்க்க வேணும், ஞாபகத்தில் இருக்கு என்றால் கௌபீனம் கட்டி தகநாயக்கா பிரசன்னு வந்தது பேப்பர்ல. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் 4:53. விடைகளை எதிர்பார்க்கின்றேன்.

0: நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: இல்ல நீங்க ஏழாளுக்கு வந்த உடனே தான் அது ஒரு சங்கடமா கிடந்து இருந்தது. நானும் அவர் வந்து சொல்லி
1: போட்டாரு.
2: இந்த ஊரு எனக்கும் மண்டையில பழகுதான் கொஞ்சம். நாங்கள் வந்து பற்றா கிணறுன்னு சொல்றதுல நிலாவர கிணறு நிலாவர கிணறுன்னு தான் முந்தியே சொல்றோம் நாங்கள். என்ன விடமாட்டேன்றது வாய்க்குள்ள
1: கொண்டுதிரிக்கவலப்படுகினம்.
2: ஐயோ கண்ணில்லாம திரிகிறேன் எதிரிகிறேன். அப்ப பயமா கிடக்க அந்த நாட்டை நினைச்சு பாக்க.
1: இப்பதானே
2: அல்ல கோமாளிகள் கூத்தாடி கொண்டு நிக்கணும் இல்லே. பாராளுமன்றத்திலேயே சொல்லுபடுகுது. ஐயோ கண்ண முட்டுட்டு போட்டேனே. அப்ப பிறகு நாங்கள இடத்துக்கு போவோம்.
1: நீங்க பயப்படுறீங்க அந்த மாதிரி.
2: பயப்படுறதா? இது ஒரு வழி செய்யத்தான் வேணும். ஒரு வழி செய்யத்தான் வேணும். பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். நானும் இதுக்கு பூனை அறிஞ்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்ச நான் பூனை அறிஞ்சு.
1: நன்றி நன்றி நன்றி.
2: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நேரம் 4:56 இறுதி நிமிடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. திக்கம் நடன அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கான விடை சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். பூநகரி என்பது சரியான விடையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பூநகரி என்று சொல்லப்படுகின்ற பொழுது பூநகரி முட்டைக்கருப்பு நரசி அப்படியாக ஒரு வயந்த பிரதேசங்கள். அதே நேரத்தில் அவர் மேலதிக தரவுகளை தந்திருக்கின்றார். அங்கே போர்த்துகீசர் காலத்தில் ஒரு அரண்மனை கட்டப்பட்டதாகவும் இன்னும் பல தரவுகளை அவர் தந்திருக்கின்றார். அவர் ஏதோ ஒன்று சொன்னார், அதை நான் மறந்துட்டேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: அது நீங்க சொன்னது அந்த அது கோவணா மண்டு தான் போட்டிருக்குது. கோவணா மண்டு அந்த சிவபெருமானும் ஆண்டியான ஆண்டியா வரைக்கு அப்படி கட்டியிருந்ததண்டும். மற்றது நீங்க கேட்டது வந்து கௌ தீன மண்டு. இதுல கௌ தீ என்னத்தான் பெருகு. கௌ தீன மண்டு தீ என்ன நான் அம்மன்னா தான் பெருகுது. அடிச்சு பார்க்க.
1: சரி. ஊர்ல முந்தின நினைக்கிறேன் ஒரு 40 வருஷத்துக்கு முந்தின காலங்கள்ல வயலுக்கு போறது கோமணத்தோட போறது காணும் இல்லையா?
3: அது
1: கலப்பையும் அங்கால ரெண்டு மாடு முன்னுக்கு போகும். பூ வருஷமாக அந்த மாதிரி தரப்பட்டிருக்கின்றது. கோவணம் என்பது கோவணம் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நாட்களில் முற்றும்போதாக அது ஒரு மறைந்த ஒரு மறைப்பு உடுப்பு என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அதை எப்படி சொல்வதென்று சரியாக தெரியவில்லை. ஆனால் அன்றைய நாட்களை பொறுத்த மட்டில் கூடுதலாக இந்த வயல் வேலைகளோ ஆண்கள் கூடுதலாக இதனை உபயோகித்திருந்தார்கள். காற்றோட்டமாக உடலை பாதுகாத்துக் கொள்ள மிகவும் ஒரு பிரயோசனமான அங்கியாக அது இருந்தது. சரியாக ஊரின் பெயர் பார்க்கின்ற பொழுது முதலை குடா என்பது சரியான விட. அந்த முதலை குடாவுக்கு நான் ஒரு எண்ணில் சற்று பிழை விட்டு விட்டேன். அதற்காக வருந்துகின்றேன். அல்லது மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நேரத்தில் விடை பெற்றுக் கொள்ளும்.

0: நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberontre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
9: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
9: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: 65
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
9: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும், அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பான மனைவிகளுக்கு அன்றியின் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவனமாக இருக்க இல்லாமல் இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு, கள்ளங்கபடமற்ற மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். திருக்குறள், திருவாசகம், திருப்புகள், கதை, கட்டுரைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

0: அந்த வகையிலே வந்திருக்கும் அன்பு மலரி, அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் இனியா.
1: ஹரிஷ் கதைக்கிறேன்.
0: ஓ ஹரிஷ், எப்படி இருக்கிறீங்க செல்லம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: ஓ நாங்கள் நல்லா இருக்கிறோம். உற்சாகமாக எங்கட ஹரிஷ் இணைஞ்சிருக்கிறார் அன்போடு பேசுறதுக்கு. சாப்பிட்டீங்களா செல்லம்? அப்ப இன்றைக்கு வெளியில போயில்லையா அவருடாம்?
1: அம்மாவும் என் தம்பியும் போயிட்டு வந்துட்டாங்க.
0: போயிட்டு வந்துட்டாங்க. ஓகே. பாட்டி அம்மா நிக்கிறாவா வீட்டுல?
1: இல்ல.
0: சத்தம் கேக்குற மாதிரி இருந்தது. ஓகே சரி. சந்தோஷம் எங்களுடைய ஹரிஷ் இன்றைக்கு வந்தது. என்ன ஆண்டி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதங்களை மீது பார்க்கிறது. சில வேளையில உங்களோட குரல் கேட்காட்டி கொஞ்சம் மனஸ்தாபம் தான்.
1: என்ன
0: கதை செல்லம்?
1: ஒரு முதலாளியும் ஒரு தாத்தாவும் ஒரு முதலாளியும்
0: ஒரு தாத்தாவும் ஒரு முதலாளியும் ஓகே சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல ஒரு முதலாளியும் ஒரு தாத்தாவும் இருக்காங்களாம். அந்த முதலாளி அந்த தாத்தாட்ட சொல்லுமாம், 10 கிலோ மாங்காய் கொய்யாக்காய் கொண்டு வாண்டு சொல்லுமாம். அப்ப அந்த தாத்தா போய் தலையில தூக்கிட்டு வருமாம். அதாவது 3 கொய்யாக்காய் விழுந்துருமாம். ரெண்டு ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் நரக்குமாம் பின்னுக்கு. அந்த கொய்யாக்காய் பார்த்துட்டு அந்த அக்கா சொல்லுமாம், குறிப்புமா அந்த ஐயாட்ட. அந்த தங்கச்சி சொல்லுமாம், இல்ல நாங்க கூண்டு போய் வீட்டு நாங்க சாப்பிடுவோமான்னு சொல்லுமாம். அப்ப அந்த தாத்தா முதலாளிட்ட கொண்டு போகும்போது 9.5 கிலோ தான் இருக்குது, நான் 10 கிலோ கேட்டேனே, எங்க போயிட்டு மிச்சம் சாப்பிட்டு கேக்குமாம். சொல்லுமாம் அந்த தாத்தா, நான் சாப்பிடல. பிறகு அந்த முதலாளி சொல்லுமாம், கடையில இருந்து போண்டு. பிறகு அந்த 2 பிள்ளைகளும் பார்த்துட்டு சொல்லுமாம், அந்த தாத்தா எதுவுமே செய்யல, நாங்க தான் எடுத்தோம் அந்த கொய்யாக்காய் வந்து. தெரியாமல்
0: எடுத்தா தாத்தா?
1: அந்த
0: பிள்ளைகள். ஆமா, பிள்ளைகள் தெரியாம எடுத்தது. ஓகே ஓகே செல்லம், யார் சொல்லி தந்தது இந்த கதை? நல்ல வடிவா சொன்னீங்க கதை. அம்மா சொல்லி தர. நீங்க அந்த கதையை விளங்கி கேட்டு விளங்கி அன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்கள. ஓகே செல்லம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் செல்லம். எங்க எங்கடே இனியா?
1: அக்கா இருக்காங்க.
2: வணக்கம் ஆண்டி.
0: ஓ வணக்கம் இனியா, எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ நாங்களும் நல்லா இருக்கிறோம் அம்மா. என்ன செய்து கொண்டிருந்தீங்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீங்கள்? ஓ படிச்சிட்டு இருந்த நீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கு
2: மதியம்?
0: அது
2: மட்டும்தான்.
0: ஓகே ஓகே செல்லம். ஓகே சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க இனியா?
2: ஒரு குட்டி கதை சொல்ல போறேன்.
0: குட்டி கதை சரி சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு குரங்கு இருக்குமா, அந்த எப்பயுமே அது ஒரு பழம் மரத்துக்கு வெளில இருக்குமா, அதுல அந்த ஊர் ஆக்கள் எல்லாமே வந்து அந்த மரத்துல இருந்துதான் பழம் இருக்கும்போது அந்த குரங்கு சந்தோஷமா இருக்கும். என்ன எல்லாருக்கும் எடுத்து போடுமாம். ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு யாருமே வராம இருக்கும் போது சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்குமா. அப்ப இன்னொரு குரங்கு வந்துட்டு இருக்குமா, என்ன நடத்ததையே இப்படி உட்கார்ந்து இருக்கேன் சோகமா இருக்குமா. அப்ப அந்த இன்னொரு குரங்கு வந்து கேக்குமா, என்ன ஏன் சோங்கலமா இருக்க, என்ன நடந்ததுன்னு இருக்கும் போது அந்த குரங்கு சொல்லுமா, யாருமே இப்பெல்லாம் வர்றதில்லை, யாருமே என்ன பார்க்க வர்றதில்லை. அப்ப அந்த மட்ட குரங்கு சொல்லுமா, இல்ல என்ன நீ தான் நினைச்சிட்ட உன்ன பாக்க வராங்கன்னு, இல்ல என்ன இப்ப மரத்துல இது ஒரு பழமுமே இல்ல, என்ன இப்ப பழனி நாள் வேலைதான், இப்ப யாருமே வர்றதில்ல, உன்ன பாக்க வரையிலன்னு சொல்லுமா.
0: நாங்களும் யாரையும் எடுத்த உடனே அவர்களை நம்ப கூடாது, என்ன நாங்கள் பார்க்க முடியும் இவர்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் எப்படியானு சொல்லி நாங்களும் பாதுக்க வேணும், என்ன. ஓகே செல்ல, நல்ல அழகாக சொல்லி இருந்தீங்க கதைய, வாழ்த்துக்கள் அம்மா.
2: நன்றி
0: நன்றி செல்லம், நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: சராசரியாக 5:16 நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியோடு. அந்த வயலில் வந்திருக்கும் அன்பு மணலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன், நலமாயிருக்கிறீர்களா ஆர்த்திகன் செல்லம்? ஓம், நாங்களும் சுகமாயிருக்கிறோம், நன்றி. ஓம், சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டேன், இப்ப டீ குடிச்சிட்டு உங்களோட பேசுறேன். நீங்க சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்களா? ரெண்டும் செய்துட்டீங்க. ஓகே செல்லம், ஓகே. சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்களா அன்றைக்கு? கதை சொல்ல போறீங்க இல்லையா? ஞானம் பிரிஸ்தா தான கதையா?
1: இல்ல,
0: இன்னைக்கு வேறயா? சரி சொல்லுங்க.
1: ஒரு ஊருல ஒரு செல்வந்தரா இருந்தாராம். அவரு கரைஞ்சு இருந்தாராம். அவர் ஒவ்வொரு நாளும் சந்தைக்கு போய் சாப்பிடுறதுக்கு புல் வாங்கிட்டு வருவாராம். அது பேரு ருசிச்சு சாப்பிடுவாராம், ருசிச்சு வருவாராம். ஆனா அவட்டு வீடக்காரன் இருக்கிறானே, உண்மைதானே, நாங்கள் யாரையும் நேமாத்த வழிக்கிட்டா பிறகு அது எங்களுக்கு தான் திரும்பி வருமா? நாங்கள் தான் நேமாறுவோம் என்ன? கெட்டிக்கார, நல்ல அழகாக சொல்லி இருந்தீங்க கதை. வாழ்த்துக்கள் செல்லம், நன்றி. அனுப்பி இருக்கிறாவா? எங்கட மெயிலுக்கா?
2: அனுப்பினாலும்
0: மெயிலுக்கு வந்து இருக்கிறது. ஓகே, அப்ப தங்கச்சி இந்த பாட்டுக்கு இப்ப என்ன பாட்டை கேப்போம். ஓம் நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 5:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். அந்த வேலையாகி நீ பாட்டு அனுப்பியிருக்கிறார். நாங்கள் அகையினுடைய பாடலை இப்பொழுது கேட்போம்.

வாழ்த்துக்கள் செல்லங்களுக்கு, அதாவது ஆர்த்தியனும் ஆகியனையும் இணைந்து இந்த பாடலை நல்ல அழகாக பாடிதுங்க. இன்னும் ஒரு முறை அந்த பாடலை கேட்கணும் போல இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நான் இந்த பாட்டு ஒலிபரப்பியிருந்தேன், அந்த பாட்டை கேட்டு நீங்களும் பார்த்து அங்கு எடுத்து அந்த பாடலை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கு, நல்லா பாடினீங்கள். அகினியுடைய குரலும் நல்ல பெரிய உரத்த சத்தமாக வந்திருக்கிறது. ரெண்டு பேருடைய குரலுக்கும் வித்தியாசம் இல்லாமலே அந்த பாடல் இருவரும் பாடியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் செல்லுங்கள்.

0: நேரம் சரியாக 5:26. நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியோடு. சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யானிசா? யானிசுக்கும் யஸ்மினோட குரலுக்கும் வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம் தான். ஆனாலும் அந்த வணக்கம் வஞ்சின்னு சொல்லும் போது தங்கச்சி யஸ்மின் என்ற மாதிரியும் இருந்தது எனக்கு. எப்படி இருக்கிறீங்கம்மா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி, நன்றி. ஓகே, பாடசாலையில வந்துட்டீங்களா? ஓகே அம்மா, ஓகே. சரி, என்ன சொல்ல போறீங்க இன்றைக்கு? பாட்டு படிக்க போறீங்களா?
1: இல்ல, இன்றைக்கு வந்து நான் இந்த தமிழ் புத்தகத்திலிருந்து ஒரு பாடம் ஒன்று வாசிக்க போறேன்.
0: ஓ, என்ன பாடம்?
1: தமிழ் இலக்கிய வளங்களை பற்றி.
0: ஓ, தமிழ் இலக்கியம் முக்கியமானது. ஓகே.
1: கொஞ்சம் கூட பந்தி இருக்கு, அப்ப நான் அதை கொஞ்சம் குறைச்சுதான் வாசிக்க.
0: சரி அம்மா, ஓகே
1: ஓகே,
0: சரி படியுங்க.
1: மிக தொன்மையான மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்று. தமிழர் தம் தாய்மொழியை தென்தமிழ் என்றும் தீன்தமிழ் என்றும் கூறி அதன் இனிமையை புலப்படுத்துவர். பைந்தமிழ் என பெயரிட்டு அதன் இளமை தன்மையை சூட்டுவர். செந்தமிழ் என அழைத்து அதன் செம்மையை குறிப்பர். தமிழை முத்தமிழ் எனவும் சிறப்பித்து கூறுவர். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என விரியும். இயற்றமிழ் என்பது செய்யும் உரைநடை இலக்கியங்களை குறிக்கும். இவை எண்ணத்தை வெளியிட உதவும். இசை தமிழ் இசை பாடல்களை குறிக்கும். இவை உள்ளத்தை உருக்குவன, உள்ளத்தை நெகிழ செய்வன. நாடகத்தில் பேசாலும் நடிப்பாலும் கருத்துக்களை கூறுவதாகும். இது மக்களின் கண்ணெதிரே காட்சிகளை காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தும். முத்தமிழ் பாகுபாடு தமிழ் மொழிக்கே உரியதோடு தனி சிறப்பாகும். தமிழ் சொல் ஒரு பொருளின் பெயரை சூட்டி காட்டுவதுடன் அதன் பல்வேறு பருவத்தையும் உணர்த்தும். எடுத்துக்காட்டாக இலைகளை குறிக்கும் சொல்லை காணலாம். கொழுதை என்பது இலை புதிதாக தோன்றிய நிலையில் சூட்டும். தளிர் சற்று வளர்ந்த மென்மையான தன்மையை குறிக்கும். இலை நன்கு வளர்ச்சியுடன் பருவத்தை காட்டும். பழுப்பு என்பது பழுத்துவிட்ட இலையின் பருவமாகும். சருகை என்பது இலை காய்ந்துவிட்ட நிலையை குறிக்கும். இது போன்று வேறு பொருள்களை சூட்டும் சொற்கள் பல பருவங்களை குறிப்பனவாகவும் உள்ளன. தமிழில் உள்ள சொற்கள் உருவம் பருவம் ஆகிய இரண்டையும் ஒருக்கே காட்டும் தன்மை வாய்ந்தன. இதுவும் தமிழ் மொழியின் தனி சிறப்பாகும்.
0: முடிஞ்சதாம்மா. ஓகே, நீங்க சுருக்கி சொல்லி இருக்கிறீங்கள, என்ன சுருக்கி வாசிச்சிருக்கிறீங்க? ஓகே அம்மா, நல்ல அழகாக அந்த தமிழ் இலக்கியங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் அது கூட சொல்லணும் நிறைய இருக்கிறது, அதை பற்றி சொல்ல நீங்கள் அந்த விலையை நீங்களும் சுருக்கித்தான் இடங்கள் வானொலியிலே கூட சொல்லக்கூடாதுன்றதுக்காக அப்படி சுருக்கி சொல்லியிருக்கிறீங்களா? ஓகே அம்மா, வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லலாம், வந்து நீங்கள் முழுமையாக வந்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, இனி வேறு ஏதாவது நல்ல இப்படியான தமிழ் இலக்கியங்கள் மற்றும் உங்களுக்கு முக்கியமானவைகள் உங்களுக்கு தெரியும், அது என்னென்ன கதை அப்படி கட்டுரைகள் எல்லாம் நிறைய நிறைய இருக்கிறது தமிழிலே, அதை நீங்கள் வாசிக்கலாம் முழுமையாக. சரியாம்மா, ஓகே, இப்பொழுது நல்ல அழகாக நல்ல உச்சரிப்போடு வாசிச்சிருந்தீங்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. யஸ்மின் இருக்கிறாவா?
1: கொடுங்க.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா? ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா. என்ன சொல்ல போறீங்கள் இன்னைக்கு?
1: இன்னைக்கு இந்த வாசிப்பு புத்தகம்ல நிறமாறிய காக்கை என்று ஒரு கதை இருக்கு, அதை வாசிக்க போறேன்.
0: நிறமாறிய
1: காக்கை.
0: காக்கை, ஓகே, வாசிங்க.
1: இரையை தேடி காகம் ஒன்று சுத்தி வந்தது. எங்கள் வீட்டு குறை மீது வந்த மறந்தது. தரையில் கொட்டி கிடந்த நல்ல தானியங்களை
0: ஓகே
1: தடையில்லாமல் புறாக்கள் கூடி மேய கண்டது. கள்ளத்தனமாய் புறாக்களோடு சேர்ந்து நாமுமே கழித்து இரையை தின்ன வேண்டும் என நினைத்தது. வெள்ளை வண்ண தொட்டி ஒன்றை நாட்டி சென்றது. மேனி முழுதும் அதில் நனைத்து வெள்ளையில் வந்தது. திரும்பி வந்த புறாக்கள் நடுவே சென்று கொண்டது. இருட்டுத்தனமாய் தானியத்தை தின்னலானது. கருப்பு காகம் வெள்ளையாக வந்திருப்பதை கண்டு பிடிக்கவில்லை அந்த புறாக்கள் கூட்டம். கழிப்பு மிகவும் கொண்ட காகம் தன்னை மறந்து கா கா கா என்று கத்தலானது. எளிதில் உண்மை கண்டு கொண்ட புறாக்கள் யாருமே எதிர்த்து அதனை கொத்தி கொத்தி விரட்டி அடித்தனர். தப்பி பிழைக்க எண்ணிக்காக உடனே பறந்தது. தனது இன்னத்துக்காக கூட்டம் தன்னை அடைந்த தனது இனத்துக்காக கூட்டம் தன்னை அடைந்தது. அப்போ தந்தக்காக கூட்டம் என்ன செய்தது? அவளோடு வருக வருக என்று அழைத்ததா? இல்லை இல்லை, வெள்ளை பூசி வந்த காக்கையை ஏதோ பறவை என அவையும் எண்ணிவிட்டன. தொல்லை கொடுக்கும் பறவை என்று கருதி விட்டதால் துரத்தி துரத்தி கோபமாக விரட்டி அடித்தனர். பிறரை ஏக்க நினைத்த காகம் வேஷம் போட்டது. பிறந்த இனத்து பறவை கூட துரத்தி அடித்தது. பறந்து பறந்து இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தது. பாவம் பின்னர் அந்த காகம் என்ன ஆனது? முடிஞ்சதா?
0: ஓகே, உச்சரிச்சு உச்சரிச்சு ஒரு பாடல் மாதிரி, என்ன ஒரு அந்த கவிதை வரிகள் மாதிரி, பாடல் வரிகள் மாதிரி இருக்கிறது. நீங்களும் உச்சரித்து நல்ல அழகாக அதை வாசிச்சிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி
0: அம்மா. உங்களுக்கும் அக்காவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி.

0: நேரம் சரியாக 5:37 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். அந்த வேளை சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் வனலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, இந்த தொலைபேசியில பேச முடியல, இப்பொழுது வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் சஞ்சு, எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்கள்
0: சாப்பிட்டீங்களா? ஓகே அம்மா, என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
1: மத்தியானம் சாம்பார், சாம்பாரும் அப்பளமும் சோறும்.
0: ஓ, மரக்கறி தான் என்ன? மிளகறி விருப்பம் தானே? சரி செல்லம். ஓகே, இப்ப என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு?
1: எறும்பத்தி.
0: ஓ, எறும்ப பத்தி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. ஏன் தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது? சஞ்சு கை ஏதாவது தட்டுப்பட்டு விட்டீர்களா தெரியலையம்மா. சரி, ஓகே, நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

சஞ்சீவோட தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலேயே எங்களுடைய கலந்துரையாடல் ஒன்று டிஆர்டி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லான் சென்டனீஸில் அமைந்துள்ள தேவி மகாலில் அறிவிப்பாளர்கள் நேர்கள் வர்த்தகர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நிச்சயமாக நீங்களும் வந்து அங்கே அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன பேசப்படுகிறது, எங்களுடைய வானொலி மீண்டும் இயங்கப்பட வேண்டுமா இல்லை இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டியது அந்த நாளில்தான். நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்கள் நேர்களே. எங்களுடைய பரிசிலே இருப்பவர்கள், அதுக்கு அண்மையில் கூட இருப்பவர்கள் கூட நீங்கள் வந்து இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம். அதுக்கிடையில் நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு தர மறக்காதீர்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கிடையில் நாங்கள் அந்த கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். நீங்களும் பெயர்களை பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அது நலமாக இருக்கும்.

0: நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
1: நேரம் சரியாக 5:41. மீண்டும் சஞ்சு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சஞ்சு.
2: வணக்கம்.
1: ஏனம்மா தொலைபேசி துண்டிக்கப்பட்டது?
2: தெரியாமல்
1: அமர்த்து பட்டுட்டுதா? ஓகே, சரி சரி, அதுதான் நான் அப்படித்தான் நினைச்சேன். சரி செல்லம், சொல்லுங்க அந்த கதையை. கதை சொல்ல போறேன்னு
2: சொன்னீங்களே,
1: எறும்பை பற்றி சொல்ல போறீங்கன்னு சொன்னீங்களே. ஓகே.
2: எறும்பு சிற்றுயிர்களில் ஒன்று. எறும்பில் பல வகைகள் உள்ளன. அவை சிற்றெறும்பு, கட்டெறும்பு போன்றவை ஆகும். எறும்பு புற்றுகளில் வாழும். எறும்புகள் மிகவும் சுறுசுறுப்பாவை. எறும்புகள் நிறை நிறையாக ஊர்ந்து செல்லும். எறும்புகள் சேர்ந்தே முட்டையிடும். முட்டைகள் வெள்ளை நிறமாக இருக்கும். எறும்புகள் தங்கள் உணவை முன்கூட்டியே புற்றுகளில் சேர்ந்து வைக்கும். எறும்புகள் கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக இருக்கும்.
1: நிறைஞ்சிருக்கும்.
2: என்ன
1: சொல்ல போறீங்க? மூண்டு
2: தென்னைய பட்டி சொல்ல போறேன், கதிரவன பட்டி சொல்ல போறேன், நாய பட்டி சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி, உங்களுக்கு நீங்க சொல்றத நாங்களும் கேட்போம். சொல்லுங்க.
2: தென்னை. தென்னை மிகவும் உயரமாக வளரும். தென்னையில் இருந்து இளநீர், தேங்காய், ஓலை போன்றவை புறப்படுகின்றன. தேங்காயில் இருந்து தேங்காய் தேங்காயில் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கப்பட்டுள்ளன. தென்னையின் இலையை தென்னோலை என அழைப்பார். தென்னோலையின் குருத்தில் தோரணம் செய்வார். தென்னங்கன்று என அழைப்பர். இதன் பூ பாலை எண்ணப்படும். தென்னோலையில் அழகு பொருட்கள் செய்வார். தென்னோலை வேலி அடைப்பதற்காக, வீட்டில் கூரை வெய்வதற்கும் பயன்படும். தென்னையை தெங்கு என்றும் கூறுவர்.
1: முடிஞ்சதாமா? ஓ, தென்னையை பற்றி மிக அழகா சொல்லியிருந்தீங்க. நீங்க தென்னை மரமெல்லாம் தாயத்து சென்றங்க பார்த்திருப்பீங்கள, என்ன தேங்காய் காய்ச்சி அப்படியே குழியோட எல்லாம் பார்த்திருப்பீங்கள். அழகாக இருக்கும். இளநீ எல்லாம் குடிச்சீங்களா? ஓ, அப்படியே தென்னையை பற்றி நிறைய சொல்லலாம். என்ன தென்னை ஓலையிலேருந்து உழவு செய்யலாம், தென்னை மரத்திலிருந்து என்ன செய்யலாம், தென்னையிலேருந்து கல் எடுப்பார்கள், அப்படியெல்லாம் நிறைய சொல்லலாம். என்ன? ஓகே அம்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: செல்லம். வேற ஏதோ சொல்ல போறேன்னு சொன்னீங்களே,
2: கதிரவனை பத்தி.
1: ஓ, கதிரவனை பத்தி சொல்லுங்க.
2: கதிரவன் கிழக்கில் காலிக்கும். கதிரவன் மேற்கில் மறையும். கதிரவனால் மலை கதிரவனால் கதிரவனால் கதிரவனால் மலை கிடைக்கின்றது. பகலவன் என்றும் கதிரவனை அழைப்பார். தைப்பொங்கலன்று கதிரவனுக்கும் நன்றி கூறுவோம். இவ்வளவுதான்.
1: வெட்டிக்காரி வாழ்த்துக்கள் அம்மா, கதிரவனை பற்றியும் சொல்லியிருந்தீங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு மூன்று சொல்லி இருக்கிறீங்க, மூன்று நாள். வாழ்த்துக்கள் சஞ்சீவுக்கு, நல்ல அழகாக எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க. நன்றி அம்மா.
2: நன்றி
1: நன்றி. எங்க எங்கட மித்து?
2: நன்றி
1: செல்லம், நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: நேரம் சரியாக 5:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம்.

0: நல்லது மனநிகளுக்காக இப்போ ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று கேட்போம். தங்கப்பள்ளி என்ற ஒரு சின்ன கதை, அதனை நாமும் கேட்போம்.
1: நாக்பூரோட சின்ன கிராமத்துல ஹர்ஷ் இருக்கான். ஹர்ஷ் தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கான். ஹர்ஷோட அப்பா ஒரு ஏழை விவசாயி, அம்மா ஒரு டெய்லர். ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சு அவங்க குடும்பத்தை நடத்த முயற்சி பண்றாங்க. ஹர்ஷோட படிப்புக்கு பணம் செலவு பண்றதுக்காக ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்கு என் ஹர்ஷ் நினைச்சதும் ரொம்ப கவலையா இருக்குங்க. அவனோட படிப்பை பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. ஹர்ஷ் இப்ப பெரியவன் ஆயிட்டான். அப்படி நாம அவனை இப்ப ஸ்கூல்ல சேர்த்து விடலன்னா அப்புறம் ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துடுங்க.
2: நானும் என்னோட எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். நம்மளோட ஹர்ஷ் படிப்புல ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கான். இப்பவே அவன் ரொம்பவும் திறமையாகவும் ஆங்கிலமும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம நாளைக்கு காலையிலேயே அவனை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போய் அவனுக்கு அட்மிஷன் போட்டுடலாம்.
1: ஹர்ஷ கூட்டிக்கிட்டு காலையிலேயே குசுமும் ராம்நாராயணனும் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போனாங்க. ராம்நாராயணன் அங்க இருக்கிற அழக பார்த்து ரொம்ப அதிர்ந்து போயிட்டாரு.
3: அம்மா, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போறேனா?
1: ஆமாண்டா கண்ணா, நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போற. இங்க படிச்சினா பெரிய ஆளா வருவ. அப்புறம் இதே மாதிரி நிறைய ஸ்கூலையும் நீ கட்டுவ.
2: எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இவங்க நமக்கிட்ட அதிகமா பணம் கேட்டுட்டாங்கன்னா?
1: அட, முதல்ல நீங்க வாங்க, நாம முதல்ல அங்க போய் பாப்போமே. அங்க போனதுமே கேட்ல நின்றிருந்த வாட்ச்மேன் அவங்கள தடுத்து நிறுத்தினாரு.
4: நில்லுங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? அனுமதி இல்லாம போயிட்டு இருக்கீங்க.
2: அது என்னன்னா, நான் என் பையனை இந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன்.
4: அட்மிஷனா? அதுவும் இங்கயா? நீங்க உங்க நிலைமைய மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பெரிய பணக்காரங்க பசங்க தான் வருவாங்க. ஆனா உங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னா, நீங்க ஏதோ கூலி வேலை செய்யற மாதிரி இருக்கே.
2: நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னோட பையன் படிப்புல ரொம்பவே திறமையானவன். தயவு செஞ்சு எங்களை உள்ள போக விடுங்களேன். எங்களை அவமானப்படுத்தாதீங்க.
4: நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க, இல்லன்னா இந்த கொம்பை வச்சு உங்களை அடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும்.
1: செக்யூரிட்டி அவங்கள அவமானப்படுத்தி அங்கிருந்து துரத்தினாரு. அப்ப அந்த ஸ்கூலோட ஒரு மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்தாரு. ராம்நாராயண் அப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலைமைய பார்த்து என்ன சொன்னாருன்னா,
2: செக்யூரிட்டி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஜனங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. கிளம்புங்க, போய் உங்க வேலையை பாருங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீங்க இப்ப என் கூட பிரின்சிபல் இருக்கிற ரூமுக்கு வாங்க.
1: அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிரின்சிபலோட ஆபீஸுக்கு போனாங்க.
2: இங்க பாருங்க மேம், அது இவங்க அவங்க பையனை நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் நான் இவங்களை உள்ள கூட்டிட்டு வந்தேன். பையன் படிப்புல திறமையாவும் ஆர்வமா இருக்கான்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு எங்க ஸ்கூலோட பேர் என்னன்னு தெரியுமா? இது தீன் தயாள் ஸ்கூல். இது ரொம்ப பெரிய கான்வென்ட் ஸ்கூல். இங்கிலீஷ் மீடியத்துல கத்து கொடுக்கற மாதிரியே நாங்க இங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு டிசிப்ளின் வரணும்னு.
2: எங்களோட பையனுக்கும் இந்த மாதிரி எல்லா குணங்களும் வேணும்னு நினைக்கிறோம் மேடம். அதுக்காக நாங்க எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவும் தரத்துக்கு தயாரா இருக்கோம் மேடம்.
1: ராம்நாராயணன் இப்படி சொன்னதுமே பிரின்சிபலும் அந்த மாஸ்டரும் பேராசை பிடிச்சு சிரிச்சாங்க. அப்ப மாஸ்டர் பிரின்சிபல் மேடம் கிட்ட மெதுவா சொன்னாரு,
4: இவங்க ஏழைங்கதான், ஆனா இவங்க ஆசையை பயன்படுத்திக்கிட்டு நாம வேலையை காட்டிட வேண்டியதுதான். அவரோட பையனோட படிப்புக்காக இவர் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. உங்களுக்கு ஓகேனா இவர்கிட்ட இருந்து டபுள் மடங்கு பணத்தை நம்ம வாங்கிடலாமா?
1: இதெல்லாம் யாரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க கிட்ட இருந்து பணம் வந்தாதானே நம்மளும் நம்ம குடும்பத்தாரங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளடிங்க.
4: நம்மளோட ஸ்கூல்ல 25,000 ரூபாய்க்கு அட்மிஷன் நடக்கும். நான் இவங்க கிட்ட 50,000 ரூபாய்னு சொல்றேன். நீங்களும் சரின்னு சொல்லுங்க.
2: ராம்நாராயணன், நீங்க 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுங்க. அப்புறம் உங்களோட பையனை இந்த ஸ்கூல்லயே அட்மிஷன் பண்ணிட்டு போயிடுங்க. அது சார், இவ்வளவு பணத்தை நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா?
1: இங்க பாருங்க, அப்படி உங்க பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அட்மிஷன் போடுங்க. இல்லன்னா தயவு செஞ்சு எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க, இங்க இருந்து புறப்படுங்க. எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப வாங்க. ராம்நாராயணன், குசும் அப்புறம் ஹர்ஷ் ரொம்ப நிராசையோட அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க.
3: அப்பா, என் வயசு பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நல்ல டிஃபன் எல்லாம் கொண்டு போறாங்க. அது மாதிரி நான் எப்ப போவேன்?
2: நீ கண்டிப்பா போவ கண்ணா, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன.
1: ஹர்ஷ் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. 50,000 ரூபாய் பணத்துக்கு நாம எங்கெங்க போவோம்?
2: நம்மளோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
1: நாம ஏன் நம்ம கிராமத்துக்கு போய் ராமு ஐயா கிட்ட உதவி கேட்க கூடாது? கிராமத்திலேயே ரொம்ப பழைய ஆளு, படிச்சவரும் அவரு தான். அவரு நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாருங்க. ராம் நாராயண் அப்புறம் குசும் ராமு ஐயா வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்புறம் ராமு ஐயா அவங்க கிட்ட சொன்னாரு,
2: நீ உன்னோட பையனை நம்ம கிராமத்து பள்ளிக்கூடத்திலேயே ஏன்பா சேர்க்கல?
1: நம்ம கிராமத்து ஸ்கூல்ல நம்ம கிராமத்துல ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கா என்ன?
2: கிராமத்துல யாரும் ஒழுங்கா படிப்பு சொல்லி கொடுக்கறதே இல்ல, அதனாலதான் நாங்க அவனை வேற கிராமத்துல இல்ல சிட்டில கொண்டு போய் சேர்க்கலான்னு நினைச்சோம். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, நான் நம்மளோட கிராமத்திலேயே சிலது உங்களுக்கு காட்டுறேன்.
1: ராமு ஐயா அவங்க ரெண்டு பேரையும் காட்டு வழியா ஒரு குகை இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போனாரு. அப்புறம் சொன்னாரு,
2: இந்த குகைக்குள்ள போங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும்.
1: ராம் நாராயணனும் குசுமும் அந்த குகைக்குள்ள போனப்ப ஒரு வேறு உலகத்துக்கே அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அது அப்படியே தங்கமா இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்துல தங்கத்துல பெல் இருக்கும், தங்கத்துல பிளாக் போர்டு, தங்கத்துல பெஞ்சு, அதுல பசங்க எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் பாத்துட்டு குசுமும் ராம் நாராயணனும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் ராமு ஐயா கிட்ட கேட்டாங்க,
2: இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? அதுவும் நம்ம கிராமத்துல தங்கத்தாலான பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அப்புறம் இது ஏன் மறைஞ்சிருக்கு?
1: அப்பதான் ராமு ஐயா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு.
2: ஆங்கிலேயர்களுக்கு பயந்துதான் நம்ம முன்னோர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. நம்மளோட படிப்பு தடப்படக்கூடாதுங்கிறதுக்காக. என்னோட அப்பா இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருந்தாரு. ஒரு நாள் அவரை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க.
4: ரெண்டு பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க, எங்களை மாதிரியே ஸ்கூல் கட்டி வேலை செய்யறீங்களா? உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்.
2: ஆனா நாங்க உங்களை என்ன தொந்தரவு பண்ணோம்?
4: உங்க பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து எங்களை விட மேல வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எப்பவும் நடக்க விட மாட்டோம்.
2: நீங்க எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன பண்ணணும்?
4: உங்களோட மொத்த கிராமத்திலையும் எவ்வளவு தங்கம் இருக்கோ அது எல்லாம் எங்களுக்கு வேணும். அப்புறம் இந்த அழுக்கான ஸ்கூலை காலி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுங்க.
2: நான் எதுக்காக மொத்த தங்க

0: நம்ம கிராமத்துல இருக்கிற நிறைய பேரை அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. நாம அவங்கள மாட்டி விட்டே ஆகணும். நாம கண்டிப்பா அப்படி செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும்.
1: நாம அதுக்கு ஒரு ஆதாரத்தை திரட்டணும்.
0: நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க. அவங்க உங்க கிட்ட எவ்வளவு பணத்தை கேட்டாங்களோ அவ்வளவு பணத்தை நீங்க கொண்டு போங்க. நான் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். அவங்க அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடுவாங்க.
1: குசுமும் ராம் நாராயணனும் அதே மாதிரி செஞ்சாங்க. அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த காஸ்ட்லியான ஸ்கூலுக்கு போனாங்க. ராம் நாராயணன் பிரின்சிபல் கிட்ட சொன்னாரு,
0: இந்தாங்க நீங்க எங்க கிட்ட கேட்ட பணம் மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு.
2: கொடுங்க கொடுங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க உங்க பையனை எங்க ஸ்கூல்ல தான் சேர்ப்பீங்கன்னு.
0: அட, இவ்ளோ நல்ல ஸ்கூல் இருக்கும் போது நாங்க என்ன எங்க பையனை தங்க பள்ளிக்கூடத்திலே சேர்ப்போம்.
2: கொடுங்க பணத்தை என்கிட்ட கொடுங்க.
1: ராம் நாராயணன் பிரின்சிபல் மேடம் கிட்ட பணத்தை கொடுத்த போது அந்த பணத்தை கையில வாங்கினதுமே அந்த அறைக்குள்ள போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க.
0: நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.
1: நானும் என் புருஷனும் கடினமா கஷ்டப்பட்டு ஜனங்களோட வீடுகள் எல்லாம் வேலை பார்த்து எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அப்புறம் நீயும் ஒருத்தி இருக்க, சி உனக்கு வெக்கமா இல்ல? பிரின்சிபலும் மாஸ்டரும் கையும் களவுமா பிடிக்கப்பட்டாங்க. அப்புறம் இது போல ஹர்ஷ் அவனோட தங்க பள்ளிக்கூடத்துல தன்னோட படிப்பை முடிக்க ஆரம்பிச்சான். இதுதான் சதுர்வேதியோட குடும்பம். இந்த குடும்பத்தோட தலைவர் தீனதயாளன் சார் தான். அவரு ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். இவங்க தான் அவரோட மனைவி மீனா. அப்புறம் இவர் அவரோட பையன் தீரஜ். இவருக்கு ட்ரக் பிசினஸ் இருக்கு. அப்புறம் இவங்க தான் மருமக பூனம். சதுர்வேதி சாரோட குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு குடும்பம்.
3: மருமகளே வாமா, நாம சதுரங்க விளையாட்டு விளையாடுவோம்.
4: நான் வரலப்பா, எப்ப பார்த்தாலும் நான் தோத்து போயிடுறேன். நீங்க அவரோட விளையாடுங்க.
3: நானும் தான் எப்பவும் தோத்து போயிட்டே இருக்கேன். சரிப்பா வாங்க விளையாடுவோம். பரோட்டா ரெடி ஆகிற வரைக்கும் வேற எந்த வேலையும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றது, போடுங்கப்பா வரேன். அப்படி சொல்லுப்பா.
1: அப்பாவும் பிள்ளையும் சதுரங்க விளையாட உட்காந்துட்டாங்க. தீனதயாளன் சார் சதுரங்க விளையாட்டுக்கே குருன்னு சொல்லலாம். அப்புறம் சில நொடியிலேயே அவரு தீரஜ தோக்கடிச்சிட்டாரு.
2: நீங்க ஒரு முறை கூட என் பிள்ளைய ஜெயிக்க விடவே மாட்டேங்கிறீங்க.
3: அவன் ஜெயிக்க கூடாதுன்னு நானா தடுக்கிறேன். அப்படியே உன் பிள்ளைக்கு என்னை எதிர்த்து ஜெயிக்கிற திறமை இருந்துச்சுன்னா அப்பா அவன் ஜெயிக்க தான் போறான். அதுக்காக நான் தோத்து போய் என் பிள்ளைய நான் ஜெயிக்க வைக்க முடியுமா சொல்லு. அப்பா எனக்கு தோத்து போறதுல கூட ஜாலியா தான் பாருக்குது. உங்களுக்கு இந்த விளையாட்டுல மட்டும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது என்னன்னு சொல்றது? இந்த விளையாட்டை விட எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல தான்ப்பா இருக்கு. சரி சரி, 10 மணி ஆயிடுச்சு, நான் என் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்.
4: அட, ஆனா அப்பா நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க.
3: என்கிட்ட டைம் இல்ல மருமகளே.
4: ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுத்துறேன்.
3: ஆ சரி சரி, ஆனா ஒரு நிமிஷம் தான்.
1: அவசர அவசரமா பூனம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சா. அப்புறம் தீனதயாளன் சார் கிளம்பிட்டாரு. தீனதயாளன் சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாஸ்டர். சொல்ல போனா கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இங்க கல்வி நல்லபடியா கிடைச்சது. தீனதயாளன் சார் மனசார படிப்பு சொல்லி கொடுப்பாரு.
3: ஏ சோட்டு, என்னப்பா எதுக்காக இன்னைக்கு லேட் நீ?
4: அது சார், நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தேன். என் அக்காவ அவங்க மாமியார் வீட்டுல விடுறதுக்காக போனேன். அங்க இருந்து நான் ஸ்கூலுக்கு ஓடி வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு.
3: சரிப்பா, இந்த முறை நீ கிளாஸ்ல உட்காரதுக்கு நான் அனுமதி கொடுக்கறேன். அடுத்த முறை லேட்டா வந்தா இந்த சாக்கு போக்கெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன்.
4: சரிங்க சார்.
1: தீனதயாளன் சார் படிப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாரு. அவருக்கு ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியமான நேரமா நினைப்பாரு. அதனால அவரும் லேட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டாரு. அதே சமயம் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் லேட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. மழை வராத வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சதுமே கிளாஸ் ரூம் காலி ஆயிடும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் மேற்கூறிய ரிப்பேர் பண்றதுக்காக தீனதயாளன் சார் அரசாங்க ஆபீஸுக்கு வருஷம் வருஷம் மனு எடுத்துட்டு போவாரு.
3: வாங்க வாங்க தீனதயாளன் சார், நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நீங்க இங்க வரலன்னு பார்த்தேன். என்ன சாப்பிடுறீங்க, தில்லுனா சூடாவா? சார் நீங்க எங்க ஸ்கூலுடைய மேற்கூரைய சரி பண்ணி கொடுங்க சார், போதும், வேற எனக்கு எதுவும் வேணாம் சார். இங்க பாருங்க தீனதயாளன் சார், ஒவ்வொரு வருஷமும் நீங்க குடுக்கற விண்ணப்பத்தை நாங்க மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆனா அங்கிருந்து உங்களுடைய பண்டுக்கு சாங்ஷனே வரமாட்டேங்குது. இதுல நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்ப நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்க சார். நீங்க ஒரு தடவை போய் கல்வி அமைச்சரை பாருங்க, ஒருவேளை உங்க வேலை முடிஞ்சாலும் முடியல. சரிங்க சார். அப்படின்னா இந்த மனுவை நான் அவர்

0: கையிலேயே கொடுத்துறேன் சார்.
1: தீன தயானந்த் சார் அமைச்சர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, அப்புறம் அவரை பாக்கிறதுக்காக போனாரு.
0: சார் நான் அரசாங்க பள்ளியில மாஸ்டரா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 4 வருஷமா எங்க ஸ்கூல் மேல் கூற பலகாலத்துல ஒழிவுகிட்டே இருக்கு சார். நான் ஒவ்வொரு வருஷமும் அரசாங்க ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டு வரேன் சார். சார் நீங்க தயவு கூர்ந்து எங்களுடைய மனுவை ஏத்துக்கிட்டு சீக்கிரமா எங்களுடைய மனுவை ஓகே பண்ணிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கணும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. கூடிய சீக்கிரத்துல உங்க பள்ளிக்கூடத்தை ரிப்பேர் பண்ற வேலைய கான்ட்ராக்டர் கிட்ட ஒப்படைக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார்.
1: இன்னைக்கு தீன தயாளன் சார் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, ஏன்னா அவங்க ஸ்கூல கூடிய சீக்கிரத்துல சரி பண்ண போறாங்க. அவரு ஜிலேபி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு.
0: என்னங்கப்பா விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமான விஷயம்தான், இன்னைக்கு நான் கல்வி அமைச்சரை போய் பாத்துட்டு வந்தேன். அவரு நான் கொடுத்த மனுவை ஏத்துக்கிட்டாரு. ரொம்ப சீக்கிரத்துல ஸ்கூலோட மேல்கூரைய ரிப்பேர் பண்ணுவாங்க.
1: அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நல்லதா போச்சு, அப்படின்னா இனிமே நாள் முழுக்க நீங்க ஸ்கூல்லயே தான் இருப்பீங்க, உங்க தொந்தரவு எங்களுக்கு இருக்காது.
0: என்ன?
1: இந்த விஷயத்த கேட்டதும் குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தீன்தயாளன் சாருக்கு கல்வி ரொம்ப பிடிக்குன்ற விஷயம் தெரியும். இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் கடந்துச்சு, இது வரைக்கும் எந்த வேலையும் ஆரம்பிக்கல. அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தீனதயாளன் சார் மறுபடியும் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனாரு.
0: என்னாச்சு தீனதயாளன் சார், மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? நான் மந்திரிய நேர்ல போய் பாத்துட்டு வந்துட்டேன் சார். அவருதான் சொன்னாரு, கூடிய சீக்கிரத்துல ஸ்கூலோட கான்ட்ராக்ட யார்கிட்டயாவது கொடுத்து ஸ்கூல ரிப்பேர் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் எதுவும் ஆரம்பிக்கலீங்களே. மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரல சார். மந்திரி ஒருவேளை உங்க பேச்ச கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டாரோ என்னமோ. என்ன, நான் இப்பவே அவர்கிட்ட போய் அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு வந்துடுறேன். எந்த பிரயோஜனமும் இல்ல தீனதயாளன் சார், மந்திரி இப்போ ஃபாரின் டூர் போயிருக்காரு, அதுவும் 1 மாசம் டூர். 1 மாசமா? அச்சோ, அது வரைக்கும் ஸ்கூல மூடியே வைக்க முடியுமா? இத தவிர வேற வழியே இல்ல சார்.
1: தீனதயாளன் சாருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. தீனதயாளன் சார் அவங்க குடும்பத்தாருங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு.
0: இப்ப என்னப்பா பண்றது? அதான் தெரியல, சீக்கிரத்துல ஸ்கூல திறந்துடலாம் நினைச்சேன், ஆனா நடக்காது போல இருக்கே.
1: தீனதயாளன் சாரோட சோகமான முகத்தை பாத்துட்டு அவரோட பையனுக்கும் மருமகளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க.
2: ஏம்பா, நீங்க வேற ஏதாவது இடத்துல கிளாஸ் நடத்த முடியாதா?
0: ஆனா எங்க, இந்த கிராமத்துல அவ்வளவு பெரிய இடம் எங்க இருக்கு?
2: நம்ம வீடும் அவ்வளவு பெருசா கூட இல்ல.
1: தீரத் யோசிச்சுட்டு தான் இருந்தாரு, அப்பதான் அவருக்கு ட்ரக் கண்டெய்னர் ஞாபகம் வந்தது.
0: அப்பா, ட்ரக் கண்டெய்னர்ல கிளாஸ் நடத்தலாமே. அது எப்படிப்பா முடியும்? ட்ரக் கண்டெய்னர்ல நீங்க நிறைய ஆபீசர் பாத்துப்பீங்க, உள்ள கிளாஸ் ரூமையும் அமைக்கலாமேப்பா. இந்த ஸ்கூல் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் குழந்தைங்களால படிக்க முடியும் இல்லையா? இது முடியுமாப்பா? நிச்சயமா முடியும்.
1: மறுநாள் தீரஜ் அவரோட ட்ரக்க கிராமத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. இந்த ட்ரக்ல ஒரு கண்டெய்னர் இருந்தது. தீரஜ் அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு பிளாக் போர்ட செட் பண்ணாரு, அப்புறம் லைட்ஸ், ஃபேன் கூட. அப்புறம் ஒரு நாளுக்குள்ளேயே அந்த பெரிய ட்ரக் ஸ்கூல் ரெடி ஆயிடுச்சு.
0: இதோப்பா உங்க ட்ரக் ஸ்கூல் ரெடி ஆயிடுச்சு.
1: மறுநாளே கிராமத்து பசங்க எல்லாருமே ட்ரக் ஸ்கூலுக்கு படிக்க வந்துட்டாங்க. இப்ப மழைய பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. தீனதயாளன் சார் மறுபடியும் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு அவங்க குடும்பத்திலயும் சந்தோஷமா இருந்தாங்க. மழை காலத்துல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரக் ஸ்கூலுக்குள்ளேயே நடத்தப்பட்டது. கடைசியில மழை காலம் முடியும் போது அரசாங்கம் அரசாங்க ஸ்கூல்ல பழுது பாக்குற வேலையை ஆரம்பிச்சாங்க. தீன்தயாளன் சார் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, எந்த பசங்களோட படிப்பும் தடங்கல் ஆகல.
3: நல்லது மனநிலைகளே, ஒரு அருமையான கதை தங்கப்பள்ளி. இதுல வந்து 2 பாடசாலைகளுக்குரிய கதைகள் வந்திருந்தன. ஒன்று வந்து அந்த பாடசாலையில பாருங்க, ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து பாடசாலை அந்த பிள்ளைகளின் நல்ல படிப்புக்காக சேர்க்கப்படும் போது அங்க போனத்தில் லஞ்சம் கேட்கப்படுகிறார்கள். இந்த பாடசாலையில் அந்த இன்னொரு பாடசாலையில் அந்த அதிபர் வந்து அந்த பாடசாலை ஒழுங்காக நடத்துகிறார். அந்த பாடசாலைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பழுதாயிருக்கிறன்னு சொல்லி உதவிகளை நாடி அந்த பிள்ளைகளை நல்லபடியாக படித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம் வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள், லஞ்சம் வாங்காதவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வேளை நேரம் நெருங்கி விட்டது. இந்த வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் ராஜினி அல்வான். சாப்பா, சோமா இருக்கிறீங்களா நீங்க?
3: ஓம், சோமாக இருக்கிறோம். நன்றி ராஜினி.
4: அப்ப அப்ப நாங்களும் சுகமா இருக்கிறோம்.
3: ஆ சுகமா இருக்கிறீங்க
4: இல்லனா ஆரம்பத்துல ஏறினா நாத்தியா
3: அப்புறம் சொல்லுவார்கள்
4: உலகம் சிறப்பான வாழ்த்துக்கள்.
3: ஓகே நன்றி ராஜினி.
4: நன்றி.
3: இந்த வாழ்த்துக்களை வந்து நீ நேரத்தில் அந்த சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் பற்றி சொன்னீங்களா நிச்சயமாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஓகே நன்றி ராஜினி. நன்றி வணக்கம். நல்லது மனநிலைகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். இன்று கலந்து கொண்டு சிறப்பித்த மனநிலைகள் இனியா, ஹரிஷ், ஹார்த்திகன் மற்றும் சஞ்சு, யஸ்மினி, யஸ்மின் மற்றும் ஜனிஸ், அத்தோடு எங்களுடைய ஆர்த்தி அகேனி குட்டியும் பாடல் ஒன்று அனுப்பியிருந்தார். அகேனிக்கும் வாழ்த்துக்கள்.
5: சின்னஞ்சிறுக்குருவி போலே
3: இதனை செவிமடுத்த மனநிகள் நீர்களுக்கும் இடையே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
5: வண்ண பறவைகளை
3: தொடரும் விளம்பர இடைவெளி தொடர்ந்து ஒரு சில திரைச பாடல்களை கேட்டலாம். அதை தொடர்ந்து நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து விளங்கும் பாட்டும் பதமும் இடம்பெற இருக்கிறது என்பதை அறிய தருகிறேன்.
5: விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா.
6: ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951 15 82 0503 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசலாட்சப்பலை ஷெரிமஹால்.
3: நேரம் சரியாக 6:08 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல். ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாட்டும் பதமும். அதற்கு முதல் விளம்பர இடைவெளி செல்வதற்கு முதல் நாம் பாட்டும் பதமே நாங்கள் ஆரம்பிப்போம். நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழில் இன்னின்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது.

பாட்டும் பதமும். இனிய மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 முதல் 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் தாயத்திலிருந்து காத்தான்குடி 6 ஜின்னா லேனை சேர்ந்த வாஹிதா பசூர்தீன் அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் வாஹிதா பசூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: மணமேடை காணும் இனியவளே, உன் இல்லறம் இனிமை காண என் நல்வாழ்த்து. மணமேடை காணும் இனியவளே, உன் இல்லறம் இனிமை காண என் நல்வாழ்த்து. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வாஹிதா பசூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு மணமேடை என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பிறந்து ஒழிக்க இருக்கும் பாடலை காணும் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் வாஹிதா பசூர்தீன் அவர்கள். இதோ ஒழிக்க வருகின்றது காணும் என்னும் பதத்திற்கான பாடல்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வாயிதா பசூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இனியவளே என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

நெஞ்சம் தன்னை தங்கம் என்று.

நாயகம் காத்தான்குடியாறு 86 ஜின்னா லேனை சேர்ந்த வாஹிதா பசூர்தீன் அவர்கள் இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் உன் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழிலே பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வாஹிதா பசூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பதம் இல்லறம். இதற்கான பாடலாக அவரின் தெரிவிலே

அன்பான நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகள் எமக்கு கிடைத்த ஒழுங்கின்படி ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வாகிதா பசூர்தீன் அவர்களின் தெரிவில் இனிமை என்னும் பதத்திற்கான பாடல் இதோ வானொலியூடாக.

தங்கம் எதுக்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும் இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நடை முத்து நீதும் உலகத் துண்டோட்டமா

கமல கல்யாணி வசந்தா வந்தாடா மோடு மோடு பொண்ணுங்க பார்வை மத்தாப்பு

பாடலை காண என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் வாஹிதா பசூர்தீன் அவர்கள். அடுத்து ஒலிக்க வருகின்றது காண என்னும் பதத்திற்கான பாடல்.

0: மாஸ்டர் புத்தி ரொம்ப ஷோக்கா இருக்குல்ல யார் அது
1: காண கண் கோடி வேண்டும் கன்னி கனி அல்லவோ பாட கவிந்தோடு
2: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள் மணமேடை காணும் இனியவளே உன் இல்லறம் இனிமை காண என் நெல் வாழ்த்து. எனவே தொடரும் பாடலை என் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் வாஹிதா பசூர்தீன் அவர்கள்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது நெல் வாழ்த்து. இதற்கான பாடலாக வாஹிதா பசூர்தீன் அவர்களின் தெரிவிலே.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்லுவே.

இன்றைய தினம் தாயகத்தில் இருந்து இணைந்து கொண்ட வாஹிதா பசூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருந்த பதங்கள்: மணமேடை காணும் இனியவளே, உன் இல்லறம் இனிமை காண என் நல்வாழ்.

இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த வாஹிதா பசூர்தீன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் ஏற்றில் செட் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்ட்ராகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை அதிபர்

மாற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி குடைத்தனை வடக்கில் நேற்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் இரண்டாவது பெரிய வாசிகசாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலக கட்டிடம் இன்று பொதுமக்கள் பாவனைக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமும் உரிமைகளுக்கும் காக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்த கியூபாவின் தேசிய வீரர், கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் ஜோசே மாட்டி அவர்களின் சிலை இன்று கொழும்பு பொது நூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர் புற்றுநோய் சிகிச்சையின் உண்மையான வெற்றி என்பது உயிர் பிழைப்பதில் மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கியமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்வதிலே உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச ஜெனிவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார சபையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய போது வலியுறுத்தினார். உலக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைத்துவிட வேண்டும் என்றும், இல்லையேல் அவருக்கு எதிராக போராட தாங்கள் தயங்க மாட்டோம் என்று யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமநல பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபேசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும், இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என்று பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கரத் நேற்று தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் அசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனே யுத்தம் செய்ததாகவும், அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்ச நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக டிசி அரவிந்தராஜ் அவர்களும், வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சர்க்கரை சீனி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கையொன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் அசநாயக்காவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு நேற்று தெரிவித்திருக்கிறது. களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பஸ்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பஸ் சாரதிகளும் நடத்துனர் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்கிசை அத்திரிய வீதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி இயங்கி வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள்.
இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சந்தேகப்படும் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் அமர்பிரித் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்துயா கொத்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கான மனிதாயமான உதவி பொருட்களுடன் சென்ற குளோபல் போட்டிலா கப்பல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மக்பூதினை விடுவிப்பதற்கு தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நஞ்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 360,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 45,075 ரூபாவாகவும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெலேலியின் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரி கார்ட்டூன் கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியும் இன்று நடைபெற இருக்கும் தங்களது தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக நேற்று ரோமில் இரவு உணவு சந்திப்பு கார் பயணம் மற்றும் புகழ்பெற்ற கொலோசியத்தை பார்வையிட்டது உள்ளிட்ட இயல்பான தருணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். செப்டம்பர் 12-13 என 2 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்லுகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம், புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியதாக தெரியவந்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சிவி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சி சட்டசபை உறுப்பினர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கையை அதிகாரிகளிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமதிக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தார்கள். ஸ்பெஷல் ரைஃப் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை இரு வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் திறந்த மனதுடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,000 ரூபாயாகவும் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைனின் வடபகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கை நேற்று சென்றடைந்திருந்தார். தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேல்நிறுத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 1 வாரத்துக்கு தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029க்குள் சுமார் 9,000 அரசுத்துறை பணியிடங்களை மொத்த ஊழியர்களில் 14% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிக்கோலோ வில்லிஸ் நேற்று அறிவித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்டை நாடான உகண்டாவுக்கும் பரவிவிட்டது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலன்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டயனாயஸ். பெண் இறந்த போது அவரின் வயது 16 ஆகும். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 70 வயது மூதாட்டி அந்த காரினை ஓட்டியிருந்தார். கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் $181 மில்லியன் ஏலத்தில் விற்பனையாகி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுக்கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக தற்போது குறைத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்டஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும். நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணிவீரர்கள் காயம் காரணமாக விலகுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் சேஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் ஆர் பிரஜானந்தா 2வது இடத்தை 3 வருடன் பயந்து கொண்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.62%, இந்திய பிரமதியில் 112.36%, 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 330.73%, இந்திய பிரமதியில் 96.87%, 1 ஸ்விஸ் ஃப்ரங்க் இலங்கை பிரமதியில் 418.79%, இந்திய பிரமதியில் 122.65%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.96%,
ஆர் சதம், இந்திய பிரமதியில் 129.75 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.38 ரூபாய், இந்திய பிரமதியில் 70.41 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் காசலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelak, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolibis Ilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

இன்றைய நல்ல நேரத்துக்காக இசையமைப்பாளர் வி குமார் தொடர்பாக பார்க்கலாம். இவரது இயற்பியர் வி குமரேசன். சினிமாவுக்காக அவர் மாற்றிய பெயர் வி குமார். புனப்பெயர் மெலடி கிங் என்று அழைப்பார்கள். இவர் பிறந்தது 28ஆம் தேதி ஜூலை மாதம் 1934. இறந்தது 7ஆம் தேதி ஜனவரி 1996. பிறந்த இடம் சென்னை, தமிழ்நாடு. இவர் ஒரு பிஏ பட்டதாரி. தமிழக அரசால் கலைமாமணி விருது வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களால் மெல்லிசை மாமணி என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி லாகாவில் பணியாற்றி வந்தவர் இந்த இசையமைப்பாளர் வி குமார். இசைக்குழு ஒன்றை அமைத்து அவ்வப்போது நிகழ்ச்சிகளையும் வழங்கி வந்திருக்கிறார். தபால் லாகாவில் பணிபுரிந்து வந்த வி குமாரின் நண்பர் ராயப்பன் மணிவேந்தன் என்ற புனப்பெயரில் கண் திறக்குமா என்ற நாடகத்தை மியூசியம் தியேட்டரில் அரங்கேற்றியிருந்தார். இந்த நாடகத்துக்கு இசை அமைத்தது வி குமார். இதுவே வி குமார் அவரது இசையில் வந்த முதல் நாடகம். பின்னர் கே பாலச்சந்திரின் ராகினி ரெக்ரியேஷன் சார்பில் வினோத ஒப்பந்தம் என்ற பாலச்சந்திரனின் நாடகத்துக்கு முதன் முதலாக வி குமார் இசையமைத்தார். வி குமார் இசையமைத்த முதல் திரைப்படம் கே பாலச்சந்திரனின் இயக்கத்தில் நடிகர் நாகேஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த நீர்க்குமிழி. நீர்க்குமிழி திரைப்பட இசையமைப்புக்கு பக்க பலமாகவும் இணை இசையமைப்பாளராகவும் இருந்தவர் யார் தெரியுமா? ஏ கே சேகர். இவர் இன்றைய இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் தந்தி ஆவார். இவர்களது இசையமைப்பில் வந்த திரைப்பட நீர்க்குமிழியில் இருந்து பாடல்.

இசையமைப்பாளர் வி குமாரின் இசையமைப்பிலே வெளிவந்த சுவாஜி கணேசன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் நிறைகுணம். இந்த திரைப்படத்துக்கான இசை வி குமார்.

அதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல், வெள்ளி விழா திரைப்படத்தில் வருகின்ற உனக்கென்ன குறைச்சல் நீ ஒரு ராஜா என்ற பாடல் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வி குமாரனுடைய இசையிலே பாடிய பாடல்தான் அந்த பாடல்.

அதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல். இவள் ஒரு சீதி என்ற திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடி இன்று வரை அனைவராலும் ரசிக்கக்கூடிய பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18 என்ற பி குமாரின் பாடல் மெட்டுக்கு வெறும் 5 நிமிடங்களை விட குறைவென்று சொல்லுகிறார்கள். அந்த பாடலை யாத்தவர் கவிஞர் கண்ணதாசன்.

0: இசையமைப்பாளர் வி. குமார் தொடர்பான தாவல்களில் இன்றும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் இன்றைய தலைமுறை குழந்தைகளும் விரும்பி பாடும் வா வாத்தியாரே இந்த பொம்பலாட்ட பட பாடல் வி. குமார் இசையமைப்பில் நடிகை மனோகரம்மா பாடியது. உண்மையிலே இந்த பாடலை எல்லார் ஈஸ்வரிதான் பாட வேண்டிய இந்த பாடல். அவர் கிடைக்காததால் உடனடியாகவே மனோரம்மாவையே வைத்து பாட வைத்தார் வி. குமார். எத்தனையோ பாடல்களை மனோரம்மா பாடியிருந்தாலும் அவர் பின்னணி பாடியதில் இந்த பாடல் முதன்மையானது என்றுதான் பலரும்
1: சொல்லுகின்றார்கள். நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன்.

கூட்டாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பா ஜார்ஜ் நான் சைதா பேச்சை கொட்டு.

தொடர்ந்து இசையமைப்பாளர் வி குமாரனுடைய இசையில் கவிஞர் வாலி பாடல்கள் எழுதிய முதல் படம் மேஜர் சந்திரகாந்த்.

தொடர்ந்து தமிழ் திரையுலகில் அன்று எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் என்ற இரண்டு ஜம்பவான்கள் கோலோச்சி இருந்த காலத்திலே தனக்கென ஒரு தனிப்பாணியுடன் ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல ஆண்டுகள் பணிபுரிந்து எண்ணற்ற வெற்றி படங்களுக்கு இசையமைத்து ஏராளமான செவிக்கினிய கீதங்களை தந்தவர் இசையமைப்பாளர் வி குமார். இவரது மனைவி திருமதி கே சுவர்ணா அவரும் ஒரு சிறந்த பின்னணி பாடகி ஆவார். ஜானகி சபதம் என்ற திரைப்படத்தில் வரும் இளமை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள் என்ற கே ஜி யேசுதாசுடன் இணைந்து பாடியவர் வி குமாரது மனைவியான திருமதி கே சுவர்ணா.

இவ்வாறு இனிமையான பல பாடல்களை தந்திருக்கின்றார். இசையமைப்பாளர் வி குமாரது பாரியாரான சுவர்ணா தமிழ் திரையிசை ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாத பல அற்புதமான பாடல்களை அழகான குரல் வளத்தால் தனது கணவரும் இசையமைப்பாளருமான வி குமார் அவர்களின் இசையமைப்பில் எண்ணற்ற பாடல்களை அவரும் பாடியிருக்கிறார். இசையார்வம் இல்லாமல் இருந்த சிறுவயது குமாருக்கு தனது சகோதரிக்கு வீட்டிலே இசை பயிற்சி கொடுக்கப்பட்டதை பார்க்க நேர்ந்த போதுதான் இசையார்வம் ஏற்பட்டு வயலின் மற்றும் ஹார்மோனியம் கற்க பயிற்சி எடுத்துக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த காலகட்டங்களில் வந்த கே பாலச்சந்தரின் பெரும்பாலான படங்களுக்கு வி குமாரே இசையமைத்து வந்திருக்கிறார். ஏறக்குறைய 150 படங்கள் வரை இசையமைத்திருக்கும் வி குமாரின் தீனிமினிய எண்ணற்ற கீதங்களை இவர் இசையமைத்தது என்று தெரியாமலே பலரும் வேறு இசையமைப்பாளர்கள் என்று கேட்கின்ற நிலையில்தான் இன்றும் இருக்கின்றார்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியினூடாக இன்று தனது நெஞ்சவிட்டு அகலாத பாடல்களை கேட்கின்றார் பிரான்ஸ் புளோமினிலிருந்து சோதி புஷ்பா அவர்கள். அவரது தெரிவு பாடலாக முதலிலே ஒலிக்கிறது. முள்ளும் மலரும் என்ற திரையிலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்களை இயற்றிய பாடல். பாடியவர் கே ஜே

கேட்ட அந்த பாடல் முள்ளும் மலரும் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா, பாடியிருந்தார் கே ஜி ஜேசுதாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று தனது தெரிவு பாடல்களை அனுப்பி வைத்திருக்கின்றார் சோதி புஷ்பா அவர்கள் புளோமெனில் பிரான்சில் இருந்து. அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது மேல்நாட்டு மருமகள் என்ற திரையிலிருந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களது இசையமைப்பிலே. உளுந்துப்பேட்டை டாக்டர் சண்முகம் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலை தருகின்றார் வாணிஜ்யராம்.

0: பெற்ற அந்த பாடல் மேல்நாட்டு மருமகள் என்ற திரைக்காக குன்னங்குடி வைத்தியநாதன் அவர்களது இசையமைப்பிலே உளுந்துப்பேட்டை டாக்டர் எஸ் சண்முகம் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலை தந்திருந்தார் வாணிஜ்யராம் அவர்கள்.
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழடியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக தனது நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களாக தெரிவு செய்திருக்கின்றார் சோதி புஷ்பா அவர்கள் பிரான்ஸ் புலோமினியிலிருந்து. அவரது தெரிவு பாடலாக தொடர்கின்ற பாடல் ரங்கராட்னம் என்ற திரையிலிருந்து வி குமாரின் இசையமைப்பிலே வாலி அவர்கள் இயற்றிய பாடல். பாடலை தருகின்றார்கள் AM ராஜா, LR ஈஸ்வரி ஆகியோர்.

கணவன் மனதிலே களங்கம் கண்டதோ சீதை நெஞ்சும் கணவன் மனதிலே களங்கம் கண்டதோ சீதை நெஞ்சும் என் காதல் உறவிலே மாற்ற

0: கேட்ட அந்த பாடல் ரங்கராஜனம் என்ற திரையில் இருந்து வி குமாரின் இசையமைப்பிலே வாலியவர்களை இயற்றிய பாடல். பாடலை தந்திருந்தார்கள் ஏ எம் ராஜா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோன் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோன்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ், 044 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக தனது நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் சோதி புஷ்பா அவர்கள், பிரான்ஸ் புளோமினில் இருந்து. அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது நெஞ்சிருக்கும் வரை என்ற திரையிலிருந்து கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கான இசை மெல்லிசமன்னர் விஸ்வநாதன் அவர்கள், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடிய இந்த பாடல்

கேட்டது நெஞ்சிருக்கும் வரி என்ற திரைக்காக மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் பாடலை தந்திருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியிலே தொடர்கின்ற பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைக்காக மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: கேட்டது உலகம் சுற்றும் வாலிபனுக்காக மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் பாடலை தந்திருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
0: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: வாரம் தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
0: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் கியாட்டி தமிழொலியிலே. இந்த நிகழ்ச்சிக்காக தான் கேட்ட பாடல்களிலே மிகவும் பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார் சோதி புஷ்பா அவர்கள் புளோமெனில் பிரான்சிலிருந்து. அவரது தெரிவு பாடலாக தொடர்கின்ற பாடல் பாடி பறந்த குயில் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கான இசை மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை தருகின்றார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பி சுசிலா.

0: கேட்டது பாடி பறந்த குயில் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கான இசை மெல்லிசமன்னர் விஸ்வநாதன் அவர்கள். பாடலை தந்திருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா ஆகியோர்.
1: அளிக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: தாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
5: இவை மட்டுமா, இல்லவே இல்லை, பாக்கி ருசியான யாழ்ப்பாண முறையில் தயாரிக்கப்பட்ட மிளகாய்த்தூள் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 604-325 55. மறந்துவிடாதீர்கள் வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக இன்றைய பாடல் தெரிவுகளை தந்திருக்கின்றார் சோதி புஷ்பா அவர்கள். புளோமினில் பிரான்சில் இருந்து அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. சின்ன கவுண்டர் என்ற திரையில் இருந்து இளையராஜா அவர்களது இசையமைப்பிலே ஆர் வி உதயகுமார் இயற்றிய பாடல். பாடலை தருகின்றார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா ஆகியோர்.

0: இசையமைப்பிற்காக ஆர் வி உதயகுமார் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா. பாடலை தந்திருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா ஆகியோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான தெரிவிப்பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் புலோமினில் பிரான்சிலிருந்து சோதி புஷ்பா அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது என்னென்ன என்ற திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கான இசை கே வி மகாதேவன். பாடலை யாத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.
1: கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்

0: கேட்ட அந்த பாடல் என்னென்ன என்ற திரையில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியது. பாடலுக்கான இசை கே வி மகாதேவன், பாடலை தந்திருந்தார் டி எம் சவுந்தரராஜன்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியிலே தொடர்கின்ற பாடல் தர்மத்தின் தலைவன் என்ற திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், பி சுசிலா ஆகியோர் பாடிய இந்த பாடல்

கேட்ட அந்த பாடல் தர்மத்தின் தலைவன் என்ற திரையில் இருந்து இளையராஜாவின் இசையமைப்பிலே வாலியவர்கள் இயற்றிய பாடல். பாடலை தந்திருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், பி சுசிலா ஆகியோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழிலே நெஞ்சம் மறப்பதில்லை. இன்று தனது நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் புளோமினில் பிரான்சிலிருந்து சோதி புஷ்பா அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது அவ்வளவு தொடர்கதை என்ற திரையிலிருந்து நெல்லிசந்தன் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் கே ஜே ஜேசுதாஸ் பாடியது.

கேட்ட அந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதைக்காக கே ஜி ஜெயசுதாஸ் பாடியது. பாடலுக்கான இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை இயற்றியிருந்தார் கண்ணதாசன் அவர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை எழுதி அனுப்பி வைத்திருந்தார்.

0: புளோமனிலிருந்து சோதி புஷ்பா அவர்கள் அவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்குமே நன்றிகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: noolulagam.com.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
5: Mélodie et Tordre-Prélec, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bu, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் காட்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் அசாத் மௌலானா வாக்குமூலம் வழங்கியிருந்த நிலையில் அது தொடர்பான தகவல்கள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திரிபிரிசினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது.
1: 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி நடத்தப்பட்ட தொடர் குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலை நீதிமன்றில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் ஜூம் ஊடாக நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பேரிஸ் விசாரணைகளின் முன்னேற்றம் அடங்கிய 14 பக்க அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். 3 சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மற்றும் ஒப்பந்தக்காரராக செயற்பட்டுள்ளார் என்பது முறைப்பாட்டாளர்களின் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் பிரத்யேக செயலாளராக கடமையாற்றிய அசாத் மௌலானாவிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் பிரான்சிற்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களும் அடங்குகின்றன. மேற்கோள் ஆரம்பம்.
2: 2019 ஆண்டு 4-21 தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானா என்பவர் சேனல் 4 வழங்கிய நேர்காணல் குறித்து கடந்த வாரம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் பிரான்சில் உள்ள தூதரத்தின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். அதற்கமைய 3 சந்தேக நபர் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மற்றும் ஒப்பந்தக்காரராக செயற்பட்டுள்ளார் என்பதை முறைப்பாட்டாளர்கள் கண்டறிந்துள்ளனர்.
1: 3 சந்தேக நபராக சுரேஷ் சலே 2017 ஆண்டு முதல் சக்ரா நாஷிம் உள்ளிட்ட குழுவினிடமிருந்து ஏதேனும் ஒரு செயலுக்கு ஆதரவு பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார் என்பது அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளதாக திலீப் பேரிஸ் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: கௌரவ நீதவான் அவர்களே, 2017 ஆண்டு அலியார் பகுதியில் 2 முஸ்லிம் குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்த மோதலின் போது சஹரானின் குழுவை சேர்ந்த சைனி மௌலவி என்பவர் விளக்கமில் வைக்கப்படுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளையனிடம், இந்த சைனி மௌலவி எங்களிடம் 8 இருக்கின்றார்கள், தேவையான எந்த நேரத்திலும் உயிரிழக்க தயாராக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். 3 சந்தேக நபருக்கு இந்த விடயம் தெரிய வருகின்றது. இவர்களிடமிருந்து எம்மால் ஒரு வேலையை செய்து கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்துள்ளார்கள். 2017 ஆண்டு முதல் இந்த குழுவிடமிருந்து ஒரு வேலையை வாங்குவதற்காக அவர் காத்திருந்துள்ளார். நீதவானவர்களே, அந்த குழுவிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குண்டுகளை வெடிக்க செய்த சஹரான் ஹாஷிம் உள்ளிட்ட 6 இருந்தனர்.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பாசில் ராஜபக்ச மட்டுக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையானை சந்தித்தவை தொடர்பாகவும் இதன்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன.
2: கௌரவ நீதவான் அவர்களே, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஆகியோர் சென்றுள்ளனர். அங்கு சென்று பிள்ளையானை சந்தித்த அவர்கள் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் அவரை வெளியெடுப்பதாக கூறியுள்ளனர். இந்த 3 சந்தேக நபரை புலனாய்வு பிரிவு பிரதானியாக்கி இலங்கைக்கு வரவழைப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போன்று நீதவான் அவர்களை 2017 ஆண்டு அலியார் பகுதி சம்பவத்துடன் தொடர்புடைய விளக்கமில் இருந்த சஹரானின் ஆட்களில் ஒருவரான சைனி மௌலவிக்கு பிணை பெற்றுக் கொள்வதற்காக சட்டத்தரணி கட்டணங்களை வழங்குவதற்கு இந்த 3 சந்தேக நபர் தலையிட்டு ராணுவ புலனாய்வு பிரிவிடமிருந்து 2,50,000 ரூபாயை பணம் வழங்கியுள்ளார். அதற்கு மேலதிகமாக பிள்ளையான் தலையிட்டு அவரது குடும்பத்தின் செலவுக்காக என்று தனியாக 50,000 ரூபாய் வழங்கியுள்ளார். இவர் ஒரு அரசு அதிகாரி. இந்த 3 சந்தேக நபர் 2019 ஆண்டின் ஏதோ ஒரு தீர்மானமிக்க நாள் வரை இவர்களை பராமரித்து பாதுகாத்து வந்துள்ளார். கௌரவ நீதவானவர்களை, அரசியல் நோக்கத்துக்காக இது இடம்பெற்றுள்ளது. இந்த குழுவினர் ஆரம்பத்தில் வடக்கில் உள்ள ராணுவ குழு ஒன்றை இலக்கு வைத்தோ அல்லது தெற்கு பகுதியிலோ இந்த தாக்கு நடத்த திட்டமிட்டிருந்தனர். பின்னரே கத்தோலிக்க மக்களின் அதி உணர்த்தினமிக்க நாளான உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தாக்குதல் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். இவர் ஒரு அரசு அதிகாரி. இந்த விடயங்களை இவர் யாருடைய ஒப்பந்தத்துக்காக செய்தார் என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
1: பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினரையும் சஹ்ரான் உள்ளிட்ட அவரது குழுவையும் பராமரிப்பதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். மீட்கோள் ஆரம்பம்.
2: கௌரவ நீதவான் அவர்களே, இந்த மூன்றாவது சந்தேக நபர் 2006 பின்னர் பிள்ளையானோடு எந்த தொடர்பையும் பேணவில்லை என்று கூறினார். ஆனால் தாக்குதலின் பின்னர் அகங்களில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இவர் பிள்ளையானுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அசாத் மௌலானாவுக்கும் விருந்து வழங்கியுள்ளார். அது அந்த ஹோட்டலின் லொக் புக்கிலும் பதிவாகியுள்ளது. கௌரவ நிதவான் அவர்களே, பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினரையும் சஹ்ரான் உள்ளிட்ட அவரது குழுவினரையும் பராமரிப்பதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த பணம் அரசாங்கத்தின் பணம், எமது பணம் தான் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீதவான் அவர்களே, பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினரும் அன்றைய ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகுடு, ஊடகவியலாளர் வசந்த் விக்ரமதுங்க, ஊடகவியலாளர் உப்பாளி தென்னகோன், ஊடகவியலாளர் கீத் நோயார், கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத், சிவராம் உள்ளிட்ட அதிகளவிலானோரை கடத்திய சம்பவங்கள் மற்றும் கொலை சம்பவங்களோடு தொடர்புடைய குற்றங்களை செய்துள்ளனர்.
1: தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் உள்ள மூன்றாவது சந்தேக நபரான சுரேஷ் சலையை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு தான் எதிர்ப்பை வெளியிடுவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
2: கௌரவ நிதவான் அவர்களே, இந்த மூன்றாவது சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் உள்ளார். இந்த நாட்களில் இரகசியமான முறையில் நபர்கள் இறக்கின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். இந்த சந்தேக நபரின் உயிருக்கும் ஆபத்து உள்ளது. எனவே இந்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்னகர்த்துவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். இந்த சந்தேக நபரை தாண்டி இந்த விசாரணை முன்னு கவுன்சிலை தடுப்பதற்காக வெளியில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு காத்திருக்கின்றது. அத்துடன் நீதவான் அவர்களே, சந்தேக நபர் சட்ட உதவியை பெறும் பொழுது அதனை ஏதேனும் ஒரு மேற்பார்வையின் கீழ் பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த சந்தேக நபர் தண்டனை சட்ட கோவில் 107 பிரிவின் பிரகாரம் தங்கள் முன்னிலையில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க கோரியுள்ளார். இந்த சந்தேக நபருக்கு இப்போது இந்த விசாரணை செல்லும் திசையை பொறுகின்றது. எனவே கௌரவ நீதவானவர்களே, தங்களின் மனதை மாற்றுவதை நோக்காக கொண்டே அவர் அந்த வாக்குமூலத்தை வழங்க முற்படலாம்.
1: சுரேஷ் சாலை சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவேந்திர பெர்னாண்டோ பிரான்சில் வசிக்கும் அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் ஒரு சாட்சியம் அல்ல என கூறியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம்.
2: கௌரவ நீதவான் அவர்களே, பிரான்சில் இருக்கும் அசாத் மௌலானா என்பவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் குறித்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நபரிடமிருந்து பெறப்படும் வாக்குமூலம் சாட்சியாக அமையாது. அது ஒரு வழக்கு விசாரணையின் போது சாட்சியங்கள் ஆராயப்பட்டு குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட பின்னரே உறுதிப்படுத்தப்படும். அசாத் மௌலானா இலங்கைக்கு வராமிருப்பதற்கான காரணம், அவர் பலதார திருமணம் புரிந்து தொடர்பாக அவருக்கு எதிராக பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் அந்த வாக்குமூலத்தை வழங்கிய சேனல் 4 அலைவரிசை எவ்வித நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு ஊடக நிறுவனமாகும். எனது சேவை பெறுநர் தண்டனை சட்டக்கோவை 107 பிரிவின் கீழ் உங்கள் முன்னிலையில் ஒரு வாக்குமூலத்தை வழங்க விரும்புகின்றார். அதனை இன்றைய தினமே பதிவு செய்ய ஆரம்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் உங்கள் முன்னிலையில் ஒரு நீண்ட வாக்குமூலத்தை வழங்க உள்ளார். ஒரே நாளில் அந்த வாக்குமூலத்தை வழங்கி நிறைவு செய்ய முடியாது போகலாம்.
1: இதேவேளை விசாரணைகளின் முன்னேற்றம் அடங்கிய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், பாதுகாப்பு தொடர்பான உறுதிமொழி வழங்கப்படும் பட்சத்தில் அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். பிள்ளையானின் அறிவுறுத்தலுக்கு அமைய சுரேஷ் சலை உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் ஜஹ்ரானின் குழுவினருக்கும் இடையில் நடைபெற்ற அனைத்து கலந்துரையாடல்களின் போதும் தான் குறிப்புகளை எடுத்திருந்ததாகவும், அத்தகைய குறிப்புகள் அடங்கிய 5 புத்தகங்கள் தன்னிடம் உள்ளதாகவும், அசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக திலீப் பீரிஸ் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான சுரேஷ் சலேவை வழக்கு விசாரணை அன்று பகிரங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டுமா இல்லையா என்பது குறித்த உத்தரவு அடுத்த வழக்கு தவணையின் போது அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அத்துடன் நீதவான் முன்னிலையில் இரகசிய வாக்குமூலம் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்த உத்தரவும் அன்றைய தினமே வழங்கப்படும் என நீதவான் குறிப்பிட்டார். இதற்கமைய வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று முற்பகல் 9:30 ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சென்ற கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரு மக்கள் மகத்தர் ஒன்றை கையளிக்க வேண்டும் என கூறியிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தின் பிரதிநிதிகள் இருவர் வருகை தந்து அந்த குழுவினரை சந்தித்தனர்.
2: சுரேஷ் சலே உள்ளிட்ட இந்த ராணுவ பழிவாங்கலுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி நாடு முழுவதும் சென்று மகளிர்களை கையொப்பம் சேகரித்தது. நீங்கள் யார், உங்கள் பதவி
3: என்ன?
2: நாங்கள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராக இருந்த காலத்தில் வசந்த சமரசிங்க மகேந்திர ஜெயசிங்க போன்றவர்கள் வந்தபோது நாங்கள் நேரடியாக சென்றோம். நாங்கள் இவ்வாறானவர்களை அனுப்பி வைக்கவில்லை. ஜனாதிபதி செயலாளர் பொருட்களை மூட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாரா? ஜனாதிபதி செயலாளர் மூட்டைகளை கட்டிக் கொண்டிருக்கிறாரா?
0: அது தொடர்பில் எனக்கு தெரியாது. அனைவரும் மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார்கள். மட்டக்களப்பில் ஒரு விழா நடைபெறுகிறது, அங்கு சென்றுள்ளார்கள்.
1: ஒரு சிலருக்கு ஜனாதிபதி செயலகத்திற்குள் சென்று தங்களது மகஜரை ஒப்படைப்பதற்கான சந்தர்ப்பத்தை போலீசார் ஏற்படுத்திக் கொடுத்தனர்.
2: நாங்கள் இன்று இந்த மக்கள் மகஜர் எடுத்துக் கொண்டு வந்து இதனை ஜனாதிபதியிடம் வழங்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த வகையில் சலே இந்த தவறையும் செய்யவில்லை. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ஏதேனும் சூத்திரதார் இருந்தால் அவர் அவசரமாக கைது செய்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு மரண தண்டனை விதிப்பதிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டதோடு மக்களுக்கான தனது கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்.
2: நாங்கள் அந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருடைய கடந்த கால அதிகாரம் என்ன? அவர் கடந்த காலத்தில் எவ்வளவு சலுகைகளையும் முன்னுரிமைகளையும் அனுபவித்தார்? அவருடைய குடும்ப பின்னணி என்ன? இவை எதுவுமே சட்டத்துக்கு பொருட்டல்ல. சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமானவர்கள். ஆனால் சட்டத்துக்கு மேல் இருந்தவர்களை நோக்கி சட்டம் நெருங்கும் பொழுது அவர்கள் பதற்றம் அடைகின்றார்கள். அவர்கள் சட்டத்தை மதித்து பழகவில்லை. சட்டத்துக்கு மேல் இருந்தவரிடம் சட்டம் நெருங்கும் பொழுது அவர்கள் ஆவேசம் அடைந்து கூச்சலிடுகின்றார்கள். எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. எவருக்கும் எதிராக எங்களுக்கு வைராக்கியமோ கோபமோ இல்லை. இந்த மக்களினால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு உள்ளது. அதுதான் ஒவ்வொருவரும் சட்டத்தின் எல்லைக்கு கீழ் வாழ்வதற்கு பழகிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதாகும். எனவே பதற்றம் அடைந்தாலும் கூச்சலிட்டாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது 7-8 பேரை சட்டம் நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதன் மூலம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவோ சட்டம் நடைமுறைப்படுத்துவதை தடுக்கவோ முடியாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குற்றவாளிகள் பஸ்கரில் ஆட்களை ஏற்றி வருகின்றார்கள். அதற்காக சட்டம் வளையாது. சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் பல விடயங்கள் நடக்கும். குற்ற புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு, SDI நிறுவனம், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவை பாரிய புலனாய்வு செயற்பட ஈடுபட்டுள்ளன. பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிலருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவையான அதிகாரம் அந்த அதிகார வரம்புக்குள் நிலைநிறுத்தப்படும். போலீசாரே, உங்களிடம் உள்ள விசாரணை செய்யும் அதிகாரம் உங்களிடமே இருக்கும். சட்டமாதிபர் திணைக்களமே, வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரம் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் இருக்கும். தாக்கல் செய்யப்படும் வழக்கை நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தும் உரிமை நீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த ஒவ்வொரு நிறுவனமும் தங்களது அதிகாரத்தை தமது எல்லைக்குள் பிரயோகிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய விசாரணைகளில் எவரும் தலையிட மாட்டார்கள். நீதித்துறையின் செயற்பாடுகளில் எவரும் தலையிட மாட்டார்கள். ஆனால் நிறுவனங்கள் தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. நீங்கள் உங்கள் முதுகெலும்பை நிமிர்த்தி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கியுள்ளோம். நீங்கள் கட்டுப்படுவது உங்களுக்குரிய சட்ட கட்டமைப்புக்கு மட்டுமே. ஜனாதிபதி என்ற ரீதியில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு மற்றும் நான் விளையாட வேண்டிய எல்லையின் அளவு எனக்கு தெரியும். நான் எனது எல்லையை தாண்டி செல்ல மாட்டேன். உங்களுக்கும் சட்டங்கள் மூலம் உங்கள் அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கான எல்லைகள் உள்ளன. அந்த எல்லைக்குள் வேலை செய்யுங்கள். சில விடயங்களுக்கு அந்த எல்லை குறுகியதாக இருந்தால் நாங்கள் சட்டங்கள் மூலமாகவே அந்த எல்லையை விரிவுபடுத்த தருகின்றோம்.
4: தாய்மார் ஒரு கவலையோடு என்னோடு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். எங்களுக்கு இந்த அபிவிருத்திகள் கிடைக்காவிட்டாலும்.
0: இந்த கருத்தானது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களது.
4: இல்லை, எங்களது குழந்தைகளை எங்களது பிள்ளைகளை மீட்டு தாருங்கள். இவர்கள் இந்த விஷ போதைப் பொருளை அடிமையாகி தங்களது எதிர்காலத்தை அவர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக் அவர்கள் கூட தங்களது பிள்ளைகளை இந்த நாட்டின் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலே அவர் அக்கறையாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார். போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதனூடாக இன்று இலங்கைக்கு கொண்டு வருகின்ற போதைகள் இன்று ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. போதை வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு ஓரளவு இன்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்ததாக இருக்கின்றது. போதையிலே உள்நடக்கும் போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டுவதற்காக இன்னும் ஒரு வேலை திட்டமாக கிழக்கு மாகாணத்திலே, அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன்று தமிழ் மொழி பேசுகின்ற தரப்பினருக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீட்டெடுத்தவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் சிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவும், அவர்களது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு தொழிற்பயிற்சியையும் வழங்கி அவர்களின் எதிர்காலத்துக்கான அனைத்து வாழ்வாதார திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்துக்
1: கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய பொது நூலக கட்டடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரனினால் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது.
5: மட்டக்களப்பு பொது நூலகம் திறந்து வைக்கப்பட்டமைக்கு இணையாக நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் அங்கீகாரம் செய்யப்பட்டது. இந்த புதிய நூலக கட்டடத்தினுள் சிறுவர்களுக்கான அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்காக தனிப்பிரிவு ஒன்று நிறுவப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும். இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் பி சுமந்திரனுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் இஸ்புல்லா உள்ளிட்டோர் கலந்து
6: கொண்டிருந்தனர்.
7: இந்த நூலக திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று என்னிடம் கூறப்பட்ட போதே ஜனாதிபதி எப்படியும் வருவார் என்று எனக்கு தெரியும். ஆம், யாழ்ப்பாண நூலகம் பற்றி நீங்கள் அடிக்கடி பேசுவீர்கள். அங்கு செல்லும் போது மக்கள் காலணிகளை கலற்றிவிட்டே உள்ளே செல்வார்கள் என்று கூறுவீர்கள். அண்மையில் கூட கம்பன் விழாவில் நீங்கள் அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி இங்கு வருகை தந்தமைக்காக நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதற்கு அப்பால் அந்த நினைவு பலகையை திறந்து வைக்கும் நேரத்தில் அதனை திறந்து வைக்குமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். அதற்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை போர் ஏற்படுவதற்கு இடமளிக்க போவதில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களது அந்த உரையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் இரு தரப்பினரும் இணைந்து அவ்வாறு கூறுவது ஒரு பெரிய விடயம்.
8: இந்த மாநகர சபையை இந்த பகுதி மக்கள் வாக்களித்து டிஎன்ஏ மூலமே தேர்ந்தெடுத்துள்ளனர் என்பதை நாம் அறிவோம். எனவே அவர்கள் அதிகாரத்திற்கும் ஒரு சபையின் இந்த கட்டடத்தை திறந்து வைப்பதற்கு எனக்கு அழைப்பு விடுத்தமையானது சிறப்பானது. அது குறித்து மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மேயரினால் மூன்று பிரதான முன்மொழிவுகள் கையளிக்கப்பட்டன. அதில் பிரதான விடயமாக பார்த்தால் இந்த கட்டிடத்தின் எஞ்சிய பணிகள் நிறைவு செய்வதாகும். எங்களது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவோம் என்று நினைக்கின்றேன். அதே போன்று இன்னும் இரண்டு முன்மொழிகள் உள்ளன. அவற்றை நாம் தற்போது எமது தேசிய திட்டமிடல் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்த பின்னரே அந்த முன்மொழிகளுக்கு அனுமதி பெற வேண்டும். நான் அதனை தேசிய திட்டமிடல் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்து அவர்களின் அனுமதிக்குட்பட்டு இந்த இரண்டு முன்மொழிகள் குறித்தும் கவனம்
9: செலுத்துவேன்.
5: ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் மட்டக்களப்பு பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை பின்னர் பார்வையிட்டனர்.
10: அங்கு ஜனாதிபதியுடன் பலர் செல்பி எடுத்துக் கொண்டார்கள். கையால் கீறப்பட்ட ஜனாதிபதியின் புகைப்படத்தையும் ஒருவர் அவரிடம் ஒப்படைத்தார்.
11: இதேவேளை மயிலத்துமடு மாதவனை பகுதியில் உள்ள 1570 ஏக்கர் மேய்ச்சல் தரையை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி இன்று பணிப்புரை விடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது.
5: மட்டக்களப்பு மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் ஹந்துநெதி, மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு மாகாண ஆளுநர், திணைக்களத்தின் பணிப்பாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
2: மகாவழி அபிவிருத்தி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட காணியா அல்லது வேறு காணியா? தற்போது மகாவழி அபிவிருத்திக்கு தேவையான காணி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் 1570 ஏக்கர் உள்ளடக்கப்படுகின்றதா? வழக்கு இல்லை என்றால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள காணியில் 1570 ஏக்கர் அடங்குகின்றதா என்பது தொடர்பில் பார்க்க வேண்டும். நாம் அதனை வழங்குவோம். வழக்குடன் தொடர்புடையதா என்று பார்ப்போம். 1570 ஏக்கரையும் விடுவிப்போம். மகாவழி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள 1570 ஏக்கரையும் முதற்கட்டமாக விடுவிப்போம்.
9: கிராமிய பாலங்கள், கிராமிய வீதிகள், வீட்டு திட்ட வேலைகள், நீர்ப்பாசன திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விடயங்கள், டிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடுகள் வழங்கும் நடைமுறைகள், குறுமன் வழி தொடக்கம், மண்டூர் வரையான பாலங்கள், யானை வேலைகள் அமைத்தல், மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்து கொண்டார். மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதவனை பகுதி பண்ணைகளுக்கு இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் மேய்ச்சல் தரையை பெற்று தருமாறு கோரியும் 976வது நாளாக பண்ணையாளர்கள் கவனியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியிடம் தமது பிரச்சனைகளை தெரிவிக்கும் நோக்கில் பண்ணையாளர்கள் சித்தாண்டி பிரதான வீதியில் அமைந்துள்ள மயிலத்தமடு மாதவனை போராட்ட கள்ளத்திற்குள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
12: டிசி மீட்டிங்கில் அவர் ஒரு 1570 ஏக்கர் ரிலீஸ் பண்ண சொல்லி உடனே உத்தரவு போட்டிக்கிறாராம். ஆனால் அதே மாதிரி எங்களை அதுக்கிடையில் எங்களை 1000 நாள் வாரத்துக்கிடையில் அதிகமாக ஜனாதிபதிகள் இந்த கால்நடை பண்ணையாளருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு காலத்தை தருவார் என்று சொல்லி தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அவர் தருவார் என்று சொல்லிக்கிறாரு. சகல பண்ணையாளர்களும் இந்த வாழ்வாரத்தை கால்நடை வளர்ப்பை உயர்த்தி கொண்டு போவார் என்றதையும் என்ன தந்தா எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி அரசாங்கத்துக்கு நல்ல வருவாயும் வந்து கொண்டு எட்டிக் கொண்டிருக்கும்.
0: தொடர்ந்து மலையக மக்களின் நில உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அது குறித்து அரசு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளை விழிப்புணர்வு செய்யும் நோக்கில் தலவாக்கலை நகரிலிருந்து கொழும்பு ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கு கடிதங்களை கையளிக்கும் வகையில் 6 நாட்கள் 140 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மிகப்பெரிய நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை நகரிலிருந்து ஆரம்பமான இந்த நடைப்பயணம் கொட்டகலை நகரை அடைந்தபோது அங்குள்ள வர்த்தக சமூகத்தினரால் நடைப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த சிறுவன் உட்பட குழுவினருக்கு மிகுந்த உளமார்ந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடைப்பயணத்தில் லிந்துளை சரஸ்வதி தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பயிலும், லிந்துளை இல்டன் ஹோல் தோட்டம் இலக்கம் 6வது லயம் பகுதியில் வசிக்கும் பிரேமராஜா கார்கி என்ற 7 வயது சிறுவனே பங்கேற்றுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 25ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தை அந்த சிறுவன் சென்றடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதி செயலகத்தில் இன்றைய தினம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. விசாரணைகளுக்காக மண்முனை தென்னெருவில் பற்று, போராதிவு பற்று, மண்முனை தென்மேற்கு மற்றும் மண்முனை பற்று ஆகிய பிரதேசங்களிலிருந்து காணாமல் போனவர்களின் 4 உறவினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, குழுத்தலைவர் விமலநாதன், பிராந்திய இணைப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். களுவாஞ்சிக்குடி பிரதி செயலகத்தில் இன்று காலையிலிருந்து முன்னெடுத்துள்ள இந்த விசாரணைகள் இன்றைய தினம் மாலை 4 மணி வரை அங்கு நடைபெற்றிருந்தது. நிலக்கரி கொள்வனவு விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசேட ஆணைக்குழுவின் நிலக்கரி கொள்வனவு தொடர்பான நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நாளை மறுதினம் நிறைவடைகிறது. நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் இதுவரை 16 முறைப்பாடுகள் ஜனாதிபதி விசேட ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
13: தற்போது நிலையில் கோப் குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு ஒரு எல்லை காணப்படுகிறது. அந்த எல்லை தணிக்கை அவதானிப்புகளின் அடிப்படையிலானது. அந்த அவதானிப்புகளில் உள்ள விடயங்கள் மற்றும் சில மேலதிக விடயங்கள் குறித்து மாத்திரமே இங்கு கலந்துரையாட முடியும். எனவே இதனை ஒரு முழுமையான விசாரணையாக மாற்றுவதற்கு அத்தகைய விசாரணை முன்னெடுக்கக்கூடிய உரிய நிறுவனங்களிடம் இதனை ஒப்படைக்க வேண்டும். தற்போது நாம் முன்னெடுத்த விசாரணை செயல்பாடுகளின் போது சில தகவல்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. எனவே இது தொடர்பாக நாம் தயாரிக்கும் அறிக்கையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதுடன் சபாநாயகரின் கவனத்திற்கும் இதனை கொண்டு வருவோம். இதில் உள்ள சில முக்கியமான பகுதிகளை மேலதிக விசாரணைகளுக்காக கூட்டு திணைக்களம் அல்லது லஞ்ச ஒழிவு விசாரணை ஆணைக்குழு ஒப்படைப்பதற்கான பரிந்துரைகளை கோப் குழுவின் அடுத்த நடவடிக்கையாக தற்பொழுது நாம் நிறைவேற்றியுள்ளோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய நிறுவனத்திடம் இதனை ஒப்படைக்க வேண்டும்.
0: தொடர்ந்து பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி குடத்தனை வடக்கில் நேற்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் பாடசாலையில் அதிபராக பணியாற்றிய சில நாட்களுக்கு முன்னர் கல்வி திணைக்களம் தற்காலிகமாக அவரை இடமாற்றம் செய்திருந்தது. இந்த நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு கோரி நேற்றைய தினம் காலை 7:45 நிமிடம் அளவில் அந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மாற்றாதே மாற்றாதே அதிபரை மாற்றாதே, அதிபரின் தற்காலிக இடமாற்றத்துக்கு காரணம் என்ன, அதிகாரிகளே பதில் சொல்லுங்கள் என்பது போன்ற கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். இந்த போராட்டத்தில் சுமார் 75 மேற்பட்ட பெற்றோர்கள் கிராம மக்கள் நலன் திரும்பிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். போராட்டத்தின் நிறைவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்று பாடசாலையின் தற்போதைய பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. அந்த அதிபர் மீது அதிருப்தியுற்ற பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் அவரை இடமாற்றம் செய்யுமாறு கடந்த காலத்தில் உரிய கல்வி அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததன் அடிப்படையிலே அந்த அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமும் உரிமைகளையும் காக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்த கியூபாவின் தேசிய வீரர் கவிஞர் மற்றும் சிந்தனையாளர் ஜோசே மாட்டி அவர்களின் சிலை இன்று கொழும்பு பொதுநூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் கியூபா தூதுவருடன் இணைந்து அமைச்சர் விஜித கரத் இந்த நினைவுச் சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமே சந்திர, கொழும்பு துணை மேயர் கியூபா தூதுவர் உள்ளிட்ட பலர் மலரஞ்சலி செலுத்தி மரியாதையை செலுத்தினார்கள். இந்த நினைவுச் சிலை புகழ்பெற்ற கியூபா சிற்ப கலைஞர் ஆண்ட்ரெஸ் கொன்சிலாஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. அதன் மொத்த கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு திட்டத்தை கட்டிடக் கலைஞர் கோசாண்டி சில்வா மேற்கொண்டிருந்தார். சிலையை திறந்து வைத்து உரையாற்றிய வெளிவுகார அமைச்சர் விஜித கரத் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தன்னலமின்றி போராடிய ஜோசே மாட்டியின் உயர்ந்த சிந்தனைகளும் மனிதநேய பார்வையும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கைக்கான கியூபா குடியரசின் தூதுவர் மேதகு பட்ரிசியா லசாரோ பேகே குவாரா, இலங்கை கியூபா நட்புறவு சங்கத்தின் இணைத்தலைவர்களான விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகி மற்றும் டாக்டர் திலங்க சுமதி பாலா மற்றும் கொழும்பு மாநகர மேயர் கலி பல்தசார் ஆகியோர் ஜோசே மாட்டியின் வரலாற்று பங்களிப்பை நினைவு கூர்ந்து உரையாற்றினார்கள். 1853 ஜனவரி 28 அன்று பிறந்த ஜோசே மாட்டி கியூபாவின் விடுதலைக்கும் லத்தீன் அமெரிக்க மக்களின் சுதந்திரத்துக்கும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர். May 19 அன்று அனுஷ்டிக்கப்படும் அவரது நினைவு நாள் சுதந்திரம் நீதி மற்றும் மனித உரிமைகளுக்காக அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறுகின்ற முக்கிய நாளாகும். சிறுவர் புற்றுநோய் சிகிச்சையின் உண்மையான வெற்றி என்பது உயிர் பிழைப்பதில் மட்டுமல்ல, அவர்கள் ஆரோக்கியமாகவும் கௌரவமாக வாழ்வதை உறுதி செய்வதிலே இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச வலியுறுத்தினார். ஜெனிவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார சபையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக சுகாதார நிறுவனத்தின் உலகளாவிய முன்னெடுப்பின் கீழ் 2030 சிறுவர் புற்றுநோய் பிழைப்பு வீதத்தை குறைந்தது 60% உயர்த்த உலகளாவிய தலைவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். புற்றுநோயில் இருந்து உயிர் பிழைத்த சிறுவர்கள் எதிர்கொள்ளும் உடல் மன மற்றும் சமூக ரீதியான நீண்டகால சவால்களை நிவர்த்தி செய்வது அவசியமாகிறது. இலங்கையின் இலவச பொது சுகாதார முறைமை ஊடாக புற்றுநோய்க்கான நோய் கண்டறிதல், சிகிச்சை மற்றும் மனோ சமூக ஆதரவை உறுதி செய்ய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனைகளை தாண்டி பாடசாலைகள், குடும்பங்கள் மற்றும் சமூக மட்டத்திலான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு சேவைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை சிறுவர் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் ஊடாக குழந்தை பருவத்திலிருந்து முதிர் வயது வரை தொடர்ச்சியான கவனிப்பை உறுதி செய்ய முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சதீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைத்துவிட வேண்டும் என்றும், இல்லையில் அவருக்கு எதிராக போராட தாங்கள் தயங்க மாட்டோம் என்று யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சம்மேளன பிரதி செல்லத்துறை நற்குணம் அவர்கள் நேற்று யாழில் உள்ள கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு யாழ் மாவட்ட மீனவ மக்கள் சார்பில் நன்றியை கூறிக் கொள்வதோடு சில விடயங்களை கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறோம். கச்சதீவு இலங்கையின் சொத்து, முறைப்படி இலங்கை அதனை பெற்றுக் கொண்டிருப்பது இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழக கடத்தொழில் மக்களுக்கு நன்றாக தெரியும். இவ்வாறான நிலையில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கச்சதீவை இந்தியா மீட்க வேண்டும் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டீர்கள். நாங்கள் அதை பெரிய விடயமாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இடம்பெறும் தேர்தல்களில் மீனவ மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு வேட்பாளர்கள் இவ்வாறு பேசுவது தொடர்கதையாகத்தான் இருந்து வருகிறது. தாங்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இனி கச்சதீவு தொடர்பில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் கச்சதீவு விவகாரத்தை கையில் எடுக்க நினைப்பீர்கள். ஆனாலும் யாழ் மாவட்ட மீனவ சமுதாயமாக நாங்கள் எமது பாரிய எதிர்ப்பினை அதற்கு காட்டுவதற்கு தயங்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமநிலை தலைவர் அந்தோனி பிள்ளை மரியதாஸ் கருத்து தெரிவிக்கையில், தமிழ்நாட்டின் புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு மீனவர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவரிடம் விநயமாக சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களால் இலங்கை வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எமது கடல் வளத்தை அழிப்பதோடு எமது மீனவர்களின் பல கோடி பெறுமதியான வலைகளையும் நாசம் செய்துவிட்டார்கள். தற்போது மீன்பிடி தடைக்காலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதியுடன் தடைக்காலம் நிறைவடைவதாக அறிகின்றோம். ஆகவே எமது கடற்பகுதிக்குள் அத்துமுறை உள்நுழையும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் விடுத்தார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வரும் போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். சர்வதேச ரீதியாக 246 சந்தேகத்துக்கிடமான தொற்றுகளும் 65 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளது. ஆனாலும் நிலைமை உலக சுகாதார அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் பிற நாடுகளுக்கு பரவும் வாய்ப்பு குறைவென்று அவர் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருகை தருவோர் உடல்ல குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரச மருத்துவமனையோ அல்லது தகுதியுள்ள மருத்துவரையோ அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க விமானியங்களில் பரிசோதனைகளை பலப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இலங்கையில் இந்த பாதிப்பை தவிர்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் தலா பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்படும் என்று மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட ஆயுர்வேத பாதுகாப்பு சபையின் அங்குரார்ப்பண நிகழ்வு யாழ்ப்பாண மேலதிக செயலர் சிவகரன் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மாவட்ட செயலர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரச மற்றும் பாரம்பரியமாக வைத்தியம் செய்பவர்களாக பதிவு செய்யப்பட்ட 90 சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் கடமையாற்றுகிறார்கள். ஆனால் நெடுந்தீவில் நிரந்தரமாக வைத்தியர் இல்லை. மருதங்கணி மற்றும் காரநகரில் தலா ஒருவரும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் அதிகபட்சமாக அரச பாரம்பரிய வைத்தியர்களாக 27 வைத்தியர்களும் காணப்படுகிறார்கள். சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகள் மீதான உலகளாவிய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த மக்கள் நாட்டுக்கு வருகை தரும் நிலை அதிகரித்துள்ளது. சித்த ஆயுர்வேதம் நீண்ட காலத்தில் நோய்களை குணப்படுத்தும் என்றாலும் உள்ளார்ந்த ரீதியாக ஆர்வத்தோடு மக்கள் மருத்துவ சேவையை நாடுகிறார்கள். அதனால் 12 பிரதேச செயலகங்களில் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மட்டத்தில் ஒரு பாதுகாப்பு சபையை அமைப்பதன் மூலம் ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், தரமான சிகிச்சை சேவைகளை ஊக்குவித்தல், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தல், போலியான மற்றும் தரமற்ற மருந்துகள் குறித்து கண்காணித்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற முக்கிய பணிகளை ஒருங்கிணைத்தல் குறித்து இதன் போது பேசப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் அனுமதி மறுத்தமைக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபேசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார்கள். பத்திரமலையில் அமைந்துள்ள திங்கட்கிழமை ராணுவ நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் சென்றிருந்த போது அவர்களை அனுமதிப்பதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அங்கு பதற்றலை ஏற்பட்டது. விமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினர் போலீசாரின் உத்தரவை மீறி அந்த வளாகத்துக்குள் நுழைந்திருந்ததோடு கடும் வாய்த்தர்க்கமும் ஏற்பட்டிருந்தது. இதனையில் அந்த சம்பவத்தை முன்னிறுத்தி நேற்று மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் கலாநிதி சுபின் அபயசிங்க உள்ளிட்ட தரப்பினர் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை கையளித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும் இவ்வாறான நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என்று பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதகர தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தைகள் தொடர்பில் அனைவரும் நன்கு அறிவார்கள். எனவே அவர் முன்வைக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கமோ அல்லது மக்களோ பதட்டமடைய தேவையில்லை. அவர் கூறுவதை எவரும் கவனத்தில் எடுப்பதும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அவரால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை, அவை முற்றிலும் அடிப்படையற்றவை. இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது. மக்களும் இவ்வாறான கருத்துக்களை அங்கீகரிக்க போவதில்லை என்றும் அமைச்சர் விஜிதகர தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்காவை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து அவரது அடாவடித்தனமான செயல்களின் காரணமாக வெளியேற்றுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியிருந்தார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு சபாநாயகர் இந்த அறிவுறுத்தலை விடுத்திருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய அந்த குழு முன்னிலையில் நாளை முன்னிலையாகுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது.
14: விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் நாளை ஆஜராகுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடவும் அது தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் நியமிக்கப்பட்ட குறித்த விசேட தெரிவுக்குழு அதன் தலைவர் அமைச்சர் விஜிதகேர தலைமையில் இதற்கு முன்னர் பல தடவைகள் கூடியிருந்தன. சட்டமாதிபர் திணைக்களமும் அண்மையில் விசேட தெரிவுக்குழுவிற்கு அளிக்கப்பட்டிருந்தது. இதன்போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட ரீதியான தடைகள் தொடர்பில் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு தெரிவுக்குழு ஆலோசனை வழங்கியது.
0: தொடர்ந்து உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனே யுத்தம் செய்ததாகவும் அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்ச நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவே தாம் யுத்தம் செய்ததாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். அதன்படி எந்த வகையான சவால்கள் வந்தாலும் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் ராணுவ வீரர்களுக்காக முன்னிற்பதற்கும் தாம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக டி சி அரவிந்தராஜ் அவர்களும் வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
14: நவம்பர் மாதம் வரையில் தேவையான எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மயூர நித்திக்குமாரகே குறிப்பிட்டார். எதிர்வரும் 28ஆம் தேதி 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளது. அமெரிக்காவிலிருந்து குறித்த கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. மற்றொரு மசகு எண்ணெய் கப்பல் எதிர்வரும் 31ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியுள்ளார். தற்போது எரிபொருள் பாவனையும் குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கையில் சர்க்கரை சீனி விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதோடு இறக்குமதி செய்யப்படும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிரடியாக உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் திடீர் சர்க்கரை ஏற்றுமதி தடை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவது இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்குள் தொழில் வாய்ப்புகளுக்காக வருகை தரும் வெளிநாட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்வரும் தொழிலாளர் குடியேற்ற கொள்கையொன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தையும் வழங்கியுள்ளது. இலங்கை பாரம்பரியமாக உள்நாட்டு மக்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்புகளை முகாமைத்துவம் செய்வதிலே கவனம் செலுத்தி வந்தது. ஆனாலும் தற்போது தகமை வாய்ந்த பகுதி தகமை வாய்ந்த மற்றும் விசேட நிபுணத்துவம் கொண்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான கோரிக்கைகள் பல துறைகளிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை தெரிவித்தது. தற்போது இலங்கைக்குள் வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்தும் பணிகள் பல்வேறு நிறுவனங்களினால் வெவ்வேறு நிர்வாக நடைமுறைகளின் கீழ் கையாளப்பட்டு வருகின்றன. இதனால் உள்வரும் தொழிலாளர் குடியேற்றத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு மிகவும் முறையான மற்றும் மத்தியப்படுத்தப்பட்ட அணுகுமுறையொன்றின் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்மொழியப்பட்டுள்ள புதிய கொள்கையின் மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் இலங்கை வருகை, வேலைவாய்ப்பு, கண்காணிப்பு, பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு விதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வெளிப்படையான தேசிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அத்துடன் இலங்கை தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவையான மின் உற்பத்தியை வழங்க தவறிய நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சுமார் 27 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு நேற்று தெரிவித்தது. அத்துடன் மேலும் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பிணைப்பத்திர தொகையும் அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. களுத்துறை பகுதியில் பொது போக்குவரத்து பஸ்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பஸ் சாரதிகளும் நடத்துனர் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள்.
15: களுத்துறை தெற்கு போலீஸ் நிலைய உத்தியோகஸ்தர்களும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவன உத்தியோகஸ்தர்களும் இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 35 முதல் 57 வயதுக்குட்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் பயாகலு, வட்டியனு, தொடாங்குடு, டெபுவனு, மீகாக தென்னு, களுத்துறை தெற்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்படுத்தியவாறு வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கைகள் தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர்.
0: தொடர்ந்து இலங்கையில் சைபர் குற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சந்தேகப்படும் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் மற்றும் அவற்றின் மின்கலங்களை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
15: 34 வயதான பெண் ஒருவரும் 35 வயதான ஆண்கள் இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள பொருட்களின் பெறுமதி சுமார் 51,40,000 ரூபாய் எனவும் அவர்களிடமிருந்து 87 கைபேசிகள் மற்றும் 140 மின்கலங்கள் கைப்பற்றப்பட்டதாக சுங்கத்திணைக்களம் தெரிவித்தது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சீனாவின் ஷங்காய் நகரிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
0: தொடர்ந்து இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்துய கொந்தா இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றது.
14: இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்குந்தா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு பாதுகாப்பு அமைச்சில் நேற்று நடைபெற்றது. இதன்போது பாதுகாப்பு செயலாளர் இந்திய விமானப்படை தளபதியுடன் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டனர்.
0: பலஸ்தீன் மக்களுக்கான மரிதாயமான உதவிப் பொருட்களுடன் சென்ற குளோபல் போர்ட்டிலா கப்பல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மக்பூதினை விடுவிப்பதற்கு தேவையான ராஜேந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நஞ்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த வருடத்தில் இதுவரை கரும்புகையை வெளியேற்றுவதாக சந்தேகப்படும் சுமார் 1,000 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார்.
14: வாகன பயன்பாடு அதிகமாக உள்ள 12 மாவட்டங்களில் பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்காக நடமாடும் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கரும்புகையை வெளியேற்றுவதாக அடையாளம் காணப்படும் வாகனங்களில் அந்த நிலைமையை சீரமைப்பதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. அவ்வாறு குறைபாடுகளை சீர் செய்யாத வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் குறித்த வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படும் எனவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் புகை வெளியேற்ற பிரிவு தெரிவித்துள்ளது.
0: மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சிறப்புகளை ஒருங்கே பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க மன்னர் திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது.
16: பெருந்திருவிழாவுக்கான கொடிச்சீலை யாழ்ப்பாணத்திலிருந்து திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு இன்று எடுத்து செல்லப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் செங்குந்த மரபினரான சண்முகநாதன் கபிலன் வீட்டில் இருந்த கொடிச்சீலை எடுத்துச் செல்லப்பட்டு திருநெல்வேலியின் வெள்ளிப்பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து திருக்கேதீஸ்வரர் ஆலயத்துக்கு கொடிச்சீலை எடுத்துச் செல்லப்பட்டது. திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தை வந்தடைந்த கொடிச்சீலைக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றதை அடுத்து கொடிச்சீலை ஆலய பிரதம குருக்களிடம் சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கப்பட்டது.
0: இனி செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 360,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 45,075 ரூபாவாகவும் இன்று விற்பனை செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
17: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் தினசரி மாற்றங்கள் செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
18: மேற்காசிய போர் காரணமாக முக்கிய கப்பல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை 2.5 மாதங்களுக்கு மேலாக ஈரான் மூடியுள்ளது. இதனால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் எரிபொருட்கள் பயன்பாட்டை பெருமளவில் குறைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு மோடி கடந்த 10ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 3.11 ரூபாயும் உயர்த்தப்பட்டது. அந்த அதிர்ச்சியில் இருந்து வாகன ஓட்டிகள் மீள்வதற்குள்ளாகவே பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள், டீசல் விலை 91 காசுகள் என நேற்று அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் அண்டை நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் எரிபொருள் குறைவான விலைக்கு விற்கப்படுவதாக தெரிவித்துள்ள எண்ணெய் நிறுவனங்கள் விலை உயர்வுக்கு பின்னரும் பெட்ரோலுக்கு 1 லிட்டருக்கு 18 ரூபாயும் டீசலுக்கு 35 ரூபாயும் இழப்பு ஏற்படுவதாக விளக்கம் அளித்துள்ளன. நடப்பு நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்து நிறுவனங்களின் ஒட்டுமொத்த இழப்பு 30,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்துள்ள அவை, இதனை ஓரளவுக்கு ஈடுகட்டும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை முன்பிருந்தது போல கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப தினமும் மாற்றியமைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் மத்திய அரசு சரணாகதி அடைந்துவிட்டதே எரிபொருள் விலை உயர்வுக்கு காரணம் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். சாமானிய மக்களை சுரண்டுவதும் அமெரிக்காவில் இருந்து அதானிக்கு தடையற்ற அனுமதியை பெற்றுத் தருவதும் தான் மோடியின் சமரசம் மாதிரியாகும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விஸ்வகுரு என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டு பொய்யான பெருமையை பேசி திரியும் திரு மோடி ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கான அனுமதியை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்குமாறு அமெரிக்காவிடம் கெஞ்சி கேட்டுள்ளதாக சாடியுள்ளார். அவர் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு செய்யும் போது 140 கோடி இந்தியர்களின் தன்மானத்திற்கு பங்கம் விளைவிப்பதாக சாடியுள்ள திரு கார்கே, இதற்கு முன் ஆட்சி செய்த எந்த ஒரு அரசும் இவ்வாறு கீழ்த்தரமான நிலைக்கு தாழ்ந்தது இல்லை என கூறியுள்ளார். மத்திய அரசின் கூற்றுப்படி ரஷ்ய எண்ணெய் வாங்க நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு எனும் பெரும் சுமையை சாமானிய மக்கள் மீது பாஜக அரசு ஏன் சுமத்த வேண்டும் என்றும் அவர் வினவியுள்ளார்.
0: தொடர்ந்து இந்தியாவை பொருளாதார புயல் நெருங்குகிறது என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
19: உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், தற்போதைய அரசு மாற்றப்படும் வரை பணவீக்கம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறினார். மக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும் மின்சார வாகனங்களுக்கு மாறுமாறும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தும் பிரதமர் திரு மோடி. ஆனால் அவரே ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்கு புறப்பட்டு சென்றிருப்பதாக திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், நமது நாட்டை ஒரு கடுமையான பொருளாதார புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற அவர், நமது வாழ்நாளில் நாம் இதுவரை அனுபவித்திராத ஒரு புயல் அது. இதனால் பாதிக்கப்பட போவது யார்? அம்பானியோ அல்லது அதானியோ அல்ல, வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இந்தியாவின் விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், சிறு வணிகர்கள் மற்றும்

0: பட்டியலிலிருந்து நீக்குமாறு நீங்கள் விடுத்த தனிப்பட்ட கோரிக்கைக்கு நார்வே ஒப்புக்கொண்டதா என்றும் திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் பக்கத்தில் பிரதமருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: தொடர்ந்து பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நோர்வே பத்திரிகையாளர் கெலியின் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வே தலைநகர் ஓஸ்லோவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்த நாட்டு பிரதமர் ஜோன்ஸ்கர் ஸ்டோரிடையே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் பேசினார்கள். அப்போது நோர்வேயின் கெல்லேலிங் ஸ்வென்சன் என்ற பெண் செய்தியாளர் பிரதமர் மோடியை நோக்கி மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்தியாவை ஏன் நம்ப வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர்கள் சந்திப்பில் எந்த கேள்விக்கும் தலைவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேள்வியை எதிர்கொள்ளாமல் இருநாட்டு தலைவர்களும் வெளியேறினார்கள். இதைத் தொடர்ந்து பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா பின்தங்கியுள்ளதாக கெல்லேலிங் ஸ்வென்சன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது சர்வதேச அளவில் மிகப்பெரிய வாத பொருளானது. இந்த நிலையில் கெலிலிங்கின் இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மேலும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இது தொடர்பாக கெலிலிங் எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பத்திரிகை சுதந்திரத்துக்காக கொடுக்கப்படும் ஒரு சிறிய விலைதான், ஆனால் நான் இதற்கு முன் இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டதற்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்க நிலையில் கெலிலிங்குக்கு குறிப்பிடத்தக்க அளவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமைக்கு முன் 800 குறைவாக இருந்த அவரது எக்ஸ் பின்தொடர்வோர் எண்ணிக்கை கடந்த 2 நாளிலே 45,000 அதிகமாக உயர்ந்துவிட்டது. நோர்வே நாட்டின் முன்னணி நாளிதழ் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாம்பு வித்தைக்காரர் போல சித்தரித்து இனவரி கார்ட்டூன் கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பழமைவாத பொது புத்தியை மீண்டும் பிரதிபலிப்பதாக கூறி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆப்டன் போஸ்டன் என்ற அந்த நோர்வே நாளிதழ் ஒரு புத்திசாலி மற்றும் சற்று எரிச்சலூட்டும் மனிதர் என்ற தலைப்பில் ஒரு கருத்துக்கட்டுரை வெளியானது. அதற்கு அருகிலே பிரதமர் மோடி எரிபொருள் ரப்பும் குழாய் ஒன்றை பாம்பு போல பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தது. இதுவே தற்போதைய பெரும் சர்ச்சைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியும் இன்று நடைபெற இருக்கும் தங்களது தூதரக பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக நேற்று ரோமில் இரவு உணவு சந்திப்பு, கார்பயணம் மற்றும் புகழ்பெற்ற கொலேசியத்தை பார்வையிட்டது உள்ளிட்ட இயல்பான தருணங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இரு தலைவர்களும் தங்களது சந்திப்புகளின் சில காட்சிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 12-13 என 2 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா செல்லுகிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சுமார் 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள், பீரங்கிகள் ஆகியவற்றை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், MM-333A2 அல்ட்ரா லைட் கோவிட்சர் பீரங்கிகள் ஆகியவற்றின் தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை விற்பனை செய்யும் திட்டத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம், புகார் அளிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு சாமானிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அதிரடி அறிவிப்பால் லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களிடையே பெரும் அச்சத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவிக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து முன்னணி பொறுப்பாளர்களுடன் கலந்து பேசி விரைவில் தங்கள் முடிவை அறிவிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவிக்கிறார்.
2: அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடியது. ஆன்லைன் கூட்டமாக அது நடைபெற்றது. இணைய வழியில்

0: 9 மணி அளவில் அது நிறைவு பெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தது அனைவருக்கும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் நிறைவாக தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற உறுதியை தந்தார்கள். அதன் அடிப்படையில் 9 தேதி பொதுச் செயலாளர்கள் 2 பேரோடும் கலந்து பேசி ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நம்முடைய ஆதரவை நல்குவது என்கிற நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் நல்கினோம். பதவியேற்புக்கு பிறகு வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மை செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம்.
1: தொடர்ந்து தங்கள் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்காக அலைபவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் அந்த கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியதாக தெரியவந்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளரை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பதவியை சி வி சண்முகத்துக்கு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று அவர் குறிப்பிடுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டினால் மட்டுமே பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் தாங்கள் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர் சி வி சண்முகம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். மத்திய அரசின் சிக்கன நடவடிக்கை எச்சரிக்கையை அதிகாரிகளிடம் பேசி தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோமதக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கோடைக்கானலில் 63வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை தொடக்கி வைப்பது யார் என்பது குறித்த முறையான அறிவிப்பு எதுவும் இல்லாததால் தோட்டத்துறை அதிகாரிகளிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது.
2: மலைகளின் இளவரசியான கோடைக்கானலில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி மலர் கண்காட்சிக்காக பிரையன் பூங்காவில் 2,00,000 மலர் செடிகள் அடுக்கி வைக்கப்பட்டு பூத்து குலுங்குகின்றன. இந்நிலையில் திடீரென அறிவிக்கப்பட்ட மலர் கண்காட்சி தேதியால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் குழப்பம் அடைந்துள்ளனர். இன்று காலை மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பது யார் என்பது குறித்து எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மலர் கண்காட்சிக்காக அரங்குகள் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவோடு இரவாக பூந்தொட்டிகள் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனிடையே நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் கோடை சீசன் களை கட்டியுள்ளது. அரசு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு வகை மலர்களால் வடிவமைக்கப்பட்ட திருவாரூர் ஆழித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஏராளமான பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதமான சூழலில் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ள பல வண்ண மலர்களை ரசிப்பது மனதிற்கு இதமாக இருப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர்.
3: நாங்க என்ட்ரன்ஸ்ல வரும்போது அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அந்த பிளாட்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்ஸ், எல்லாமே பார்க்காத கலர்ஸ் எல்லாம் இங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் தஞ்சாவூர் டால் அந்த பிளாட்ஸ் ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க.
2: சுற்றுலா பயணிகளின் வருகையால் உதகை தாவரவியல் பூங்காவில் காலை முதல் மாலை வரை கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் மருந்தக உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இணையவழி மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழகத்தில் 40,000 மருந்தகங்கள் இன்று இயங்காது என்று மருந்து வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
2: மருத்துவரின் பரிந்துரை சீட்டு மற்றும் மருந்தாளுநர் இல்லாமல் சட்டவிரோதமாக ஆன்லைனில் மருந்து விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள மருந்து வணிகர்கள் சங்கம் வலி நிவாரணி மற்றும் தூக்க மாத்திரைகளை ஆன்லைனில் விற்பனை செய்வதை தடுக்கவும் வலியுறுத்தி 42,000 மருந்து கடைகள் மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருந்து வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ், ஆன்லைன் மருந்து விற்பனையால் போலி மருந்துகள் மற்றும் தரமற்ற மருந்துகள் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
4: ஆன்லைன் மூலமாக தாராளமாக வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், மனநல மாத்திரைகள் போன்றவை தாராளமாக கிடைக்கின்றது. அதை குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதை போதைகளுக்காக பயன்படுத்துகின்ற கலாச்சார சீரழிவு மிக அதிகமாக நடந்து வருகின்றது. எனது ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக எங்கிருந்து அந்த மருந்து வருகிறது என்று தெரியாத அளவில் வாடிக்கையாளர்களுக்கு ஏராளமான போலி மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன.
2: அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனையில் உள்ள மருந்தகங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பொதுமக்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களில் உள்ள 40,000 மேற்பட்ட மருந்தகங்கள் இன்று அடைக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து சென்னையில் வங்கியிடம் மோசடியாக கடன் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தனியார் நிறுவனத்துடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை செய்தார்கள். தெலுங்கானா மாநிலத்தின் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்த குற்றச்சாட்டில் குடிநீர் வாரிய அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளார்கள்.
5: தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளைஸ் மற்றும் சீவரேஜ் போர்டு பொது மேலாளர் எஸ் எல் அனந்தலட்சுமி குமார் ஊழல்கள் மேற்கொண்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக புகார்கள் குவிந்ததை அடுத்து அவருக்கு சொந்தமான இடங்களில் தெலுங்கானா ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு கட்டுக்கட்டாக ரொக்கம், கிலோ கணக்கில் தங்கம் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. சோதனையில் ஹைதராபாத் மற்றும் நிசாமாபாத் பகுதிகளில் பிளாட்டுகள் மற்றும் 3 ஏக்கர் நிலம் அனந்தலட்சுமி குமார் வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. முறைகேடாக குவிக்கப்பட்ட சொத்துக்களின் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் என ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் ஊழல் அதிகாரி அனந்தலட்சுமி குமாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
1: ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் நடவடிக்கையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வீடுகளுக்கான 200 யூனிட் இலவச மின்சாரம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிக்கிறார்.
5: தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இது தொடர்பாக அரசு வெளியிட்ட அரசாணையில் ஏற்கனவே உள்ள 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடரும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் வீடுகளில் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் 100 யூனிட் இலவசம் என்றும், 500 யூனிட்டுகள் என்றால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், வரும் 10ஆம் தேதியில் இருந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
6: ஆல்ரெடி 10ஆம் தேதியிலிருந்து அந்த ஆர்டர் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த மாத கணக்கில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஊழியர்கள் பற்றாக்குறை நம்ம நிவர்த்தி செஞ்ச பிறகுதான் அதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியும். ஏன்னா போய் கணக்கீடு பணிகள் செய்யணும்ல. இந்த மின்சார வாரியத்தை லாபகரமான ஒரு நிறுவனமாக கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கோம்.
5: கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சார வாரியத்தை சீரமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறை அமல்படுத்தப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, இப்போது ஊழியர் பற்றாக்குறை அதிகம் இருப்பதாக திரு சி டி நிர்மல்குமார் கூறினார்.
1: தொடர்ந்து தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் வட தமிழக தலைவர் பி சொக்கலிங்கம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பல்வேறு கோயில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக சிறப்பு கட்டண தரிசன முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் 500 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. கோவில்களின் பணத்தின் அடிப்படையில் கடவுளை தரிசனம் செய்ய பாரபட்சம் காட்டுவது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எனவே சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகின. இந்த தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள்.
2: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். 900,000 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். வழக்கம் போல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களை விட மாணவியர்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவிகள் 96.47% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவர்களை பொறுத்தவரை 92.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாவட்ட அளவில் தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதேபோல அடுத்தடுத்த மாவட்டங்களாக சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடை பிடித்திருக்கின்றன. முதல் 5 இடங்களை பெற்ற மாவட்டங்களாக புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பெற்றிருக்கின்றன. 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. தேர்வு எழுதிய மாணவர்கள் 900,000 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாணவிகள் 96.47% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவர்கள் 92.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து ஆசிரியர்கள் திறந்த மனத்துடன் வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தியிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு விதிக்கப்படும் 11% வரியை முழுமையாக ரத்து செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கை பருத்தி விவசாயிகளை பாதிக்கும் என்று கூறும் தமிழ்நாடு விவசாயிகள் தங்கம் முதலமைச்சர் விஜயின் கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் சில இடங்களில் இந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கூறி போராட்டங்களும் நடைபெறுகின்றன.
5: பருத்தி உற்பத்தி குறைந்ததோடு விலை உயர்வால் தமிழ்நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி தொழில் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு விதிக்கப்படும் 11% வரியை ரத்து செய்யுமாறு கடந்த 14ஆம் தேதி அவர் எழுதிய கடிதத்திற்கு விவசாய சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இக்கடிதத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு பருத்தியை ஏந்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா பகுதிகளில் முக்கிய பணப்பயிராக விளங்கும் பருத்திக்கு கடந்த 2 ஆண்டுகளாக உரிய விலை கிடைக்கவில்லை என தமிழ்நாடு விவசாய சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இறக்குமதி வரியை ரத்து செய்தால் வெளிநாட்டு பருத்திகள் இந்தியாவிற்குள் அதிகமாக வந்து குவியும் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பருத்திக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை ரத்து செய்தால் ஏராளமான பருத்தி பொதிகள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் என விவசாயிகள் கூறினர். இதனால் உள்நாட்டு சந்தையில் பருத்தியின் விலை வீழ்ச்சியடைந்து வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் வெம்பாக்கம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 மாதத்துக்கு மேலாக நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் செய்வது அறியாது தவிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக கவலை தெரிவிக்கிறார்கள்.
2: செய்யாறு மற்றும் வெம்பாக்கம் பகுதியில் சுமார் 40,000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை 2 மாதங்களாக கொள்முதல் செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் 1,00,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் அரசு கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளன. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
7: இங்க மட்டும் 1,00,000 மூட்டை தேங்கி இருக்குது. இங்க தேங்கி இருக்கிற 30 நாளா தேங்கி இருக்கிற காரணத்தினால கிராமங்கள்ல 4,00,000 மூட்டை தேங்கி இருக்குது. விவசாயிகளுடைய வறுமை தெரிகின்றார் தமிழக முதல்வர். எனக்கு நான் வறுமையில் தான் பிறந்தேன். விவசாயிய வறுமை தெரிகின்றார். தேங்கி இருக்கிற மூட்டைகள் மூவ்மெண்ட் பண்றதுக்கு மாவட்ட ஆட்சியரிடமும் சப் கலெக்டரிடமும் வந்து பார்த்தா நாங்கள் 30 நாளா சொல்லி இருக்கோம். இது நவுறவே இல்லை.
2: புதிதாக நெல் கொள்முதல் செய்ய போதிய இடவசதி இல்லாததால் நெல் மூட்டைகளை வாங்க மறுப்பு தெரிவிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் செய்யாறு வெம்பாக்கம் பகுதிகளில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் சுற்றுவட்டார கிராமங்களில் 500,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நெல் மூட்டைகள் கோடை மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
1: இனி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 285 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
8: மத்திய ஆப்பிரிக்காவில் ஈபோலா நோய் பரவியுள்ளது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ள உலக சுகாதார அமைப்பு காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு 6 டன்கள் மருத்துவ விநியோகங்களை அனுப்பியுள்ளது. இவற்றில் சுகாதார பணியாளர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த வைரஸ் காரணமாக 130 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது. 90க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தங்கும் காலத்தை தாய்லாந்து வெகுவாக குறைத்துள்ளது. வெளிநாட்டை சேர்ந்த சில முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றங்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 60 நாட்களுக்கு பதிலாக தற்போது பெரும்பாலும் 30 நாட்கள் வரை வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்படுகிறது.
1: ரஷ்யா உக்ரைனின் வடபகுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறைந்தபட்சம் 4 பேர் இறந்ததாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்தார். 14 வயது இளையவர் உட்பட 17 பேர் காயமடைந்துள்ளார்கள். பிராயலுக்கி நகரத்தின் மையத்தில் ரஷ்ய புவியீர்ப்பு ஏவுகணைகளை பாய்ச்சியதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தாக்குதலில் ஒரு கடை தொகுதியும் பேரங்காடியும் சேதமடைந்தன. ஜன்னல்களின் கண்ணாடிகள் சிதறி கிடந்தன. சேதத்தை காட்டும் படங்கள் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டன. உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுமி பிரதேசத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 2 நபர்கள் இறந்தார்கள், 4 காயமடைந்தார்கள். பொது கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக நகரத்தின் தலைவர் தெரிவித்தார். இதே நேரத்தில் மிகப்பெரிய கோடைகால அதிரடி தாக்குதலுக்கு ரஷ்ய படைகள் தயாராகி வருவதாக உக்ரைன் தெரிவிக்கிறது. கிழக்கு பகுதியில் உள்ள யுக்தி ரீதியான முக்கிய நகரத்தை நோக்கி ரஷ்ய துருப்புகள் ஏற்கனவே முன்னேறியிருக்கின்றன. போரிடும் முறையை ட்ரோன்கள் மாற்றியுள்ள நிலையில் அந்த பிரதேசங்களை பாதுகாப்பது சவாலாகி வருவதாக உக்ரைனிய ராணுவத்தினர் சிலர் தெரிவிக்கிறார்கள்.
9: இது தற்போது கிழக்கு யுக்ரைனில் உள்ள மிகவும் அபாயகரமான இடங்களில் ஒன்று. கொசன்டிவ்னிகா நகரம், இங்கு செல்லக்கூடிய அனைத்தையும் காமிகாசே ட்ரோன்கள் தாக்குகின்றன. பறந்து வரும் இந்த ட்ரோன்களின் வரம்பிற்குள் இருக்கும் இடம் கொலை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது படையணியின் காலாட்படை வீரரான கென்யா தற்போதுதான் முன்களத்தில் இருந்து வந்துள்ளார். அவரும் அவரது குழுவினரும் கொலை மண்டலத்திற்கு உள்ளே 225 நாட்கள் கழித்தனர்.
10: பல முறை எங்களை மாற்றுவதற்கு கமாண்டர்கள் முயற்சித்தனர், ஆனால் ஒவ்வொரு முறையும் ட்ரோன்கள் காரணமாக மாற்று வீரர்கள் வருவது தோல்வி அடைந்தது. இறுதியாக உள்ளே வரும் அணியினருக்கு மூடுபனி உதவியது. நாங்கள் மாற்றப்பட்டோம்.
9: வரிசையாக டாங்கிகள் கொண்டு எதிரிகளின் நிலையை குறிவைத்து தாக்கும் காலகட்டம் முடிந்துவிட்டது. ட்ரோன்களின் காலத்தில் போர் கவசங்களை விட வேகம் மிக முக்கியமானது. சிறிய பதுங்கு குழிகளுக்குள்ளே ராணுவ வீரர்கள் உண்டு உறங்குகின்றனர். இதிலிருந்து அரிதாகவே வெளியே வருகின்றனர். வெளியே செல்வது அபாயகரமானது என்பதால் சிறுநீர் கழிப்பதற்கு கூட பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்துகின்றனர். முன்களத்தில் காணி 122 நாட்கள் இருந்தார். அவருடைய இடத்தை ரஷ்ய துருப்புகள் கண்டறிந்த நிலையில் அவர் எப்படியோ உயிர் பிழைத்தார்.
11: முதலில் அவர்கள் வெடிப்பொருட்களை ஏவினார்கள், மேலும் காமிகாசே ட்ரோன்களை அனுப்பினார்கள். நாங்கள் இருந்த இடத்திற்குள்ளே தாக்குதல் படையினர் வர முயன்றனர். கையெறி குண்டுகளை வீசி டாங்கிகளை எதிர்க்கும் வெடிகளை வெடிக்க வைத்து நுழைவாயிலை அழித்தனர்.
9: காணியின் அணிக்கு இப்படித்தான் விநியோகங்கள் கிடைக்கின்றன.
11: எப்போதும் குடிநீருக்கும் உணவுக்கும் பற்றாக்குறை இருந்தது. விநியோகங்களை கொண்டு வரும் ட்ரோன்கள் எங்களை வந்து அடைவதற்கு முன்பே அழிக்கப்பட்டன. குளிர்காலத்தில் கடுமையான குளிர் சூழல் இருந்தது.
9: யுக்ரைனில் பல ஆண்டுகளில் இதுதான் கொடூரமான குளிர்காலம். எப்படி உயிர் பிழைத்தீர்கள்?
11: சிலர் உயிர் பிழைத்தோம், சிலரால் முடியவில்லை. என்னுடைய சக வீரர் உடல்நலம் குன்றி ஒரு நாள் உயிரிழந்தார். குறைந்த வெப்பநிலையால் உயிரிழந்தார்.
9: எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய நிலைகளில் யுக்ரைனிய காலாட்படை வீரர்கள் உறுதியாக உள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் நடைபெறும் போர்கள் ட்ரோன்களால் நடத்தப்பட்டாலும் காலாட்படை வீரர்கள் தான் பிரதேசங்களை தக்க வைக்கின்றனர்.
1: தொடர்ந்து உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு பிறகு ஒரு தேசியவாத பாதுகாப்பு குழு ரஷ்ய நாடு முழுவதும் பரவியுள்ளது. வெளிநாட்டு சித்தாந்தங்களிலிருந்து ரஷ்யாவை மீட்பதாகவும் பாரம்பரிய விழுமியங்களை பாதுகாப்பதாகவும் அந்த குழு தெரிவிக்கிறது.
12: நான் மெழுகுவர்த்திகளை அணுகி இருந்த போது அழைக்கப்படாத சிலர் எனது தனிப்பட்ட கொண்டாட்டத்தில் வலுக்கட்டாயமாக நுழைந்தனர். இது ஏதோ ஒரு வேடிக்கை என்றுதான் முதலில் நினைத்தேன். ஆனால் ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கிறது என்பதை பின்பு உணர்ந்தேன்.
9: முகமூடி அணிந்தவர்களும் காவல்துறையினரும் உள்ளே புகுந்த நிலையில் காத்யாவின் 30வது பிறந்த நாள் கொண்டாட்டம் குழப்பத்தில் முடிந்தது.
12: என் நண்பர் இதை படம் பிடித்தார். புஸ்கா ஒப்ஷினாவை சேர்ந்த ஒருவர் அவரை அணுகி உனக்கும் இது நடக்க வேண்டுமா என்று மிரட்டினார்.
9: ரஷ்யாவில் ஒரு புதிய தன்னிச்சை நீதிக்குழு உருவாகியுள்ளது. இது அந்நாடு தேசியவாதம் மற்றும் கட்டுப்பாட்டை நோக்கி நகர்வதை தீவிரப்படுத்தி வருகிறது. ரஷ்யா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் முழுவதும் ஏறத்தாழ 150 கிளைகளை கொண்டுள்ள இக்குழுவே ரஷ்யாவின் மிகப்பெரிய தேசியவாத அமைப்பாக திகழ்கிறது.
10: நாங்கள் சமூகத்திற்காக நிறைய செய்து வருகிறோம். இந்த உலகை இன்னும் சிறந்ததாக மாற்ற முயற்சி செய்து வருகிறோம்.
9: தனது உண்மையான பெயரை வெளிப்படுத்த விரும்பாத டிமிட்ரி 3 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் இணைந்திருந்தவர். அவருடைய அடையாளத்தை பாதுகாப்பதாக நாங்கள் உறுதியளித்ததால் எங்களோடு பேசுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டார்.
10: இசை மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளில் மரபு வழி ரஷ்யர்களுக்கு எதிரானதாக அமையும் சில சீர்கேடுகளை களைய நாங்கள் முயன்று வருகிறோம். ருஸ்கா ஒப்ஷினாவை ஒரே ஒரு வார்த்தையில் விவரிப்பதானால் அது சகோதரத்துவம் என்பதாக இருக்கும்.
9: ருஸ்கா ஒப்ஷினா அமைப்பு டெலிகிராம் செயலி வாயிலாக தங்களின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை திரட்டி அவர்களின் சுற்றுப்புறங்களில் தென்படும் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் குறித்து புகார் அளிக்குமாறு வலியுறுத்துகிறது. பின்னர் சட்ட அமலாக்கத்துறையினருடன் இணைந்தோ அல்லது தாங்களே தனித்தோ இலக்குகளை நேரில் சென்று எதிர்கொள்கின்றனர். BBC புலனாய்வு இவ்வமைப்பின் டெலிகிராம் சேனல்களில் பதிவிடப்பட்ட 21,000 மேற்பட்ட பதிவுகளை ஆய்வு செய்ததில் 2023 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் இவ்வமைப்பின் செயல்பாட்டாளர்களால் 900 அதிகமான திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது.
11: அவர்களின் மிகவும் வெளிப்படையான நிஜ உலக செயல்பாடு நிச்சயமாக அவர்களின் சோதனைகள் தான். சட்டம் ஒழுங்கை பேணுவதாக கூறிக்கொள்ளும் ருஸ்கா ஒப்ஷினா முக்கியமாக அச்சுறுத்தல் மூலமாகவே செயல்படுகிறது. அதுவே ஒரு சட்டவிரோத செயல்.
9: தங்கள் இயக்கம் ஒரு தன்னெழுச்சியான மக்கள் இயக்கம் என அவர்களின் தலைவர்கள் வலியுறுத்தினாலும் ரஷ்ய அரசோடு தொடர்புடைய ஒரு செயல்பாட்டாளர் மற்றும் ஊடகங்களின் வெளிச்சத்தை விரும்பாத ஒரு ரஷ்ய கோடீஸ்வரர் நடத்தும் அறக்கட்டளைகளால் அவர்களுக்கு நிதியளிக்கப்படுவதாக தெரிவிக்கும் நிதி ஆவணங்களை BBC பார்த்துள்ளது.
10: ருஸ்கா ஒப்ஷினா குறித்து ரஷ்ய அரசுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும். தற்போதைக்கு அது செயல்படவே அரசு அனுமதிக்கிறது. நிலைமை மாறியிருந்தால் அது இந்நேரம் மூடப்பட்டிருக்கும். இப்போது நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எல்லாமே தடை செய்யப்படுகின்றன.
9: தாங்கள் சொல்வதையெல்லாம் ரஷ்யாவின் எதிரிகள் திரித்து கூறுவார்கள் என்றும் நிதி ஆதாரங்களை BBC தான் புனைந்தது என்றும் ருஸ்கா ஒப்ஷினா கூறியது. அவரது விருந்து நிகழ்ச்சி சோதனையிடப்பட்ட 1 மாதத்திற்கு பிறகு காத்யா மீது தெய்வ நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஒரு சிவப்பு நியான் சிலுவை ஆர்த்தடாக்ஸ் இறை நம்பிக்கையாளர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக சாட்சிகள் கூறினர்.
12: நாளுக்கு நாள் எனக்கு அச்சம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் செயற்கை முடி அணிய வேண்டியிருந்தது. யாராவது என்னை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது? அவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தலாம் அல்லது எனக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்றே நான் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருந்தேன்.
9: அவருக்கு 200 மணி நேர சமூக சேவை தண்டனையாக விதிக்கப்பட்டது. அவர்களின் இருப்பு பெருகி வரும் அதே வேளையில் ரஷ்ய சமூகத்தில் அவர்களின் செல்வாக்கு மற்றும் இடம் பற்றிய விவாதமும் வலுத்து வருகிறது.
1: தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கை நேற்று சென்றடைந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட 1 வார கால இடைவெளியிலே புட்டினின் இந்த வருகை நிகழ்ந்துள்ளது. ஒரே மாதத்தில் அமெரிக்க ரஷ்ய அதிபர்களை சீனா விருந்தினர்களாக ஏற்றுள்ளது சர்வதேச அரசியல் அரங்கில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினை சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றார். சீன ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் மாணவர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் புட்டின் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். புட்டினுடன் ரஷ்ய உயர் அதிகாரிகள் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய மிகப்பெரிய தூதுக்குழுவினர் உடன் சென்றுள்ளார்கள். ரஷ்ய சீன உறவு வலுவான நிலையில் இருப்பதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது விஜயத்துக்கு முன்னாக ஊடகவியலாளர்களுக்கு சீன அதிபரை பாராட்டி கருத்துக்களையும் தெரிவித்தார்.
10: நீண்டகால நல்ல நண்பரும் சீன மக்கள் குடியரசின் அதிபருமான ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் மீண்டும் பெய்ஜிங்கிற்கு செல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமான வருகைகள் பரிமாற்றம் மற்றும் உயர்மட்ட ரஷ்ய சீனா பேச்சுவார்த்தைகள் எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான முழு அளவிலான உறவுகளை வளர்ப்பதற்கும் அவற்றின் உண்மையான எல்லையற்ற திறனை வெளிக்கொணர்வதற்குமான எங்கள் கூட்டு முயற்சிகளின் ஒரு முக்கியமான மற்றும் ஒருங்கிணைந்த பகுதியாகும்.
1: தொடர்ந்து தற்போது சீனாவை நோக்கிய அதிபர்களின் விஜயம் தொடர்பான பார்வை.
13: When it comes to this alliance,
14: இந்த கூட்டணியை பொறுத்தவரை இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. ஏனென்றால் இந்த இரண்டு தலைவர்களையும் மக்கள் ஒன்றாக பார்க்கும் போது அவர்கள் நெருங்கிய கூட்டாளிகளைப் போல தோற்றமளிக்கிறார்கள். அவர்கள் பல முறை சந்தித்துள்ளனர், அதாவது 40 முறை. ஜின்பின் அடிக்கடி ரஷ்யா சென்றுள்ளார். புட்டின் 20 மேற்பட்ட முறை சீனா வந்துள்ளார். இருப்பினும் இந்த உறவு இப்போது உண்மையில் சமமற்றது போல உள்ளது. சீனாவை பொறுத்தவரை இது அரசியல் ரீதியாக ஒரு உண்மையான சமநிலைப்படுத்தும் செயலாகும். ஏனென்றால் சீனா மேற்கத்திய நாடுகளுடன் நிலையான உறவுகளை பேண விரும்புகிறது. யுக்ரைன் போரில் நடுநிலையை பேண விரும்புகிறது. அதன் நட்பு மற்றும் அண்டை நாடான ரஷ்யாவுடன் நிலையான உறவுகளையும் விரும்புகிறது. நிலைமையை ராஜ்ய ரீதியாக கையாள போதுமான சுதந்திரத்தையும் நெகிழ்வுத்தன்மையையும் சீனா விரும்புகிறது. அதிபர் ஷி ஜின்பிங் உலக அரசியலின் மையத்தில் சீனாவை ஒரு முக்கிய உலக சக்தியாக காட்டுவதாக உணர்கிறார். அதிபர் டிரம்பை வழியனுப்பிய சில நாட்களில் புட்டினுக்கான வரவேற்பை சீனா மேற்கொள்கிறது. இதன் மூலம் உலகின் பல முக்கியமான சர்வதேச உறவுகள் மற்றும் முடிவுகள் இப்போது பெய்ஜிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று தெரிகிறது.
1: தொடர்ந்து தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையே எரிபொருள் விநியோகம் பிராந்திய பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவின் ஆண்டோங் நகரில் அந்த நாட்டு அதிபர் லீ ஜே மியுங் மற்றும் ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த அறிவிப்பு கூட்டாக வெளியிடப்பட்டது. மத்திய கிழக்கு போர் சூழலால் பொருளாதார ரீதியாக எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் ஆசிய நாடுகளுடனான ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தவும் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்பட தீர்மானித்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு போரினால் எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி இருப்பை மேம்படுத்துதல், நெருக்கடியான காலங்களில் எரிபொருட்களை பரிமாறிக்கொள்வது உள்ளிட்ட கூட்டு முயற்சிகளை முன்னெடுக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. அதேபோல் வடகொரியாவின் அச்சுறுத்தல் மற்றும் பிராந்திய பதட்டங்களை சமாளிக்க அமெரிக்காவுடனான முத்தரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரண்டு தலைவர்களும் உறுதியெடுத்துக் கொண்டார்கள். அதிபர் லீ யு மியுங்கின் சொந்த ஊரும் யுனெஸ்கோ பாரம்பரிய பெருமை வாய்ந்ததுமான ஆண்டோங்கில் நடைபெற்ற இந்த மாநாடு தலைவர்கள் ஒருவருக்கொருவர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யும் தனித்துவமான இருதரப்பு அணுகுமுறையின் ஒரு பகுதியாகும். முன்னதாக கடந்த ஜனவரியில் ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சியின் சொந்த ஊரான நாராவில் அதிபர் லீ ஜே மியுங் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது நேர்கள் அறிந்ததே. பழமைவாத வலசாரி தலைவரான சனே தகாச்சி தாராளவாத கொள்கை கொண்ட லீ ஜே மியுங் ஆகிய இருவருக்கிடையே கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் ராஜ்ய ரீதியாக அவர்கள் ஆக்கப்பூர்வமாக இணைந்து செயல்படுவது இருதரப்புக்கிடையான வலுவான நட்புறவை வெளிப்படுத்துகிறது. கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த நாடு தழுவிய வேல்நிறுத்த போராட்டம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு வாரத்துக்காக தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. கென்யாவில் அண்மையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை முறையே 23.5 மற்றும் 8% உயர்த்தப்பட்டதை அடுத்து போராட்டம் பிடித்தது. இதனால் பொது போக்குவரத்து முடங்கி பல இடங்களில் ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி 4 உயிரிழந்தார்கள். வன்முறையில் ஈடுபட்டதாக இதுவரை 348 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் ஒரு வாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூசிலாந்து அரசின் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கில் 2029 சுமார் 9000 அரசு துறை பணியிடங்களை மொத்த ஊழியர்களில் 14% குறைக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிக்கோலஸ் வில்லிஸ் நேற்று அறிவித்தார். இந்த நடவடிக்கையின் மூலம் சுமார் $140 கோடி நிதியை சேமிக்க முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். பணி நீக்கத்தை அடுத்து அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 55,000 குறையும். ஆனாலும் ராணுவம், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் ஆகியோருக்கு இந்த நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். மேலும் தற்போதுள்ள 39 அரசு துறைகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் நிர்வாகத்தில் AI பயன்பாட்டை துரிதப்படுத்தவும் அரசு முடிவெடுத்துள்ளது. இத்தகைய பணி நீக்கங்கள் பொதுமக்களுக்கான சேவையை வெகுவாக பாதிக்கும் என்று அரசின் முடிவுக்கு எதிர்க்கட்சிகளும் தொழிலாளர் சங்கங்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவும் இபோலா கிருமி தொற்று தற்போது அண்ட நாடான உகாண்டாவுக்கும் பரவியுள்ளது. கிருமி தொற்றால் இதுவரை 131 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. இது மிகுந்த அக்கறைக்குரிய விவகாரம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மனிதர்கள் போல விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும் இயந்திரங்கள் விமானத்தில் பறக்க சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் தடை விதித்துள்ளது. லித்தியம் மின்கலன்கள் குறித்த பாதுகாப்பு அக்கறைகளால் அந்த முடிவெடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. இந்த மாதம் 10ஆம் தேதி ஸ்டிவி என்ற மனித இயந்திரம் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்தது. அது அமெரிக்காவின் லாஸ்வேகஸ் நகரத்திலிருந்து டலாஸ் நகருக்கு சென்றது. அந்த காணொலி சமூக ஊடகத்தில் பரவியது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸின் புதிய அறிவிப்பு வந்துள்ளது. விமான பயணத்தால் ஸ்டிவி பிரபலமாகிவிட்டதாக அதன் உரிமையாளர் ஆரன் மெட்டிசாடே குறிப்பிட்டார். அவர் மனித இயந்திரங்களை நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு விடும் த ரோபோ ஸ்டுடியோ நிறுவனத்தின் உரிமையாளர். விமானத்தில் மனித இயந்திரம் பயணம் செய்வதைக் கண்டு சக பயணிகள் உற்சாகமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஜெர்மனியின் ஆற்றில் மிதந்த ஒரு சடலம் 25 ஆண்டுகளுக்கு பின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெண்ணின் பெயர் டயனாயஸ். பெண் இறந்த போது அவரின் வயது 16. டயனா 2001 July 31 பிராங்க்ஃபர்ட்டில் உள்ள ரிவர்மேனில் இறந்து கிடந்தார். உடலில் பல்வேறு காயங்கள் இருந்தன. அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளானதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனாலும் பெண் யார் என்பதை அடையாளம் காண முடியவில்லை. 2024 அனைத்துலக காவல்துறை மீண்டும் விசாரணைகளை நடத்த முடிவெடுத்தது. டயனாவை அவரின் தந்தை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த 67 நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்கொரியாவில் மூதாட்டி ஒருவர் ஓடிய கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவருக்கு 70. காரை ஓட்டிச் சென்றார். கார் நிறுத்தும் இடத்தில் அதன் கட்டுப்பாட்டை அவர் இழந்தார். அதனால் கார் நீச்சல் குளத்தில் கவிழ்ந்து விழுந்தது. வினோதமான அந்த சம்பவம் தென்கொரியாவின் கனாம்சி நகரில் உள்ள விளையாட்டு நிலையத்தில் சென்ற சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 10:20 நடந்தது. மூதாட்டி கார் நிறுத்தும் இடத்தில் காரை பின்புறம் நோக்கி நகர்த்தினார். அப்போது மற்றொரு காரின் மீது மோதினார். அதிர்ச்சியில் காரின் கட்டுப்பாட்டை இழந்தார். கார் முன்பக்கமாக வேகமாக சென்று கண்ணாடி சுவர் ஒன்றின் மீது மோதியது. பின்னர் அருகில் இருந்த நீச்சல் குளத்தினுள் செங்குத்தாக மோதி கவிழ்ந்தது. நல்ல வேளையாக நீச்சல் குளத்தில் இருந்தவர்கள் சற்று தூரத்தில் இருந்ததால் காயமின்றி தப்பினார்கள். அவர்கள் விரைந்து சென்று காருக்குள் சிக்கியிருந்த மூதாட்டியை சுய நினைவுடன் மீட்டார்கள். நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். விபத்து குறித்து காரோட்டிய மூதாட்டி உட்பட சம்பந்தப்பட்ட எல்லோரிடமும் காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது. கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களை முட்டாளாக்கும் என்று ராயல் ஒப்சர்வேட்டரி கிரீன்விச் எச்சரித்துள்ளது. வானியல் ஆய்வுகளுக்கு பெயர் பெற்றது பிரிட்டனின் இந்த அறிவியல் நிலையம். இதுதான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதன் ஆய்வுகள் மனிதர்களின் அறிவையும் சிந்தனை ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக அதன் இயக்குநர் பேடி ராஜாட்ஸ் தெரிவித்தார். உடனடி பதில்களை மட்டும் நம்பியிருப்பது கேள்வி கேட்கும் ஆற்றலையும் தீர்மானிக்கும் திறனையும் இழப்பதற்கு வித்திடலாம். நிபுணத்துவம், புத்தாக்கம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட ஆற்றல்கள் அவை என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்லையென்றால் ராயல் ஒப்சர்வேட்டரி கிரீன்விச்சின் ஆய்வுகள் சாத்தியமாகி இருக்காது. அதேவேளையில் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பாமல் சுயமாக பதில் தேடவில்லை என்றால் ஆய்வை நடத்தியிருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்டார்பக்ஸ் கொரியா நிறுவனம் அண்மையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய டங்க் டம்ப்ளர்ஸ் குவளைகளை அறிமுகம் செய்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சோன்ஜுங்ஜியின் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். ஏன் அவர் நீக்கப்பட்டார்? 1980 May 18 தென்கொரிய ராணுவ ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களும் மாணவர்களும் 10 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதில் பொதுமக்களில் 165 பேர் கொல்லப்பட்டார்கள், 376 பேர் காயமடைந்து பிறகு இறந்தார்கள். மரண எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என்று பலரும் நம்புகிறார்கள். அந்த சம்பவத்தின் 46வது நினைவு நாள் நேற்று முன்தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் டாங்டே என்ற பெயரில் புதிய குவளைகள் நேற்று வெளியிடப்பட்டன. ஆர்ப்பாட்டக்காரர்களை ராணுவ வாகனங்களால் நசுக்கியதை டாங்டே குறிப்பதாக கடும் கண்டனம் எழுந்தது. இதையடுத்து ஸ்டார்பக்ஸ் கொரிய மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. பொருத்தமற்ற சொற்கள் விளம்பரத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. வரலாறு பற்றிய விழிப்புணர்வு, நன்னறி தரநிலைகள் ஆகியவற்றை வலுப்படுத்தி இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதபடி பார்த்துக் கொள்ள நிறுவனம் உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. லாஸ் ஏஞ்சலஸ் நகரின் வடமேற்கில் அமைந்துள்ள சிமிவேலியில் தீப்பற்றியது. பலத்த காற்றினால் காட்டுத்தீ 552 ஹெக்டேர் வரை பரவியுள்ளது. வீடொன்று எரிந்து சாம்பலானது. உள்சேதம் குறித்து எந்த தகவலும் இல்லை. இந்த தருணத்தில் காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பரவும் சாத்தியமில்லை என்று நகர மேயர் கெரண் பேஸ் தெரிவித்தார். சிமிவேலி குடியிருப்பாளர்களை விழிப்புடன் இருக்கும்படியும் அவர் கேட்டிருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ஓவியம் சுமார் 181 மில்லியன் டாலருக்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது. நம்பர் 7 1948 என்ற அந்த ஓவியத்தை வரைந்தவர் ஜாக்சன் பொல்லோக். அது 3 மீட்டர் நீளம். ஏலத்தில் விற்கப்பட்ட 4வது ஆக விலை என்ற கலைப்படைப்பு அதுவே. கிறிஸ்டிஸ் நிறுவனம் அதை ஏலத்தை நடத்தியது. பொல்லோக்கு அதை 1948 வரைந்தார். அப்போது அவருக்கு வயது 36. 1956 44வது வயதில் அவர் காலமானார். பொல்லோக்கின் பல படைப்புகள் மில்லியன் கணக்கான டாலருக்கு விற்பனையாகி இருக்கின்றன. 2021 அவரது வேறொரு ஓவியம் சுமார் 61 மில்லியன் டாலருக்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. அவரது இதர சில படைப்புகள் தனிப்பட்ட முறையில் 200 மில்லியன் டாலர் வரை விற்கப்பட்டுள்ளன. இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL போட்டியின் 64வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்டஸை நேற்று சாய்த்தது. நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் ராஜஸ்தானுக்கு இது முதல் வெற்றியாகும்.
5: ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுக்கு 220 ரன்கள் குவித்தது. மிச்சல் மார்ஷ் 96 ரன்களும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்களும் விளாசினர். 221 ரன்கள் என்ற இலக்குடன் ஆட வந்த ராஜஸ்தான் அணியில் ஜெய்ஷ்வால் 43 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் சூரியவன்ஷி லக்னோ அணியின் பந்துவீச்சை சிதறடித்தார். 10 சிக்சர்களை தெரிவிக்கவிட்ட அவர் 38 பந்துகளில் 93 ரன்கள் குவித்து வெற்றியை எளிதாக்கினார். இறுதிக்கட்டத்தில் துருவ் ஜூரலும் அரைசதம் விளாச 19 ஓவரில் இலக்கை எட்டிய ராஜஸ்தான் அணி பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியதுடன் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து நடப்பு IPL தொடரின் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து 2 மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் காயம் காரணமாக விலகியுள்ளார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. ஆர்சனல் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த அணி கைப்பற்றிய 14வது லீக் பட்டம் இதுவாகும். இதன்படி இங்கிலாந்து கால்பந்து வரலாற்றில் அதிக பட்டங்களை வென்ற அணிகளில் ஒன்றாக ஆர்சனல் திகழ்கிறது. ஆர்சனலுக்கு இந்த பருவத்தில் இன்னும் ஒரு ஆட்டம் எஞ்சியுள்ளது. ஆனால் புள்ளிப்பட்டியலில் அது 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறது. அது தற்போது 82 புள்ளிகளை வைத்துள்ளது. 2வது இடத்தில் 78 புள்ளிகளுடன் மான்செஸ்டர் சிட்டி உள்ளது. போன்மேத்துக்கு எதிரான ஆட்டத்தில் சிட்டி 1-1 என்று சமநிலை மட்டுமே கண்டது. இதையடுத்து 3 புள்ளிகளை பெற தவறியது ஆர்சனலுக்கு நெருக்கடி கொடுக்கும் வாய்ப்பை இழந்தது. எஞ்சியுள்ள ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் கூட சிட்னி ஆர்சனலை முந்த முடியாது. இதற்கு முன்னர் 2003-2004 பருவத்தில் ஆர்சன் வெங்கர் அணி நிர்வாகியாக இருந்தபோது ஆர்சனல் கடைசியாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. ருமேனியாவில் நடைபெறும் சூப்பர் செஸ் கிளாசிக் போட்டியில் 5 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா 2வது இடத்தை 3 ருடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இன்றவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.62%, இந்திய பிரமதியில் 112.36%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.73%, இந்திய பிரமதியில் 96.87%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.79%, இந்திய பிரமதியில் 122.65%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.96%, இந்திய பிரமதியில் 129.75%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.38%, இந்திய பிரமதியில் 70.41%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகள் ஆர்வத்துக்கு

நிலைய கலிக நேரம் 10:43 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இன்றைய சுவிஸ் நேரத்தில் பாடி வரும் மிக நிகழ்வானது 6 பாடகிகள் தங்களது பாடலை பாட அவர்கள் பாடிய பாடலுக்கு ரசிகர் நேர்களாகிய நீங்கள் புள்ளிகள் இட்டு அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மிகம். இன்றைய பாடி வரும் மிக நிகழ்வானது இரா சந்திரசேகரம் அவர்களது அனுசரணையுடன், அதாவது அவர் இன்றைய பாடி வரும் மிக நிகழ்வுக்கு எங்கள் முனைவர் சத்யானந்த மாஸ்டர் ஆசிரியர் அவர்கள் வழங்கும் புத்தகம் ஒன்றை, ஒரு பொக்கிசமான ஒரு நூலை முதலாம் இடத்துக்கு வருபவர் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். போட்டி நிகழ்ச்சியாகவே இன்றைய பாடி வரும் நிகழ்வு பழமையாக நடைபெறும். இன்று சிறப்பு நிகழ்வாகவே நடைபெறுகின்றது. 75வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரா சந்திரசேகரம் அவர்கள் இன்றைய பாடி வரும் நிகழ்வினூடாக முதலாவது இடத்தை பிடித்து கொள்ளும், அதாவது தனது பாடல் திறமையால் முதலாவது இடத்தை பெற்றிருக்கும் பாடகருக்கு இரா சந்திரசேகரன் அவர்கள் தங்களது அன்பளிப்பை வழங்க இருக்கின்றார். பேராசிரியர் சத்யானந்தம் ஆசிரியர் அவர்கள் வழங்கும் நூலை இன்று பரிசாக பெற இருக்கின்றீர்கள். பாடி வரும் முகம் நிகழ்வு ஆரம்பமாக இடையில் ஒரு இரு திரை இசை காணங்கள்.

நிலைய கலிக நேரம் 10:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழில் இந்த சுயிஸ் நேரத்தில் பாடிவரும் மிகம் பாடிவரும் மிக நேலனுடாக 6 பாடக பாடகிகள் தங்களது பாடலை பாட இருக்கின்றார்கள். இந்திய பாடிவரும் மிக நேலனுடாக முதலாவது இடத்தை பெறும் பாடகருக்கோ அல்லது பாடகிக்கு இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் தனது 75வது பிறந்த நாளையொட்டி ஒரு சிறப்பு பரிசை வழங்க இருக்கின்றார். அந்த பரிசை வழங்குகின்றார் எங்கள் முனைவர் பேராசிரியர் சத்யானந்தம் ஐயா அவர்கள். பாடிவரும் மிகம் ஆரம்பமாவதற்கிடையில்

நிலைய கலிக நேரம் 10:53. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழில் தொடர்வது. சுவிஸ் நேரம் சுவிஸ் நேரத்தில்

பாடி வரும் மேகம். பாடல் போட்டி நிகழ்வு.

பாடக பாடகியில் தங்களது பாடலை பாட அவர்கள் பாடிய பாடலுக்கு புலிகளிட்டு அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மேகம். இன்றைய பாடி வரும் மேக நிகழ்வானது இதா சந்திரசேகர் அவர்களது 75வது பிறந்த நாளையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக வாழ்க்கை வருகின்றது. அவர் முதலாவதாக இந்த பாடி வரும் மேக நிகழ்வுடாக வரும் பாடகருக்கு அல்லது பாடகிக்கு சிறப்பு பரிசாக முனைவர் சச்சியானந்தம் ஆசிரியர் அவர்கள் வழங்கும் நூலை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்.

0: அந்த வகையில் ஏற்கனவே மூன்று பாடக பாடகிகள் இணைந்திருக்கின்றார்கள். முதலாக இணைந்திருக்கும் பாடகி இப்பொழுது தனது பாடலை ஆரம்பிக்கலாம்.
1: இவங்கெல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்னி தாளத்து பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் தகப்பன் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை

0: ராமன் என்னுடாக ஒரு பாடகி இவ்வளவு தனது பாடலை பாடியிருக்கின்றார். தொடர்ந்து இரண்டாவதாக இணைந்திருக்கும் பாடகர் இப்பொழுது உங்களது பாடலை ஆரம்பிக்கலாம்.
1: கூடுமோ எண்ணம் கண்ணி தேவையின்றி ஏன் பாடுமோ, பெண்ணு இன்றி மண்ணில்

இன்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்ணை சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் தொகிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தயிரும் பூமுதம் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் தீனியில் மொழியினில் அறையினுடை அதிசய சுகம் தருமான இவர் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்ந்த கூடுமோ எண்ணம் கண்ணிப்பாக இல்லை.

0: இணைந்து உங்கள் பாடலை பாடியமைக்கு நன்றிகள், நன்றி, வணக்கம். நிலைய கலைய நேரம் 11:02. நீங்கள் கேட்டுக்கொண்டு பாடி வரும் மேகம் பாடல் போட்டி நிகழ்வு. மூன்றாவதாக இணைந்திருக்கும் வைபருடாக இணைந்திருக்கும் பாடகர், இப்பொழுது உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள். பாடலை ஆரம்பியுங்கள்.
1: அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயது, அவ சொல்லுக்கு 4 வயது, அவ சொல்லுக்கு 4 வயது. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயது, அவ சொல்லுக்கு 4 வயது.

0: அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னையில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமோ இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும், பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்த நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயது, அவ சொல்லுக்கு 4 வயது, சொல்லுக்கு 4 வயது. அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அனைத்தால் சிரிப்பேன் மறுநாள். அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அனைத்தால் சிரிப்பேன் மறுநாள். எடுத்தார் கையில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. தோப்புக்கு தென்ன மரம் சொந்தம், காத்துக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன வயது, மண்ணுக்கு 100 வயது, அவ சொல்லுக்கு 4 வயது, சொல்லுக்கு 4 வயது. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு.
1: ஆஜிமக்கு ஜிமக்கு திண்டா இந்த
2: மகனிகள் தரி நீண்டு தரி நிதலா தரி தனி தகுமா மனை தரி.
3: இணைந்து உங்கள் பாடலை பாடியமைக்கு நன்றிகள். கலைஞரிடம் 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடி வரும் மேகம் பாடல் போட்டி நிகழ்வு. ஒரு பாடகியும் 2 பாடகர்களும் இதுவரை பாடலை பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது 4வதாக இணைந்திருக்கும் பாடகர், உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.
4: கனி வாங்க கரைக்கும் அவங்களே தத்தும் படத்தை கூட்டி ஓட்டிவர் இவரும் எந்த பாடிட்ட பின்னும் செய்த கண்ணை பார்த்து நினைக்கூறு
3: இணைந்து உங்கள் பாடலை பாடியவைக்கு நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொள்வது பாடி வரும் மேகம். இப்பொழுது ஐந்தாவதாக இணைந்திருக்கும் பாடகர் உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.
5: ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னே ஒன்னு கேட்கணும். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னே ஒன்னு கேட்கணும். ஏண்டா சாமி என்ன படைச்சே, என்ன படைக்கையிலே என்ன நினைச்சே. ஏண்டா சாமி என்ன படைச்சே, என்ன படைக்கையிலே என்ன நினைச்சே. பணம் இருந்தா இந்த உலகத்திலே பலகதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்சா உதவியப்பா. பணம் இருந்தா இந்த உலகத்திலே பலகதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்சா உதவியப்பா. படித்தால் என்ன, உழைத்தால் என்ன, பணம் தான் வாழ்வில் இல்லையப்பா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனி உன்னே ஒன்னு கேட்கணும். தர்மம் என்பது என்று ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா. தலைவன் உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா. தர்மம் என்பது என்று ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா. தலைவன் உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா. அழுதால் என்ன, தொழுதால் என்ன, நடக்கும் கதைதான் நடக்குதப்பா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் தந்த ஒரு சான் வயிறளவா. ஒரு சான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் கயிறல்லவா. வயிறும் வைத்து கயிறும் வைத்து படைத்தது தன் தவறல்லவா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னை ஒன்னு கேட்கணும். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னை ஒன்னு கேட்கணும்.

0: एक चिणो
1: கேட்டுக்கொண்டு பார்த்து பாடி வரும் மேகம். இதுவரை 5 பாடக பாடகிகள் உங்களால் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இன்றைய பாடி வரும் மிக நிகழ்வானது இரா சந்திரசேகரம் ஐயா அவர்களது 75வது பிறந்த நாளை நினைவு பரிசாக பிறந்த நாளை ஒட்டி நினைவு பரிசிலே ஒன்றை வழங்க இருக்கின்றார்கள். முனைவர் சச்சியானந்தம் ஆசிரியர் அவர்கள் எழுதிய நூல் ஒன்று நினைவு பரிசாக வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இணைந்திருக்கும் 6வது பாடகி உங்களது பாடலை ஆரம்பியுங்கள்.

கிளிக் நேரம் 11:17. இன்றைய பாடி வரும் நிகழ்வுடாக 6 பாடக பாடகிகள் தங்கள் பாடலை பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் பாடிய பாடலுக்கு நேரலாகிய நீங்கள் புள்ளியலிட்டு அவர்களை கௌரவிக்க நிகழ்வு பாடி வரும் மிகம். முதலில் உடனடியாகவே இணைந்து தங்களது பாடலை பாடிய அந்த 6 பாடக பாடகிகளுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: பாடி வரும் மிக நிகழ்வானது இரா சந்திரசேகரம் ஐயா அவர்களது 75வது பிறந்த நாளையொட்டி அவரது பிறந்த நாள் நினைவு பரிசாக பேராசிரியர் சச்சியானந்தம் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்று பரிசாக காத்திருக்கின்றது. முதலாம் இடத்தில் வருபவருக்கு அந்த பரிசை பெறுவது யார் என்று நீங்கள் தீர்மானிப்பதற்கு இடையில்
1: Hey?

0: நிலைய கிளிக் நேரம் 11:22 இன்றைய பாடி வரும் மிக நிகழ்நூடாக
1: இறந்து கிடந்த

0: அதிசய சுகம் தருமான திசைதான்.
1: இரண்டாவதாக பாடிய பாடகர் மண்ணில் இந்த காதல் என்ற பாடலை பாடியிருக்கின்றார்.
0: யாரும் வாழ கூடுமோ எல்லாம் கண்ணிப்பாக இன்றி மேலும் சிறந்தார்

0: நோக்கி அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, எண்ணெயில் எரியும் விளக்கு அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னவோ நடக்குது நடப்பு இதில் ஏதோ சுகமோ இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும், பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்த நடக்கும் அம்மாடி.
1: நான்காவதாக பாடிய பாடகர் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடலை பாடியிருக்கின்றார்.
2: நான் அவனிடம் உன்னே ஒண்ணு கேட்கணும்.
1: ஐந்தாக பாடிய பாடகர் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னே ஒண்ணு கேட்கணும் என்ற பாடலை பாடியிருக்கின்றார்.
2: ஒண்ணு கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைக்கே, என்ன படைக்கையிலே என்ன நினைக்கே,

0: பாடக பாடகிகள் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கான பாடலை கேட்டு அவர்களது பாடலை கேட்டு புள்ளிகளிடும் நேரம் ஆரம்பமாகின்றது. இன்றைய பாடிவரும் மிக நிகழ்வினூடாக முதலிடத்தை பெறும் பாடகரோ அல்லது பாடகிக்கோ எங்களது சந்திரசேகரமையா அவர்கள் தனது 75வது பிறந்த நாளை ஒட்டி வழங்கும் புத்தகம் ஒன்றை எங்கள் முனைவர் சச்சியானந்த அவர்கள் வழங்குகின்ற புத்தகத்தை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை டிஆர்டி உறவுகளின் கலந்துரையாடல் அல்லது சந்திப்பு நிகழ்வினூடாக தூய் மகாலில் வைத்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக புள்ளிகளிட இணைந்திருக்கும் பைவருடாக இணைந்திருப்போரே வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: அன்பிட வணக்கம் கேசவன்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் தேவன்.
1: ஓ, நான் ஜெயமணன் தேவன். கிடைக்கும் மகிழ்ச்சி. இன்று நான் உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு சந்தோஷம்.
0: நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: ஓ, நான் நல்லா மட்டது. நீங்க தோப்பு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, டிஆர்டிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு முடிவு வரும் சொல்லிக்கோ, அதையும் வேண்டிக் கொண்டு வெற்றி நிச்சயம் சொல்லிக்கொண்டு, மற்றது இன்றைக்கு பாடின எங்க எல்லா உறவுகளுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, நான் எந்த புள்ளிய
0: ரசனைக்கு
1: ஓ 2 4 6 1 3 5
0: 2 4 6 1 3 5 ஆர்வத்துடன் இணைந்து உங்கள் பாடலை பாடிய ரசனை கேட்ப புள்ளிகளிட்ட உங்களுக்கு நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கேதீஷ்.
0: வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன். நீங்களும் அப்படியே நலமாக இருங்கள்.
0: நன்றி.
2: எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனது புள்ளி 263 145
0: ஆர்வத்தில் இணைந்து புள்ளியலிட்ட உங்களுக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: வணக்கம் ஏது, யுவதி குமராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் ரசனை கேட்ப புள்ளிகளை தாருங்களம்மா.
3: எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் 263 145 சொல்லுகிறேன்.
0: 263 145 ஆர்வத்துடன் இணைந்து புள்ளிகளிட்ட உங்களுக்கும் நன்றி வணக்கம்.
3: நன்றி
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் லாலாக்கா.
4: நலமாக இருக்கீங்களா?
0: நலமாகவே இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறோம் கேது. நன்றி. என்ன இந்த பாட்டை சொல்லிக்கொண்டு, கலங்காதே மனமே என்று சொல்லிக்கொண்டு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆண்டவன் துணையோட.
0: கண்டிப்பாக
4: நல்லபடியா நடக்கும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு, துணை நின்று உங்களுக்கு பக்க பலமாக நின்று கொண்டு,
0: நீங்கள் தான் எல்லாம், உங்களுக்கு பக்க பலமாக தான் நாங்கள் நிற்கின்றோம்.
4: என்ன புள்ளிகள், 2வது பாடல் எனக்கு சரியா கேட்கின்ற தவற விட்டுட்டேன். ஒருமுறை 2 வரியை போட முடியுமா? 2வது பாடல்
0: மண்ணில் இந்த காதல் என்ற பாடல் தான் 2வது பாடலாக பாடிய பாடல். பாரன் அந்த பாடலுக்குரிய வரி பாரன் அப்படி
4: ஒரு வரி 2 வரி போட்டாலே நான் காணும்.
0: ஓம் வாரனா. ஓம்
5: மண்ணில் நின்ற காதல் அன்றி யாரும் வாழ கூறுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி சிறந்தார்

0: Mira.
1: Siete.
2: Oh, சொல்லுங்கள். ஓ
1: ஒன்று ஆறு நாலு அஞ்சு
2: நாலு ஐந்து
1: மூன்று ரெண்டு
2: மூன்று இரண்டு ஆர்வத்துல இணைந்து உங்கள் புள்ளிகளிட்ட வைக்க நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். எங்கள் தன்வநாதனா நலமாக இருக்கிறீர்களா?
3: நாலாவது
2: பாடல் உண்மையா தெளிவிலா தான் வந்தது நானும் கேட்டிருந்தேன். ஓம் ஓம்
3: ஒரு பாட்டு கொண்டு
2: ஒன்று
3: ரெண்டாவது ரெண்டு
2: ரெண்டு
3: மூன்றாவது ஆறு
2: ஆறு
3: நாலாவதுக்கு மூன்று
2: மூன்று
3: அஞ்சாவதுக்கு நாலு
2: நான்கு ஐந்து
3: அஞ்சு
2: ஆர்வத்துல இணைந்து உங்கள் புள்ளிகள்ட்ட வைக்க நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம். பாடக பாடகிகள் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். ஐந்து உறவுகள் இதுவரை தங்களது ரசனைக்கேற்ப புள்ளிகள் இட்டிருக்கின்றார்கள். விரைந்து உங்கள் புள்ளிகளை இட்டு அந்த பாடக பாடகிகளை கௌரவப்படுத்தி அவர்களுக்கான சிறப்பு பரிசை வழங்க இருக்கின்றார் எங்களது இரா சந்திரசேகர ஐயா அவர்கள். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம் கீது, திருமதி தெய்வம்.
2: வணக்கம் வணக்கம். எங்கள் ரதியம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
2: நலமே, நலத்துடன். சரி, புள்ளிகளை தாருங்களாமா?
4: இருபத்தாறு
2: இருபத்தி ஆறு
4: முப்பத்தி ஒன்று
2: முப்பத்தி ஒன்று
4: நாற்பத்தஞ்சு
2: நாற்பத்தி ஐந்து தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஜேசுதாசன்.
5: வணக்கம் கேதுண்ணா,
2: நலமாக இருக்கின்றீர்களா?
5: ஓ நல்லா, நான் இந்த வைபரக்கில் வருவதால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நலமா இருக்கு, நீங்கள் நலமா இருக்க வேண்டி கொண்டு வைபர் மூலமாக வருவது மிகச் சிரமமாக இருந்தது என்று கூறிக்கொண்டு இந்த பாடி வரும்பக நிகழ்ச்சிக்கு தன்னுடைய 75வது வயது நிறைவிலே அந்த நினைவாக போட்டியை நடத்தி அதன் ஊடாக புத்தகத்தை வழங்க வேண்டும் என்ற ரா சந்திரசேகர ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் சிறப்பாக பாடியிருந்தார்கள். இப்ப நானும் அதுதான் சொல்ல வந்தேன். அந்த 4வது பாடல் தெளிவில் நான் வந்த பொழுது நான் யோசித்தேன், என்னுடைய தொலைபேசி கை தொலைபேசி தான் அந்த பிழை ஏற்பட்டது
2: என்று.
5: அதை பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். உங்களுடைய பாடல் பதிவு வரும் பொழுது அங்கே அது அந்த பிழை ஏற்பட்டு விட்டது. அப்ப ஒன்றுமே செய்ய முடியாத சூழல் தானே, சிறப்பாக இருக்கின்றது. எனவே உங்களின் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாடியவர்களுக்கும் சிறப்பான வாழ்க்கை தெரிவித்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற ரியாட்டி வானொலிக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது புள்ளி மூன்று ஆறு நாலு
2: மூன்று ஆறு நான்கு
5: ஒன்று ரெண்டு ஐந்து
2: ஒன்று இரண்டு ஐந்து ஆர்வத்துடன் இணைந்து புள்ளியலிட்ட உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
6: வணக்கம்
2: வணக்கம். எங்கள் வதனி மோகன்.
6: அவரேதான். நலமா இருக்கிறீங்களா?
2: அலஸ் குட், கைனோ ப்ராப்ளம்.
6: எனக்கு அந்த முதலாவது பாட்டு இருக்கா நீங்க போடுறீங்களோ இருக்கா முதலாவது பாட்டு நான் படிக்க கவனிக்கல.
2: முதலாவது பாடல் உடனடியாகவே உங்களுக்கு தருகின்றோம். வார என்ன பாடல்? இந்த பாடல் தான் கேளுங்கள்.

0: சரி ஓகே, நன்றி.
1: சரி,
0: அந்த நாலாவது பாட்டுக்கு புள்ளி போடலாம இருக்குது, நான் அதுக்கு ஒரு புள்ளிக்கே போடுறேன்.
1: நாலாவது பாடலுக்கு ஒரு புள்ளி.
0: வெளியில வரவே இல்ல, கேட்கலாம போச்சு.
1: அந்த சவுண்ட் உண்மை இல்லையா? அந்த ஒலிப்பு அவர் பாடிய பாடல, அந்த ஒலி வடிவம் வெளியில வராமல்
0: போயிட்டது. நானுக்கு நீங்க திரும்பி இருக்க பாட
1: சொல்லுவீங்களாக்குமன்றிருந்தேன். சொன்னால் அந்த நான் அழைக்கும் போது அவர் தனது குரலை காட்டி விட்டால் இந்த எல்லாம் போய்விட்டது. விதிமுறைகளை மாறிவிடுமே.
0: திருப்பி பாருங்கள்.
1: இணைந்து புள்ளியிட்ட உங்களுக்கு நன்றி.
0: நன்றி வணக்கம்.
1: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் கேதுவண்ணா.
1: வணக்கம். எங்கள் சுபாஷினி நலமா
2: இருக்கின்றீர்களா? நீங்களும் அப்படியே நலமா இருக்கோண்டு வேண்டிக் கொண்டு பாடிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய புள்ளி வந்து
1: 263 145 ஆர்வத்துடன் இணைந்து புள்ளியிட்ட உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

0: கலிக நேரம் 11:41. ஆறு பாடக பாடகிகள் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். அவர்களது பாடிய பாடலுக்கு ரசனைக்கேற்ப புள்ளிகளுடன் நேரம் இப்பொழுது இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள்
1: பிலோமினாண்டன்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் நலம் நலம் நலம் கேது.
0: நாங்கள் நலம் தானே. நலத்துக்கு என்ன குறை?
1: என்ன? அது சரி,
0: அது சரி. சொல்லுங்கள்.
1: எந்த புள்ளி வந்து
0: 352 352
1: 146
0: உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
1: அந்த சந்திரசேகர ஐயாவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த இதை கொடுக்கறதுக்கு நன்றி.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
2: பாலேந்திரா.
0: வணக்கம். எங்கள் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்கள் நலம். நலத்துக்கு என்ன குறை? என்ன பாலேந்திரா?
2: உங்களது
0: செல்ல பிள்ளை
2: தந்து ஏது அந்த அந்த விட்டு விட்டு வந்த பாட்டு
0: தான்
2: நல்லா படிச்சிருக்கிறார். ஆனா
0: அந்த அந்த அவர் பாடியது அவர் நின்ற அந்த பொசிஷன் புள்ளியா போய்விட்டது. கைத்தொலை பேசியில் பாடி இருக்கின்றார். அதுதான் அவருக்கு அந்த
2: முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு
0: புள்ளியலட்ட உங்களுக்கும் அது நன்றிகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் புங்கையூர் ராஜா. ராஜா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறேன். உண்மையிலே இந்த நேரத்திலும் இணைந்து கொண்டது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி.
3: நல்லாவது பாடலாம் கொஞ்சம் சாப்பியா போச்சு. மற்றது மற்ற எந்த புள்ளி வந்து
0: 263 புள்ளிகளிட்ட உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். பாடகிய பாடகிகள் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். 12 உறவுகள் தங்களது ரசனைக்கேற்ப புள்ளிகள் எடுத்திருக்கின்றார்கள். இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திருமதி நவுலேஸ்வரன்.
0: வணக்கம். வணக்கம் திருமதி தவுமலர் நவுலேஸ்வரன். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நிலைமை இருக்கிற நீங்கள் நிலைமை இருக்க வேணும்.
0: சொல்லுங்கள்.
4: சந்திரசேகர ஐயாக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்ததுக்கும்.
0: 352 146 உங்கள் புள்ளிகளிட்டமைக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இப்பொழுது இணைந்திருக்கும் உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் அமெரிக்கால இருந்து சத்யராஜா அழைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம், இரண்டாவது தடவையாகவும் இணைந்திருக்கின்றீர்கள். பெரும் மகிழ்ச்சியை நீங்கள் இணைந்திருப்பாரு. நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கிறா, கன்ட்ராலேஷன்.
0: நன்றி நன்றி.
1: இணைந்து
0: உங்கள் புள்ளியாளர் நன்றி நன்றி. வணக்கம் நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி நன்றி.

தங்களது பாடக பாடகிகள் தங்களது புலிகளை பாடலை பாட பதினான்கு உறவுகள் தங்களது ரசனை கேட்ப புலிகள் புலிகளிடம் நேரம் நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது முதல் இனி யார் யார் இவ்வளவு புலிகளை பெற்றிருக்கின்றார்கள் இவர்களுக்கு முதல் ஆகடத்தை பெற்று சிறப்பு பரிசாக இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் வழங்கும் புத்தகம், பேராசிரியர் சத்யானந்தம் ஐயா அவர்களது எழுதிய புத்தகம் வரும் ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் சந்திப்பில் தூய்மை ஹாலில் வைத்து வழங்கப்படும் என்பதையும் மகளுடன் தெரிவித்துக் கொண்டு

கண்டே உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிற அந்த உரத்தை கூட ஊழல் பண்ணி எங்க வேற கிடக்கிறான் அந்த

சுத்தமில்லை கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தமில்லை.

0: அது நான் ஜாதி.
1: அவன் கண்ட ஜாதி ரெண்டு நம்மிடையே ஒரு உண்டு. அந்த ஜாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று.

0: ಧುಮಕು ಧುಮಕು ಬೆಂಗ ಬೆಂಗ ಆ ಧುಮಕು ಧುಮಕು ಬೆಂಗ ಇಂದ
1: பாடி வரும் மேகன்னுடாக ஆறு பாட பாடக பாடகிகள் தங்களது பாலை பாடியிருந்தார்கள். முதலாவதாக பாடியிருந்தார் தனது பாலை பாடியிருந்தார் பிரான்சிலிருந்து செல்வி தனுஜா ஜெயக்குமார்.

0: அதிசய சுகம் தரும் மனங்கள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ கூடுமோ? எல்லாம் கண்ணிக்காக இன்றி மேலும் சிறந்தால் பாடுமோ?
1: இரண்டாவது பாடலை பாடியிருந்தார் செல்வன் ஆர்த்திகன்.
0: மானிடா முட்டு மலிர தினங்களும் கட்டிய பவளமும் கொட்டு மலர புதங்களும் குவிந்த ஆதரம் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லன புருவம் சுற்றி வார செய்யும் வீழியும் சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முடலாடி வரை

0: அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, எண்ணெயில் எரியும் விளக்கு. அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமோ இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும், சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்த நடக்கும். அம்மாடி
1: நான்காவது பாடலை பாடியிருந்தார் பாடகர் மகேந்திரன். அவரது குரல், அதாவது அவரது ஒலி சிறப்பாக வரவில்லை. ஐந்தாவது பாடலை பாடியிருக்கின்றார் பாடகர் ராஜலிங்கம்.
2: பார்க்கணும் நான் அவனிடம் உன்னே ஒன்று கேட்கணும். ஏண்டா சாமி என்ன படைக்க, என்ன படைக்கையிலே என்ன நினைக்க. ஏண்டா சாமி என்ன படைக்க, என்ன படைக்கையிலே என்ன நினைக்க. பணம் இருந்தா இந்த உலகத்திலே பலகதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்ச உதவியப்பா. பணம் இருந்தா இந்த உலகத்திலே பலகதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம்

0: இவர்களுக்கும் முதலில் எமது சிறன் தாழ்த்திய கரம் கோத்த நன்றியை தெரிவித்துக்
1: கொண்டு
0: பாடி வரும் நிகழ்நூடாக ஜெர்மனியிலிருந்து திரு வாலர் தேவன், ஜெர்மனி பிரான்சிலிருந்து திருமதி குணநாயி பசுவதி, பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி, பிரான்சிலிருந்து திருமதி லாலா ரவி, பிரான்சிலிருந்து திருவாளர் சண்முகநாதன், பிரான்சிலிருந்து ஜெர்மனியிலிருந்து திருமதி தேவேந்திரம், இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன், ஜெர்மனியிலிருந்து திருமதி பதனி மோகன், ஜெர்மனியிலிருந்து திருமதி சுவாசினி பத்மநாதன், பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன், பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா, ஜெர்மனியிலிருந்து திருவாளர் புங்கையூர் ராஜா, ஜெர்மனியிலிருந்து திருமதி தோமலர் நவுலேஸ்வரன், அமெரிக்காவிலிருந்து திருமதி சத்யா ராஜா. இவர்கள் தங்களது புள்ளிகளை இட்டு இவர்களை கௌரவித்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு இன்று உறவுகள் இட்ட ரசனை கேட்ப புள்ளிகளின் அடிப்படையில்

95 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். பிரான்சிலிருந்து பாடகர் ராஜலிங்கம் அவர்கள்.

தொடர்ந்து 68 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் பிரான்சிலிருந்து பாடகி திருமதி கமலவேணி நவரண ராஜா. புள்ளிகளை பெற்று இன்றைய நிகழ்வினூடாக வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் சிறந்த பாடலை பாடி செல்வன் ஆர்த்திகன் அவருக்கு உமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்றைய பாடுவோர் பாடலாம் என்னுடாக இணைந்து சிறப்பித்த மற்ற மூன்று பாடக பாடகர்களுக்கும் உமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

நாத்தியன் அவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணியளவில் தேவி மகால் உணவகத்தில் இடம்பெறும் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வினூடாக இரா சந்திரசேகரம் அவர்கள் வழங்கும் சிறப்பு பரிசு நினைவு பரிசு அவரது 75வது ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி வழங்கும் சிறப்பு பரிசை பேராசிரியர் சச்சியானந்தம் அவர்களது எழுதிய புத்தகம் ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடுவோர் பாடலா நிகழ்நூடாக இணைந்து பாடிய பாடக பாடகிகளுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளைய நாள் எல்லோருக்கும் நல்ல வளமான இதமான விடியலை தரும் நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை என்னை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களுடன் சபாகேஸ்வரர். நன்றி, வணக்கம்.

0: அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு?
1: உனக்கு பிடிச்ச சப்பாத்தி தான்.
0: அது எப்படிமா? நீங்க செய்யற சப்பாத்தி மட்டும் 8 மணி நேரம் ஆகியும் மென்மையாகவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு.
1: அதாமா நம்ம அனார்கலியின் சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டாமாவோடைய மகிமை. சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்சது, ஹெல்த்திய சாய்ஸ் சான்றிதழும் பெற்றது. சப்பாத்தி மட்டும் இல்ல, சாலட், ரோல்ஸ், ராப்ஸ், பிராட்டா எல்லாமே உனக்கு இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டாமாவில செஞ்சு தரேன்.
0: வாவ், அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டாமாவு, இதுதான் இனி நம்ம தேர்வு. சிங்கப்பூர்ல தயாரிக்கப்பட்ட இவை எல்லா சருமத்துக்கும் ஏற்றது.
2: ஏன் சரும பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சாச்சு.
1: மேல் விவரங்களுக்கு நிவா பியூட்டியின் இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் பக்கங்களை பின்தொடருங்கள். அழைக்கலாம் 9355 6774. நிவா பியூட்டி, where beauty meets ingenuity.

0: அடுத்த குற்ற கண்காணி கேள்வி. அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.

0: போலீஸ்காரன் மகள் பட்ல இருந்து அந்த பாடலை கேட்டுங்க. இந்த பாடல எனக்காக ஒளிபரப்புங்க. கேட்டு நாளாச்சு, ஆனா காலை வேளையில கேட்கும் போதும் இதமா இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாரு டீன். அவருக்காகவே பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்னால நெஞ்சம் மறப்புதில்லை படத்துல இருந்து அழகுக்கும் மலருக்கும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். காலை வேளையில நான் வேலைக்கு போகும்போது இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு நேர் தம்பி. அவர் பேரை குறிப்பிடல, தம்பின்னு போட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாடல் வந்துச்சு. கப்பலோட்டிய தமிழன் படத்துல இருந்தும் பாடலை கேட்டீங்க. காற்று வெளியீடை கண்ணம்மா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுபா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. 6:24 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. மாணவர்களே, இது உங்களுக்கான அங்கம். மாணவர்கள் நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும், அவங்களுக்கு நீங்க ஊக்குவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்திருக்கோம். அதனால பெற்றோர், நீங்க வானொலி பக்கமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, தைரியமா பங்கெடு அப்படின்னு. சரியா, மாணவர்கள் என்ன செய்யணும், நான் சொல்ல போற தகவலை கேட்டு அதன் பின்பு வர கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கான பதில குரல் பதிவா அனுப்பி வைக்கணும். உங்களுடைய பெயர், வயது, படிக்கும் பள்ளி, பிறகு பதில். இவற்றை 9678896 என்ற எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்ப வேண்டும். சரியா? ஓகே. சமீபத்துல இந்த உலகத்துல ஆக அதிக அளவுல அருந்தப்படும் பானங்கள் என்னென்ன அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல 5வது இடத்துல இருக்கிறது பால். இத ஒவ்வொரு நாளும் 1 பில்லியன் முறை அருந்துறாங்க அப்படின்னு தகவல் சொல்லுது. 4வது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட 2.1 பில்லியன் முறை அருந்தப்படும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எனப்படும் பானங்கள். 3வது இடத்துல இருக்கிறது 2.25 பில்லியன் முறை அருந்தப்படும் காஃபி. 2வது இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட 3 பில்லியன் முறை அருந்தப்படும் தேநீர். முதல் இடத்துல இருக்கிறது ஒவ்வொரு நாளும் 15 பில்லியன் முறை அருந்தப்படும் தண்ணீர். இதுதான் அந்த பட்டியல வெளியிடப்பட்ட தகவல். சரி மாணவர்களே, கேள்வி தேவையா இருக்கீங்களா? இப்ப இந்த பட்டியல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல 5 பானங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த 5ல நீங்க 2 சொன்னாலே போதும். அந்த 5ல ஏதேனும் 2 சொன்னாலே போதும். உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் எண் 9678896 8
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. TPE PIE செல்லும் வழியில் KPE ECP எக்ஸிட்டுக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க.

ஒரு கைதியின் டைரி பற்றி இந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால அன்னை வேளாங்கனை பற்றி இந்த பாடல் இடம்பெற்றது. இதமான பழைய பாடல்களை கேட்டு முடிச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் விறுவிறுப்பான புது பாடல்கள் பக்கமா

0: உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க இந்த பாடல்கள் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:36 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை ECP சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் ஃபோர்ட் சாலை அந்த பகுதிக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: என்னவென்றால், கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் கண்ணடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும். அற்புதமான கூற்றுல மீண்டும் வாசிக்கிறேன். கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும். இந்த அற்புதமான கூற்று அனுப்பி வைத்த நேயர் மோகனுக்கு நன்றி.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: வணக்கம் சிங்கை.

0: படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால தாமிரபரணி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம் பெற்றது. ஒலி 9:08 நீங்க இணைந்திருக்கீங்க. வானிலையில இருந்த பொறுத்தவரை இன்றும் நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
0: சமீபத்துல ஒரு காணொலி பாத்திருந்தேன். அதுல ஒரு அழகு நிமிடம் சொல்றாரு, அப்படி மட்டும் உங்களுடைய தோலின் வண்ணம் மா நிறமா இருந்துச்சுன்னா பிரமாதமான வண்ணம் அது அப்படின்றாரு. எனக்கு புரியல, அது என்ன மா நிறத்துல இருக்க தோல் வண்ணம் பிரமாதம்ன்றாரு? அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த பாருங்க, நீங்க மா நிறமா இருக்கும் போது நீங்க விதவிதமான ஆடைகளை அணியலாமா. குறிப்பா இந்த ஜுவல் டோன்ஸ், எமரல், ராயல் ப்ளூ, ரஸ்ட், பர்ன்ட் ஆரேஞ்ச், பர்கண்டி, இப்படி பல வண்ணங்களை நம்ம அணிய முடியும். பார்த்து பார்த்து நம்ம ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணியும் போது அந்த மாநிலத்துக்கு எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே தோணுச்சு, பாரு இங்க ஒருத்தர் வில விலைன்னு இருக்காரு, அவரு மாநிலம் சிறப்பா இருக்குன்றாரு. ஆனா நமக்கும் குறிப்பா இந்த மா நேரத்துல என்ன மாதிரி இருக்காங்களா சில பேரு, உடனே பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், நான் ஏன் மட்டும் ஏன் கருப்பா இருக்கேன், நானும் வெள்ளையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட பொருள்களை பயன்படுத்துற தன்மை எனக்கு முன்ன இருந்துச்சு, உங்களை சில பேருக்கு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய குறிப்பு என்னன்னா, இந்த பாருங்க நம்முடைய நிறம் பிரமாதமா இருக்கு அது ஒண்ணு, ஆனா அதையும் தாண்டி நீங்க இன்னும் சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செயல்படலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க அந்த வெள்ளையாளருக்கான பொருள்களை பயன்படுத்தும் போது அதுல என்ன இருக்கு அப்படின்னு படிச்சு பாத்துக்கங்க. சில நேரத்துல அதுல அதிக அளவுல கெமிக்கல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கலாம், அது உங்க தோலுக்கு சாதகமா இல்லாம பாதகமா அமையலாம், அரிப்பை கொடுக்கலாம், அது மட்டும் இல்ல சில நேரங்கள்ல நோய்களை கூட வர வைக்கலாம். அதனால நீங்க எந்த கிரீம் பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிற்பாடு பயன்படுத்துறீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அல்லது என்ன மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இந்த கிரீம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மாநிறம் தாங்க அழகு, கருப்பு தாங்க நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா ஆடைகளை போட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: வணக்கம் சிங்கை.

0: தனாவட்டு படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. அடுத்து பாகுபலி 2 படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல 6:53 ஆகி விட்டது. உங்களுடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் வானொலி தொலைக்காட்சி சமூக ஊடகம்னு ஒரு கலக்கு கலக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தமிழ்ல அவங்க தன்னம்பிக்கையா பேசணும், அதே நேரத்துல வாழ்க்கையில வெற்றி பெற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க அனுப்ப வேண்டியது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 7-15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு. இந்த பயிலரங்கு எங்க எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை June 27 காலையில 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ அதாவது மீரேகா வளாகத்துல நடக்க போகுது. நீங்க இப்பவே பதிவு செஞ்சீங்க, அதாவது May 31 பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு GST கட்டணம் செலுத்தணும். ஆனா June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கட்டணம் உயரும், 150 வெள்ளி ஆகிவிடும், அதோட 9 விழுக்காடு GST வேற கட்டணும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க இன்னும் 10 நாளுக்குள்ள செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சலுகை காத்துட்டு இருக்கு. ஆக இதனை பத்தின மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள நீங்க போக வேண்டிய அணைய பக்க முகவரி go.mediaacademy.sg/OLI-APW. மேல் விவரங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6333 3888 6333 3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 நடக்க போகுது, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க சரியா?
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன PIE துவாசலும் வழியில் கிளமெண்டி சாலைக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: கூட்டம் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ

0: குணத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ரேகன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இது எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே.
3: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
4: நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்காலிக சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வாரங்கள் கடந்த நிலையில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை நடத்த நினைத்ததாகவும் பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் காத்திருக்க முடிவு செய்ததாகவும் அதிபர் டிரம்ப் கூறினார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் தெஹ்ரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே ஈரான் அமெரிக்காவின் ஆக அண்மைய சண்டை நிறுத்த பரிந்துரை குறித்து பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் நிலைப்பாடு பாகிஸ்தான் வழியாக ஈரானிய தரப்புக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வர வேண்டும் என்றால் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துகள் விடுவிக்கப்பட வேண்டும், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். சீனாவும் ரஷ்யாவும் வர்த்தகம், தொழில்நுட்பம், ஊடக பரிமாற்றம் போன்ற துறைகளில் 40க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்தார். இருதரப்பு உறவு வரலாற்றில் ஒரு புதிய உச்சத்தை அடைந்திருப்பதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். இரு நாட்டுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு எரிசக்தி துறையில் இணைந்து செயல்படுவது முக்கியமானது என்று அதிபர் புட்டின் வலியுறுத்தினார். பிற நாடுகள் மீதான ராணுவ தாக்குதல்கள், அரசியல் படுகொலைகள் போன்றவற்றை கண்டித்து பெய்ஜிங்கும் மாஸ்கோவும் கூட்டறிக்கை வெளியிட்டன. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ராவுல் கேஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளது. 1996 கியூபா போர் விமானங்கள் மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த 2 அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அப்போது திரு கேஸ்ட்ரோ கியூபாவின் தற்காப்பு அமைச்சராக இருந்தார். கியூபாவின் அதிபர் மிகேல் டயஸ் கெனல் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். அவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் எந்தவொரு சட்ட அடிப்படையும் அற்றவை என்றும் அவர் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லாகார்டியா விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாய் மூடப்பட்டிருக்கிறது. பள்ளத்தை சீர் செய்யும் பணிகள் நடக்கின்றன. சுமார் 200 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 190 விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூயார்க் மாநிலத்தில் இடியுடன் கூடிய கனத்த மழை எதிர்பார்க்கப்படுவதால் விமான சேவைகளில் கூடுதல் தாமதம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். துணை பிரதமர் கான் கிம் யாங் சிங்கப்பூரில் உள்ள அனைத்துலக செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் உள்ளூர் ஊழியர்களின் திறன்களையும் மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தயார்நிலை குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் அதை தெரிவித்தார். உலகளாவிய திறனாளர்களை தொடர்ந்து இருப்பதன் வழி சிங்கப்பூர் முன்னிலை வகிக்க முடியும் என்றும் திரு கான் கூறினார். ஊழியர்கள் போட்டித் திறனுடன் திகழ அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதில் நிறுவனங்கள்

0: முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விரைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், உலகளவில் செயற்கை நுண்ணறிவு நடுவமாக சிங்கப்பூரின் ஈர்ப்புத்தன்மை உள்ளிட்ட கேள்விகளுக்கு அவர் நிகழ்ச்சியில் பதிலளித்தார். சிங்கப்பூர் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் முன்னணி மாநாட்டு நகரமாக தனது இடத்தை தக்கவைத்துள்ளது. இரண்டு அனைத்துலக ஆய்வுகள் இந்த மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளன. சிங்கப்பூர் வலுவான உலக இணைப்பு கொண்ட நாடு, அதேவேளையில் பாதுகாப்பான, நம்பகமான, நடுநிலையான வர்த்தக நிலையம் என்று ஆய்வுகள் குறிப்பிட்டன. கடந்த ஆண்டு சிங்கப்பூரின் மைஸ் எனப்படும் கூட்டங்கள், ஊக்குவிப்புகள், மாநாடுகள், கண்காட்சிகள் துறை 35 விழுக்காடு அதீத வளர்ச்சி கண்டது. அந்த துறை 2.3 பில்லியன் வெள்ளி வருவாய் ஈட்டியது. தற்போதுள்ள நிகழ்ச்சிகளை விரிவுபடுத்தி புதிய நிகழ்ச்சி வடிவங்களை அறிமுகப்படுத்த திட்டமிடப்படுகிறது. அதற்காக சிங்கப்பூர் பயணத்துறை கழகமும் நிகழ்ச்சிகளை வழிநடத்தும் இன்ஃபோமா குழுமமும் புதிய பங்காளித்துவத்தில் கையெழுத்திட்டுள்ளன.
1: சொல்லும் பொருளும்
2: ஃபாதர்ஸ் முன்னோர். நாட்டின் நிர்மாணத்துக்கு நம் முன்னோர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்க புதிய நினைவு சின்னம் எழுப்பப்படுகிறது. ஃபாதர்ஸ் முன்னோர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
7: கே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
6: பெரியவங்களும் வரலாமா?
7: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
6: அடுத்த வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது.
7: பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
8: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க.
9: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல, ஹட்சன் தயிர்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: சந்திரமுகி இவரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. 7:12 ஆகி விட்டது. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி.
1: என்னை விட்டு உயிர் போனாலும்
0: இவ்வாறு நட்சத்திரம் சித் ஸ்ரீராம் அவருடைய குரல்ல அடுத்த பாடல் லவ் டுடே படத்துல இருந்து வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக. அதனை அடுத்து 80களை பாடல்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க வானொலி பக்கமா இருங்க. இப்போ ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கேட்போமா?
2: வணக்கம், என் பெயர் ஜியா. நான் புங்கோல் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். தண்ணீர் மற்றும் தேநீர்.
0: உலகத்துல அருந்தப்படுற 5 பானங்கள், முதல் 5 இடத்துல இருக்கிற பானங்கள் யாவை அப்படிங்கறத நான் 6:30 வாக்குல சொன்னேன். அதை கேட்டுட்டு மாணவர்களே, அதுல ஏதேனும் 2 சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஜியா சரியா சொன்னாங்க, அவங்களுக்கு எடுத்திருக்கு ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாணவர்கள் பங்கெடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசை. இதுக்கிடையில அடிக்கடி ஒரு சிலர் வரீங்க, பங்கெடுக்கிறீங்க, தப்பே கிடையாதுங்க. நீங்க முயற்சி செய்யுங்க. ஆனா திரும்ப திரும்ப உங்களுக்கு பரிசு கொடுக்க முடியாது அப்படிங்கறத இந்த நேரத்துல ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். ஆக புது மாணவர்களுக்கும் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணம். அவங்களும் வானொலி பக்கமா வந்து நிகழ்ச்சியை கேட்டு கலந்துகிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தாச்சு, அடுத்து பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? கொஞ்ச நேரத்துல அதையும் கொடுக்குற நீங்க வானொலி பக்கம் பாருங்க. இது வணக்கம் சிங்கை,
3: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE செல்லும் அந்த வழியில் PIE நகரம் எக்ஸிட் அங்கே. காரணம், வாகனங்கள் அங்கே பழுதாகியுள்ளன. PIE துவா செல்லும் அந்த வழியில் கிளெமெண்டி சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. விபத்து நேர்ந்துள்ளது. TPEPIE செல்லும் வழியில் குறிப்பாக KPEECP அங்கே. இதன் காரணத்தினால் பொங்கோல் சாலை வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. 20 நிமிடங்கள் வரை தாமதத்தை எதிர்பார்க்கலாம் என முன்னுரைக்கப்பட்டுள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில். தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க, ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்து நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
1: வாங்கும் போது உட்பட்டது. அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.
3: சிங்கப்பூரர்கள், சிங்கப்பூர்ல வசிக்கும் நபர்கள், தொழில்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இயற்கைக்கோ சுற்றுச்சூழலுக்கோ உகந்த முறையில செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தீவு முழுவதும் கொண்டு வரப்பட்டிருக்கிற முயற்சி தான் Go Green SG. மீண்டும் வந்தாச்சு, நான்காவது முறையா நடக்குது. May 11 முதல் June 28 வரை
1: இந்த ஆண்டு Year of Climate Adaptation, அதாவது பருவநிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டு என்பதை முன்னிட்டு கோ கிரீன் எஸ்ஜி நான்காவது முறையாக May 11 June 28 வரையிலும் இடம்பெறுகிறது. பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் நம்மை எப்படி பாதிக்கலாம், பருவநிலை மாற்றங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம், அது மட்டுமல்ல நம்முடைய பங்க நாம எப்படி ஆற்றலாம் இப்படின்னு பலவற்றை நமக்கு எடுத்துக் கூறுவதற்காக 1000+ மேற்பட்ட நடவடிக்கைகள் இவ்வாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
3: கோ கிரீன் எஸ்ஜி, இதனையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள gogreen.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.

முப்பொழுதும் உன் கற்பனைகள் வரத்துல இருந்து அந்த பாடல நீங்க கேட்டீங்க. 7:24 ஆகிவிட்டது. பெரியவர்களே, உங்களுக்கான போட்டி வந்துருச்சுங்க. மூன்று தகவல்களை நாங்க சொல்ல போறோம். இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க தயார்னா இதோ உங்களுக்கான முதல் தகவல். இன்று மே 21 அனைத்துலக தேநீர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், நான் ஃபூஜி, இது ஃபிஜி நாட்டில் இருக்கிற ஒரு மலை. மூன்றாவது தகவல், ஆஸ்டன் வில்லா இந்த குழு யுஎஃப்ஏ யூரோப்பா லீக் இந்த கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. இப்பவே உங்களுடைய பதில்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயில தெரியப்படுத்துங்க. 9678 9689 எங்களுடைய வாட்ஸ்அப் எண். தாய்க்கு ஒரு தாளாட்டு படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வருது. இப்ப நாம 80களில் வந்த பாடல்கள் பக்கமா போக போறோம். இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:36 ஆகிவிட்டது. அதிகாரி பத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அந்த பாடலை கேட்டு கொஞ்சம் நாளாச்சு அப்படின்னு வாட்ஸ்அப் ஆயிலா சொன்ன அனைவருக்கும் நன்றி. உங்களுக்காகவே அடுத்து இந்த பாடலை எடுத்து
2: வச்சிருக்கேன்.
1: உங்களுக்காக பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
3: என் பேரு ரித்திகா. நீங்க கேட்ட கேள்விக்கு இரண்டாவது வாக்கியம் தான் தவறானது. மவுண்ட் ஃபுஜி ஜப்பான்ல இருக்கு.
1: மூன்று தகவல்கள் கொடுத்திருந்தேன் இல்லையா? முதல் தகவல், இன்று அனைத்துலக தேநீர் தினம் அனுசரிக்கப்படுது. அது சரியான தகவல் தான். மூன்றாவது நான் சொன்னேன், ஆஸ்டன் வில்ல அவங்க இன்னைக்கு அதிகாலையில தான் யூரோப்பா லீக் இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தாங்க. அதுவும் சரிதான். இடையில இரண்டாவது ஒண்ணு கொடுத்தல, மவுண்ட் ஃபிஜி ஃபிஜில இருக்குன்னு, அதுதான் சுத்த போய். மவுண்ட் ஃபிஜி ஜப்பான்ல இருக்கு. இந்த பதில உங்களை பலர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் அங்க போயிட்டு வந்த அனுபவத்தை கூட பகிர்ந்துகிட்டீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். இன்னும் வேகத்துல பதில் சொன்ன ரித்திகா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக கிடைச்சிருச்சு. மவுண்ட் ஃபுஜின்னு சொல்லும் போது சில பேர் போய் பார்த்திருப்பீங்க, பல பேர் போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு அமையாம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காகவே ஆண்டு இறுதியில நான் ஜப்பானுக்கு போக போறேன். குறிப்பா மவுண்ட் ஃபுஜி அதை போய் பார்க்க போறோம். நீங்களும் வாங்க, பாதுகாப்பான முறையில நல்லா மகிழ்ச்சியா போயிட்டு வருவோம். தகவல்களை வர நாட்கள்ல உங்களுக்கு நான் இன்னும் விரிவா சொல்றேன். காத்துருங்க, இந்த டிசம்பர் மாசம் ஒரு கலக கலக போறேன். வாகனங்கள் பழுதாகி உள்ளன பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் பாசேலாவாவுக்கு பிறகும், BKE PIE நோக்கி செல்லும் வழியில் SLEக்கு பிறகும், KPE ECP செல்லும் வழியில் ஏர்போர்ட் சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: யாரும் இல்லை.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல.
3: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
2: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
3: ஆமா, தசை வலி, தலைவலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
2: நான் இன்னைக்கு கோடரி சின்ன பொதுவான தைலத்தை வாங்கி பயன்படுத்த போறேன்.
3: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: தோசை மாவுல ஒரு சிட்டிகை சக்கரை சேர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: என்ன சொல்றேன்,
3: சொல்லும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. தோசை மாவுல சர்க்கரையா? ஆனா அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: என்ன வார்க்கு?
3: தோசை நல்லா பொன்னிறமாகவோ மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கோ நல்ல சுவையா இருக்கிறதுக்கோ இந்த ஒரு சிட்டிகை சர்க்கரை உதவி செய்யுமா? எனக்கு தெரிஞ்ச சிலர் என்ன சொன்னாங்கன்னா, தோசை மாவு சரியா புளிக்கலைனாலும் ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்க்கிறது உதவியா இருக்கும்னு குறிப்பு கொடுத்திருந்தாங்க. அதனால அடுத்த தடவை உங்க தோசை கொஞ்சம் பாக்குறதுக்கு ஓன்னு இருந்துச்சுன்னா அது ஓஹோன்னு மாத்துறதுக்கு ஒரு சிட்டிகை சர்க்கரைய உங்க தோசை மாவுல சேர்த்துக்கொள்ளுங்க. தரமான பஞ்சு பூஞ்ச நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
2: நேரம் இப்ப சரியா 7:50 ஆகிவிட்டது. நாட்டு தங்கம்பரத்துல இருந்து அடுத்த பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னால தேசிய சுற்றுப்புற அமைப்பு வழங்கும் தகவல்களையோ பெற்றுக் கொள்ள போறோம். வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்க.
3: 9:06 நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது PIE துவாசலும் வழியில் அப்பர் ஜூரோங் சாலை, ஜூரோங் கனல் டிரைவ் இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில், BKE PIE செல்லும் வழியில் SLEக்கு பிறகும், PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் பாசிலாபாவுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அடுத்த இடம் பெறும் தகவலை வழங்குவோர் NEA தேசிய சுற்றுப்புற அமைப்பு.
2: கொஞ்சோண்டு தேங்கி இருக்கிற தண்ணி இருந்தா போதுங்க, ஏடிஸ் கொசுக்கள் சுலபமா இனப்பெருக்கம் செய்யலாம், டெங்கி நோய நம்மில் பலருக்கு பரப்பலாம். இது சிறிய விஷயம் அல்ல. டெங்கி மற்றும் ஜர்கா போன்ற நோய்களால் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஆக உங்களையோ உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் அனைவரையும் பாதுகாப்ப வைத்திருக்க பிளாக் வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம்.
1: பி பிரேக், இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். எல் லிப்ட், பூந்தொட்டி தட்டுகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். ஓ ஓவர்டர்ன், வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். சி சேஞ்ச், பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். கே கீப், கூரை வடிகால்களை சுத்தம் செய்திருங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திருங்கள். டெங்கி தடுப்பை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் cgs.gov.sg/blockdengue.
2: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு.

0: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதில் இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது.
2: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரகாப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333888 6333888.
4: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
5: எங்க? மதுரைக்கா?